நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி காரைக்கால் இன்று சக வருடம் 1948 ஜெயிஸ்த மாதம் 6 நாள் 2026 ஆண்டு மே மாதம் 27 தேதி புதன்கிழமை. நேரம் 5:56. 100.3 மெகாஹெர்ட்ஸ் பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய காலை ஒளிபரப்பில் நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன.

0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலையின் 1.3 நேரம் 6 மணி.
1: குரலோசை தூது 69 அதிகாரம் 5வது குறட்பா.

விரிக்காமல் தொகுத்துச் சொல்லியும் இன்னா சொற்களை நீக்கியும் கேட்கும் மாற்றார் மகிழுமாறு சுவைபட சொல்லியும் தன் நாட்டிற்கு நன்மை விளைவிப்பவனே தூதன்.

கோபால் பல்பொடி, ஆர்கேஜி நெய், பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். இவ் அறிவிப்பை தொடர்ந்து இன்று காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 காரைக்கால் ONGC காவேரி எசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் டியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விவிஎன் ஆயில் வழங்கும் இன்சொல் அமுது, வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர், பங்கேற்கும் சிறுமி ஜே எபிஷா. 7:00 திரையிசை, 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். ஏழு 7:30 கோபால் பல்பொடியின் காலை காம்போ நிகழ்ச்சியின் இடையே பொது அறிவு வினாவிடையும் சேவை செய்திகளும் இடம்பெறும். 8:00 துள்ளி வரும் பாட்டு. முதலில் மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம், விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 8:05 ஆர்கேஜி நெய், வைக்கிங் பனியனன் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. 8:30 காரைக்கால் சக்தி TVS, திருநள்ளார் திருப்பதி ஸ்டீல் ட்ரேடர்ஸின் ஆலய உலா. காரைக்கால் மாவட்டம் திருநள்ளார் ஸ்ரீ தர்பாரணியேஸ்வரர் சுவாமி திருக்கோயிலில் நடைபெறும் திருத்தேரோட்டத்தின் நேர்முக வர்ணனை, வர்ணனையாளர் மயிலாடுதுறை இரா செல்வகுமார் அவர்கள். இன்று காலை 9:00 0.2 முதலில் காரைக்கால் GL மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. குழந்தைகளுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து ஹோமியோபதி மருத்துவத்தின் மூலம் விளக்கம் அளிக்கிறார் திருவாரூர் ஹோமியோபதி மருத்துவர் வி ஈஸ்வரமூர்த்தி அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வழங்கும் 0.2. 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் செய்தியும். 9:35 0.2. 9:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கொடைக்கானல். 10:00 சிந்தனை இறங்கும். முதலில் நாமக்கல் MEM ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 10:05 சிந்தனை அரங்கம். இன்றைய சிந்தனை அரங்கத்தின் தலைப்பு அறிவுரையின் அவசியம் என்ற தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 10:45 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகள் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. தென்னையில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை என்பது குறித்து விளக்குகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் இணை பேராசிரியர் டாக்டர் எஸ் சுந்தரவதனா அவர்கள். 11:00 வணக்கம் தோழி, 12:00 FM எக்ஸ்பிரஸ், 12:10 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை, மயிலாடுதுறை நீடூர் தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜின் பசுந்தளிர், பங்கேற்கும் சிறுமி ஜே எபிஷா. 12:55 பன்னிசை, 1:00 பணியிடத்தில் பெண்களுக்கான பாதுகாப்பு சட்டம் மற்றும் விளக்கங்கள் குறித்து நேரலையில் விளக்கம் அளிக்கிறார் நாகப்பட்டினம் வழக்கறிஞர் SR ராஜா சிங்காரவேலன் அவர்கள். 8:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியில் இருந்தும், அதனைத் தொடர்ந்து 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க சென்னையில் இருந்தும் ஒளிபரப்பாகும்.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரா பூபாலன் அவர்கள்.
2: அன்பென்று கொட்டு முரசே, அன்பென்று கொட்டு முரசே, இந்த வார்த்தைகள் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் கவிதை சொற்கள். பாரதி தேசிய விடுதலை போராட்ட காலத்தில் மட்டுமல்ல, எல்லா காலத்திற்குமான உண்மையை இந்த ஒரு வரியில் சொல்லிவிட்டார். அன்பு என்பது வெறும் உணர்ச்சி அல்ல, அது ஒரு அதிரடியான குரல், அது ஒரு புரட்சிகரமான அறிவிப்பு. முரசு என்பது பண்டைய தமிழகத்தில் மக்களை அழைப்பதற்கும் போர் முழக்கத்தை வெளிப்படுத்துவதற்கும் மகிழ்ச்சியோ துக்கமோ பகிர்ந்து கொள்வதற்குமான ஒரு பறைக்கருவி. அந்த முரசை கொட்டுவது போல அன்பு எனும் உணர்வை ஒலிக்கச் சொல்கிறார் பாரதி. அதாவது, எங்கும் அன்பே முழக்கமாக இருக்கட்டும், அதுவே நம் செய்தியாகட்டும் என்பதே அவரின் வேண்டுகோள்.

0: நாம் வாழும் உலகம் போர்கள், வன்முறைகள், வெறுப்பு பேச்சு, மன அழுத்தம் என பல நெருக்கடிகளுக்கு மத்தியில் சிக்கி தவிக்கிறது. இத்தகைய சூழலில் அன்பென்று கொட்டும் முரசே என்பது மாபெரும் மானுடக் கனவு. அன்பு என்பது பலவீனம் என்ற பேச்சு பொய்யானது. மாறாக வெறுப்பை வெல்லும் மிகப்பெரிய சக்தி அன்புதான். அன்பு என்பது மானிட இனத்தின் தோற்றத்தோடு சேர்ந்து பிறந்த ஒரு உணர்வு. இதனை உலகின் அனைத்து முக்கிய மத சமய தத்துவ நூல்களும் உயர்ந்த நெறியாக போற்றுகின்றன. குறிப்பாக தமிழ் மரபில் அன்பு இறைவனுக்கு இணையாக கொண்டாடப்பட்டிருக்கிறது. அன்பு இல்லையென்றால் இந்த வாழ்க்கை பயனற்றது. பாரதிக்கு அன்பு என்பது மானுட அடிப்படை. அன்பு செய்வீர் என்று அறிவுறுத்துகிறார். உங்களுக்கு தொழிலிங்கே அன்பு செய்தல் கண்டீர் என அன்பையே மனித வாழ்வின் பயன் என்று போற்றுகிறார். பகைவனுக்கருள்வாய் நன்னெஞ்சே என பகைவருக்கும் அன்பை பொதுவில் வைக்கிறார் பாரதியார். புத்த மதம் எல்லா உயிர்களிடத்தும் ஒரு தாய் தன் குழந்தை மீது கொள்ளும் அன்பை போல அன்பு காட்டுக என்கிறது. கிறிஸ்துவம் உங்கள் பகைவரிடத்தும் அன்பு காட்டுங்கள் என்கிறது. இஸ்லாம் கருணையுள்ள இறைவன் என்று அன்பை முதன்மைப்படுத்துகிறது. காந்தியம் அன்பு என்பது இயற்கையின் மிக வல்லமையான சக்தி, அதற்கு எதிராக எதுவும் நிலைக்க முடியாது என்கிறது. இவ்வாறு சமய நூல்கள், இலக்கிய நூல்கள், அறிஞர்கள், ஞானிகள் என எங்கெங்கும் அன்பே பிரதானமாயிருக்கிறது. இன்று உலகம் மேம்பட்ட தொழில்நுட்பம், மேம்பட்ட பொருளாதாரம், அறிவியல் சாதனைகள் இவற்றையெல்லாம் கொண்டாடுகிறது. ஆனால் இணைய ஊடகங்களில் வெறுப்பு பேச்சு, சமூக வலைதளங்களில் மிரட்டல்கள், இன மற்றும் மத வன்முறைகள், போர் பயங்கரங்கள் இவை அனைத்தும் வெறுப்பின் வெளிப்பாடுகளே. உலக அளவில் ஆயுத மோதல்கள் அதிகரித்துள்ளன. இத்தகைய சூழலில் அன்பு தன்னை இழந்துவிட்டதா என்று நினைத்தாலும் ஏராளமான எடுத்துக்காட்டுகள் மறுப்பாக இருக்கின்றன. பேரிடர் காலங்களில் மக்கள் ஒருவருக்கொருவர் உதவுவது, ஊர் திரண்டு மலை வெள்ளத்தில் உயிர்களை காப்பதற்கு செயல்படுவது, இவை அன்பின் காட்சிகளே, அன்பின் சாட்சிகளே. இவற்றை நாம் புறக்கணித்துவிட்டு வன்முறை காட்சிகளை மட்டும் பெரிதுபடுத்தக்கூடாது. அன்றாட வாழ்வில் அன்பின் முரசை கொட்டுவது எப்படி? கல்வி, சட்டம், பொருளாதாரம் இவை முக்கியமானவை என்றாலும் உண்மையான மாற்றம் தனிமனித அளவில்தான் தொடங்குகிறது. ஒவ்வொரு மனிதனும் தனது சிறிய செயல்கள் மூலம் அன்பின் முரசை ஒலிக்க முடியும். ஒரு நல்ல வார்த்தை, ஒரு நன்றி, ஒரு மன்னிப்பு கேட்பு என சொற்களில் அன்பின் முரசை ஒலிக்கலாம். ஒரு வயதானவருக்கு இருக்கை தருவது, ஒரு ஏழைக்கு உணவிடுவது, ஒரு மன அழுத்த நண்பனுக்கு செவி கொடுப்பது என செயல்களில் அன்பின் முரசை கொட்டலாம். வெறுப்பு கருத்துக்களை பகிராமல் ஊக்கமூட்டும் தரமான செய்திகளை பரப்புதல் மூலம் சமூக வலைதளங்களில் அன்பின் முரசை கொட்டலாம். இவை சின்ன சின்ன செயல்களாக தோன்றினாலும் அவை கூட்டமாக ஒரு பெரிய அன்பின் புரட்சியை உருவாக்கும். அன்பென்று கொட்டு முரசை என்பது பாரதியின் கற்பனை மட்டுமல்ல, அது நவீன உலகின் வருங்காலத்துக்கான மாபெரும் திட்டம். உலகெங்கிலும் காணப்படும் மனநல நெருக்கடிகள், சுற்றுச்சூழல் சீர்கேடு, பயங்கரவாதம், பசி, வறுமை இவை அனைத்திற்கும் மைய காரணம் மனிதர்களிடையே அன்பு இல்லாமையே. மனச்சிதைவிலும் கோபத்திலும் மூழ்கிவிடும் ஒரு சமூகம் அன்பின் மூலமே குணமடையும். மகாத்மா காந்தி, மண்டேலா, அன்னை தெரசா, மார்ட்டின் லூதர்கிங் இவர்கள் அனைவரும் அன்பென்று முரசு கொட்டியவர்கள்தான். இவர்கள் தோற்றுப்போன காலம் எதுவும் இல்லை, மாறாக வரலாறு இவர்களை வெற்றியாளர்களாகவே காட்டுகிறது. எனவே நாமும் அந்த முரசை தூக்கி பிடிப்போம், அன்பென்று கொட்டு முரசை.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் ரா பூபாலன் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம். நேர்களே, நேரம் 6:15. பாமாலையால் இறைவனை ஆராதிக்கும் நேரம் இது, பக்தி மாலை. தொடக்கமாக வருகிறது TM சவுந்தரராஜன் அவர்கள் பாடிய பாடல்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
3: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட் இதில் உள்ள
4: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
3: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
4: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத்பேஸ்ட்,
5: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
6: நாம் இணைந்திருக்கிறோம் பக்தி மொழி நிகழ்ச்சியோடு. தொடர்ந்து வருகிறது பி. சுஷிலா அவர்கள் பாடிய பாடல்.

0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலையின் 1.3 ஒரு இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நேரம் 6:34. உழவர்களின் உன்னத வானொலி, இது காரைக்கால் பண்பலையின் 1.3. நேயர்கள் கேட்க இருப்பது காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் ONGC காவேரி அசட்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
3: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
4: அப்போ ONGC நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
1: ONGC என்றும் மக்கள் பணியில்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால்.
5: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ். 1 கிலோ தங்கம் வழங்கிய உங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸில் பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் என அனைவருக்கும் கோடைக்காலத்தை குளுகுளுவென கொண்டாடிட டெய்லி குளிவிக்கும் லைட் அண்ட் வெயிட் ஆடைகள், ட்ரெண்டான சம்மர் கலெக்ஷன், ஸ்கூல் காட்டன் ஆடைகள் என அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, இன்று பராபவ ஆண்டு வைகாசி மாதம் 13 புதன்கிழமை.
6: உழவர்களுக்கு
7: இன்று வானிலை அறிக்கையும் வேளாண் அறிவுரைகளும் வழங்குகிறார்
8: காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வானிலை முன்னறிவிப்பு மையத்தின் முதன்மை அதிகாரி முனைவர் ALL நாராயணன் அவர்கள்.
9: நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். காரைக்கால் சுரக்குடியில் இயங்கிக் கொண்டிருக்கும் திருநள்ளாறு கொம்யூனில் உள்ள வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து வானிலை முன்னறிவிப்பு மையத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் ALL நாராயணன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம பகுதியில் அடுத்த 5 வானிலை முன்னறிவிப்பு தகவல் நமக்கு கிடைச்சிருக்க இன்ஃபர்மேஷன் படி பார்த்தோன்னாக்கா, அடுத்த 5 கொஞ்சம் வெப்பமான வானிலை தான் நிலவும். இருந்த போதும் ஒரு சில இடத்துல மட்டும் மே 28

30-31 தேதியில் லேசான தூறல் மட்டும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கனமழைக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் பகல் நேரத்து வெப்பநிலை 36-37 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இரவு நேர வெப்பநிலை 26-27 டிகிரி செல்சியஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காற்றில் உள்ள ஈரப்பதம் 40-80% பதிவாக வாய்ப்பு இருக்குது. காற்றின் வேகம் மணிக்கு 15-16 கிலோமீட்டர் அளவில் தென்மேற்கு திசையிலேருந்து காற்று வீசுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ தென்மேற்கு பருவமழை வந்து அந்தமான் பகுதியில் மற்றும் வங்கக்கடலில் தொடங்கி வந்து கொண்டு இருப்பதால் தென்மேற்கு பருவ காற்று மற்றும் மழை வந்து ஆரம்பமாக உள்ளது. பட் இருந்தாலும் நம்ம ஏரியாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னாக்க தென்மேற்கு பருவமழையில் கிட்டத்தட்ட 16% மட்டும்தான் மழை கிடைக்கிறதுனால பெரிய அளவில் நமக்கு மழை வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் வறண்ட வானிலை தான் இருக்கும். லேசான மழை மட்டும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த அடுத்த 5 நாளில் உள்ள வானிலை முன்னெடுப்பு தகவல் படி பார்த்தோன்னாக்க 28-30-31 மட்டும் லேசான தூறல் ஒரு சில இடத்துல காணப்படும். இருந்தாலும் வானம் வந்து லேசான வேகம் மட்டும்தான் காணப்பட்டு வறண்ட வானிலை தான் தொடர்ந்து இருக்கும். ஆகையால் இப்போ இதில் பருத்தி பயிருக்கு களை எடுத்து நீர் பாய்ச்சலாம். இந்த மழையை பயன்படுத்தி கோடை ஒழுங்கு செய்யலாம். அதே போல் வந்து கூடுதல் நீர் பாச

0: நாக்க மே 28, 30, 31 மட்டும் லேசான தூறல் ஒரு சில இடத்துல காணப்படும். இருந்தாலும் வானம் வந்து லேசான வேகமூட்டத்தன் காணப்பட்டு வறண்ட வானிலை தான் தொடர்ந்து இருக்கும். ஆகையால் இப்போதுல பருத்தி பயிருக்கு களை எடுத்து நீர் பாய்ச்சலாம். இந்த மழையை பயன்படுத்தி கோடை ஒழுவு செய்யலாம். அதே போல் வந்து கூடுதல் நீர் பாசன வசதி இருந்ததுன்னா அந்த விவசாயிகள் வந்து பசுந்தால் உரங்கள் பயிர் செய்யலாம். இல்லைனா கோடை உழவும் செஞ்சு இந்த மண்ணின் தரத்தை உயர்த்தலாம். மண்ணில் உள்ள ஈரப்பதத்தையும் அதிகரிக்கலாம். அதேபோல் மண்ணில் உள்ள களை பூச்சி பூஞ்சான கூட்டு புழுக்கள் அனைத்தையும் வந்து அழிக்கிறதுக்கு வாய்ப்பு நல்லாயிருக்கும். வர்ற குருவை பயிருக்கு இது வந்து நல்ல உகந்த சூழ்நிலை வந்து ஏற்படுத்தும். குருவை பயிருக்கு தண்ணீர் அதிகமாக இல்லை, போர் தனியாக இருந்ததுன்னா நெல்லுக்கு பதில் மாற்றுப்பயிராக கேழ்வரகு சாகுபடி செய்யலாம். 1 ஏக்கருக்கு 2 கிலோ விதை போதுமானது. இது மேட்டுப்பாத்தி நாற்று விட்டு இதை வந்து நடவு செய்யணும். நடவு செய்கிறப்ப சேடை உழவு பண்ணாமல் புழுதி உழவு செஞ்சு தண்ணீர் கட்டி 17-20 நாள் வயதுள்ள ஒத்தை நாற்று சாகுபடி கடைபிடிச்சா சீரான மகசூல் கிடைக்கும். அதே போல் சீரான பூக்கும் தரணும் வந்து கேழ்வரகு ஒரே இதில் ஆர்வஸ் பண்ணலாம். இந்த பணிகளை வந்து அடுத்த 5 நாளைக்கு மேற்கொள்ளலாம். பொதுமக்கள் இப்போ வெப்பம் திடீர்னு அதிகமாக இருக்கனால உடம்பு பிரச்சனை நிறையா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த உஷ்ணம் குறைவதற்கு அதிக தண்ணீர் குடிக்க வேண்டும். அதே போல் வெளியில் 12-3 மணி வரைக்கும் போகிறது அவாய்ட் பண்ணிக்கலாம். கால்நடைகளை இந்த டைமில் வெளியே போகிறதுக்கு அவாய்ட் பண்ணுறது நல்லது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
1: கேட்டது உழவர்களுக்கு.
2: இதுவரை வானிலை அறிக்கையும் வேளாண் அறிவுரைகளும் கேட்டீர்கள். வழங்கினார்
3: காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வானிலை முன்னறிவிப்பு மையத்தின் முதன்மை அதிகாரி முனைவர் ஏ.எல். நாராயணன் அவர்கள்.
4: நேயர்கள், இதுவரை கேட்டது காரைக்கால் ONGC காவேரி எசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸ் வழங்கிய உழவர்களுக்கு. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் ONGC காவேரி எசட்.
5: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
4: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸ் காரைக்கால்.
6: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
7: காதி, இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
8: வாவ்,
7: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
9: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: இளைஞர்குளம் காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்கள் கேட்க இருப்பது ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா VVN ஆயில் வழங்கும் என் சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோம் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் VVN ஆயில்.
7: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
10: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட். செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
9: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
11: கைவலி, மூட்டு வலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் VVN ஆயில் தரமான வலி நிவாரணி. ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் புதிய படைப்பு VVN ஆயில்.
12: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தேறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு
11: VVN ஆயில். தொடர்புக்கு 9361290901.
4: மேலும் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
13: எங்கும் என்றும் நம்பர் 1 பூமேக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் 1 பூமேக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் 1
14: பூமேக்ஸ். Best and Braves.
13: Pumax.
2: என் சொல் அமுது வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
15: வணக்கம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது ஒரு அற்புதமான பொன்மொழி. உள்ளத்தில் உறுதியும் அறிவின் தெளிவும் கெடாமல் காத்து கொள்ள வேண்டுமானால் நாம் உடலை போற்ற வேண்டும். மருந்து என்னும் அதிகாரத்தில் உடலை காத்து கொள்வதற்கான சில வழிவகைகளை வகுத்து காட்டுகிறார் வள்ளுவர். மருந்து என வேண்டாவாம் யாக்கைக்கு என்று நம் கவனத்தை ஈர்க்கும் வகையில் நாம் மேற்கொள்ள வேண்டிய உணவு முறைகளையே எடுத்துரைக்கிறார். முதலில் நோயின்றி வாழ்வதற்கு வழிகாட்டிய வள்ளுவர் அடுத்ததாக வந்த நோயை தக்க மருந்துகளால் உடனே தீர்த்து கொள்ள வேண்டும் என்று அதற்கான வழிகளையும் அமைத்து காட்டுகிறார். பழங்காலத்து மருத்துவ முறையில் ஒருவருடைய கையில் நாடி பார்த்து அவருக்கு உற்ற நோய் இன்னது என்று உறுதி செய்ய முடியும். அவ்வாறு காணும்போது உடம்பில் வாதம், பித்தம், சிலத்துவம் என்ற மூன்றும் மிகாமலும் குறையாமலும் இயல்பான அளவில் அமைந்திருந்தால்

0: நோயற்ற நிலை உறுதி செய்யப்படும். இம்மூன்றில் ஒன்றோ இரண்டோ மிகுந்திருந்தாலோ அல்லது குறைந்திருந்தாலோ நோய் உண்டாகும் என்று அறிந்தார்கள். மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வலிமுதலா எண்ணிய மூன்று என்கிறார் வள்ளுவர். நாட்டுப்புற பாடல்களிலும் மருத்துவ முறைகள் இடம்பெற்றுள்ளன. கை காலு வீக்கத்துக்கு கண்ணே உனக்கு கனையெண்ணெய் வாங்கித்தாரேன், வயிற்று உளைச்சல் மிஞ்சி போய் கண்ணே உனக்கு வயிற்று வலி வந்துருச்சா, வெற்றிலையும் உப்பும் வச்சு கண்மணியே பெரும் வயிற்றில் தின்னுடம்மா, குடல் ஏற்றம் என்றாலும் கண்ணே கருப்பி குடல் தட்டுவால் பயப்படாதே என்ற தாலாட்டு பாடல் கை கால் வீக்கம் வயிற்று வலி குடல் ஏற்றத்திற்கான மருத்துவத்தை குறிப்பிடுகிறது. கிராமப்புறத்து மருத்துவச்சிகள் குழந்தை மருத்துவத்தில் கை தேர்ந்தவர்கள். இதனை மண்டையிடி பொருட்களையோ மருந்து அரைத்து போடட்டுமா, உடம்பெல்லாம் நோகுதம்மா, ஒத்தடம் நான் கொடுக்கட்டுமா, ஏலமும் இஞ்சிச்சாரும் எட்டு சொட்டு கொடுக்கட்டுமா, குழந்தையின் உடம்பு வலி தீர ஏலம் இஞ்சிச்சாறு எடுத்து சூடாக்கி வடிகட்டி எட்டு சொட்டு கொடுக்க வேண்டும் என்று நாட்டுப்புற பாடல்கள் விளக்குகின்றன. மருந்து என வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின், அற்றால் அளவறிந்து உண்க அகுது உடம்பு பெற்றான் நெடிது உயிக்கும் மாறு. அளவறிந்து உண்ண வேண்டும், உண்ட உணவு செரித்தவுடன் நன்கு பசித்த பிறகு உண்ண வேண்டும். இதுவே நாம் உற்ற நோய்க்கு ஏற்ற மருந்து ஆகும். அளவாக உண்போம், நோயற்ற வாழ்வினை நீண்ட நாள் பெறுவோம். நன்றி.
1: இன்சொல் அமுது வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீலலிதாம்பாள் சித்தபர்மா விவியன் ஆயில் வழங்கிய இன் சொல்லாமது. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோ ஸ்ரீலலிதாம்பாள் சித்தபர்மாவின் விவியன் ஆயில்.
3: கைவலி மூட்டு வலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் விவியன் ஆயில் தரமான வலி நிவாரணி. புதிய படைப்பு
2: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
4: எங்கும் என்றும் நம்பர் ஒன் பூமேக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் ஒன் பூமேக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் ஒன்
5: பூமேக்ஸ் வெஸ்ட் அண்ட் பிரீஸ்.
6: பூமேக்ஸ்
7: ஐயா சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
8: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
9: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
2: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே பாதுகாப்பு, வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் முதலீடுகளை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் நடைமுறையில் உள்ள 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்க உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் விதிமுறைகளை மீறி செயல்பட்டு வந்த 23 கல்குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்த மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் குஜராத் அணியை வீழ்த்தி பெங்களூரு அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே பாதுகாப்பு, வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் முதலீடுகளை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் பென்னி வாங்கை பிரதமர் புதுதில்லியில் நேற்று சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பு குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், இந்தியா ஆஸ்திரேலியா இடையே பாதுகாப்பு, வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் ஒருங்கிணைந்த நல்லுறவை மேம்படுத்தவும் முதலீடுகளை அதிகரிப்பது குறித்தும் விரிவாக ஆலோசித்ததாக தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் நாடுகளின் பாதுகாப்பு மற்றும் முன்னேற்றத்திற்கு வெளிப்படையான நடவடிக்கைகளை தொடரவும் முடிவு செய்யப்பட்டதாக பிரதமர் அதில் கூறியுள்ளார். இதேபோல் ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் தோஷிமிட்சு மொட்டேகியையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்றார். இந்தியா ஜப்பான் இடையே அமைதி, ஸ்திரத்தன்மை மற்றும் முன்னேற்றத்தை மேலும் முன்னெடுத்துச் செல்வதற்கு உலக நாடுகளுடன் இணைந்து முக்கிய பங்காற்றுவதை உறுதி செய்வதாகவும் மற்றொரு பதிவில் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார்.

0: தமிழ்நாட்டில் கல்வி வேலைவாய்ப்புகளில் நடைமுறையில் உள்ள 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்க உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளார். கல்வி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை மற்றும் அரசு வேலைவாய்ப்புகளில் 69% இடஒதுக்கீட்டிற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்டுள்ள வழக்குகளின் விசாரணை இன்று வரவுள்ள நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் நேற்று அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனை நடத்தினார். அப்போது 69% இடஒதுக்கீட்டினை பாதுகாக்கும் நோக்கில் தேவையான சட்ட நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ள அவர் அறிவுரை வழங்கியதாக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்திக்கிறார். தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் திரு விஜய் முதன்முறையாக இன்று தில்லி செல்கிறார். மாலை 4:30 அளவில் அவர் பிரதமரை சந்திக்க இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். காலி மதுபாட்டில்கள் விவகாரம் தொடர்பாக ஈரோடு உள்ளிட்ட ஒரு சில மாவட்டங்களில் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள டாஸ்மாக் பணியாளர்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் காலி மதுபாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அரசு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பாட்டில்களை வெளி முகமை மூலமாக திரும்பப் பெறுவது குறித்து உயர்நீதிமன்றத்தில் உறுதிப்பத்திரம் அளிக்கப்பட்டு வரும் ஜூன் மாத இறுதிக்குள் பணியாளர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு மதிப்பளித்து பணியாளர்கள் அனைவரும் இன்று முதல் வழக்கம்போல் பணிக்கு திரும்ப வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக் கொண்டிருப்பதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. அம்மா உணவகங்களில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் புகைப்படங்களை நீக்கிவிட்டு முதலமைச்சர் திரு விஜயின் புகைப்படங்களை வைத்திருப்பதற்கு அஇஅதிமுக கண்டனம் தெரிவித்துள்ளது. அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அம்மா உணவகங்கள் என்றாலே மாநிலம் முழுவதும் மக்களின் உள்ளத்தில் தோன்றுவது ஜெயலலிதாவின் உருவம்தான் என்று கூறியுள்ளது. இத்தகைய செயல்களை தவிர்த்து அம்மா உணவகங்களின் செயல்பாடுகள் குறித்த அறிவிப்பை அரசு தீவிரமாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: விருதுநகர் மாவட்டத்தில் விதிகளை மீறி செயல்பட்டு வந்த 23 கல்குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்த மாநில கனிம வளத்துறை அமைச்சர் டாக்டர் டி கே பிரபு உத்தரவிட்டுள்ளார். இம்மாவட்டத்தில் சட்டவிரோதமாக கனிமங்கள் வெட்டி எடுக்கப்படுவதை தவிர்க்க 76 குவாரிகளில் ஆளில்லா விமானம் மூலம் அளவீடு செய்யப்பட்டு அறிக்கை பெறப்பட்டதாக அரசு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதையடுத்து விருதுநகர் மாவட்ட புவியியல் மற்றும் சுரங்கத்துறை அதிகாரிகளுடன் ஆய்வு நடத்திய அமைச்சர் குத்தகை பரப்பிற்கு வெளியே குவாரி பணி மேற்கொண்ட 23 குவாரிகளை தற்காலிகமாக மூட உத்தரவிட்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகைக்கு வரும் சுற்றுலாப் பயணிகளை கவரும் வகையில் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் பழ கண்காட்சி இன்று தொடங்குகிறது. ஜுராசிக் பார்க் என்ற கருப்பொருளுடன் 4 நாட்கள் இக்கண்காட்சி நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசனில் சுற்றுலாப் பயணிகளை மகிழ்விக்கும் விதமாக மாவட்ட நிர்வாகம் மற்றும் தோட்டக்கலைத்துறை இணைந்து பல்வேறு கண்காட்சிகளை நடத்தி வருகிறது. இந்த ஆண்டு உதகை ரோஜா பூங்காவில் ரோஜா கண்காட்சி, புகழ்பெற்ற உதகை அரசு தாவரில் பூங்காவில் மலர் கண்காட்சி, காட்டேரி பூங்காவில் மலைப்பயிர்கள் கண்காட்சி போன்றவை நடைபெற்றது. இந்த நிலையில் கோடை விழாவின் இறுதி கண்காட்சியாக குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் 66வது பழக்கண்காட்சி இன்று தொடங்கி 30ஆம் தேதி வரை 4 நாட்கள் நடைபெறுகிறது. இதற்காக குழந்தைகளை கவரும் வகையில் ஜுராசிக் பார்க் என்ற கருப்பொருளை கொண்டு அலங்கார வடிவங்கள் பழங்களால் அமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக முகப்பு பகுதியில் சுற்றுலா பயணிகளை வரவேற்கும் விதமாக பேரிச்சம்பழங்களை கொண்டு பிரம்மாண்ட டைனோசர் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் டைனோசர் முட்டைகள் நெல்லிக்காய்களை கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதைத் தவிர பல்வேறு வகை பழங்களை கொண்டு மேலும் சில டைனோசர்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. உதகையிலிருந்து சரவணன்.
0: திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் கோவிலில் 34 ஆண்டுகளுக்கு பின்னர் சுவாமி அம்பாள் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகள் வெள்ளித்தேரில் எழுந்தொருளி ரத வீதிகளில் உலா வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவிளையாடல் திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில்

0: உண்டான நெல்லை நெல்லையப்பர் திருக்கோவிலில் கடந்த ஆண்டு புதிதாக வெள்ளித்தேர் செய்யப்பட்டு கோவிலுக்கு ஒப்படைக்கப்பட்டதை தொடர்ந்து 34 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் வெள்ளித்தேரில் பஞ்சமூர்த்திகள் வீதி உலா வரும் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவிளையாடல் திருவிழாவை முன்னிட்டு அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு சுவாமி நெல்லையப்பர், காந்திபதி அம்பாள் மற்றும் பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து வெள்ளித்தேரில் சிறப்பு அலங்காரத்தில் சுவாமி நெல்லையப்பர், காந்திமதி அம்பாள், விநாயகர், சுப்பிரமணியர், சண்டிகேஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்திகளும் எழுந்தருளினர். அதனைத் தொடர்ந்து நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வெள்ளித்தேரின் வடம் பிடித்து நெல்லையப்பர் கோவிலின் 4 ரதவீதிகளையும் தேரை இழுத்துச் சென்றனர். திரளான பக்தர்கள் கண்டு தரிசனம் செய்தனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
1: தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் வரும் 31 தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டியுள்ள பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் அடுத்த 5 நாட்களுக்கு இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும், வெப்பநிலை இயல்பை விட சற்றே அதிகரிக்கக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். நிலவில் தளம் அமைக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக ரோபோட்டிக் தரையிறங்கும் கருவிகள், ஆளில்லா விமானங்கள் குறித்த விவரங்களை நாசா வெளியிட்டுள்ளது. இந்தியா உள்ளிட்ட உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து ஹஜ் புனித யாத்திரைக்காக லட்சக்கணக்கானோர் சவுதி அரேபியாவில் குவிந்துள்ளனர். சீனா மற்றும் பாகிஸ்தானின் கூட்டறிக்கையில் ஜம்மு காஷ்மீர் குறித்த தகவல் இடம்பெற்றிருப்பதை இந்தியா நிராகரித்துள்ளது. நாட்டின் மக்கள் தொகை அதிகரிப்பை கட்டுப்படுத்த ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி திரு பிரகாஷ் பிரபாகர் நவ்லேக்கர் தலைமையில் உயர்மட்ட குழு ஒன்றை மத்திய அரசு அமைத்துள்ளது. போக்குவரத்து விதிகளை மீறும் வாகன உரிமையாளர்களிடமிருந்து உடனடியாக அபராதம் வசூலிக்கப்படுவதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் செய்தியை மத்திய அரசு மறுத்துள்ளது. மகாராஷ்டிராவின் பால்கர் சாலை விபத்தில் உயிரிழந்த 13 பேரின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. நாகப்பட்டினம் தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையில் 4 வழி திருவாரூர் புறவழிச்சாலை அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே கொத்தூரில் உள்ள எல்லை சோதனைச் சாவடியை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு அக்ஷய் அனில் வாக்கரே ஆய்வு செய்தார். கிருஷ்ணகிரி அணையிலிருந்து தண்ணீர் வெளியேற்றப்பட உள்ளதால் சாத்தனூர் அணை வரை உள்ள தென்பெண்ணை ஆற்றங்கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்தி. IPL கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச்சுற்று ஆட்டத்தில் குஜராத் அணியை 92 ரன் வித்தியாசத்தில் வீழ்த்தி பெங்களூரு அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. தரம்சாலாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய பெங்களூரு அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 254 ரன் எடுத்தது. 255 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய குஜராத் அணி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து 19.3 ஓவரில் 162 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இன்று நடைபெறும் வெளியேற்றுதல் சுற்று ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. சண்டிகரில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே பாதுகாப்பு, வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் முதலீடுகளை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் நடைமுறையில் உள்ள 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்க உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் விதிமுறைகளை மீறி செயல்பட்டு வந்த 23 கல்குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்த மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச்சுற்று ஆட்டத்தில் குஜராத் அணியை வீழ்த்தி பெங்களூரு அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம். நேரிலே நேரம் 6:55.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
2: நேயர்கள் இனி கேட்கலாம். காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ கலர்ல வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கே பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், லீலா தெற்கு வீதி நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட் நாகூர், மார்க்கெட் வீதி காரைக்கால், கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.
2: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ அண்ட் கலர் லேப் கும்பகோணம்.
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம். கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், போட்டோ பிரிண்டிங், லேசர் வுட் என்கார்விங், கீச்செயின், கிளாஸ், ஃபோம் போர்டு, அக்ரிலிக் போன்ற

0: எண்ணற்ற மீடியாவில் யூவி மிஷின் பிரிண்ட் செய்து தரப்படும் 88 வருட பாரம்பரியமிக்க உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன்ஹால் ரோட், கும்பகோணம்.
1: மழை செல்வங்களில் மழை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. வசந்தன், இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி.
2: வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசந்தளிர் நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா? வணக்கம். உங்க பேர் என்ன?
3: என்ன
2: நிறைய
3: விலங்குகள் இருந்துச்சாம். அந்த சிங்கம் வந்து எல்லாருமே வேட்டையாடி சாப்பிடணும்னு நினைச்சுதான். அப்ப ஒரு முயல் வந்துச்சான். அங்க ஒரு பெரிய கிணறு வந்துச்சான். ஒரு திட்டம் போட்டு சிங்கத்தை வந்துட்டு எழுப்பி ஐடியா போட்டு இந்த சிங்கத்தை கூட்டு வந்து புதுவண்ணம் தங்குதவே எங்கும் யாவரும் இந்த முறை ஏழ்துளிர் ஒன்றே தெம்பு தரும். உணவு பொங்கல் இல்லாமல் உயிரோட இருப்பது செல்லாது. பணமும் அது தரம் நலன் எல்லாம் பயிர்கள் விரைப்பதன் பலனையாம். உழவு தொழில்தான் உணவு தரும். உடையும் அதனால் அணிய வரும். பழகும் மற்றுள்ள தொழிலாகும் பயிர்த்தொழில் என்றே விழா ஆகும். தங்குமும் வெள்ளியும் இருந்தாலும் தானியம் ஒன்றே விருந்தாகும். இங்குதான் உண்மையை உணர்த்திவிடும். ஏற்றொழில் மிதிலிட துணிங்கிடும். உழவே செல்வம் உண்டு பண்ணம் உழைப்பே என்பம் கொண்டு வரும். உழைவை தொழுவிட வரினாலே உற்ற இப்பொங்கல் திருநாளாம். ஏழையும் செல்வரும் இங்குதமா இசை துல்லம் கழித்திடும் பொங்கல் இது. வாழ பயிர்த்தொழில் வளம் பெருகி வயது முதலும் வாழவே. இந்த பாடவர் பாடியவர் நாமக்கல் பே ராமலிங்கம்.
2: சூப்பரா பாட்டு பாடினீங்களே. நீங்க குட்டியா இருக்கீங்களா? படிச்சு பெரிய ஆள பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
3: டாக்டர்.
2: சரி பாப்பா, நீங்க வருங்காலத்துல சிறந்த மருத்துவர் ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பை சார்பாக வாழ்த்துக்கள்.
3: நன்றி.
1: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழை செல்வங்களின் மழை மொழியில் நினைந்தோம்.
4: நேயர்கள், இதுவரை கேட்டது காரைக்கால் கமர்ஷியல் டூரஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ கலர்ல வழங்கிய பசந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் கமர்ஷியல் டூரஸ், மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
5: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மளிகை பொருட்கள், ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால், இப்பொழுது திருநள்ளாற்றிலும்.
4: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்கியோ ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ அண்ட் கலர் லேப், கும்பகோணம்.
0: ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
6: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
7: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
8: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலையின் 1.3 இது என்றும் என்றென்றும் உங்கள் மனதோடு. நேரம் 7:01. நேயர்கள் இனி கேட்கலாம் திரை இசை. மரகத நாணயம் என்ற திரைக்காக வருகிறது பாடல்.

பிரதீப் குமார் அவர்கள் பாடிய பாடலை தொடர்ந்து வருகிறது. தீரன் அதிகாரம் ஒன்று என்ற திரைக்காக ஜி பிராம், சத்யபிரகாஷ் அண்ட் பிரகதி பாடிய பாடல்.

திரையிசையில் நிறைவாக வருகிறது. ஹரிஷ் ராகவேந்திரா அவர்கள் பாடிய அவர்களோடு சேர்ந்து பாம்பே ஜெயஸ்ரீ அவர்களும் இணைந்து பாடிய பாடல் வருகிறது, மஜ்னு என்ற திரைக்காக.

0: நிறைவு பெறுகிறது. திரை இசை இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பட்டியலின மக்களுக்கான நலத்திட்டங்களை விரைந்து செயல்படுத்த ஏதுவாக இணையதளம் மற்றும் மொபைல் செயலியை மத்திய அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் தொடங்கி வைத்தார். ஜம்மு காஷ்மீர் குறித்த தகவல் சீனா மற்றும் பாகிஸ்தானின் கூட்டறிக்கையில் இடம்பெற்றிருப்பதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஹஜ் புனித யாத்திரை மேற்கொண்டுள்ள லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் சவுதி அரேபியாவில் குவிந்துள்ளனர். ராஜஸ்தான் உள்ளிட்ட வடமாநிலங்களில் வெப்பத்தின் தாக்கம் அடுத்த சில தினங்களுக்கு நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா 2 தங்கம் உட்பட 5 பதக்கங்களை வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். பட்டியலின மக்களுக்கான நலத்திட்டங்களை அமல்படுத்துவதை வலுப்படுத்தவும் அவற்றை டிஜிட்டல் முறையில் மேற்கொள்ளவும் ஏதுவாக இணையதளம் மற்றும் மொபைல் செயலியை மத்திய அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், இந்த நடவடிக்கையின் மூலம் காகிதங்கள் பயன்பாட்டின் மூலமாக நிறைவேற்றப்பட்டு வந்த பட்டியலின மக்களுக்கான நலத்திட்டங்கள் இனி விரைவாக டிஜிட்டல் முறையில் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். திட்டங்களை செயல்படுத்துவதற்கான கால அவகாசமும் விரைவுபடுத்தப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். பழங்குடியின மக்களுக்கான நலத்திட்டங்கள் வெளிப்படையான முறையில் மேற்கொள்வதை இந்த நடவடிக்கை உறுதி செய்யும் என்றும் டாக்டர் வீரேந்திரகுமார் தெரிவித்தார். ஆஸ்திரேலியாவுடனான இந்தியாவின் ஒருங்கிணைந்த நல்லுறவுகள் கடந்த சில ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்திருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியா வந்துள்ள ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் பென்னி வாங்கை சந்தித்த பின்னர் டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியா இந்தியா பொருளாதார ஒத்துழைப்பு

0: மற்றும் வர்த்தக ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகம் மற்றும் முதலீட்டில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து விவாதித்ததாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். அணுசக்தியை உற்பத்தி செய்வதற்கான யுரேனியம் வழங்குவது உள்ளிட்ட எரிசக்தி துறையில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது குறித்தும் அரிய வகை கனிமங்களை உற்பத்தி செய்வது தொடர்பாகவும் அப்போது ஆலோசனை மேற்கொண்டதாக டாக்டர் ஜெய்சங்கர் அதில் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் குறித்த தகவல் சீனா மற்றும் பாகிஸ்தானின் கூட்டறிக்கையில் இடம்பெற்றிருப்பதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் யூனியன் பிரதேசங்கள் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதிகள் என்று கூறினார். இதனை பாகிஸ்தானும் சீனாவும் நன்கு அறிந்திருந்த போதிலும் இதுபோன்ற கூட்டறிக்கை வெளியிட்டிருப்பதை ஏற்க முடியாது என்று அவர் கூறினார். ஜம்மு காஷ்மீர் லடாக் பகுதிகளில் வேறு எந்த நாடும் உரிமை கொண்டாடுவதை ஒருபோதும் ஏற்க முடியாது என்று திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் உறுதிபட கூறினார். தலைநகர் தில்லியில் காற்றின் தரத்தை மேம்படுத்துவது குறித்து எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் தொடர்பாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தாவுடன் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனையின்போது பல்வேறு துறைகளுடன் ஒருங்கிணைந்து மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள், காற்றின் தரத்தை மேம்படுத்த எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள், குளிர்காலம் தொடங்குவதற்கு முன்பாக காற்று மாசடைவதை குறிப்பிடத்தக்க அளவு குறைக்க தேவையான நடவடிக்கைகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. தில்லி அரசு எடுத்துள்ள முயற்சிகள் பாராட்டத்தக்கவை என்று திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்திக்கிறார். தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் திரு விஜய் முதன்முறையாக இன்று தில்லி செல்கிறார். மாலை 4:30 அளவில் அவர் பிரதமரை சந்திக்க இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஹஜ் புனித யாத்திரை மேற்கொண்டுள்ள லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் சவுதி அரேபியாவில் குவிந்துள்ளனர். இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலும் இருந்து லட்சக்கணக்கானோர் ஹஜ் யாத்திரைக்காக சவுதி அரேபியா சென்றடைந்துள்ளனர். 5 நாட்கள் மேற்கொள்ளப்படும் இந்த புனித யாத்திரையில் சுமார் 16 லட்சத்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் பங்கேற்றுள்ளனர். சவுதி அரேபியாவில் உள்ள மெக்கா, மதினா போன்ற புனித தலங்களுக்கு செல்வதை இஸ்லாமியர்கள் கடமையாக கருதுகின்றனர். இந்தியாவில் இருந்து மட்டும் 175,000 யாத்ரீகர்கள் ஹஜ் யாத்திரை சென்றுள்ளனர். இரவு நேர தொழுகைக்கு பின்னர் யாத்ரீகர்கள் அனைவரும் மினா நோக்கி புறப்பட்டுச் செல்வார்கள். பின்னர் அங்கு சாத்தான் மீது கல்லெறியும் நிகழ்வு நடைபெறும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியா ஆஸ்திரேலியா இடையே பாதுகாப்பு, வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் முதலீடுகளை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் பென்னி வாங்கை பிரதமர் புதுதில்லியில் நேற்று சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பு குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், இந்தியா ஆஸ்திரேலியா இடையே பாதுகாப்பு, வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் ஒருங்கிணைந்த நல்லுறவை மேம்படுத்தவும் முதலீடுகளை அதிகரிப்பது குறித்தும் விரிவாக ஆலோசித்ததாக தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் நாடுகளின் பாதுகாப்பு மற்றும் முன்னேற்றத்திற்கு வெளிப்படையான நடவடிக்கைகளை தொடரவும் முடிவு செய்யப்பட்டதாக பிரதமர் அதில் கூறியுள்ளார். இதேபோல் ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் தோஷிமிட்சு மொட்டேகியையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்றார். இந்தியா ஜப்பான் இடையே அமைதி, ஸ்திரத்தன்மை மற்றும் முன்னேற்றத்தை மேலும் முன்னெடுத்துச் செல்வதற்கு உலக நாடுகளுடன் இணைந்து முக்கிய பங்காற்றுவதை உறுதி செய்வதாகவும் மற்றொரு பதிவில் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். நேபாள முன்னாள் பிரதமர் ஷேர் பகதூர் துபா, அவருடைய மனைவியும் முன்னாள் வெளியுறவு அமைச்சருமான அர்சு ராணா துபாவையும் கைது செய்ய வேண்டாம் என்று அந்நாட்டு அரசை நேபாள உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தற்போது ஷேர் பகதூர் துபாவும் அவருடைய மனைவியும் வெளிநாட்டில் தங்கியுள்ளனர். அவர்களுக்கு எதிராக காத்மாண்டு மாவட்ட நீதிமன்றம் கடந்த மாதம் கைது உத்தரவை பிறப்பித்த நிலையில் உச்சநீதிமன்றம் தற்போது இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. ராஜஸ்தான் உள்ளிட்ட கிழக்கு பகுதி மாநிலங்களிலும் இதர வட மாநிலங்களிலும் இம்மாத இறுதி வரை வெப்பத்தின் தாக்கம் நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடமேற்கு மாநிலங்களில் வரும் 29ஆம் தேதி வரையிலும் கிழக்கு வளைகுடா பகுதிகளில் வரும் 31ஆம் தேதி வரையிலும் வெப்ப அலைகள் தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம்

0: எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதே நேரம் கேரளாவின் ஒரு சில பகுதிகளிலும், லட்சத்தீவு, தமிழகம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள கிழக்கு பகுதிகளிலும் அடுத்த 5 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இந்நிலையில் தென்மேற்கு பருவமழை அரபிக்கடல் மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சனிக்கிழமை தொடங்கும் என்றும், வங்கக்கடலின் கிழக்கு பகுதி மற்றும் அந்தமான் கடல் பகுதியின் பெரும்பாலான இடங்களில் பருவமழை முன்கூட்டியே தொடங்கும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. தமிழகத்தின் விருதுநகர் மாவட்டத்தில் விதிகளை மீறி செயல்பட்டு வந்த 23 கல் குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்த மாநில கனிம வளத்துறை அமைச்சர் டாக்டர் டி கே பிரபு உத்தரவிட்டுள்ளார். இம்மாவட்டத்தில் சட்டவிரோதமாக கனிமங்கள் வெட்டியெடுக்கப்படுவதை தவிர்க்க 76 குவாரிகளில் ஆளில்லா விமானம் மூலம் அளவீடு செய்யப்பட்டு அறிக்கை பெறப்பட்டதாக அரசு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதையடுத்து விருதுநகர் மாவட்ட புவியியல் மற்றும் சுரங்கத்துறை அதிகாரிகளுடன் ஆய்வு நடத்திய அமைச்சர், குத்தகை பரப்பிற்கு வெளியே குவாரி பணி மேற்கொண்ட 23 குவாரிகளை தற்காலிகமாக மூட உத்தரவிட்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா நேற்று 2 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. வியட்நாமின் டானாங்கில் நடைபெறும் இப்போட்டியின் 65 கிலோ எடை பிரிவில் இந்தியாவின் மோஹித் குமார் கிர்கிஸ்தான் வீரரை 12-4 என்ற புள்ளிக்கணக்கில் வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றினார். 79 கிலோ எடைப்பிரிவில் சந்திரமோகன் தங்கம் வென்றார். 92 கிலோ எடைப்பிரிவு இறுதியாட்டத்தில் கிர்கிஸ்தான் வீரரிடம் வெற்றி வாய்ப்பை இழந்து புனித்குமார் வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றினார். 125 கிலோ எடைப்பிரிவில் கஜகஸ்தான் வீரரிடம் தோல்வியடைந்த லாக்கியும் வெள்ளிப்பதக்கம் வென்றார். 86 கிலோ எடைப்பிரிவில் சச்சின் மோர் வெண்கலப்பதக்கம் வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் குஜராத் அணியை 92 ரன் வித்தியாசத்தில் வீழ்த்தி பெங்களூரு அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. தரம்சாலாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய பெங்களூரு அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 254 ரன் எடுத்தது. கேப்டன் ரஜத் படிதார் 33 பந்துகளில் 93 ரன் குவித்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். விராட் கோலி, கிருணால் பாண்டியா ஆகியோர் தலா 43 ரன் சேர்த்தனர். 255 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய குஜராத் அணி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து 19.3 ஓவரில் 162 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. அந்த அணியின் ராகுல் தெவாட்டியா மட்டுமே 68 ரன் சேர்த்தார். இன்று நடைபெறும் வெளியேற்றுதல் சுற்று ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. சண்டிகரில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பட்டியல் இன மக்களுக்கான நலத்திட்டங்களை விரைந்து செயல்படுத்த ஏதுவாக இணையதளம் மற்றும் மொபைல் செயலியை மத்திய அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் தொடங்கி வைத்தார். ஜம்மு காஷ்மீர் குறித்த தகவல் சீனா மற்றும் பாகிஸ்தானின் கூட்டறிக்கையில் இடம்பெற்றிருப்பதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஹஜ் புனித யாத்திரை மேற்கொண்டுள்ள லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் சவுதி அரேபியாவில் குவிந்துள்ளனர். ராஜஸ்தான் உள்ளிட்ட வடமாநிலங்களில் வெப்பத்தின் தாக்கம் அடுத்த சில தினங்களுக்கு நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா 2 தங்கம் உட்பட 5 பதக்கங்களை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலையின் 100.3 இணைந்திருக்கிறோம். நேர்களே, நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நேரம் 7:25.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்தும் உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
4: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
5: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
4: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
6: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்?
7: நம்ம பாரம்பரியமான ARC காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சு தான்.
6: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
7: ARC காமாட்சி ஜுவல்ஸ் கோலாகல திறப்பு விழா பிப்ரவரி 6 முதல் பஜனை மடம் தெரு மாயவரம்.
6: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
8: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
9: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
10: சீருடைகளின் சிறப்பிடம் நாகை மூராசன்ஸில் பேக் டு ஸ்கூல். அனைத்து பள்ளிகள், அரசு பள்ளி சீருடைகள் வாங்கும் அனைவருக்கும் 10% கிஃப்ட் கூப்பன் வழங்கப்படும். ஸ்கூல் யூனிஃபார்ம், ஸ்கூல் பேக், ஸ்டேஷனரிஸ் அனைத்தும் ஒரே இடத்தில், மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
11: காலத்தின் கட்டாயம் கல்வி, காலமெல்லாம் பெருமை சொல்லும் கல்வி, எம் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் கல்வி.
12: LKG முதல் +1 வரை இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ஸ்ரீகண்டபுரம்.
11: அட்மிஷனுக்கு உடன் முந்துங்கள் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
13: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
14: ஆமா, பட் எனக்கு BP-யும் சுகரும் இருக்கே.
13: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பா

0: மூணானோ ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
1: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ் மகிட்டா டிவால்ட் ஆர்கைடைல்ஸ் கட்டர் வெல்டிங் மிஷின் செயின்சா அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர் சுந்தரம் பவர் டூல்ஸ் ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில் காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
3: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
4: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
5: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
6: நாகையின் நம்பிக்கைக்குரிய நகை மாளிகை TLR லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி.
7: குறைந்த சீரார விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க TLR லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி, நாணயக்கார தெரு, நாகப்பட்டினம்.
8: நேயர்கள் கேட்க இருப்பது சைபால் வழங்கும் தகவல் நேரம். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
9: முகத்தில் பருவார் சைபால், சரியா தெரிஞ்சோ சைபால், இதயில் படையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்
10: சைபால்.
8: மேலும் இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ்,
11: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
12: காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் காரை எலக்ட்ரிகல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
8: மேலும் நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம், தரமான தார்பாய்கள், ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
13: உங்கள் கடை காரைக்கால்,
14: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
15: நம்ம கிட்ட ஒருத்தன் தப்பா நடந்துகிட்டானா, உடனே நாம என்ன செய்வோம், கையை ஓங்கிட்டு அவனை அடிக்க போவோம். நாம அவங்கிட்ட அவனை விட ஒருபடி மேலே தப்பா நடந்துக்குவோம். ஆனால் பெரியவங்கள்லாம் அப்படி நடந்துக்கிறது இல்லை. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார் இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குவாங்க. பாயசித் விஸ்தாமிங்கிறவர் ஒரு பெரிய ஞானி. அவர் ஒரு நாள் ராத்திரி ரொம்ப நேரம் மசூதியில் இருந்துட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துக்கிட்டு இருக்கிறார். வழியில் ஒரு குடிகாரன், அவன் கையில் ஒரு இசைக்கருவி, அதை கண்ணாபின்னான்னு மேட்டிக்கிட்டு வாய்க்கு வந்தபடியே என்னத்தையோ பாட்டுன்னு நினச்சிக்கிட்டு பாடிக்கிட்டு அவன் பாட்டுக்கு கிடக்கிறான் வழியில். அதோடு இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பக்கமாக வழியில் போகிறவங்க வர்றவங்களையெல்லாம் பார்த்து கண்ணாபின்னான்னு திட்டிகிட்டு இருக்கிறான், ரொம்ப வளர்க்குறான். பாயசீத் பிஸ்தாமிங்கிற அந்த பெரியவர் அந்த வழியாக போகிறார், அவனை பார்க்குறார். அவனுடைய நிலைமையை பார்த்துட்டு பரிதாபப்படுறார். ஏன்ப்பா இது மாதிரிலாம் நடந்துக்கிற, இப்படி நடக்கலாமா அப்படின்னு ஏதோ கொஞ்சம் புத்திமதி சொல்கிறதுக்கு ஆரம்பித்தார். அவனுக்கு கோபம் வந்துட்டுது. கையில் வச்சுருந்த வாத்திய கருவி அதால் ஓங்கி அந்த பெரியவர் தலையில் ஒரு அடி கொடுத்தான். இரத்த காயம் ஏற்பட்டு போச்சு. அவன் கையில் இருந்த இசைக்கருவியும் அடித்த வேகத்தில் ரெண்டாக உடஞ்சி போச்சு. அவ்வளோ வேகமாக அடிச்சிருக்கான். இவ்வளவு தூரத்துக்கு நடந்து போச்சுல்ல, அந்த மாபெரும் ஞானி வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசலை. பேசாமல் தலையை பிடிச்சிக்கிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். மறுநாள் அந்த பெரியவர் என்ன பண்ணார் தெரியுமா, கொஞ்சம் இனிப்பு பண்டங்கள், கொஞ்சம் பணம், இது ரெண்டையும் ஒரு ஆள் மூலமாக அனுப்பி வச்சார் அந்த குடிகாரனுக்கு. அவனுக்கு ஒன்றும் புரியல, என்ன விவரம்னு விசாரித்தான். வந்த ஆள் ஒரு கடுதாசியை நீட்டினான். அதில் விவரம் இருந்தது. ஞானி எழுதியிருக்கிறார், இதை பாருப்பா, உங்களுடைய இசைக்கருவி உடையறதுக்கு என்னுடைய தலை காரணமாக ஆயிட்டுது, அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன், அதுக்காக தான் பணம் அனுப்பி வச்சுருக்கேன், வேறு புதுசாக ஒரு இசைக்கருவி வாங்கிக்கோ. அப்புறம் இன்னொரு விஷயம், நேற்றுக்கு ராத்திரி என்கிட்ட ஏகப்பட்ட கசப்பான வார்த்தைகளை வந்து பேசினேன், இதோடு அனுப்பியிருக்கிற இனிப்பு பண்டங்களை சாப்பிட்டு உன்னுடைய நாவில் உள்ள கசப்பை மாற்றிக்கோ அப்படின்னு அதில் எழுதப்பட்டிருந்தது. இந்த சமயத்தில் அவன் வந்து குடி மயக்கத்தில் இல்லை, தெளிஞ்சு போயிருந்த நேரம் அது. அதனால் அதை படித்த உடனே அவனுக்கு ரொம்ப வெக்கமாக போச்சு. தலை குனிஞ்சான், யோசனை பண்ணான். கொஞ்சம் நேரத்தில் தன்னுடைய நண்பர்கள் சில பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு நேராக அந்த ஞானி இருக்கிற இடத்துக்கு ஓடினான். அவர் காலில் விழுந்தான், அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டான். பெரியவங்களே, தெரியாமல் வந்து நான் இந்த பாவ செயலை பண்ணிவிட்டேன், என்னை மன்னிச்சுங்க, உங்களுடைய பொறுமையும் போதனையும் என்னுடைய கண்ணை திறந்துட்டுது, இனிமேல் நானும் என்னுடைய நண்பர்களும் நல்ல வழியில் திருந்தி வாழ போகிறோம் அப்படின்னா. ஞானி செய்த நன்னயம் குடிகாரனை எப்படி திருத்தியிருக்கு பார்த்தீங்களா? இந்த கதையை கேட்டுட்டு ஒருத்தர் சொன்னார், என் வாழ்க்கையில் கூட அப்படி ஒரு சம்பவம் நடந்தது சார், நானும் ஒரு நாள் ராத்திரி ஓவராக குடிச்சுட்டு ஒரு கிட்டாரை வாசிச்சுக்கிட்டு கண்ணாபின்னான்னு உளறிக்கிட்டு திட்டிக்கிட்டு இருந்தேன். அந்த சமயம் அந்த வழியாக ஒருத்தர் வந்தார், ஓங்கி தலையில் ஒரே ஒரு அடி, ரத்தம் வந்துட்டுது, அதுக்கப்புறம் என் மனசு தெரிஞ்சுட்டுது சார் அப்படின்னார். அப்படியா என்ன,

0: ஆச்சரியமா? ஆமாம் சார், அடி விழுந்தது அவர் தலையில் இல்லை, என் தலையில். வந்தவர் என்ன அப்படி அடிச்சுட்டார்? மயக்கம் தெளிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு விவரம் புரிஞ்சுது. அவர் ஒரு போலீஸ்காரர் அப்படின்னார். ரொம்ப சோகமாக.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சைபால் வழங்கிய தகவல் நேரம். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நிகழ்ச்சி நமது நிலைய ஒளிக்களஞ்சியத்திலிருந்து ஒளியேறியது. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோ சைபால், அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியோர் காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்,
5: உங்கள் வீட்டிற்கு தேவையான
1: வழங்கியோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
6: உங்கள் கடை காரைக்கால்.
7: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
8: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
9: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
10: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம். நேர்களே, நேரம் 7:34.

0: நேர்மறையான எண்ணங்களுடன் ஒவ்வொரு நாளையும் தொடங்குங்கள். அன்றைய நாள் நிச்சயமாக உங்களுக்கு நன்றாக இருக்கும் என நற்சிந்தனையோடு நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி கோபால் பல்பொடி வழங்கும் காலை காம்போ. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்பொடி.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
3: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
4: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
5: கோபால் பல்பொடி.
6: சுட சுட வெயில், சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சடையோட சம்மர் ஃபுல்லா கூல்.
7: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சரதாஸ்.
8: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
9: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
8: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்க தான் பார்த்தேன். இப்போ பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
10: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை, தஞ்சாவூர்.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
11: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.
12: திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் ஆதிரங்கம் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம்
13: வருகிற May 29 வெள்ளிக்கிழமை காலை 7 மணிக்கு மேல் 9 மணிக்குள் நடைபெறுகிறது.
12: அதனைத் தொடர்ந்து இரவு 9 மணி அளவில் கின்னஸ் சாதனை படைத்த லக்ஷ்மண் சுருதி இன்னிசை குழுவின் பிரம்மாண்ட இன்னிசை கச்சேரி நடைபெறுகிறது.
13: உங்கள் அனைவரையும் அன்போடு அழைப்பது திருப்பணிக்குழு, ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி திருக்கோவில் ஆதிரங்கம்.
14: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரிடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
15: மதிப்பெண் மட்டுமல்ல, சாதனையும் உறுதி.
14: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
15: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
0: இணைந்திருக்கிறோம் காலை காம்போவில்.

திருநள்ளாறு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் அறிவிப்பு. திருநள்ளாறு கொம்யூன் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் நிறுத்தப்படும் சுற்றுலா வாகனங்களுக்கு வாகன நிறுத்த கட்டண வசூல் செய்யும் குத்தக உரிமை ஏலம் 27/5/2026 இன்று காலை 10:30 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை இணையதள மின்னணு ஏல முறையில் நடைபெற உள்ளது. பங்கேற்க விரும்புவோர் விண்ணப்ப படிவம், ஏல நிபந்தனைகள், ஏல விபர குறிப்பு போன்றவற்றை மின்னணு ஏல இணையதளமான எஜுகேஷன் eaction.gov.inலிருந்து டிஜிட்டல் கையொப்ப சான்றிதழ் விசை டிஎஸ்சி கீயை உபயோகித்து இன்று மாலை 5:30 வரை பதிவிறக்கம் செய்து விண்ணப்பிக்கலாம். மின்துறை அறிவிப்பு. மத்திய அரசின் பிஎம் சூர்யா கார் திட்டத்தின் கீழ் சூரிய சக்தி மின் இணைப்பு பெற்ற வீடுகளுக்கு 13/2/2024 முதல் 31/3/2025 வரை மத்திய அரசின் மானியமாக ரூபாய் 78,000 பெற்றவர்களுக்கு, மாநில அரசின் மானியமாக 10,000 ரூபாய் கிலோவாட் ஒன்றுக்கு வழங்க இருப்பதால் நுகர்வோர்கள் தங்கள் சுய சான்று அளிக்கப்பட்ட ஆதார் அட்டை நகல் மற்றும் வங்கிக் கணக்கு புத்தகத்தின் முதல் பக்க நகலையும் மின்துறை அலுவலகத்தில் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 9095595442.

திருவாரூர் மாவட்டம் அரசு தொழில் பயிற்சி நிலையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு, 2026-27 மாணவ மாணவியர் ஐடிஐ சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் ஆன்லைன் மூலம் வரவேற்கப்படுகின்றன. மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் கண்ட்ரோல் அண்டு ஆட்டோமேஷன் டெக்னீஷியன் பிரிவுக்கு 10ஆம் வகுப்பு கல்வி தகுதி, பயிற்சியின் ஆண்டு 1 ஆண்டு, மொத்த இடங்கள் 40, SCVT தொழில் பிரிவு வகைக்காக. அடுத்து மெக்கானிக் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி, 2 ஆண்டுகள் பயிற்சி காலம், மொத்த இடங்கள் 24. 3, ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் டெக்னீஷியனுக்காக 10ஆம் வகுப்பு தேர்ச்சி, பயிற்சி ஆண்டுகள் 2 ஆண்டுகள், மொத்த இடங்கள் 24. அடுத்து ஒயர்மேன் பிரிவுக்காக 8ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் மதிப்பெண் சான்றிதழ், பயிற்சி காலம் 2 ஆண்டுகள், மொத்த இடங்கள் 20. சிறப்பு அம்சங்கள்: பயிற்சி கட்டணம் மற்றும் தேர்வு கட்டணம் கிடையாது. மாதந்தோறும் உதவித்தொகை 750 ரூபாய் வழங்கப்படும். தமிழ் புதல்வன் புதுமைப்பெண் திட்டங்களின் கீழ் மாதந்தோறும் 1000 ஊக்கத்தொகை கூடுதலாக வழங்கப்படும். விலையில்லா சீருடை, தையல் கட்டணம் உள்பட மற்றும் காலணி ஒரு செட், விலையில்லா மிதிவண்டி, கட்டணமில்லா பேருந்து பயண சலுகை, விலையில்லா பாடப்புத்தகங்கள் மற்றும் வரைபட கருவிகள். பயிற்சியின் போது 1 மாதம் ஆன் த ஜாப் ட்ரைனிங் தரப்படும். பயிற்சியாளர்கள் தேர்ச்சி பெற்றவுடன் அப்ரண்டிஸ்ஷிப் சேர்க்கப்படுவார்கள். கட்டணமில்லா பயிற்சியாளர் அடையாள அட்டை வழங்கப்படும். பயிற்சியில் சேர skilltrain.ingov.in டெட்டி அட்மின் என்ற இணையதளத்தை பதிவிறக்கம் செய்து விண்ணப்பிக்கலாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறது.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி
3: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
4: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு ₹150 கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: கமகமமனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்
1: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பூந்தோட்டம். 2025-26 கல்வியாண்டில் அரசு பொதுத் தேர்வில் அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்று 10ஆம் வகுப்பில் 494 மதிப்பெண்களும் 12ஆம் வகுப்பில் 581 மதிப்பெண்களும் பெற்று மாநில மற்றும் மாவட்ட அளவில் வெற்றி பெற்றுள்ளனர்.
2: தற்பொழுது LKG முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: காரைக்கால் மேல்நிலை கல்வித்துறையிலிருந்து துணை இயக்குநர் அவர்கள் விடுக்கும் செய்தி. 2025-26 கல்வியாண்டில் மேல்நிலை 2ஆம் ஆண்டு பயின்ற பள்ளி மாணவர்களுக்கு 8/5/2026 அன்று வெளியிடப்பட்ட தேர்வு முடிவுகளில் பெற்ற மதிப்பெண் குறைவாக உள்ளதாக கருதும் மாணவர்கள் வரும் 30/5/2026 வரையிலான நாட்களில், அதாவது ஞாயிற்றுக்கிழமை மற்றும் பக்ரீத் பண்டிகை நாட்கள் நீங்களாக, காலை 10 மணி முதல் மாலை 5 மணிக்குள் காரைக்கால் துணை இயக்குநர் அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள சேவை மையத்திற்கு தகுந்த ஆவணங்களுடன் நேரில் சென்று 2026 மேல்நிலை 2ஆம் ஆண்டு துணை தேர்வினை எழுத விண்ணப்பிக்க வேண்டும். மார்ச் 2026 மேல்நிலை 2ஆம் ஆண்டு தேர்வு எழுத விண்ணப்பிக்க தவறிய தனி தேர்வர்களும் மேற்குறிப்பிட்ட நாட்களில் விண்ணப்பிக்கலாம். மேலும் 18/5/2026 திங்கட்கிழமை முதல் 30/5/2026 வரையிலான தேதிகளில் விண்ணப்பிக்க தவறும் தேர்வர்கள் சிறப்பு அனுமதி திட்டத்தில் 1/6/2026 மற்றும் 2/6/2026 அன்று சிறப்பு அனுமதி கட்டணம் 1000 ரூபாய் செலுத்தி விண்ணப்பிக்கலாம் என காரைக்கால் மேல்நிலை கல்வி துணை இயக்குநர் அறிவிக்கின்றார்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரிடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
9: மதிப்பெண் மட்டுமல்ல, சாதனையும் உறுதி.
8: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
9: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
10: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
11: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
12: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத்பேஸ்ட்,
11: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட். இதில் உள்ள
12: இல்லைங்க, சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
11: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
12: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத்

சேவை செய்திகள் கேட்கலாம். காரைக்கால் அருள்மிகு சித்தி விநாயகர் கோயில் மகா கும்பாபிஷேக விழாவில் இன்று காலை இரண்டாம் கால யாக பூஜை, மாலை மூன்றாம் கால யாக பூஜை. நாச்சியார் கோவில் அருள்மிகு ஆகாச மாரியம்மன் ஆலய திருவிழாவில் இன்று மகிஷாசுர மர்த்தினி அலங்காரம். திருவிடைமருதூர் தாலுகா வடுவக்குடி குறிச்சி அருள்மிகு செல்வ விநாயகர் மன்மதீஸ்வரர் அய்யனார் சுவாமி ஆலய புனாரவர்த்தன மகா கும்பாபிஷேக விழாவில் இன்று காலை 9 மணிக்கு விக்னேஸ்வர பூஜை, மாலை 4:30 யாகசாலை பிரவேசம். காரைக்கால் கோட்டிச்சேரி அருள்மிகு கோட்டீஸ்வரம் உடையார் அருள்மிகு சீதாளதேவி மாரியம்மன் கோயில் தீமிதி திருவிழாவில் இன்று மஞ்சள் நீராட்டு விழா, அம்மன் திருவீதி உலா. காரைக்கால் கீழக்காசாக்குடி அருள்மிகு பொன்னம்மா காளியம்மன் ஆலய சித்திரை மாத திருவிழாவில் இன்று காலை மஞ்சள் விளையாட்டு, கஞ்சி வார்த்தல். நாகை மாவட்டம் இலுப்பூர் அருள்மிகு திரௌபதி அம்மன் கோயில் தீவிதி திருவிழாவில் இன்று விளையாற்றி கும்ப பூஜை. காரைக்கால் அம்பகரூர் அருள்மிகு பத்ரகாளியம்மன் ஆலய மகிஷா சமூகார நினைவு பெருந்திருவிழாவில் இன்று 7:00 எல்லை ஓடுதல். திருமாந்துறை அருள்மிகு யோகநாயகி உடனாய அச்சயநாத சுவாமி திருக்கோயில் வைகாசி விசாக பெருவிழாவில் இன்று மாலை 6:00 யோக நாயகி சமேத அச்சயநாத சுவாமி திருக்கல்யாணம், இரவு திருவீதி உலா. காரைக்கால் திருநள்ளாறு அருள்மிகு தர்பாரணியேஸ்வர சுவாமி சனீஸ்வர பகவான் ஆலய பிரம்மோற்சவ விழாவில் இன்று திருத்தேர்கள் வடம் பிடித்தல். 9:00 செண்பக தியாகராஜ சுவாமி திருத்தேரிலிருந்து எண்கால் மண்டபம் எழுந்தருளல். கேட்டது சேவை செய்திகள். இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 காலை காம்போடு.

0: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல் கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
1: நேயர்கள், இதுவரை கேட்டு ரசித்தது கோபால் பல்பொடி வழங்கிய காலை காம்போ. இந்நிகழ்ச்சியை வழங்கி ஒரு நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்பொடி.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட். இதில் உள்ள
3: இல்லைங்க, சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
1: நேயர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் FM 100.3 Facebook, Instagram, YouTube, X வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.

0: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. இது என்றும் என்றென்றும் உங்கள் மனதோடு. திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி, நேரம் 8:00.
1: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம், 916 ஹால்மார்க் அங்க நகைகள்
2: அனைத்தையும் வாங்கிட
1: மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ், அண்ணாசாலை, திருவாரூர்.
3: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

0: அல்லது கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
2: நேயர்களுக்கு வணக்கம். அதாவது சில பேருக்கு சில விஷயம் லேட்டா தான் புரியும், சில பேருக்கு சில விஷயம் சட்டுன்னு புரிஞ்சிடும். அதாவது என்னாச்சு கேட்டீங்கன்னா, காட்டுக்கு ராஜா வந்து சிங்கம். அது என்ன பண்ணுச்சு, எப்பயுமே காடு ஒரே அமைதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்டு வளம் வரலான்னு வந்துட்டு இருக்கு. அப்ப ஒவ்வொரு மிருகத்தை பாக்குது, பார்த்த உடனே அது அதுவும் ரொம்ப சோகமா இருக்கு, உருக்கமா இருக்கு, என்னன்னே அதுக்கு புரியல. உடனே சரி, நம்ம ராஜா இருக்கும் பொழுது இப்படி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மிருகத்தையும் கூப்பிட்டுச்சு. கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டுச்சு. அதுல பாத்தீங்கன்னா ஆமையில இருந்து யானை வரைக்கும் எல்லாமே வந்து உட்கார்ந்துருச்சு. அப்ப வந்து பார்த்தோம்னு கேட்டீங்கன்னா, அந்த ராஜா சொன்னிச்சு, நான் நேத்தி வந்து காட்டுல வளம் வந்தேன், நீங்க எல்லாம் பார்த்தா ரொம்ப சோகமா இருக்கீங்க, ஒருத்தவங்க ஒருத்தவங்களுக்குள்ள ஏதோ ஒரு மனக்கசப்பா இருக்கிற மாதிரி இருக்கு, அதனால டெய்லி இந்த மிருகசபை கூடும், இந்த மிருகசபையில வந்து நீங்க வந்து ஜோக் சொல்லணும், அந்த ஜோக்கை கேட்டுட்டு எல்லாரும் சிரிக்கணும். அப்ப வந்து நரி அணிச்சு கேட்டது, சொல்ற ஜோக்கு சிரிக்கிற மாதிரி இல்லாட்டி என்ன பண்றது அப்படின்னு கேட்டோன்னே அந்த சிங்கம் சொன்னிச்சு, சொல்ற ஜோக்கு சிரிக்கிற மாதிரி இல்ல அப்படின்னா ஜோக் சொன்ன மிருகத்தோட தலையை வெட்டிடுவோம் அப்படின்னுது. சரி, நாளைக்கு யார் ஜோக் சொல்றீங்கன்னு எல்லாம் அமைதியா இருந்தது. உடனே சிங்கம் என்ன பண்ணுச்சு, ஒரு குலுக்கல் போட்டு பேர் எடுத்தது.

பார்த்தா ஏனை. ஏனை எப்பயுமே பிள்ளையார் சொல்லி போட்டு தான் ஆரம்பிப்போம். மறுநாள் ஏனை வந்தது, ஒரு ஜோக் சொல்லிச்சு, அற்புதமான ஜோக்கு, எல்லா மிருகமும் சிரிச்சது. அந்த மூலையில உட்கார்ந்திருந்த முயல் மட்டும் சிரிக்கவே இல்லை. இத கவனிச்ச அந்த சிங்கம் என்ன பண்ணுச்சுன்னா, அந்த ஏனையோட தலைய கட் பண்ணிடுச்சு. சரி, அடுத்த நாள் கொட்டா புலி, அதுக்கு பயங்கர கிளி. சரி, நம்ம நாளையோட காலி, நம்ம வந்து நேற்று ஏனை சொன்ன ஜோக்கே தேவலாம். நம்ம என்ன பண்றது தெரியாம சமூக வலைதளங்கள்லாம் போய் தேடி பெஸ்ட் ஜோக்கா எடுத்துக்கிட்டு வந்து நாளைக்கு அந்த ஜோக்கை திரும்ப திரும்பி சொல்லி பார்த்து அந்த ஜோக்கை சொன்னுச்சு. சொன்னோடனே எல்லா மிருகமும் சிரிச்சது, அந்த முயல் மட்டும் சிரிக்கவே இல்லை. அதை கவனிச்ச ராஜா என்ன பண்ணாரு, அந்த புலியோட தலைய வெட்டிட்டாரு. மூணாவது நாள் குழுக்கள் போட்டா நரி, அது ஆஹா நம்ப மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அது இந்த ஜோக்கெல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு திருப்பி ஒரு நாலஞ்சு மிருகத்தை கூப்பிட்டு தனியா இந்த ஜோக்கை சொல்லி பார்த்துச்சு. சொன்னோடனே அது எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சோன்னே அது காலில் இது விழுந்து நாளைக்கு கேட்ட ஜோக்குன்னு சிரிக்காமல் இருந்துடாதீங்க, இதை அந்த சிங்கம் கவனிச்சது அப்படின்னா என் தலையை வெட்டிடும் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் மூணாவது நாள் வந்து மிருகசபையில் எல்லா மிருகமும் வந்து உட்காந்துருச்சு. எல்லாருக்கும் ஒரே பார்வை அந்த முயல் மேலே தான். இது என்ன பண்ண போதோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த நரி என்ன பண்ணிச்சு, கொஞ்சம் தந்திரமா எடுத்த உடனே ஜோக் சொன்னாதானே இந்த முயலுக்கு புரிய மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த காட்டினுடைய தலைவர் ராஜா அவர்களே இங்கு வரைய இருந்திருக்கின்ற அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மிருகம் பேரா சொல்லிட்டே இருந்தது. அவ பார்த்தா முயல் சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு. முயல் சிரிக்க ஆரம்பிச்சோன்னு சிங்கத்துக்கு ஒன்றும் புரியவே இல்லை. உடனே அந்த முயலை பார்த்து கேட்டது, என்ன முயலாரே, இன்னும் வந்து நரி ஜோக் சொல்லவே இல்லை, அதுக்குள்ள நீ ஏன் சிரிக்கிற அப்படின்னு சொன்னோடனே அப்ப வந்து அந்த முயல் சொன்னிச்சான், அன்னைக்கு ஏனை சொன்ன ஜோக்கு சூப்பர் ஜோக் அப்படின்னு சொன்னிச்சான். சில நேரத்துல சில விஷயங்கள் உடனே புரியாம கொஞ்சம் லேட்டா புரியறதால நிறைய பேர் அதுக்கு பலிகடாவ மாறிடுவாங்க. முதல் நாள் சொன்ன ஏனை, ரெண்டாவது நாள் சொன்ன புலி, ரெண்டுத்துக்குமே அது சொன்னது வந்து இதுக்கு லேட்டா புரிஞ்சதால ரெண்டு பேரோட உயிரையும் இந்த சிங்கம் எடுத்துருச்சு. இப்படிதான் சில நேரத்துல வந்து என்ன கேட்டீங்கன்னா, சில விஷயங்கள் புரியாமலேயே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை வந்து புரிஞ்ச மாதிரி தலையும் ஆட்டாம புரியாதல அப்படின்னு சொல்லாமலே நம்ம மற்றவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துருவோம். ஸோ சொல்ற விஷயத்த ஷார்ப்பா புரிஞ்சுக்கிட்டா எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்கும். வாழ்த்துக்கள், நன்றி.

0: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282 97 15 16 72 82. சரி நேயர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஜிஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஜிஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
2: நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை. நேரம் 8 மணி 5 நிமிடம்.

0: நேயர்கள் என்னை கேட்கலாம். ஆர்கேஜி நெய் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியினை பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்.
1: சுத்தமான பசு நெய்ங்கிறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
2: ஆர்கேஜி நெய்.
0: மேலும் நிகழ்ச்சியினை பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம் தற்பொழுது எல்கேஜி முதல் 11 வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
3: திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் ஆதிரங்கம் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம்
2: வருகிற May 29 வெள்ளிக்கிழமை காலை 7 மணிக்கு மேல் 9 மணிக்குள் நடைபெறுகிறது.
3: அதனைத் தொடர்ந்து இரவு 9 மணி அளவில் கின்னஸ் சாதனை படைத்த லக்ஷ்மண் சுருதி இன்னிசை குழுவின் பிரம்மாண்ட இன்னிசை கச்சேரி நடைபெறுகிறது.
2: உங்கள் அனைவரையும் அன்போடு அழைப்பது திருப்பணிக்குழு, ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி திருக்கோவில் ஆதிரங்கம்.
4: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சாரதாஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
2: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
6: நேர்களே, இன்னைக்கு துளிவரும் பாட்டு நிகழ்ச்சியில உங்களுக்காக என்ன கேள்வி கேட்க போறேன் அப்படின்னா, முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட விட்டமின் எது, முதல் முதல்ல எந்த விட்டமின் வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத நீங்க காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் ஐடியில வந்து நீங்க உங்க நேமோட நீங்க போஸ்ட் பண்ணலாம். முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட விட்டமின் எது. நேர்களே, துளிவரும் பாட்டு நிகழ்ச்சியில உங்க விருப்பமான பாடலை கேட்கணும்னா நீங்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0436 8 என்ற இணைப்பு எண்ணுடன், 2311-2311-2998-0 மற்றும் 2999-5-80 அலைபேசி எண் 9566-2727-1. கால் பண்ணுங்க, பாட்டு கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. நிகழ்ச்சியில் உங்களுடன் ஆர்ஜே தீபா சந்திரசேகர்.

0: மேகலை உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ் காரைக்கால் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி தேசத்திற்கான வளம் ONGC.
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பால் சீதா பார்மா VVN ஆயில் வழங்கும் இன்சுல் அமுது.
3: மூட்டு வலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் VVN ஆயில் தரமான வலி நிவாரணி.
0: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ, கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலை விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
3: வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
4: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம் தற்பொழுது எல்கேஜி முதல் 11 வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
4: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரிடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
5: மதிப்பெண் மட்டுமல்ல சாதனையும் உறுதி.
4: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
5: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
6: சிலவரமான நிகழ்ச்சியின் முதல் நேயர் வந்திருக்காங்க, யாருன்னு கேட்கலாம், எங்கிருந்து கால் பண்றாங்க? வணக்கம்.
7: புதிய வாய்ப்புடன் உற்சாகமான காலை வணக்கம் சொல்றது நான் சிதம்பரம், புவனகிரில இருந்து சுமதி பேசுறமா.
6: சொல்லுங்க சுமதிமா, என்ன பாடல் வேணும்?
7: எனக்கு மதராசி படத்துல இருந்து தங்கப்பூவை அந்த ஒரு நல்ல பாட்டு கொடுங்க.
6: சரி, உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க. நன்றி.

0: அபிபேரிச்சை நேரம் 8:20. அபிபேரிச்சை ஓர் இயற்கை உணவு, ஆரோக்கியம் காக்கும் அபிபேரிச்சை. அனைவருக்கும் ஏற்றது கேட்டு வாங்குங்கள் அபிபேரிச்சை.
1: ஒரே கிளிக்லயா அற்புதம்
2: மாத்திக்கிட்டீங்க.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
4: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
2: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்
3: நேர்களை உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ்,
4: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கின காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
3: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம், தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர். நாளை காலை 7 திருவிளையாட்டம் வசந்த முருக பாலிடெக்னிக் காலேஜ் வழங்கும் அட்ராசக்க அட்ராசக்க. நாளை மாலை 5 மயிலாடுதுறை ARC நரேஷ் செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாட்டிக்கு என்ன போட்டி. நாளை காலை 8 மயிலாடுதுறை ARC நரேஷ் செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். விளம்பரதார நிகழ்ச்சிகள். நாளை மாலை 4:30 வாக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் தேநீர் நேரம். நேர்களுக்கு உள்ளம் கனிந்த நல் வாழ்த்துக்களை கூறுகிறார்கள் ஆர்கேஜி ஸ்ரீசங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பேரளம், கோபால் பல்படி, மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்
6: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
7: சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
2: ஆர்கேஜி நெய்
3: தெளிவரும் பாடல் நிகழ்ச்சியில் இணைந்து பாடல் கேட்க வந்திருக்கும் இந்த நெய்யர் வணக்கம்.
8: வணக்கம் மேடம்.
3: வணக்கம். யார் பேசுறீங்க?
8: மேலக்காசா குடி வடிவேலன்.
3: சொல்லுங்க வடிவேலன், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
8: லியோ படத்துல இருந்து பேட்.
3: சரி, உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க. நன்றி. இன்னைக்கு நான் வந்து முதல் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட விட்டமின் எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அதுக்கான சரியான விடை விட்டமின் B1 அப்படிங்கிறது நான் படித்ததுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டது. இன்னும் நிறைய நேர்கள் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா விட்டமின் ஏ அப்படிங்கிற ஆன்சரும் கொடுத்துருக்காங்க. ஆனால் 1897 பெரிபெரியை தடுக்கும் காரணி கண்டுபிடிக்கப்பட்ட வரலாற்று சான்றுகள் வந்து இதை சுட்டி காட்டுது. இது வந்து தயமின் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது விட்டமின் B1 அப்படின்னு அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நான் படித்ததில் வந்தது. ஆனால் சில நேயர்கள் 1913 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அதுக்கு அப்புறம் தான் வந்து விட்டமின் ஏ இருக்கலாம். நிறைய நேயர்கள் வந்து அனுப்பியிருக்காங்க. ஜோதி சதீஷ் அவங்க அனுப்பியிருக்காங்க கடலூர்லேருந்து, சுரேஷ் அனுப்பியிருக்காங்க, அப்புறம் குத்தாலம் கிருஷ்ணமூர்த்தி அவங்க, ஆனந்த முருகன் அவங்களும் சரியான விடை, பூவம் குபேர், ஸ்ரீகிருஷ்ணா வழுவூர் பண்டாரவடையிலேருந்து, ரவிக்குமரன் தானிக்கோட்டகத்திலேருந்து அனுப்பியிருக்காங்க, ஆடிமடத்துலேருந்து கார்த்திகேயன் அவங்க சரியான விடையை அனுப்பியிருக்காங்க, ஜஹபர் சாதிக், பாபு முல்லக்காடுலேருந்து, இரவாஞ்சரி, ஷாகுல் ஹமீத், வலங்கைமான் ஆட்டோ துரை, முகமது ரிஸ்வான் அவங்க நாகூர்லேருந்து, அரியலூர்லேருந்து ஒரு ஆன்சர் வீரதுரை அவங்க அனுப்பியிருக்காங்க. இப்போ வந்து நேயர் கேட்ட பாடல் கேட்கலாம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: திருச்சி சாரதாஸ்.
2: காலத்தின் கட்டாயம் கல்வி, காலமெல்லாம் பெருமை சொல்லும் கல்வி. எம் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் கல்வி
3: எல்கேஜி முதல் பிளஸ் ஒன் வரை இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ஸ்ரீகண்டபுரம்.
2: அட்மிஷனுக்கு உடன் முந்துங்கள். குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
4: பள்ளியில ஒரே

0: கூச்சம் ஃபேமஸான பேஸ்ட்டை தான் யூஸ் பண்ணுறேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில் டீ தையும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்லாம் பிரச்சனையே வராது. இது எங்கள் தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி. உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரிடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
3: மதிப்பெண் மட்டுமல்ல சாதனையும் உறுதி.
2: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
3: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
4: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பூந்தோட்டம்.
5: 2025-26 கல்வியாண்டில் அரசு பொதுத் தேர்வில் அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்று 10ஆம் வகுப்பில் 494 மதிப்பெண்களும், 12ஆம் வகுப்பில் 581 மதிப்பெண்களும் பெற்று மாநில மற்றும் மாவட்ட அளவில் வெற்றி பெற்றுள்ளனர்.
4: தற்பொழுது LKG முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பூந்தோட்டம். ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
5: திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் ஆதிரங்கம் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம்
4: வருகிற May 29 வெள்ளிக்கிழமை காலை 7 மணிக்கு மேல் 9 மணிக்குள் நடைபெறுகிறது.
5: அதனைத் தொடர்ந்து இரவு 9 மணி அளவில் கின்னஸ் சாதனை படைத்த லக்ஷ்மண் சுருதி இன்னிசை குழுவின் பிரம்மாண்ட இன்னிசை கச்சேரி நடைபெறுகிறது.
4: உங்கள் அனைவரையும் அன்போடு அழைப்பது திருப்பணிக்குழு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி திருக்கோவில் ஆதிரங்கம்.
6: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது ஆர்கேஜி நெய் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்.
1: சுத்தமான பசு நெய்ங்கிறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
2: ஆர்கேஜி நெய்.
0: மேலும் நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி. நேரம் 8:30. 916 கேடிஎம் ஹால்மார்க் தங்கம் போக்கும் நந்தவனம். மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர்.

0: நேர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் சக்தி டிவிஎஸ் திருநள்ளார் திருப்பதி ஸ்டீல்ஸ் ட்ரேடர்ஸின் ஆலய உலா. காரைக்கால் மாவட்டம் திருநள்ளார் ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வர சுவாமி திருக்கோவிலில் நடைபெறும் திருத்தேரோட்டத்தின் நேர்முக வர்ணனை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ்.
1: டிவிஎஸ் ஐக்யூப் குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இப்போது வாங்கலாம்.
2: காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இப்பொழுது டிவிஎஸ் ஐக்யூப் விற்பனை திருவிழா.
1: டிவிஎஸ் ஐக்யூப் குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இப்போது வாங்கலாம்.
2: லைவ் டிராக்கிங், டச் ஸ்கிரீன், டயர் பிரஷர்.

0: மானிட்டரிங் சிஸ்டம், ஒரு சார்ஜுக்கு 150 கிலோமீட்டர் வேகமான சார்ஜிங் கொண்ட உயர் ரக பேட்டரி, 32 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கொண்ட டிவிஎஸ் ஐக்யூப் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். இப்பொழுது ஆன் ரோட் விலை ₹1,04,800 மட்டுமே.
1: டிவிஎஸ் ஐக்யூப் குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இல் இப்போது வாங்கலாம். சக்தி டிவிஎஸ் திருநல்லா ரோட் காரைக்கால்.
2: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் திருநள்ளார் திருப்பதி ஸ்டீல்ஸ் ட்ரேடர்ஸ்.
3: அதிரடி சலுகையில் கட்டிடத்திற்கே டெலிவரி செய்து தரப்படும்.
4: திருப்பதி ஸ்டீல் ட்ரேடர்ஸ், தெற்கு வீதி, திருநள்ளாறு. திருநள்ளாறு திருப்பதி ஸ்டீல் ட்ரேடர்ஸ்.
3: ஸ்ட்ராங்கான கட்டிடங்களுக்கு தேவையான அக்னி TMT 500D கம்பிகள், டால்மியா சிமெண்ட், புல்கி TMT கம்பிகளின் அங்கீகாரம் பெற்ற மொத்த விற்பனையாளர்.
4: திருநள்ளாறு திருப்பதி ஸ்டீல் ட்ரேடர்ஸ்.
3: ஸ்ட்ராங்கான கட்டிடங்களுக்கு தேவையான அக்னி TMT 500D கம்பிகள், டால்மியா சிமெண்ட், புல்கி TMT கம்பிகளின் அங்கீகாரம் பெற்ற மொத்த விற்பனையாளர்.
4: 10 ஆண்டுகளை கடந்து வாடிக்கையாளர் சேவையில் நன்மதிப்போடு திருநள்ளாறு திருப்பதி ஸ்டீல் ட்ரேடர்ஸ்.
3: அதிரடி சலுகையில் கட்டிடத்திற்கே டெலிவரி செய்து தரப்படும்.
4: திருப்பதி ஸ்டீல் ட்ரேடர்ஸ், தெற்கு வீதி, திருநள்ளாறு.

நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம் ஆலய உலா. காரைக்கால் மாவட்டம் திருநள்ளார் ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வர சுவாமி திருக்கோவிலில் நடைபெறும் திருத்தேரோட்டத்தின் நேர்முக வர்ணனை. வர்ணனையாளர் மயிலாடுதுறை ஈரா செந்தில்குமார் அவர்கள். வாருங்கள் நேயர்களே, திருநள்ளாருக்கு செல்வோம்.

போற்றி, எண்ணாத்தவர்க்கும் இறைவா போற்றி. ஆவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஏகம்பத்துரை என்றாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. அண்ணாமலைக்கரசே போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. எல்லாம் வல்ல இறையர்களை வணங்கி வருகின்றோம். இன்றைய தினம் புதுச்சேரி மாவட்டம் காரைக்கால் அருகிலிருக்க கூடிய அற்புதமான திருத்தலமாக விளங்கக்கூடிய தர்பாரண்யேஸ்வரர் ஆலயத்திலே திருத்தேரானது வெகு சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த திருத்தேர் வர்ணனை இப்பொழுது நாம் காரைக்கால் வானொலி வாயிலாக இப்பொழுது கேட்டு மகிழ இருக்கின்றோம். மூர்த்தி, தலம், தீர்த்தம் என்ற மூன்றாலும் சிறப்பு வாய்ந்த அற்புதமான திருத்தலம் திருநள்ளாறு ஆகும். இந்த திருநள்ளாற்றிலே நேற்று இரவு தொடங்கிய நள்ளிரவு தொடங்கிய திருத்தேருக்கான ஆயத்த பணிகள் வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த நிகழ்ச்சியிலே நள்ளிரவிலே 2 மணி அளவிலே நடராஜ பெருமான் உண்மத்த நடனமாடி திருக்கோயிலில் யாகசாலை வழியாக வலம் வந்து தீபாரதனை 2 மணிக்கு ஏற்றப்பட்டு திருத்தேரில் ஏறிய காட்சி அற்புதமான கண்கொள்ளா காட்சியாக அமைந்திருந்தது. இங்கு 5 தேர்கள் இங்கு வலம் வந்து கொண்டிருக்கின்றன. அதிகாலை புறப்பட்ட இந்த தேரானது விநாயக பெருமானுக்கு என்று ஒரு அற்புதமான தேர், தொடர்ந்து சுப்பிரமணிய சாமிக்கு ஒரு அருமையான கல்யாண சுப்பிரமணிய சாமிக்கு ஒரு தேர், அதனைத் தொடர்ந்து தியாகராஜர் அம்பாளுடன் ஒரு தேர், தொடர்ந்து அம்பாளுக்காக சிறப்பாக நீலோத்பவம்பிகை என்று சொல்லப்படக்கூடிய அம்பிகைக்காக ஒரு தேர் என்று 4 தேர்களும், நிறைவாக தண்டீஸ்வரருக்கு ஒரு தேரும், 5 தேர்கள் இங்கு வலம் வந்து கொண்டிருக்கின்றன. கீழ வீதியிலிருந்து புறப்பட்ட அந்த தேர் ஒவ்வொரு தேராக பொதுமக்கள் பக்தி சிரத்தையோடு பக்தி பெருக்கில் எந்த ஊடுருக அந்த பரவசத்தில் உள்ளே உயிர் உருக என்று சொல்லுகின்ற வகையிலே பக்த பெருமக்கள் எல்லாம் நமச்சிவாய மந்திரத்தையும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற விநாயக பெருமானுடைய மந்திரத்தையும் சொல்லி, முருகப்பெருமானுடைய மந்திரத்தையும் சொல்லி, ஓம் சக்தி பராசக்தி என்றெல்லாம் சொல்லி அந்த தேர்களை அந்தந்த தேர்களை வடம் பிடித்து வந்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான காட்சியை பார்க்கிறோம். இங்கு இந்த தொடங்கி வைப்பதற்கு மாவட்ட ஆட்சியர் அவர்களும் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் வணக்கத்திற்குரிய ராஜசேகரன் ஐயா அவர்களும் வருகின்றதோடு மட்டுமல்லாமல் இங்கு தருமையும் கமலையும் விருதமிழ் கூடலும் திருநகராக அருட்சொங்கி வரும் நட்சத்திர குருமணிகளுடைய அருளாசியோடு இங்கு சிவநாத தமிழ்

சம்பிரான் சுவாமிகளும் சட்டநாதேரர் சம்பிரான் சுவாமிகளும் தேரினை வடம் பிடிக்க இந்த தேர் கீழ்வீதியிலிருந்து புறப்பட்டு தற்போது தெற்கு வீதியிலே வந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு தேராக பக்த பெருமக்கள் அந்த விநாயகர் தேரை தொடர்ந்து இந்த கல்யாண சுப்பிரமணிய தேரையும் தொடர்ந்து சுவாமியினுடைய தேரையும் அதனைத் தொடர்ந்து நீலோத்லம்பிகையினுடைய தேரையும் சண்டிகேஸ்வரர் தேரையும் ஒவ்வொன்றாக இழுத்து வந்து தெற்கு வீதியிலே நிறுத்தி இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். தெற்கு வீதியிலே அமைந்திருக்கக்கூடிய தர்மயாதினத்துடைய திருமடத்திலே

இங்கே கேரளா ஜெண்டாவேளம், தாரை, தப்பட்டை, கோலாட்டம், மயிலாட்டம், சிலம்பாட்டம் என்று ஒவ்வொரு தேரையும் வடம் பிடிக்கின்ற போது பக்த பெருமக்கள் பரவசத்தோடு ஒரு மிகப்பெரிய ஈடுபாட்டோடு இங்கு இந்த வாத்தியங்களை வாசித்துக் கொண்டிருப்பதும் அதற்கு நடனமாடிக்கொண்டு இங்கு செல்லக்கூடிய கலைஞர்களையும் பார்க்கிறோம். மயிலாட்டம், ஒயிலாட்டம், கோலாட்டம் இவற்றையெல்லாம் உற்சாகமாக அந்தந்த இசைக்கு ஏற்ற வகையிலே காலக்கட்டு பிசகாமல் நடன கலைஞர்கள் சிறப்பாக நடனமாடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த அற்புத காட்சியையும் பார்க்கிறோம். விநாயகருடைய திருத்தேரிலே மேலே மூஷிக வாகன கூடி பட்டொளி வீசி பறந்து கொண்டிருக்கக்கூடிய அருமையான காட்சியும், தொடர்ந்து முருகனுடைய அந்த திருத்தேரிலே கம்பீரமாக உயர்ந்து இருக்கக்கூடிய அந்த திருத்தேரிலே சேவல் கொடியும் பார்க்கின்ற காட்சியை பார்க்கிறோம். அதுபோல் சுவாமியினுடைய அந்த திருத்தேரிலே ரிஷப கொடி பறந்து கொண்டிருக்கக்கூடிய அருமையான காட்சியும் நாம் கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அம்பாளுடைய அந்த திருத்தேரிலே சிம்ம கொடி பறப்பதையும் நாம் செம்மாந்த முறையிலே இங்கு கண்டு தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். பக்த பெருமக்கள் எல்லாம் திரளாக இறைவனுடைய திருநாமத்தை சொல்லி சொல்லி இந்த தேரனை வடம் பிடித்து சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அதுபோல் நிறைவாக சண்டிகேஸ்வருடைய தேரிலே அங்கு ரிஷபக்குடி பறந்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான காட்சியும் இங்கு கண்டு ரசிக்கப்படுகிறது. ஆங்காங்கு வான வேடிக்கைகள்லாம் முழங்கி கொண்டிருக்கக்கூடிய இனிய காட்சியை நமக்கு காதிலே ஒழித்துக் கொண்டிருக்கிறது. பக்தர்களெல்லாம் அந்த தேருக்காக வடம் பிடிப்பதற்காகவே என்று சிறப்பாக தயாரிக்கப்பட்ட அந்த வடக்கையை கொண்டு நாரினால் மட்டுமல்லாமல் சிறப்பாக பற்றுநூல் போன்று இருக்கக்கூடிய ஒரு அருமையான தயிரை இதற்காக தயாரிக்கப்பட்டு வெளியூர்களிலிருந்து வாங்கப்பட்ட அந்த தேரினை வடம் பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமையான காட்சியை பார்க்கிறோம். இந்த தலமானது நாம் முன்னமே சொல்லி காட்டியது போல மூர்த்தி, தலம், தீர்த்தம் என்ற மூன்றாலும் சிறப்பு வாய்ந்த அற்புதமான திருத்தலம். தர்பாண்டீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய மூர்த்தியானவர் தர்பை புள்ளியினுடைய அந்த காட்டிலே வளர்ந்திருப்பதால் தர்பாண்டீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். அது மட்டுமல்லாமல் அவருடைய மேனியிலும் அந்த தர்பையினுடைய வரும்புகள் இருக்கக்கூடிய காட்சியும் நாம் இங்கு பார்க்க முடிகிறது. வரலாற்று சிறப்பு மிக்க இந்த திருநள்ளாறு திருக்கோயிலானது சோழகாலம் தொடங்கி தொடர்ந்து விஜயநகர காலத்திலும் கட்டப்பட்டு அருமையான முறையிலே இப்பொழுது அரசாங்கத்தினாலும் தருமை ஆதீனத்தினாலும் தொடர்ந்து பராமரிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய அருமையான காட்சியை பார்க்கிறோம். இங்கு நலதீர்த்தம் என்ற ஒரு அருமையான தீர்த்தம் அமைந்திருக்குது. நலனுடைய தாபத்தை நீக்கிய தீர்த்தமாதால் இந்த தீர்த்தத்திற்கு பெயர் நலதீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. அத்துடன் மட்டுமல்லாமல் இங்கு மேலும் சில தீர்த்தங்கள் அமைந்திருப்பதை பார்க்கிறோம். நலதீர்த்தத்தோடு பிரம்ம தீர்த்தம், வாணி தீர்த்தம், அதோடு ஐந்து தீர்த்தங்கள் சேர்த்து மொத்தமாக இங்கு அஷ்ட தீர்த்தங்கள் என்று சொல்லப்படக்கூடிய எட்டு வகையான தீர்த்தங்கள் இங்கு அமைந்திருக்கக்கூடிய காட்சியையும் இந்த திருநள்ளாற்றை நாம் பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இங்கு சம்மத திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் மற்றும் சுந்தரர் அவர்களோடு மட்டுமல்லாமல் இந்த அருணகிரிநாதரும் பாடியிருக்கக்கூடிய பாடலும் இங்கு பாடல் பெற்ற சிறப்பு வாய்ந்த தலமாக இந்த திருத்தலம் விளங்கிக் கொண்டிருப்பது என்பதை நாம் பார்க்கிறோம். இங்கு நலன் வந்து வழிபட்டதோடு மட்டுமல்லாமல் அர்ஜுனன் வந்து வழிபட்டதற்குமான சான்றுகளும் இங்கு இருக்கிறது. நலன் வந்து வழிபட்டதால் இந்த தீர்த்தத்திற்கு பெயர் நல தீர்த்தம் என்று சொன்னோம். அதே மாதிரி சுவாமியினுடைய பெயரும் நலனேஸ்வரர் என்ற பெயரும் சாமிக்கு உண்டு. இங்கு நல்லாற்றுப்படுத்தியதால் நலனை நல்லாற்றுப்படுத்தியதால் இந்த ஊருக்கு திரு நல்லாறு என்ற அருமையான காரண பெயரும் அமைந்திருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இந்த திருத்தேர் வளம் வருவது என்பது பொதுமக்களுக்கு மாற்றுத்திறனாளிகளும் வயதானவர்களும் வயது மூப்புடையவர்களும் திருக்கோயிலுக்கு வந்து வழிபட முடியாத அந்த இயக்கத்தை தீர்க்கும் பொருட்டு எம்பெருமான் அவர்களுக்கு அகிலாண்ட ஓடி பிரம்மாண்ட நாயகனாக விளங்கக்கூடிய சிறந்த கருணாகரனாக விளங்கக்கூடிய எம்பெருமான் அவர்களுக்கு அருளும் பொருட்டு எளிவந்த பிறனாக காட்சிக்கு எளியவராக விளங்கக்கூடிய பெருமானாக இருக்கக்கூடிய பெருமான் இங்கு மக்களுக்காக அருளை வாரி வழங்குவதற்காக வீதியிலே வந்து அந்த திருக்கோயிலே இங்கு அசைந்து வருவது போல திருத்தேரிலே எழுந்தொழி அருள்வாளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அற்புத தன்மையும் பார்க்கிறோம். இந்த திருத்தேரினை இழுப்பதற்கென்றே பிரத்யேக உரிமை பெற்றிருக்கக்கூடிய தொடர்ந்து பரம்பரையாக உரிமை பெற்றிருக்கக்கூடிய பூமங்கலம், கீழாவூர், அத்திப்படுகை, பேட்டை, கார்த்தமொழி ஆகிய ஐந்து கிராமங்களிலிருந்தும் உள்ளூரில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் இந்த திருக்கோயிலுக்கு வழிபாடு செய்ய வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் இவர்கள் மட்டுமல்லாமல் இந்த ஐந்து ஊர்களிலிருந்தும்
தங்களுடைய அந்த

0: நேர்த்திக்கிறனை நிறைவேற்றும் பொருட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் மாணவர்கள் என்று சொல்லக்கூடிய அனைவரும் திரளாக வருகிறந்து இங்கு தேரனை வடம்பிடிப்பதை தங்களுடைய பிரிவினுடைய கடமையாக நினைத்து இங்கு வருகிறந்து அந்த தேரனை வடம்பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமையான காட்சியை பார்க்கிறோம். ஒவ்வொருவரும் எம்பெருமானை தங்களுடைய தோழிலை சுமப்பது போல ஒரு அருமையான இலக்கியவாத சொற்பொழிவாக சொன்னார். ஏன் இந்த 200 அடி தேரிலே 2 அடி சிற்பத்தை வைத்து தூக்குகிறார்கள் என்று சொல்லுகின்ற போது ஒவ்வொருவரும் எம்பெருமானை தங்களுடைய தோளிலே சுமக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதற்காக அருள் பாலிக்கத்தான் எம்பெருமான் 200 அடி தேரிலே எழுந்தருளி காட்சி தந்து இங்கு இப்போது அவர்கள் எல்லாம் வடம்பிடிக்க இருக்கின்ற போது எம்பெருமான் திருமேனியை தீண்டக்கூடிய அந்த அற்புதமான இன்பத்தை ஒவ்வொரு பெருமக்களும் பெறுகிறார்கள் என்பதை சொல்லி தொடர்ந்து வர்ணனை நாம் சில விளம்பர இடைவெளிக்கு பிறகு தொடர்வோம் என்று சொல்லி இப்போது விளம்பர இடைவெளி.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் சக்தி டிவிஎஸ் திருநள்ளார் திருப்பதி ஸ்டீல் டிரேடர்ஸின் ஆலய உலா. காரைக்கால் மாவட்டம் திருநள்ளார் ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வர சுவாமி திருக்கோவிலில் நடைபெறும் திருத்தேரோட்டத்தின் நேர்முக வர்ணனை.
2: காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இல் இப்பொழுது டிவிஎஸ் ஐக்யூப் விற்பனை திருவிழா.
3: டிவிஎஸ் ஐக்யூப் குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இல் இப்போது வாங்கலாம்.
2: லைவ் டிராக்கிங், டச் ஸ்கிரீன், டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம், ஒரு சார்ஜுக்கு 150 கிலோமீட்டர், வேகமான சார்ஜிங் கொண்ட உயர் ரக பேட்டரி, 32 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கொண்ட டிவிஎஸ் ஐக்யூப் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இப்பொழுது ஆன் ரோட் விலை ₹1,04,800 மட்டுமே.
3: டிவிஎஸ் ஐக்யூப் குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இல் இப்போது வாங்கலாம். சக்தி டிவிஎஸ் திருநள்ளார் ரோட் காரைக்கால்.
4: திருநள்ளாறு திருப்பதி ஸ்டீல் டிரேடர்ஸ் ஸ்ட்ராங்கான கட்டிடங்களுக்கு தேவையான அக்னி TMT 500D கம்பிகள், டால்மியா சிமெண்ட், புல்கி TMT கம்பிகளின் அங்கீகாரம் பெற்ற மொத்த விற்பனையாளர்.
5: திருநள்ளாறு திருப்பதி ஸ்டீல் டிரேடர்ஸ்
4: ஸ்ட்ராங்கான கட்டிடங்களுக்கு தேவையான அக்னி TMT 500D கம்பிகள், டால்மியா சிமெண்ட், புல்கி TMT கம்பிகளின் அங்கீகாரம் பெற்ற மொத்த விற்பனையாளர்.
5: 10 ஆண்டுகளை கடந்து வாடிக்கையாளர் சேவையில் நன்மதிப்போடு திருநள்ளாறு திருப்பதி ஸ்டீல் டிரேடர்ஸ்
4: அதிரடி சலுகையில் கட்டிடத்திற்கே டெலிவரி செய்து தரப்படும்.
5: திருப்பதி ஸ்டீல் டிரேடர்ஸ் தெற்கு வீதி திருநள்ளாறு.
1: இன்றைய ஆலய உலாவில் நாம் தரிசித்துக் கொண்டிருப்பது காரைக்கால் மாவட்டம் திருநள்ளார் ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வர சுவாமி திருக்கோவிலில் நடைபெறும் திருத்தேரோட்டத்தின் நேர்முக வர்ணனை. வாருங்கள் நேயர்களே, மீண்டும் செல்வோம் திருநள்ளாருக்கு.

அன்புக்குரிய மெய்யன்பர்களே, இப்போது நாம் திருநள்ளாற்றில் இருக்கக்கூடிய அந்த தர்பாணேஸ்வர பெருமானுடைய தெற்கு வீதியிலே நின்று கொண்டிருக்கின்றோம். கீழ வீதியிலிருந்து புறப்பட்ட தேர்கள் இப்போது தெற்கு வீதியிலே தர்மயாதினத்து திருமணத்தின் எதிரே இப்போது ஏக காலத்திலே பஞ்ச தேர்களுக்கும் தீபாரதை காட்டப்பட்ட அற்புதமான காட்சியை நாம் கண்டு மகிழ்ந்தோம். தொடர்ந்து ஒவ்வொரு தேராக பக்த பெருமக்கள் அந்த தேரினை முன்னே இழுத்து சென்று மேலை வீதியிலே நிறுத்த இருக்கிறார்கள். காலை தொடங்கி இரவு வரை இந்த திருத்தேர் பவனியானது இந்த ஊரிலே நடைபெறுகிறது என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். மதிய உணவு இடைவெளியை கருதியும் தொடர்ந்து வெயிலுடைய தாக்கத்தை கருதியும் மதியத்திலே சற்று நேரம் ஓய்வெடுத்துக் கொள்ளும் பொதுமக்களுக்கு அனுமதி அளித்து மீண்டும் மாலை வேளையிலே இந்த திருத்தேரானது படம் பிடிக்கப்படும் என்ற மகிழ்வான தகவலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்புக்கினிய நீ என்பர்களே, இந்த திருநள்ளாறு என்ற திருத்தலம் தமிழகம் மட்டுமல்லாமல் புதுச்சேரி மட்டுமல்லாமல் நமது அண்டை மாநிலங்கள் மட்டுமல்லாமல் இந்திய திருநாடே இயந்து கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான தனீஸ்வர பகவான் வழிபட்டு உயிரி பேரடைந்த அற்புத திருத்தலம். இந்த திருத்தலம் பரிகார தலமாக விளங்கி கொண்டிருக்கிறது. இந்த திருத்தலத்திலே நமது இந்திய திருநாட்டில் மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலிருந்தும் மெய்யன்பர்கள் இங்கு வருகிறந்து தங்களுக்கு ஏற்படக்கூடிய தோஷங்களை நீக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான தலமாக விளங்குகிறது. இக்கோயில் 9ஆம் நூற்றாண்டிலே சோழ மன்னர்களால் கட்டப்பட்டு தொடர்ந்து விஜயநகர பேரரசர்களால் இந்த திருக்கோயிலானது பராமரிக்கப்பட்டது. தற்போது புதுச்சேரி அரசும் தர்மயாதீனத்துடைய திருமடமும் இணைந்து இந்த நிர்வாகத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். இங்கு சனி பகவான் ஆனவர் அபயஹஸ்தராக அனுக்கிரக மூர்த்தியாக வருகின்ற அனைவருக்கும் நலனுக்கு அருளை வாரி வழங்கியது போலவே வருகின்ற பக்தர்களுக்கெல்லாம் இங்கு

அருளை வாரி வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான காட்சியை நாம் கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த திருத்தலத்திலே வழிபடும் முறையானது தல தீர்த்தத்திலே சென்று அதை திருக்கு அந்த திருக்குளத்தை வளமாக வந்து அங்குள்ள நலன் மற்றும் தனியனுடைய திருவுருவ சிலையை வழிபட்டு அந்த திருவுருவ சிலையினை வணங்கியதற்கு பின்னால் கிழக்கு திசை நோக்கி பார்த்து நின்று 9 முறை அந்த நீரிலே மூழ்கி எழுந்து நீராட வேண்டும். அதன் பின்பு நன்றாக தலை துவட்டி வேறு புத்தாடை அணிந்து அங்கு இருக்கக்கூடிய கணபதி முருகன் சன்னதி வணங்கி அதனைத் தொடர்ந்து எம்பெருமானாக விளங்கக்கூடிய தர்பாண்டேஸ்வர் அகிலாண்ட கோடி பெருமாண்ட நாயகனாக விளங்கக்கூடிய தர்பாண்டேஸ்வரை முதலில் வணங்கியும் தொடர்ந்து பிராணேஸ்வரியாக விளங்கக்கூடிய அம்பாளை வணங்கி அதன் பின்புதான் சனி பகவானை வழிபட வேண்டும். சனி பகவானை வழிபட்டவுடன் எல் தெய்வம் சில தெய்வம் என்று சொல்லக்கூடிய அந்த எல்லிலே தீபம் ஏற்றி வணங்க வேண்டும் என்ற தகவலையும் தெரிவிப்பதோடு இந்த சனி ஒருவருடைய வாழ்நாளை பண்டைய கணக்குப்படி 120 ஆண்டுகளாக கணக்கிட்டு அந்த 120 ஆண்டுகளிலே சனி பகவான் 4 நிலையிலே அவர்களுக்கு அருளை பாலிக்கிறார். 1 மங்கு சனியாக 30 ஆண்டு காலமும், தொங்கு சனியாக 30 ஆண்டு காலமும், தங்கு சனியாக 30 ஆண்டு காலமும், மரண சனியாக 30 ஆண்டு காலமும் அவருடைய வாழ்நாளிலே 120 ஆண்டுகளிலே அவர் ஆட்சி செய்கிறார் என்ற அருமையான தகவலையும் இன்று சிவாச்சாரிய பெருமக்கள் அழகாக சொல்லி இருக்கிறார்கள். இந்த தமிழர் பரவுபடி தேர் என்பது நமது பண்டைய காலத்திலிருந்து புராண காலத்திலிருந்து இந்த பழக்கமானது நம்மிடையே இருந்து வந்திருக்கிறது. அதுதான் நமது போர்ப்படையிலே செல்லுகின்ற போது வேந்தர்கள் எல்லாம் முன்னே செல்லுகின்ற போது அழகாக 4 வகைப்படை தேர்ப்படை குதிரைப்படை காலால் படை என்று சொல்லக்கூடிய அத்தனை படைகளோடும் ரத டஜ துரக பதாதி என்று சொல்லக்கூடிய அத்தனை படைகளோடும் யானைப்படைகளோடும் சென்றிருக்கக்கூடிய அருமையான காட்சியை நமது சங்க இலக்கியங்களும் நமக்கு எடுத்து காட்டுகின்றன. இதனை சிலப்பதிகாரம் மணிமேகலை இதையெல்லாம் நமக்கு அற்புதமாக எடுத்து காட்டுகின்றன. பல்லவர் காலம் தொடங்கி சோழாவர் காலத்திலும் கோயில்களின் கோபுர அமைப்பை போலவே தேர்கள் என்று அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த அமைப்பெல்லாம் நமக்கு விஜயநகர பேரரசுகள் காலத்திலே ஏற்படுத்தப்பட்டது. தொடர்ந்து தேர் என்று சொன்னாலே ஆழித்தேர் என்று சொல்லக்கூடிய அற்புதமான திருவாரூர் திருத்தேர் நமக்கு ஞாபகம் வரும். திருவாரூர் தேரரசு என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட தேரிலே ஒவ்வொரு தேரிலும் இங்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய 5 தேர்களிலும் முன்னே குதிரை பாய்ந்து செல்வது கூட அழகான காட்சியை கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பக்த பெருமக்கள் எல்லாம் திரளாக இறைவனுடைய திருநாமத்தை உச்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான ஒளியானது நமது காதிலே வந்து எழுந்து கொண்டிருக்கக்கூடிய அருமையான காட்சியை இங்கு கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வான வேடிக்கைகள் முழங்கிக் கொண்டிருக்கின்றன. நான் முன்னே சொன்னது போல வாத்தியங்கள் பல்வேறு வாத்தியங்கள் தாரை தப்பட்டை ஜெண்டா மேளம் உள்ளிட்ட பல்வேறு வாத்தியங்களும் மயிலாட்டத்தை ஆடக்கூடிய கலைஞர் எல்லாம் அழகாகவே மயிலூர் ஆண்மையில் பெண்மையில் இணைந்து ஆடுவது போல அற்புதமாக இங்கு நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். கோலாட்டம் இங்கு அத்தோடு ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இங்கு பல்வேறு நடன நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியையும் நாம் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். 1000 ஆண்டுகளுக்கு முன்பே ரிக் மற்றும் யஜுர் சாம அதர்வண வேத காலத்தில் இருந்து இந்த தேர் வழிபாடு இருந்திருக்கிறது என்பது பழமை வாய்ந்த கலாச்சார நிகழ்வாகும். தேர் என்பது ஒரு பண்பாட்டு நிகழ்வு, ஊர் கூடி தேர்தல் என்ற ஒரு அருமையான பழமொழியை நாம் கேட்டிருக்கிறோம். எனவே அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும். இணைந்து செய்தால் எல்லா காரியமும் வெற்றி பெறும், ஒற்றுமையே பலம் பெறும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு இந்த திருத்தேர் திருவிழாவாகும். பண்பாட்டு நிகழ்வாக பல்வேறு கலைஞர்களுக்கு வளமளிக்கக்கூடிய வாழ்வளிக்கக்கூடிய நிகழ்வாக இந்த திருத்தேர் நிகழ்வானது இருந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். பல்வேறு வண்ண வடிவங்களிலே அந்த துணிகளிலே வரலாற்று சிற்பங்கள் புராண கதைகள் இவையெல்லாம் செதுக்கப்பட்ட மேல் அந்த பட்டாடைகள் அணிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய திருத்தேரை பார்க்கிறோம். ஒவ்வொன்றிலும் புராண செய்திகள் விளங்கக்கூடிய வகையிலே அந்த தொம்பைகள் எல்லாம் தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காற்றிலே அழகாக இந்த தேரானது அமர்கின்ற போது அழகாக தேர் வந்தது போல் இருந்தது நீ வந்த போது என்று ஒரு தலைவன் தலையை பார்த்து பாடுவான். அப்படிப்பட்ட தேரானது அசைந்து அசைந்து வரக்கூடிய அந்த அழகனை பார்க்கிறோம். பாரி முல்லைக்கு தேர் கொடுத்தான் என்று நமது சங்க இலக்கியங்கள் சொல்லி இருக்கின்றன. எனவே இங்கு கட்டப்பட்டிருக்கக்கூடிய அருமையான இந்த தேர்கள் எல்லாம் அழகாக இலுப்பை மரத்திலே செய்யப்பட்டிருக்கக்கூடிய அருமையான தேர்களை பார்க்கிறோம். நல்ல வண்ண வேலைப்பாடுகளும் மரத்தினுடைய நிறத்தை வெளிப்படுத்தி காட்டுகின்ற வகையிலே அவைகள் எல்லாம் வண்ணம் தீட்டப்பட்டிருக்கின்றன. மேலே அழகாக பட்டொலி வீசக்கூடிய வகையிலே ஒவ்வொரு திருத்தேரின் மீதும் கொடி பறந்து கொண்டிருக்கக்கூடிய அருமையான காட்சியை பார்க்கிறோம். இந்த

தர்பாரேஸ்வர ஆலயத்தை சுற்றிலும் இருக்கக்கூடிய நான்கு மா இந்த தேர் வீதி என்று சொல்லுகிறோம். தேர் ஓடுகின்ற வீதி தேர் வீதி, ராஜாக்கள் பகுதி என்று வீதி ராஜ வீதி என்று அழைக்கப்படும். இந்த தேர் வீதியிலே கீழ வீதியிலே தொடங்கி தெற்கு வீதியை கடந்து இப்பொழுது மேல வீதியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற திருத்தேர், அந்த மேல வீதியிலே சற்று ஓய்வெடுக்க வைத்து விட்டு மதிய உணவு இடைவெளிக்கு பிறகு மாலையிலே சற்று வெயில் குறைந்தவுடன் மீண்டும் அந்த திருத்தேர் வலம் வர இருக்கிறது. வடக்கு வீதி வழியாக மீண்டும் கீழ வீதி வந்தடைய இருக்கிறது. அவ்வாறு கீழ வீதி வந்தடைந்தவுடன் மகா தீபாராதனை நடைபெற இருக்கிறது. அதன் முன்னே உன்மத்தனரிடம் ஆடக்கூடிய நடராஜ பெருமான், அஜவானரம், பல்வேறு அசுரநடம் என்று பல்வேறு நடன இசைவர்களே இங்கு உன்மத்த நடனத்தை ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் காலை இன்று முழுவதுமாக ஒரு மகிழ்ச்சியான விழாவாக நள்ளிரவு தொடங்கி தொடர்ந்து பகல் முழுவதும் ஒரு வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆங்காங்கே நீர்மோர் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது பக்த பெருமக்களுக்கு, ஆங்காங்கே பானகம் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. வெளியூர்களிலிருந்து வருகை இருந்திருக்கக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் உணவு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் பக்த பெருமக்கள் திரளாக வருகை தருவதோடு அவர்களுக்கு விருந்து உபசரிக்கக்கூடியதாகவும் இந்த விழா அமைந்திருக்கிறது என்பதிலே நமக்கு எல்லளவும் மையமில்லை. எனவே ஊர் ஊடி தேர்வெடுத்தல் என்று சொல்வார்கள், காதலாகி கசிந்து தண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறி கேட்பது வேதம் நான்கின மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே என்ற அந்த நமச்சிவாய மந்திரத்தை ஓதிக் கொண்டிருக்கக்கூடிய அருமையான காட்சியும், சொற்றுணை வேதியின் கோதிவானவன் கற்றுணை போற்றியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே என்று நமச்சிவாய மந்திரத்தை இவைப்பொழுதும் நீங்காதான் தாழ்வார்கள் என்று நமது மணிவாசல பெருமான் சொல்லி காட்டியதை போல எப்பொழுதும் இறைவனுடைய திருவடியை நினைத்துக் கொண்டு அந்த உயர்ந்த சிந்தனையோடு விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமானை பார்த்து பார்த்து அந்த தேரினை பார்த்து பார்த்து பக்த பெருமக்கள் எல்லாம் தேரினை வடம்பிடித்து வந்து கொண்டிருக்கக்கூடிய அருமையான காட்சியை பார்க்கிறோம். இந்த திருநள்ளாறு திருத்தலமானது பரிகார தலம் இருப்பதால் எந்த தோஷங்களும் நீங்கக்கூடியது. வெய்கிறு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தெளிவி ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அதிகார பக்தி மிகையே ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல என்று சொல்லத்தக்க வகையிலே அடியார் அனைவருக்கும் நல்ல வினையை வழங்கக்கூடியவராக நமது தர்வாணேஸ்வர பெருமான் விளங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை நமக்கு சாட்சியாக இங்கு அருமையான முறையிலே பக்தர்கள் எல்லாம் அந்த எம்பெருமானுடைய தேர்திருவிழா நிகழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள். பிராணேஸ்வரியாக எம்பிராட்டை எழுந்தருளி பக்த பெருமாள்களுக்கு தொடர்ந்து அருளை பாடி வழங்கிக் கொண்டிருக்கிறார். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று சாதனைத்து உள்ள ஓங்கின மன்றார் அழியார் அவர்கள் வாழ்களே என்று சொல்லி இந்த இனிமையான தருணத்திலே அருமையான பொதுமக்கள் இந்த நல்ல காட்சியை கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேரினை இழுத்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆடல் கலைஞர்கள் ஆடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இசைக்கலைஞர்கள் இசையினை வாசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், எண்ணில் நல்ல கதிக்கு யாரும் ஒரு குறைவில்லை, கண்ணில் நல்லதோறும் கழுமல வளமகள் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது என்று எம்பெருமான் அழகாக இந்த வீதியில் வந்து நமக்காக காட்சி தருவதற்காக வெளிவந்த பிறனாக காட்சிக்கு எளியனாக இழங்கக்கூடிய பெருமான் அடியாருக்கு அடியனாக இங்கு எழுந்தள்ளி அனைவருக்கும் அருளை வாழி வழங்கி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அருளை பெறுவதற்காக பக்த பெருமக்கள் எல்லாம் திரளாக வருகின்றிருக்கிறார்கள். வாழ்க அந்தனர் வானவராணினும் வீச ஜன்முனல் வேந்தனும் ஓங்குக அரண்மனை என்று சூசவே என்று சொல்லத்தக்க வகையிலே பொதுமக்கள் எல்லாம் அரணுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அருமையான காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அமைச்சுவாய வாழ்க நாதந்தாள் வாழ இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதாள் வாழ போகையாண்ட குருமதன் தாழ்வாக ஆகம்மாய் நின்று அன்னிப்பான் தாழ்வாக ஏகன் அநேகன் இறைவனடிவாக ஏகம் கொடுத்தாண்ட வேந்தனடிவல்கள் என்று இறைவனுடைய திருப்போடி சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாம் இங்கு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அருமையான காட்சியை பார்த்து மகிழ்த்துக் கொண்டிருக்கிறோம். சித்தத்தில் சிவனையும் சிந்தித்தால் திருவழிந்தத்தையும் பேசினால் சாத்திரத்தையும் பாடினால் சோத்திரத்தையும் நடந்தால் சிவன் கோயிலையும் சென்றிருக்கக்கூடிய செய்தால் சிவபுண்ணியத்தையும் செய்யக்கூடிய அடியார்களாக இந்த திருநள்ளாற்றிலே இருக்கக்கூடிய அடியார்கள் மட்டுமல்ல, நான் முன்னையே சொல்லி காட்டியது போல பக்கத்திலிருந்து தங்களுடைய தலையாய கடமையாக செய்வதற்காக இந்த திருத்தேரினை இருப்பதற்காக வந்திருக்கக்கூடிய பூமங்கலம் கீழையூர் அத்திப்பு கீழாவூர் அத்திப்படுகை பேட்டை காக்கமுடி ஆகிய ஐந்து ஊர்களிலிருந்து கிராம மக்கள் தங்களுடைய தலையாய கடமையாக அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக வருகிறந்திருக்கக்கூடிய குடும்பத்தோடு வருகிறந்திருக்கக்கூடிய அற்புத காட்சியும் நாம் இப்பொழுது கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையிலே மாவட்ட ஆட்சியை தொடங்கி வைக்க நமது தம்பிரான் திருவண்ணாமலை தம்பிரான் சாமிகளும் மற்றும் சட்டார தம்பிரான் சாமிகளும் இங்கு மடம் பிடித்து இந்த திருத்தேரனை இருந்திருக்கிறார்கள் என்பதை சொல்லி நாம் இந்த திருத்தேர்

0: நேர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் சக்தி டிவிஎஸ் திருநள்ளார் திருப்பதி ஸ்டீல்ஸ் டிரேடர்ஸின் ஆலய உலா. காரைக்கால் மாவட்டம் திருநள்ளார் ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வர சுவாமி திருக்கோவிலில் நடைபெறும் திருத்தேரோட்டத்தின் நேர்முக வர்ணனை. வர்ணனையாளர் மயிலாடுதுறை இரா செல்வகுமார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ்.
1: டிவிஎஸ் ஐக்யூப் குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ்இல் இப்போது வாங்கலாம்.
2: காரைக்கால் சக்தி டிவிஎஸ்இல் இப்பொழுது டிவிஎஸ் ஐக்யூப் விற்பனை திருவிழா.
1: டிவிஎஸ் ஐக்யூப் குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ்இல் இப்போது வாங்கலாம்.
2: லைவ் டிராக்கிங், டச் ஸ்கிரீன், டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம், ஒரு சார்ஜுக்கு 150 கிலோமீட்டர், வேகமான சார்ஜிங் கொண்ட உயர் ரக பேட்டரி, 32 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கொண்ட டிவிஎஸ் ஐக்யூப் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இப்பொழுது ஆன் ரோட் விலை ₹1,04,800 மட்டுமே.
1: டிவிஎஸ் ஐக்யூப் குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ்இல் இப்போது வாங்கலாம். சக்தி டிவிஎஸ் திருநள்ளார் ரோட் காரைக்கால்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்கியோர் திருநள்ளார் திருப்பதி ஸ்டீல்ஸ் டிரேடர்ஸ்.
3: அதிரடி சலுகையில் கட்டிடத்திற்கே டெலிவரி செய்து தரப்படும்.
4: திருப்பதி ஸ்டீல் டிரேடர்ஸ் தெற்கு வீதி திருநள்ளாறு. திருநள்ளாறு திருப்பதி ஸ்டீல் டிரேடர்ஸ்.
3: ஸ்ட்ராங்கான கட்டிடங்களுக்கு தேவையான அக்னி TMT 500D கம்பிகள், டால்மியா சிமெண்ட், புல்கி TMT கம்பிகளின் அங்கீகாரம் பெற்ற மொத்த விற்பனையாளர்
4: திருநள்ளாறு திருப்பதி ஸ்டீல் டிரேடர்ஸ்.
3: ஸ்ட்ராங்கான கட்டிடங்களுக்கு தேவையான அக்னி TMT 500D கம்பிகள், டால்மியா சிமெண்ட், புல்கி TMT கம்பிகளின் அங்கீகாரம் பெற்ற மொத்த விற்பனையாளர்
4: 10 ஆண்டுகளை கடந்து வாடிக்கையாளர் சேவையில் நன்மதிப்போடு திருநள்ளாறு திருப்பதி ஸ்டீல் டிரேடர்ஸ்.
3: அதிரடி சலுகையில் கட்டிடத்திற்கே டெலிவரி செய்து தரப்படும்.
4: திருப்பதி ஸ்டீல் டிரேடர்ஸ் தெற்கு வீதி திருநள்ளாறு.
0: படைப்பு காரைக்கால் வானொலி நிலையம்.
5: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம். நேர்களே, நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர். நேரம் 9:01.
6: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
7: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
6: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
8: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
9: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
8: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை, நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
10: திருவான் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, புதுப்பொலிவுடன் பிரம்மாண்டமாய் தொழில்படுத்தப்பட்ட நகை பிரிவுகளுடன் தங்க பூக்கும் நந்தவனம், தங்க நகைகளின் பூங்காவடம் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, இளையமன் சன்னதி, திருவாரூர்.
11: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
12: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்ன.
11: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே.
12: சொல்றத காது கொடுத்து கேட்டாதானே.
13: என்னமா அங்க சத்தம்?
12: சமைச்சுகிட்டு இருக்கமாமா.
11: பாலாஜி படக்கடை, நாகேஸ்வரன், திருமஞ்சன வீதி, கும்பகோணம்.
14: மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான BA இங்கிலீஷ், BBA,
15: BCA, BCOM, BSc கெமிஸ்ட்ரி, BSc மேக்ஸ், BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ், BSc ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், BSc பயோடெக்னாலஜி,
14: BSc விஷுவல் கம்யூனிகேஷன், BSc ஹோம் சயின்ஸ், நியூட்ரிஷன், ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் டயட்டெடிக்ஸ்,
15: MA இங்கிலீஷ், MCOM மற்றும் MSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் போன்ற பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது. போக்குவரத்து வசதியும் உண்டு.
14: மாணவர்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட் சேவைகள் செய்து தரப்படும்.
15: தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, நீடூர், மயிலாடுதுறை.
16: சீருடைகளின் சிறப்பிடம் நாகை மூராசன்ஸில் பேக் டு ஸ்கூல். அனைத்து பள்ளிகள், அரசு பள்ளி சீருடைகள் வாங்கும் அனைவருக்கும் 10% கிஃப்ட் கூப்பன் வழங்கப்படும். ஸ்கூல் யூனிஃபார்ம், ஸ்கூல் பேக், ஸ்டேஷனரிஸ் அனைத்தும் ஒரே இடத்தில், மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
17: காலத்தின் கட்டாயம் கல்வி. காலமெல்லாம் பெருமை சொல்லும் கல்வி

0: எம் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் கல்வி
1: எல்கேஜி முதல் பிளஸ் ஒன் வரை இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி ஸ்ரீகண்டபுரம்.
0: அட்மிஷனுக்கு உடன் முந்துங்கள் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
2: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
5: நேயர்களே, கேட்கலாம் பாயிண்ட் டு பாயிண்ட். முதலில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல், திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் காரைக்கால்,
6: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை,
7: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
6: ஜிஎல் மருத்துவமனை
7: காரைக்கால்.
8: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிட்டல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
5: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சூளை மற்றும் விதரில் விடுவதற்கான தற்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் ஜூப்ளி மார்க்கெட் திருவாரூர்.
9: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், புதுசாய் பெருசாய்.
10: கடதா, தார்பாய், நாத்துப்பாய், நெல் சாக்கு, பேக்கரி, ஃபாஸ்ட் ஃபுட், மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சல்லுசாய் வாங்க
9: அருண் என்டர்பிரைசஸ், எல்ஐஎம்என் கோயில் தெற்கு தெரு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில், திருவாரூர்.
10: தரமான தார்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
11: நலமாய் வாழ. குழந்தைகளுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து ஹோமியோபதி மருத்துவத்தின் மூலம் விளக்கம் அளிக்கிறார் திருவாரூர் ஹோமியோபதி மருத்துவர் வி ஈஸ்வரமூர்த்தி அவர்கள்.
12: ஒரு சில குழந்தைங்களுக்கு மனசுல ஏற்படுற பதஷ்டத்துல சில பேருக்கு ஃபிட்ஸ் வரலாம், சில பேருக்கு பயத்துல, சில பேருக்கு கோபம் ஏற்படுறப்ப கூட ஃபிட்ஸ் வரும். ஸோ அந்த குழந்தைக்கு என்ன காரணத்தினால வருதுங்கிறத பார்த்து நம்ம அதற்கான மருந்துகள் கொடுக்கலாம். மனசுலையும் காரணம் இருக்கலாம், உடல் அளவுலையும் காரணம் இருக்கலாம். அது காரணத்தை பிரித்து அதற்கான மருந்து கொடுக்குறப்ப இது முழுமையாக சரி பண்ண முடியும். ஆனால் ஃபிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஆங்கில மருந்துகள் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. எடுத்துக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம இப்போ ஹோமியோ ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த ஆங்கில மருந்துகளை உடனே நிப்பாட்டக்கூடாது. தொந்தரவுகள் குறைய குறைய படிப்படியாக மாத்திரையை நம்ம குறைச்சி கொண்டு வரணும்.
11: அது வந்து தொடர் சிகிச்சை எடுக்கிறத டாக்டர் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு வந்து இந்த மருந்துகள் எடுத்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஹோமியோபதியிலையும் அதே மாதிரி தான்.
12: ஹோமியோபதியில் வந்து நம்ம நாள் இவ்வளோ நாள் எடுக்கணுங்கிறது நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது, இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்த்து முடிவு பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஃபிட்ஸுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்ப முக்கியமாக என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஸ்கின்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அதுக்கான களிம்புகளோ வேற எதையும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற டாக்டரோட ஆலோசனை இல்லாமல் செய்ய வேண்டாம். என்ன காரணம் அப்படின்னா, நமக்கு மூளை நரம்புகளும் ஸ்கின்னும் பார்த்தீங்கன்னா கருவிலேருந்து வளர்ச்சி அடைகிறப்ப ஒரே பகுதியிலேருந்து வருது. அதாவது எக்டோடம், நியூரோ எக்டோடம்னு சொல்லுவோம், ஒரே பகுதியிலேருந்து வருது. ஸோ அப்போ நம்ம ஸ்கின்னை வந்து தேவையில்லாத வெளியாகிற டயத்தில் நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டோம்னா மீண்டும் பிரச்சனைகள் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இப்போ ஒரு ஃபிட்ஸுக்கு ஒரு கன்வெல்ஷனுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கிறப்ப ஸ்கின் லெவலில் எதுவும் பிரச்சனை வந்தால் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மருத்துவர்கிட்ட ஆலோசனை பெற்றுக்கிறது நல்லது.
11: ஸ்கின்ல ஏதோ ஒரு பிரச்சனை வருது, நம்ம அதை சரி பண்ணிக்கிறோம், அது தனியாக ஒரு மெடிசன் போடுறோம் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஆனால் இதுக்கு ரெண்டுத்துக்கும் கனெக்ஷன் இருக்குது அப்படின்றது ஒரு புதுமையான விஷயமா இருக்குது டாக்டர். அப்புறம் இந்த பல் சார்ந்த பிரச்சனைகள், அது வந்து பூச்சி பல்லாக இருக்கலாம் குழந்தைகளுக்கு, அது ரொம்ப ஃப்ரீக்குவெண்ட்டாக குழந்தைங்களுக்கு பார்க்க முடியும். பொதுவாகவே அது பூச்சி பல் இல்லாத குழந்தைகள் இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். அவங்களுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க டாக்டர்? ஏன்னா இப்போ வந்து பல் சிகிச்சை அப்படின்னாலே வேர் சிகிச்சை சொல்கிறாங்க, அந்த பூச்சி பல்ல வந்து அடைக்கிறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறாங்க. நீங்கள் அதை எப்படி ட்ரீட் பண்ணுறீங்க?
12: இப்போ பல் இது வந்து நமக்கு விழுந்து முளைக்கிறதுக்கு முன்னாடியும் சில குழந்தைங்களுக்கு பிரச்சனை வரும், விழுந்து முளைச்சதுக்கு அப்புறமும் பிரச்சனை வருது. ஸோ இப்போ நாங்கள் ஹோமியோபதியில் பார்த்தோம்னா அந்த பல் எந்த இடத்துல அது அஃபெக்ட் ஆகுது, இப்போ கேரிஸ் ஆஃப் டீத்னு சொல்லுவோம், அதாவது அந்த பல்லோட எட்ஜில் கருப்பாக வருதா இல்லை பல்லோட வேறு பாதிக்குதா, எந்த இடத்துல எக்ஸாக்டாக பாதிப்பு இருக்குன்னு பார்த்து அதற்கான மருந்துகளை செலக்ட் பண்ணணும். மேலும் இப்போ பல்லில் பிரச்சனை வருதுனாலே நிறைய குழந்தைங்களும் பார்த்தீங்கன்னா கால்சியம் டிஃபிஷியன்சி ஒரு காரணமாக இருக்கும். அந்த எந்த சத்து பற்றாக்குறைங்கிறத அந்த குழந்தையோட அறிகுறியை வச்சு அதற்கான உணவு பழக்கத்தையும் நம்ம அதை ஆலோசனை கொடுப்போம். இப்போ பல் வலி வருது அப்படின்னா அதற்கான மருந்துகள் கொடுக்குறப்ப அதை சரி பண்ண முடியும். இப்போ விழுந்து முளைக்கிறதுக்கு முன்னாடி பிரச்சனை வர்றப்ப நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்ப விழுந்து முளைச்சி பர்மனென்ட் டீத் முளைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நார்மலான இதுக்கு வந்துடும். அந்த பர்மனென்ட் டீத்லேயும் பிரச்சனை வருது அப்படின்னா மருந்தில் கண்ட்ரோல் ஆகிற வரைக்கும் நம்ம சரி பண்ண முடியும். இல்லை ஒரு லெவலுக்கு மேலே இன்ஃபெக்ஷன் ரொம்ப போகுது அப்படின்னா அப்போ பல் மருத்துவரோட உதவியும் சேர்த்து செய்கிற மாதிரியான சூழ்நிலைக்கு போயிடுது. அது போகாத அளவுக்கு நம்ம முன்கூட்டியே செஞ்சுக்கிட்டோம்னா இதை சரி பண்ண முடியும். இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பல்லு வலி வர்றப்ப சுடு தண்ணியை குடிச்சா வலி சரியாக போகுதுன்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க, சில பேர் ஜில்லுன்னு தண்ணி குடிச்சா சரியாக போகுதுன்னு சொல்லுவாங்க, சில பேருக்கு வந்து காற்றை உள்ளே இழுத்துனா சரியாக போகுதுன்னு சொல்லுவாங்க. இந்த

0: மூணு பேருக்கும் பார்த்தீங்கன்னா வேற வேற மருந்துகள் வரும். அந்த பல்வலி வர்ற நேரத்தில் அவங்களுடைய அறிகுறி எப்படி இருக்குன்னு பார்த்து தான் மருந்தை நம்ம செலக்ட் பண்ண முடியும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. குழந்தைகளுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து ஹோமியோபதி மருத்துவத்தின் மூலம் விளக்கம் தந்தார் திருவாரூர் ஹோமியோபதி மருத்துவர் வி. ஈஸ்வரமூர்த்தி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை காலை நலமாய் வாழ நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
2: காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கிய நலமை வழ கேட்டோம். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் காரைக்கால்,
3: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை,
4: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
3: ஜிஎல் மருத்துவமனை
4: காரைக்கால்.
5: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிட்டல், சேத்திலான் நகர், காரைக்கால்.

0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்கிய ஒரு அருண் என்ற பிரசஸ் திருவாரூர் செங்கல் சுளை மற்றும் விதழில் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லு சாய்வாங்க அருண் என்ற பிரசஸ் ஜூப்ளி மார்க்கெட் திருவாரூர். இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்கள் என்னை தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட் இந்நிகழ்ச்சியினை பகுதியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்க ஒரண்டை நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பேரளம்.
2: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
3: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
2: மதிப்பெண் மட்டுமல்ல சாதனையும் உறுதி.
3: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
2: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
4: திருச்சி சாரதாஸ்.
0: நேர்களே, இன்றைய பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் நம்ம வந்து லாஸ்ட் பெஞ்ச் லெஜெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு தலைப்பை கொடுத்துருக்குறோம். உங்களுடைய அனுபவங்களை வந்து நீங்கள் நம்மளுடைய காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பக்கத்தில் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவிடலாம். இது பாயிண்ட் டு பாயிண்ட்.

0: சும்மா
1: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ் நேரம் 9:15. கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி,
2: இன்னும்
1: ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட்ட தான் யூஸ் பண்றேன் பாரு.
6: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
7: கோபால் பல் பொடி.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
10: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: தினம் தினம் நலம் தரும் ஆர்கேஜி நெய்.
1: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம் தற்பொழுது எல்கேஜி முதல் 11 வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
2: நேர்களே, உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய்வாக செங்கல் சிலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
3: காரைக்கால் GL மருத்துவமனை
4: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
3: GL மருத்துவமனை
4: காரைக்கால்.
2: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் VPNI ஹாஸ்பிட்டல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
5: VPN கண் மருத்துவமனையும்
6: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
5: VPN கண் மருத்துவமனையும்
7: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
8: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
2: இன்னைக்கு பாயிண்ட் பாயிண்ட் நிகழ்ச்சியில் வந்து ஸ்கூல் லாஸ்ட் பெஞ்ச் லெஜெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டாபிக் கொடுத்துருக்கோம். நிகழ்ச்சியில் உங்களுடன் RJ தீபா சந்திரசேகர், செந்தில் குமரன்.

0: லாஸ்ட் பெஞ்ச் லெஜெண்ட்ஸ்.
1: நாங்கெல்லாம் லாஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்டு பெஞ்சில் இருப்போம்.
0: அப்படிங்களா? நாங்கள் அஞ்சாவது படிக்கிற வரைக்கும் பெஞ்சே கிடையாது.
1: அப்பவும் நீங்கள் லாஸ்ட்டில் தான் இருந்திருப்பீங்க, கரெக்டாக?
0: இப்போ இதுக்கு வந்து ஒரு யார் லாஸ்ட்டு வராங்கங்கிறது முக்கியம் இல்லை, யார் முன்னாடி ஃபஸ்ட்டு வராங்கங்கிறது தான் முக்கியம்னு சொல்கிற மாதிரி இருக்குது. சரி, நேயர்கள் அனைவரும்
1: இந்த சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத
0: பார்க்கலாமா?
1: நான் பள்ளியில் படிக்கும்போது முன் வரிசையில் தான் எப்போதும் அமர்வேன் என்ன மாதிரி. எனவே கடைசி பெஞ்ச் அனுபவம் எனக்கு ஏற்பட்டது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க செமினார் கோவில் குணசேகர்.
0: அவர் எண்ணினம் லாஸ்ட் பெஞ்ச் கிடையாது. அரியலூர் மாவட்டம் ஆண்டிபடம் சரவணன், கடைசி பெஞ்ச் அனுபவம் சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: எப்படி உண்மையை ஒத்துக்கிறாங்க பார்த்தீங்களா? சரவணன் சூப்பராக சொல்லியிருக்கீங்க. அடுத்து நலம்பல் ஷேக் அலாவுதீன், நானும் ஸ்கூலில் மாப்பிள்ளை பெஞ்சு இதை யாருமே சொல்லலையே அப்படின்னு தான் பார்த்தா சொல்லிட்டாங்க. கடைசி பெஞ்சு தான் நான், வெற்றிவேல், ரஹமத்துல்லா, சாதிக் பாஷா வேற லெவலில் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எல்லாரையும் பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஞாபகப்படுத்திட்டோம்னு நினைக்கிறேன்.
0: ஆமாம், கண்டிப்பாக எனக்கே பழைய ஞாபகம்லாம் வந்துருந்து. வளையமா நாட்டோ துரை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் படிக்கும் காலத்தில் பெஞ்ச் போன்ற வசதிகள்லாம் இல்லைங்க, தரையில் அமர்ந்து தான் படிப்போம், அதுலேயே நாங்களே முதலிடம் பிடித்தோம். இவன் வளங்கை மோன் ஆட்டோ துரை.
1: அடுத்து வந்து ஐயாவடி அசோக் ராஜ் கனிமொழி, இருவருக்கும் காலை வணக்கம். நான் பள்ளியில் படிக்கும் பொழுது நடுத்தர வரிசையில் தான், நான் இதுவும் இல்லை அதுவும் இல்லை சென்ட்ரல் தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க.
0: அடுத்து அலிவலம் சக்தி முருகானந்தம், எனக்கு முதல் பெஞ்ச் தான், உயரமாக இருக்கும் மாணவர்களைத்தான் கடைசி பெஞ்சியில் உட்கார வைப்பார்கள், அவர்களும் நன்றாக தான் படிப்பாங்க. நீங்கள் ஏங்க கடைசி பெஞ்சில் வந்து லெஜெண்ட்ஸ் படிக்க மாட்டாங்கங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த
1: நம்ம அதனால தான் லெஜெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் இல்லையா? கடைசி பெஞ்சில் இருந்தால் படிக்க மாட்டாங்கங்கிறது அது ஏன் வந்துச்சு அப்படிங்கிறதா எனக்கு
0: அவர் சொன்னது, இந்த உயரமானவர்களை கொண்டு போய் கடைசியில் தள்ளுறது தான்.
1: ஆமாம், இன்னும் சொல்லப்போனால் இப்போலாம் வந்து அப்படியே ரொட்டேஷனில் வந்துகிட்டே இருக்குது, இந்த மாதிரி விஷயமே இல்லைன்னு நினைக்கிறேன் இப்போலாம் ஸ்கூலில்.
0: இன்னொரு விஷயம் இருக்குது இதில், அதாவது பார்த்தீங்கன்னா கடைசி பெஞ்சில் உட்கார்றதுக்கு எல்லாருக்குமே ஆசை இருக்கும். ஏன்னு வச்சுங்க, வீட்டு போனால் செக் பண்ணுறதுக்குள்ளே மணி அடிச்சிடும், கேள்வி பதிலுக்கு அடையே ஒவ்வொருத்தராக சொல்லிட்டு வரதுக்குள்ளே மணி அடிச்சிடும், அடுத்த பீரியட் வந்துடும். அதனால அந்த லாஸ்ட்
1: பெஞ்ச்
0: அதுவும் அந்த கார்னர் சீட்டில் தான் உட்காந்துருக்கணும், பக்கத்தில் ஜன்னல், அந்த மாதிரி உள்ள சூழ்நிலைகள் தான் இருக்கு.
1: கடைசி பெஞ்சு.
0: அடுத்து
1: வந்து உயரமாக அதை படைச்சாச்சு நினைக்கிறேன். இருவருக்கும் காலை வணக்கம். நான் உயரமான பொண்ணு என்பதால் என்னை கடைசி பெஞ்சில் உட்கார வைப்பாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அழுகையாக வரும் தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நான் தான் கிளாஸில் ஃபஸ்ட்டு மார்க்குன்னு வேற சொல்லியிருக்காங்க அன்னப்பன் பேட்டை ஜோதி. பார்த்தீங்களா, லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருக்கிற பொண்ணு ஃபர்ஸ்ட் மார்க்.
0: அதுதான் லெஜெண்ட்ஸ் நீங்கள் சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து புதுத்துறை செல்வகுமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, இருவருக்கும் இனிய காலை வணக்கம். ஸ்கூலில் வந்து படிக்கிறோமா இல்லையா, முன்னாடி தான் பரீட்சையில் முட்டை வாங்கினாலும் முன்னால் தான், படித்தாலும் முன்னால் தான், முட்டை வாங்கினாலும் முன்னால் தான். நன்றி, வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.
1: நான் படிக்கும்போது மூன்றாவது பெஞ்சில் தாங்க வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி காரைக்கால்லேருந்து ஸ்ரீதர் சொல்லியிருக்காரு.
0: மாஸ் நகர்லேருந்து இல்லையா? கலாவதி ராஜமோகன் இரவாஞ்சிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இருவருக்கும் அன்பான காலை வணக்கம். நான் முதல் பெஞ்சில் தான் உட்காருவேன், உயரம் பார்த்து இரண்டாவது பெஞ்சில் என்னை உட்கார வைத்தார்கள், அழுது அடம்பிடித்து முதல் பெஞ்சுக்கே வந்து விட்டேன். கிளாஸில் லாஸ்ட் பெஞ்ச் மாப்பிள்ளை பெஞ்ச், பெண் பெஞ்ச் லாஸ்ட் பகுதியில் நான் உட்கார்ந்ததே இல்லை. சரிங்க, இப்போ மாப்பிள்ளை பெஞ்ச் மாப்பிள்ளை பெஞ்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா, கடைசியிலே அந்த அது மாணவிகள் உட்கார்ற பெஞ்ச் இருக்கு, வரிசை இருக்கு இல்லையா, அதை கடைசி பெஞ்ச் என்ன சொல்லுவாங்க?
1: இப்போ ஜோதி அண்ணப்பன் பேட்டையிலன்னு சொன்னாங்கல்ல, நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க், ஆனால் லாஸ்ட்ல உட்கார்ந்திருப்பேன் அப்படின்னு.
0: இல்லை, நீங்கள் வந்து
1: லெஜெண்ட் அதான் சொல்ல வரேன். ஆனால் இதை வந்து ஏன்னா நீங்கள் அது மாதிரி வெளிப்படுத்தி அதை பப்ளிசிட்டி பண்ணிட்டீங்க, நாங்களாம் கிடையாது லாஸ்ட் பெஞ்சுன்னு ஒரே பேரில் அப்படியே முடிச்சிட்டோம்.
0: அதாவது மாப்பிள்ளை பெஞ்சுன்னு சொல்றது எங்களுக்கு, நாங்களே வச்சுக்கிட்டோம்.
1: வச்சுக்கிட்டீங்க,
0: சரி, நல்ல பதில், நல்ல பதில்.
1: என்ன சொல்லியிருக்காங்க ரவிச்சந்திரன் மயிலாடுதுறையிலேருந்து, முதல் பெஞ்சு கடைசி பெஞ்சு என்ற பாகுபாடெல்லாம் பார்க்க வேண்டியது இல்லைங்க, ஆசிரியர் சொல்லும் பாடங்களை கவனமாக கேட்டால் போதும், பரீட்சையில் மதிப்பெண் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
0: காரைக்கால் நளினி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லாஸ்ட் பெஞ்சில் நாங்கள் உட்கார்ந்ததே இல்லைங்க, ஏன்னா கடைசியில் உட்கார்ந்து இருக்கிறவங்க தான் கேள்வியெல்லாம் கேட்பாங்க, அதனால தான் நாங்கள் முன்னாடியே உட்கார்ந்துக்கிறது, எனக்கு அந்த அனுபவமே கிடையாது. இது என்ன புதுசாக இருக்கு,
1: என்னவா இருக்கும்?
0: ஏன்னா கடைசி பெஞ்சு பசங்க வந்து படிச்சிருக்க மாட்டானுங்க, அவனை மாட்டி விடலான்னு சொல்லிட்டு வாதியார் என்ன பண்ணுவார்னா, எந்த கேள்வி எடுத்தாலும் தம்பி நீ பண்ண, தம்பி இந்த உயரமா இருக்க பாரு, நீ சொல்லு நீ சொல்லுன்னு கடைசி பெஞ்சு தான் கேள்வி கேட்பாங்க. அதனால இவங்க வந்து முன்னாடி வந்து உட்காந்துட்டு அதுலேருந்து தப்பிச்சுக்கிருக்காங்க. அடுத்து நாகூர் ஜெகபிரசாதிக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பாடம் சரியாக படிக்காத மாணவர்களுக்கே கடைசி பெஞ்ச், இது என்னப்பா புதுக்கதையா இருக்கு, எனக்கெல்லாம் முதல் பெஞ்ச்.
1: அடுத்து சேப்பு விஜயரா

0: ராகவன் அவங்க மேல ஓடுதுறையிலேருந்து. நான் சிறுவயதில் பள்ளியில் படிக்கும் போது நான் முதல் பெஞ்சு, அட்டண்டன்ஸ், பிரேயர், விளையாட்டு போட்டிகளில் மற்ற அனைத்திலும் என் பெயர் விஜய ராகவன் அப்படின்றதுனால கடைசியில தான் இருக்கும், பெஞ்சு மட்டும்தான் ஃபர்ஸ்ட் பெஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட புலம்புல வந்து சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து அன்பான அறிவிப்பாளர் இவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் தஞ்சாவூர் அரண்மனை பள்ளியில் படிக்கும் பொழுது கடைசி பெஞ்சில் தாங்க உட்காந்துப்பேன். அது ஒரு ஜாலியான தருணங்க. பள்ளி பருவத்தை ஞாபகப்படுத்தி என் காரைக்கால் பண்பலைக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாரி வள்ளல் அப்படிங்கிறவங்க அனுப்பியிருக்காங்க.
2: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சொன்னாங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
6: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
5: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்க தான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
4: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: கமகம மனம் நலம் பெறும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் ஆதிரங்கம் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம்
2: வருகிற May 29 வெள்ளிக்கிழமை காலை 7 மணிக்கு மேல் 9 மணிக்குள் நடைபெறுகிறது.
1: அதனைத் தொடர்ந்து இரவு 9 மணி அளவில் கின்னஸ் சாதனை படைத்த லக்ஷ்மண் சுருதி இன்னிசை குழுவின் பிரம்மாண்ட இன்னிசை கச்சேரி நடைபெறுகிறது.
2: உங்கள் அனைவரையும் அன்போடு அழைப்பது திருப்பணிக்குழு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி திருக்கோவில் ஆதிரங்கம். ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி பூந்தோட்டம்.
1: 2025-26 கல்வியாண்டில் அரசு பொதுத் தேர்வில் அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்று 10ஆம் வகுப்பில் 494 மதிப்பெண்களும் 12ஆம் வகுப்பில் 581 மதிப்பெண்களும் பெற்று மாநில மற்றும் மாவட்ட அளவில் வெற்றி பெற்றுள்ளனர்.
2: தற்பொழுது LKG முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
3: நேர்களே, உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது.
4: வீட்டு உபயோகப் பொருட்கள்
5: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
6: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
3: நாளை பிற்பகல் 2:05 மயிலாடுதுறை JKR பாலி கிளினிக் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். ஹார்ட் சுகர் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் JKR பாலி கிளினிக் மயிலாடுதுறை. நாளை பிற்பகல் 2:30 திருவாரூர் VK ஆயுர்வேத மருத்துவமனை வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். VK ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் பேரளம் ஸ்ரீ சங்கர மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வழங்கிய பாயிண்ட் டு பாயிண்ட் இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பேரளம்.
3: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
4: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
3: மதிப்பெண் மட்டுமல்ல, சாதனையும் உறுதி.
4: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
3: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
5: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3
6: ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
7: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
8: கோபால் பல் பொடி.
5: நேயர்கள் எப்பொழுது கேட்கலாம், நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் VPN கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
9: நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனையும்
10: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
9: VPN கண் மருத்துவமனையும் நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை. ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
10: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
9: ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
10: VPN கண் மருத்துவமனை, நீலா மேற்கு வீதி, நாகப்பட்டினம்.
5: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
11: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
12: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
11: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, 121 பழைய நாகை சாலை, திருவாரூர். 23 ஆண்டு கால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
5: இன்று மே 27 நாள். இன்றைய தேதியில் நிகழ்ந்த வரலாற்று நிகழ்வுகள். 1703 ஆண்டு ரஷ்யாவின் புகழ்பெற்ற நகரமான செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரம் நிறுவப்பட்டது இந்த நாளில்தான்.
0: இதே நாளில் 1930 ஆண்டு உலகின் உயரமான கட்டடமாக அந்நேரத்தில் கருதப்பட்ட 1046 அடி உயர கிரைசுலர் கட்டடம் நியூயார்க்கில் திறக்கப்பட்டது.

0: 1937 ஆண்டு அமெரிக்காவில் உலக புகழ்பெற்ற கோல்டன் கேட் பிரிட்ஜ் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்பட்டது.
1: 1967 ஆண்டு மே 27 ஆஸ்திரேலியாவில் நடந்த பொது வாக்கெடுப்பில் பழங்குடி மக்கள் பொது வாக்கெடுப்பில் சேர்க்கவும் அரசாங்கத்திற்கு அதிகாரம் வழங்க மக்கள் அதிகாரம் அளித்தனர்.
0: சர் ராஜா பாதர் அவர்களின் பிறந்த நாள் இன்று. ஆண்டு 1916 ஆண்டு. விடுதலை போராட்டத்திலும் இந்திய பொதுவுடைமை இயக்கத்திலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர்தான் சர் ராஜா பாதர்.
1: மராட்டிய புதின ஆசிரியர், கவிஞர், கல்வியாளர் பாலச்சந்திர நெமதே 1938 ஆண்டு மே 27 தேதி என இன்றுதான் பிறந்தார்.
0: ஜவஹர்லால் நேரு அவர்களின் நினைவு நாள் இன்று. 1964 ஆண்டு இந்தியாவின் முதல் தலைமை அமைச்சர் ஆவார் இவர். இவர் பண்டிட் நேரு என்றும் பண்டிதர் நேரு என்றும் அழைக்கப்பெற்றார். இவர் குழந்தைகள் மேல் மிகவும் அன்பு கொண்டவர். இவர் பிறந்த நாளான நவம்பர் 14 நாள் இந்தியாவில் குழந்தைகள் தினம் என்று கொண்டாடப்படுகிறது.
1: இந்திய விடுதலை போராட்ட செயற்பாட்டாளர் காரா ஜமத்கனி இறந்த தினம் இன்று மே 27 1981.
0: நேயர்கள், இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் விபிஎன் கான் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் விபிஎன் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
2: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
3: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு,
2: விபிஎன் கண் மருத்துவமனை.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்கியோர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
4: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
0: நேரம் 9:35 ஆகுது. பாயிண்ட் பாயிண்ட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இன்றைக்கி நம்ம பாயிண்ட் பாயிண்ட் நிகழ்ச்சியில் ஸ்கூல் லாஸ்ட் பெஞ்ச் லெஜெண்ட் அப்படின்னு டாபிக் கொடுத்துருந்தோம். நிறைய நேயர்கள் வந்து, நான் லாஸ்ட் பெஞ்சில் தான் இருந்தேன், நான் ஃபஸ்ட் பெஞ்ச், நான் மிடில் உட்காந்துருப்பேன்.
6: ஆனால் சில பேருக்கு அந்த ஏக்கம் இருக்குது, கடைசி பெஞ்சு உட்கார்லையே ஏக்கம் இருக்குது. சில பேருக்கு நம்மளையெல்லாம் கொண்டு போய் லாஸ்ட் பெஞ்சில் தள்ளிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு வருத்தமும் இருக்கிற மாதிரி இருக்குது அவங்களோட செய்திகளில்.
0: அது மாதிரி நிறைய நேயர்கள் அவங்களோட அதாவது பழைய நினைவுகளை வந்து சொன்னாங்க அப்படின்னே சொல்லலாம். இன்னும் நிறைய நேயர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறத அப்படியே பார்த்துடலாமா?
6: ஆ, பார்த்துடலாம். பேரளம் செந்தில் கண்ணன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இருவருக்கும் வணக்கம். நான் பள்ளியில் படிக்கும் பொழுது முதல் பெஞ்சில் தான் அமர வேண்டும், பின்பக்கம் போக மாட்டேன், எப்போதுமே முன்வரிசையில் தான் அமருவேன். நான் உயரமும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால ஆசிரியர் எங்கே உட்கார வச்சாலும் திரும்ப அப்படியே பின்பக்கமாக உட்காந்ததே கிடையாதுங்க. லாஸ்ட் பெஞ்ச் என்றால் மாப்பிள்ளை பெஞ்சு என்று அப்படின்னு அர்த்தம் அப்படின்றாங்க. சில பேர் வந்து இந்த வாய்ஸ் டைப்பிங்கில் அனுப்புறதுனால நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது.
0: ஆமாம், நம்ம தான் வந்து அதை கரெக்ட் பண்ணி படிக்கணும். நம்ம வந்து ஒரு டிக்ஷனரியாக இருக்கணும். பஞ்சநதிக்குளம் இளவரசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு கடைசி பெஞ்ச் அனுபவம் எல்லாம் கிடையாது, இருப்பினும் அந்த பள்ளிப்பருவம் மிகவும் இனிமையான தருணம். நினைவலைகள் ஞாபகம் படுத்திய தங்கள் இருவருக்கும் மனமார்ந்த நன்றி, நன்றி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க.
6: அடுத்து அதபோர் கலைச்செல்வி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் நடுவரிசை பெஞ்சில் தான் உட்காருவேங்க, ஆனால் கடைசி பெஞ்சு தோழிகளோடு தான் அதிகமாக அமருவேன், எனவே எனக்கு கடைசி பெஞ்சு அனுபவம் நிறைய உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
0: குறைநாட்டு கருப்பூர் பிரபாகரன், எங்கள் வீட்டில் நடு பையன், எனக்கு ஸ்கூலில் பெஞ்சு கிடையாது. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த மாதிரி தான் நடுப்புறதான் சார், ஏதோ ஓரளவு படித்தா இப்போ நல்லா இருக்கேன் அப்படின்னு. ரொம்ப
6: இப்போ ஓரளவு படித்தா நல்லா இருக்கேன்னா, அப்போ நிறையா படித்தா நல்லாவே இருக்கும்.
0: நீங்கள் நடுவில்லாம் ஃபஸ்ட்டு பெஞ்சுக்கு போயிருந்தீங்களா, இல்லை லாஸ்ட்டு பெஞ்சுக்கு போயிருந்தீங்கன்னா வேறு லெவலுக்கு போயிருக்கலாம்.
6: அடுத்து மயிலாடுதுறை மாவட்டம் திருவாலப்புத்தூர் கடக்கம் ஐங்கரன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் படிக்கும்பொழுது என்னை பின்வரிசையில் ஆசிரியர் அமர கூறுவார்கள், ஆனால் சகிப்புத்தன்மை, நேர்மை, எதிலும் நிதானம் அமைந்தது. படிப்பு சரியாக வரவில்லை என்றாலும் எங்கள் தொழிலை கற்றுக்கொண்டு நான் இப்போது நன்றாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.
0: சூப்பர். அடுத்து பூவம் குபேர் வந்து நடுபெஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி என்ன சொல்லியிருக்காங்க, நான் பள்ளியில் படிக்கும்போது தரையில் நடுத்தர வரிசையில் தான் திருமூலஸ்தானத்திலேருந்து அப்படின்னு.
6: அடுத்து நீடாமங்கலம் வட்டம் காலாச்சேரி மணிமாறன் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் 1 வகுப்பு முதல்

0: இறுதியாக பிஎட் படிக்கும் வரை முதல் பெஞ்சிலேயே அமர்ந்திருப்பேன். ஏனென்றால் முதல் பெஞ்சை ஆசிரியர்கள் கவனிக்க மாட்டார்கள். இது புதுசாக இருக்கு, புதுசாக இருக்குங்க.
1: நோட் திஸ் பாயிண்ட்.
0: ஏன்னா இவங்க வாத்தியார் கொஞ்சம் ஹைட் அதிகமாக இருப்பார்னு நினைக்கிறேன். முதல் பெஞ்சு அவருக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: அடுத்து கல்லாத்தூர் கடைசி பெஞ்சு, அப்போதான் அரட்டை அடிக்க முடியும் அப்படின்னு உண்மையை ஒத்துக்கிட்டாரு பாருங்க. யார் தெரியுமா? குத்தாலம் தேரடி தில்லை வில்லாளன் அவங்க தான்.
0: அடுத்து கல்லாத்தூர் பரமசிவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் படிக்கும்போது முதல் வரிசையில் அமர்ந்து படித்தேன், கடைசி வரிசை அமர்ந்து அரட்டை செய்து வர அதற்கு முக்கிய நண்பர்கள் 4 முக்கிய நண்பர்கள் தான் காரணம். அவர்கள் இன்றும் நினைவில் உள்ளனர். அவர்களை நினைவு செய்த காரை பண்பலைக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து யார் சொல்லியிருக்காங்க?
1: அடுத்து அமுதா சேகர் சொல்லியிருக்காங்க, முன்வரிசை பின்வரிசைன்னு மாற்றி மாற்றி அமர வைப்பாங்களாம் அப்படிதான் அவங்க சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து நிறைவி எண்ணம் நச்சுப்பிள்ளை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஸ்கூல் படிக்கும்பொழுது நான் முதல் பெஞ்ச், நான் கடைசி பெஞ்சில் உட்கார்ந்தது இல்லைங்க. முதல் பெஞ்சில் உட்கார்ந்து முன்னேற்ற பாதையில் அரசு வேலை கிடைத்து சிறப்பாக பணியாற்றி ஓய்வு பெற்று விட்டேன், உங்கள் அன்பின் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.

0: குத்தாலம் தேரடி தில்லை வில்லாளன் அவங்க தான்.
1: அடுத்து கல்லாத்தூர் பரமசிவன் என்ன சொல்லியிருக்காரு, நான் படிக்கும்போது முதல் வரிசையில் அமர்ந்து படித்தேன், கடைசி வரிசை அமர்ந்து அரட்டை செய்து வர அதற்கு முக்கிய நண்பர்கள் 4 முக்கிய நண்பர்கள் தான் காரணம், அவர்கள் இன்றும் நினைவில் உள்ளனர், அவர்களை நினைவு செய்த காரை பண்பலைக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து யார் சொல்லியிருக்காங்க,
0: அடுத்து அமுதா சேகர் சொல்லியிருக்காங்க, முன்வரிசை பின்வரிசைன்னு மாற்றி மாற்றி அமர வைப்பாங்களாம் அப்படிதான் அவங்க சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து நிறைவி எண்ணம் நச்சுப்பிள்ளை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஸ்கூல் படிக்கும்பொழுது நான் முதல் பெஞ்ச், நான் கடைசி பெஞ்சில் உட்கார்ந்தது இல்லைங்க, முதல் பெஞ்சில் உட்கார்ந்து முன்னேற்ற பாதையில் அரசு வேலை கிடைத்து சிறப்பாக பணியாற்றி ஓய்வு பெற்று விட்டேன், உங்கள் அன்பின் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.
2: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பூந்தோட்டம்.
3: 2025-26 கல்வியாண்டில் அரசு பொதுத் தேர்வில் அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்று 10 வகுப்பில் 494 மதிப்பெண்களும் 12 வகுப்பில் 581 மதிப்பெண்களும் பெற்று மாநில மற்றும் மாவட்ட அளவில் வெற்றி பெற்றுள்ளனர்.
2: தற்பொழுது LKG முதல் 11 வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
4: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி.
3: மதிப்பெண் மட்டுமல்ல சாதனையும் உறுதி.
4: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
3: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
5: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
6: இல்லைங்க, சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல, ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
5: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
6: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
7: திருச்சி சாரதாஸ்,
3: திருவாரூர் மாவட்டம், திருத்துறைப்பூண்டி வட்டம், ஆதிரங்கம் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம்
2: வருகிற May 29 வெள்ளிக்கிழமை காலை 7 மேல் 9 நடைபெறுகிறது.
3: அதனைத் தொடர்ந்து இரவு 9 அளவில் கின்ன சாதனை படைத்த லக்ஷ்மண் சுருதி இன்னிசை குழுவின் பிரம்மாண்ட இன்னிசை கச்சேரி நடைபெறுகிறது.
2: உங்கள் அனைவரையும் அன்போடு அழைப்பது திருப்பணிக்குழு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி திருக்கோவில் ஆதிரங்கம்.
8: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
9: தங்க நகைகள் மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம்.
0: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல் வாழ்த்துக்களை கூறுகிறார்கள் RKG நெய், ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பேரளம், கோபால் பல்பொடி, மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
9: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
6: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
3: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
10: சுத்தமான பசு நெய்ங்கிறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
11: RKG நெய்,

இது சப்பா பீட்டு குளத்துக்கடா. மஜாபா மஜாபா. இதா இதா இதா இதா.

0: இன்னைக்கு பாயிண்ட் பாய் நிகழ்ச்சியோட நிறைய பதிக்கு வந்துட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு ஸ்கூல்ல லாஸ்ட் பெஞ்ச் லெஜெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டாபிக் கொடுத்துருந்தோம். நிறைய நேர்கள் அவங்களோட மனக்குமுறல்கள்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, சந்தோஷத்தையும் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அடுத்தது வந்து யாரு அப்படின்னா, நான் படிக்கும்போது எந்த வகுப்பிலும் கடைசி பெஞ்சில் அமர்ந்ததில்லை, இரண்டாவது பெஞ்ச் அல்லது மூன்றாவது பெஞ்சில் மட்டுமே அமர்ந்திருக்கிறேன். அதுபோல படிப்பில் நான் சூப்பரும் இல்லை மோசமும் இல்லை, சுமாரா படிப்பார் போல இருக்கு. கீழே குடியிருப்பு சிங்கரவேல்.
1: அரியலூர் மாவட்டம் அமிர்தராயன் கோட்டை ஜெயகாந்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நான் கடைசி பெஞ்சு தாங்க, ஒரே குறும்பு தான் போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க.
0: கடலூர் துறைமுகம் சுரேஷ் ஒரு பெரிய லெட்டரை அனுப்பியிருக்காரு. நான் ஸ்கூல்ல லாஸ்ட் பெஞ்சில் என்னோட சேர்ந்து 10 பேர் உட்காந்துருப்போம். 10 பேர் எப்படி ஒரே பெஞ்சில், சரியாவே படிக்க மாட்டோம், அதான் ஒரே அரட்டை. ஆனால் என் ஆசிரியர் மட்டும் சொல்லுவார், இந்த பசங்க தான் ஒழுங்காக படிப்பாங்க அப்படின்னு சொல்லுவார். அதை நான் நம்பவே இல்லை. ஆசிரியர் என் மீது நம்பிக்கை வைத்திருந்தார். நான் 10ஆம் வகுப்பு படிக்கும்போது கடைசி 4 மாதங்கள் நானாகவே படிக்க ஆரம்பித்தேன், பாசும் ஆகிவிட்டேன், இன்று நல்ல நிலைமையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் பெஞ்சில் இருந்தாலும் எங்கள் சார் எங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருந்தாங்க, நாங்களும் படித்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு சுரேஷ்.
1: அடுத்து காட்டூர் எஸ் சுகுமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, லைக் டு ஃபர்ஸ்ட் பெஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து எனக்கு முதல் வரிசையில் தான் உட்காரவங்க பிடிக்குங்க, எனக்கு ஆசையாக இருக்கும், ஆனால் கடைசி பெஞ்சில் உட்கார வைப்பாங்க, நான் என்ன தான் பண்ணுறது, நான் தான் அப்படி இருந்தாலும் பாருங்கள் நான் தான் கிளாஸ் ஃபஸ்ட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயங்கொண்டம் கலைவாணன் மெர்சி ராணி சொல்லியிருக்கிறாங்க.
0: 1ஆவதிலிருந்து 5ஆவது வரை முதல் பெஞ்ச், 6ஆவதிலிருந்து 8ஆவது வரை கடைசி பெஞ்ச், 9ஆவதிலிருந்து முதல் பெஞ்ச், என்ன இப்படி மாற்றி மாற்றி போயிருக்காங்க என்றதும் நல்லா படிக்கிறேன் என்று நினச்சிடாதீங்க. வகுப்பு ஆசிரியர் நல்லா படிக்கிறவங்க எல்லாம் கடைசி பெஞ்சுக்கு போங்க, நல்லா படிக்காதவங்கெல்லாம் முதல் பெஞ்சுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். குளஞ்சியப்பன் காட்டமன்னார் கிள்ளன்னு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து திருப்புவனம் அலுமேலு மங்கை சத்யபாமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் எப்போவுமே ஃபஸ்ட்டு பெஞ்சு தாங்க, ஒரு நாள் லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துட்டு லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் ஆகவே மாறி, அப்படியும் ஆகவே மாறி திங்கிறது தூங்கிறது எல்லாமே பண்ணணும். அப்போ பாருங்கள் அதுக்கப்புறம் அந்த பக்கம் போகிறதே இல்லைங்க, ஃபஸ்ட்டு பெஞ்சிலேயே தான் உட்காந்துருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
0: அடுத்து கோமல் சரவணன் ஃபஸ்ட்டு பெஞ்சுன்னு சொல்லியிருக்காரு. டிஆர்பட்டினம் நளினி சங்கர் வந்து, நான் பள்ளி படிக்கும்போது 2ஆவது பெஞ்ச் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து மயிலாடுதுறை ஜே நகர் ஆனந்த் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எப்போதும் கடைசி பெஞ்சில் தாங்க ஆசிரியர் வந்தவுடனே என்னை முன்னாடி முதல் பெஞ்சுக்கு வர வச்சுருவார். கடைசி பெஞ்சில் உட்காந்துருப்போறான், வா வா, டீச்சர் வந்தவுடனே வாப்பா தம்பி இங்கே வாப்பா முன்னாடி வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கலையான முகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து
0: அகரகுந்தகை கார்த்திகேசன், நான் முதல் பெஞ்ச், ஏன்னா உயரம் கம்மி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து
1: செந்தமிழ் செல்வி தங்கிலீஷில் அனுப்பியிருக்காங்க. காரை பண்பலைக்கு இனிய காலை வணக்கம், நான் எப்போவுமே லாஸ்ட் பெஞ்சு தான் தாங்க, ஜாலியாக இருக்கும், நல்ல கதை பேசலாம், ஏதாவது சாப்பிட்டால் யாருக்கும் தெரியாமல அந்த அனுபவம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி செல்வி தெத்திலேருந்து. ஆனால் கடைசியில் இது ஒன்று நம்ம கவனிக்க வேண்டியிருங்க, கடைசி பெஞ்சிலேருந்து மறைச்சி மறைச்சி வச்சுருந்தீங்களாம் எல்லாருடைய லஞ்ச் பாக்ஸும் எடுத்து அதில் என்ன
0: இருக்குன்னு நினைக்கிறேன். நேயர்கள் அனுபவத்தை விட உங்கள் அனுபவம் பெரிய அனுபவமாக இருக்குது. இன்றைக்கி நிகழ்ச்சியில் வந்து பங்கு பெற்ற அனைவருக்கும் நன்றி சொல்லி நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். மற்ற முறை நிகழ்ச்சியில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே தீபா சந்திரசேகர்,
1: ஆர் செந்தில்குமரன்.
0: நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலையோடு.
2: 5 நிமிடம்
3: ஆகாஷவாணி வானொலிக்கு 90 மக்களோடு.

வானொலி மக்களின் வானொலி. மெல்லிய இசையின் மென்மையில் வல்லிய இதயமும் வழிந்திடும். தெம்மாங்கு பாடலின் தென்னிசையில் தெவிட்டாத இன்பம் பெருகி, தேவராக பாடலின் தேனிசையில் தெய்வீக மனம் பரப்பி, இன்னிசை மழையின் இனிய சாரலில் இன்பம் பொங்க வைப்பது வானொலி. அவ்வானொலிக்கு வயது 90. இன்றைய வானொலிக்கு 90 இசையோடு அசையும் தமிழ், இயற்கையோடு இணையும் இசை, இலக்கியமும் இலக்கணமும் உரைநடையும் செந்தமிழும் என தித்திக்கும் வெள்ளத்தில் பொங்கல் பொங்குவது போல நம் செவி நுகர வருகிறது வானொலிக்கு.

போடி நாயக்கனூர் ஏல விவசாயிகள் சங்க கல்லூரியில் இருந்து முனைவர் லே அலமேலு. வானொலிக்கு 90 வார்த்தைகளை வார்த்து வாழ்த்துவதற்கான வாய்ப்பு. வாசமிகு வார்த்தைகளால் வண்ணமிகு வாழ்த்துக்கள். வளம் வரட்டும் பண்பலையில். இன்றைய இயந்திரமயமான உலகில் தொழில்நுட்ப வளர்ச்சி எவ்வளவு வேகமாக வளர்ந்து வந்தாலும் அந்த வளர்ச்சியின் பாதைக்கு கண்டிப்பாக வானொலியும் வழிகாட்டி இருக்கிறது என்பதை மறுக்க முடியாது. வானொலி 90 ஆண்டுகளை கடந்திருக்கிறது என்றால் அதனுடைய வளர்ச்சி அகலமானது, ஆழமானது, ஆராயத்தக்கது என்றுதானே கூற வேண்டும். நாம் செய்யும் எந்த பணிக்கும் இடையூறில்லாமல் நமக்கு எல்லையில்லா மகிழ்ச்சியை தருவது வானொலி மட்டுமே. நம் வேலைக்கு இடையில் பொழுதுபோக்குவதற்காகவும் மன உளைச்சலை மாற்றுவதற்கும் மாற்றத்தகுந்த கருவிகள் இன்று எத்தனையோ இருந்தாலும் இருக்கும் இடத்திலிருந்தே எண்ணத்தை ஒருமுகப்படுத்தும் பண்பாட்டு கருவி வானொலி மட்டும்தான். செவிக்கு இன்பம் அளிக்கும் இனிய கீதங்களை வானொலியில் மட்டுமே கேட்க முடியும் என்ற காலகட்டத்தில் எத்தனை ஏக்கம். வானின் வழியில் வரும் இதயம் வருடும் ராகங்களை கேட்டே ஆக வேண்டும் என்ற நோக்கம். எதுகையும் மோனையும் இயல்பாய் வளம் வரும் சந்த நயமிக்க வர்ணனைகளில் தமிழை கற்றுக்கொள்வதற்கு எத்தனை ஊக்கம். கல்வி, அரசியல், விளையாட்டு என்று எந்த துறையாயினும் நேரடி செய்திகளை வானொலியில் கேட்டவர்கள் பலர் இன்று தலைவர்களாக உருவாகி இருக்கின்றனர். இதய கீதம், உதய கீதம், இனிய ராகம், காலை தென்றல், கவித்தென்றல், மாலை மயக்கம், இரவின் தாளாட்டு, சுகமான ராகம் என்பது போன்ற தமிழுக்கே உரிய சொல் நயங்களை முதலில் கற்றுக் கொடுத்ததே வானொலிதான். திரையிலோ அரங்கிலோ நேரடியான காட்சிகளில் நவரசங்களோடு நடித்து காட்டி தாங்கள் சொல்ல வரும் கருத்தினை பதிய வைப்பதற்கு பயிற்சி பெறுவது ஒரு வகைதான். ஆனால் கண்ணுக்கு தெரியாமல் குரல் ஒன்றில் மட்டுமே நவரசங்களை கொண்டு வந்து கேட்பவர்களுக்கு தாங்கள் சொல்ல வந்த கருத்தினை தெளிவாக பதிய வைக்கும் உயர்ந்ததொரு ஊடகம் தனிவகைதானே. அன்றாட செய்திகளை அழகான தொகுப்பாக அடுக்கடுக்காக அயராமல் கொடுத்து வருகிறது வானொலி. சமுதாய சிக்கல்களையும் அதை தீர்ப்பதற்கான வழிமுறைகளையும் பொதுமக்களுக்கு கொண்டு சேர்ப்பதில்

வானொலியின் பங்கு முதன்மையானதும் குறிப்பிடத்தகுந்ததும் ஆகும். மக்களிடையே விழிப்புணர்வு கொடுப்பதில் முதல் பங்கும் முக்கிய பங்கும் வானொலிக்கு இருப்பதனால்தான் வானொலி 90 கடந்து வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. வானொலி நாடக காட்சிகள் நம்மை பல வகையான இல்லங்களுக்கும் இல்லத்தின் சிக்கல்களுக்கும் சிக்கல்களை கடப்பதற்கும் உல்லாச பயணங்களுக்கும் அழைத்து சென்றிருக்கிறது. இல்லத்தை விட்டு வெளியே செல்ல முடியாத எத்தனையோ உள்ளங்களில் நீங்கா இடம்பெற்ற வரிசையில் முதலிடம் வானொலிக்கு. இன்றளவும் நெசவு தொழிலாளர்களின் பணிகளை துரிதப்படுத்துவதும் தொய்வை தவிர்ப்பதும் வானொலி மட்டுமே. வானொலி இன்றி எங்கள் வாழ்வே இல்லை என்று அவர்கள் கூறுவதை கேட்டிருக்கின்றேன். பேருந்தில் பயணிப்பவர்களின் மனச்சுமையை இறக்கி வைக்க உதவுவதும் வானொலியே. ஏழை எளியோரின் இனிய விருப்பமும் பணிக்காக அன்றாடம் பயணிப்பவர்களின் சுகந்தமும் வானொலி தரும் வசந்தம்தான். சொல்ல வரும் செய்தியினை செறிவாக சிறப்பாக செம்மையாக சீராக கொண்டு வருவதில் வானொலிக்கு நிகர் வானொலிதான். எத்தனையோ தலைவர்களின் நேர்காணலை நேரடியாக பார்ப்பது போன்ற உணர்வினை தருவதில் வானொலிக்கு சிறப்பிடம் உண்டு. மட்டைப்பந்து விளையாட்டில் நேரலையாக பார்க்க முடியாத சூழலில் இந்திய அணி பெறும் மதிப்பெண்களையும் அங்கு நடைபெறும் நிகழ்வுகளையும் தொகுத்து வழங்குவதை கேட்கும்போது அந்த மைதானத்தில் இருப்பது போன்ற உணர்வினை தரும் வல்லமையும் வானொலிக்கு உண்டு. வானொலி தொடக்கத்தில் விதை, வளர்ச்சியில் விருட்சம், பயன் தருவதில் கனி, நிலைப்பதில் வேர், நீடிப்பதில் உறுதி, நிகழ்ச்சிகளில் அலை, கவின்மிகு கலை, கற்றுத்தருவதில் ஆலை, சூட்டுவோம் சொல் மாலை. ஏற்றம் காணும் வானொலிக்கு 90 தொடரட்டும் வரலாறு. வாழ்த்துக்கள் பலநூறு. வாய்ப்புக்கு நன்றி.

0: கொல்லிமலை நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம்.
1: எப்பயும் வந்து இதமான பாடல்களை ரொம்ப நல்ல ரேடியோ ஜாக்கிஸ் எல்லாருமே அதுல வந்து பேசக்கூடியவர்கள் அத்தனை பேரும் ரொம்ப நல்ல தமிழ்ல ரொம்ப அழகா பிரமாதமா அந்த பண்பலையை சிறப்பா எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.
2: இருபத்தி ரெண்டு மாவட்டங்கள், 2.5 கோடி நேயர்கள், இவர்களுடன் நானும் ஒருவன். நண்பனி நண்பன் எனக்கும் நண்பனே, என் நண்பனாகிய பண்பலைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.
3: வானொலிக்கு 90 காற்றின் முகவரியாய், கானங்களின் கவிதையாய், ஸ்வரங்களின் நாதமாய், இதயங்களில் தாளமிடும் வானொலிக்கு 90.
4: கண்கள் மூடி மயங்கும் பொழுதும் காது வழியே இதயம் புகுவது, ஐம்புலன்களையும் ஒன்று கூட்டி செவிகளில் கொண்டு சேர்ப்பது, இதயம் திறக்கும் இலக்கியம், உயிர் சிலிர்க்கும் மெல்லிசை,
5: சந்திரனும் சூரியனும் அஞ்சல்காரர்கள், இரவு பகல் எப்பொழுதும் அஞ்சல் உன்னை சேர்ந்து,
4: மூளை வளர்க்கும் அறிவியல் உங்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் தேனில் நனைத்து தித்திக்க தருவது வானொலி கேட்கும் நேரம், உங்கள் வாழ்வின் உன்னத நேரம்.

0: நினைவில் நின்றாடும் நிழல், எப்போதும் நம்மோடு பயணிக்கும் இசையோடு இன்முகம் காட்டி இனிதே விடைபெறுகிறது வானொலிக்கு 90. நிகழ்ச்சி அமைப்பில் உறுதுணை சுதா ஜெகன். நிகழ்ச்சி அமைப்பு நிகழ்ச்சி பொறுப்பாளர் விக்னேஸ்வரன். படைப்பு ஆகாஷவாணி
1: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்.

0: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 இது என்றும் என்றென்றும் உங்கள் மனதோடு. நேரம் 10 மணி.
1: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
2: வணக்கம். நம்ம நாமக்கல் இமய மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம எதை பத்தி மெயினா இன்னைக்கு பார்க்க போறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும். ஸோ காலில் வந்து ஆறாத புண்ணு, ஸோ புண்ணு இருக்கு, ஆறவே மாட்டேங்குது, ஸோ அப்படிங்கிற இது இருக்கும். முதல்ல இது எதனால வருதுங்கிறத நம்ம பார்த்துடலாம், அதுக்கப்புறம் இது வந்து எப்படி நம்ம சரி பண்ணலாம், ஸோ நம்ம மருத்துவமனையில் இது எப்படி சரி பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். இதில் காலில் பார்த்தீங்கன்னா, முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் ஃபுட்டுன்னு சொல்லும். சுகர் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உணர்ச்சி இருக்காது, ஸோ அதுக்கு தோல் ஆறக்கூடிய தன்மை ஸ்லோவாக இருக்கும். இப்போ காலில் கொப்பளம் இருக்குன்னு வச்சிங்களா, உங்களுக்கு இருக்கா இல்லையானே தெரியாது. அதை வச்சு அப்படியே பெருசாகி என்னவென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு அல்சர் மாதிரி காலில் ஃபார்ம் ஆயிரும், அது வந்து ஹீல் ஆகாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீனஸ் அல்சர், இந்த வெரிகோஸ் வெயின் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் நிற்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா காலில் நரம்பு அப்படியே ஒரு இது மாதிரி புடச்சிருக்கும், மரக்கிளை மாதிரி அப்படியே புடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு புண்ணு வந்துச்சுனாலும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் சரியாக ஆறாது. இதேமாதிரி நல்ல ரத்த குழாய் இருக்கிற மாதிரி புண்ணுகள், ஸோ வந்து ஏதாவது புண்ணில் வந்து எலும்பு வரைக்கும் நல்ல இன்ஃபெக்ஷன் இருக்குது, ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில், சம்டைம்ஸ் வந்து ஏதாவது வந்து புற்றுநோயினால் கூட சில இது வந்து நமக்கு விளையாட்டாக விடக்கூடாது, ஸோ அதனால் கூட இந்த மாதிரி ஆறாத புண்ணு இந்த மாதிரி இதெல்லாம் நமக்கு நிறைய கண்டிஷனில் இருக்கும். மெயினாக வந்து இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த வெரிகோஸ் வெயின் அல்சர் பற்றி தான் மெயினாக பார்க்க போகிறோம். ஸோ ஏன் அப்படின்னா, இன்றைக்கி தான் அந்த ஒரு பேஷண்ட்டு வந்து ஆக்சுவலாக வந்து ரொம்ப நாள் அந்த புண்ணு ஆறாமல் இருந்தது, அப்புறம் நம்ம கிட்டே வந்தாங்க. அவங்களுக்கு வந்து அந்த டாப்ளர் ஸ்கேன் சொல்லி எடுத்து பார்த்தோம், கரெக்டாக பார்த்தா அது ஒரு இடத்துல வந்து நல்ல வெரிகோஸ் வெயின் இதாக இருக்குது. அவர் அந்த புண்ணு ரொம்ப நாள் ஆறாமல் இருக்குது. ஸோ அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணால், ஸ்டார்டிங் எக்ஸ்பிளைன் பண்ணப்போ என்னாச்சுன்னா, இல்லை இங்கே நான் சரி செஞ்சால் எப்படி எனக்கு அந்த புண்ணு ஆறும் அப்படின்னு சொல்லி அவர் நிறைய கேள்வி கேட்டிருந்தார். ஸோ அவருக்கு வந்து அந்த இதை வெரிகோஸ் வெயின் சம்மந்தப்பட்டது புரிய வச்சு, ஸோ ஃபஸ்ட் அந்த வெரிகோஸ் வெயின் அல்சரை நமக்கு இருக்கிறத நம்ம ஃபஸ்ட் சரி பண்ணிட்டோம். சரி பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மாதத்தில் அந்த ட்ரெஸ்ஸிங் மட்டும் பண்ணும் போதே அந்த புண்ணு வந்து பார்த்தோன்னா ரொம்ப சீக்கிரமாக ஆறிடுச்சு அந்த இதில். ஸோ இது வந்து என்னென்னா, அது ரொம்ப ஈஸியாக அவங்க பண்ண வேண்டிய விஷயம், அவங்களே செல்ஃப் ட்ரீட்மெண்ட்டு இது பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த புண்ணு ஆறாது, ரொம்ப நாளைக்கு அப்படியே இது பண்ணிகிட்டே இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் சர்ஜரிஸ்லாம் பண்ணுறோம், அப்படின்னா லேசர் மூலியமாக பண்ணுறோம், சில ஒரு இன்ஜெக்ஷன்ஸ்லாம் போடுறோம். ஸோ அந்த மாதிரி நிறையா டைப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது ஒன்று ஒன்றுக்கும். ஸோ அது வந்து நம்ம என்ன காசுன்னு நம்ம ஸ்டார்டிங் கண்டுபிடிச்சிட்டோம்னா அது ஈஸியாக நம்மளால் சரி செய்ய முடியும். இதேமாதிரி நிறையா பேஷண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, கட்டவரல்கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அடியில் வந்து ஆறாத புண்ணு இருக்கும். அவங்களுக்கு என்ன என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அது தோளோட அழுத்தத்தினால அந்த மாதிரி இருக்கும். அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு போனில் ஒரு சின்ன சர்ஜரி

0: மாதிரி பண்ணி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வித்தின் 2 வாரம் 3 வாரத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல கிட்டத்தட்ட 3-4 மாதம் ஆறாத புண்ணெல்லாம் சீக்கிரமாக ஆறிடுது அந்த புண்ணு எல்லாமே. ஸோ இது பர்டிகுலராக இது என்ன எதனால் வருதுங்கிறது நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்ம சரி பண்ணும் போது டெஃபினட்டாக அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குது. அந்த புண்ணு வந்து ஃபஸ்ட்டு நமக்கு வந்து நல்லா சிவப்பாக இருக்கணும். இல்லை அந்த புண்ணு வந்து ரொம்ப உள்ளார கொத கொதன்னு இருக்குது இந்த மாதிரி இருக்குன்னா அது டெஃபினட்டாக ஆறாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல தசை வந்து அழுக ஆரம்பிச்சிச்சு. அழுகி போன தசை இருக்கும் போது இன்னும் எக்ஸ்ட்ரா அழுகி போயிட்டு தான் இருக்கும், இன்ஃபெக்ஷன் அதிகமாகிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் டெஃபினட்டாக நீங்கள் மருத்துவமனையில் போய் பாருங்கள், அதில் என்ன காசுன்னு நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி வைத்தியம் பண்ணோம்னா கண்டிப்பாக அந்த புண்ணு கண்டிப்பாக ஆறிடும். மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 95 85 95 55 88 இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.
2: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை அரங்கம். இன்றைய சிந்தனை அரங்கத்தின் தலைப்பு அறிவுரையின் அவசியம். அறிவுரையின் அவசியம் என்ற தலைப்பில் நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களை காரைக்கால் பண்பலை 100.3 பகிர்ந்து கொள்ளலாம். நேயர்களே, அதற்காக நீங்கள் அழைக்க வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் 04368 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 231 231 மற்றும் 299 480 மற்றும் 299 580 இந்த தொலைபேசி எண்களிலும் வரலாம். அலைபேசி எண் 9566-42-7231 இந்த எண்களிலும் வரலாம். நேர்களே, சிந்தனை அரங்கத்தில்
3: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம் தற்பொழுது எல்கேஜி முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
4: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரிடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
5: மதிப்பெண் மட்டுமல்ல, சாதனையும் உறுதி.
4: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
5: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
6: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட்ட தான் யூஸ் பண்றேன் பாரு.
7: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
8: கோபால் பல் பொடி.
9: திருச்சி சாரதாஸ்.
2: அறிவுரையின் அவசியம், சிந்தனை அரங்கம். அறிவுரையின் அவசியம் உலகத்திலேயே பார்த்தீங்கன்னாங்க ரொம்ப ஈஸியான ஒன்று என்ன தெரியுமா? அறிவுரை சொல்கிறது தான். ரொம்ப கஷ்டமான காரியம் என்ன தெரியுமா? அந்த அறிவுரையை கேட்குறது தான். அதை விட கஷ்டமான காரியம் அந்த அறிவுரையை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது தான். இதெல்லாம் வந்து அறிவுரை, நீ எல்லாம் வந்து எனக்கு அறிவுரை சொல்கிற அளவுக்கு என் லைஃப் ஆகி போச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லுவாங்க இல்லையா. அறிவுரையின் அவசியம். ஆனால் ஒரு மனிதனை நேர்படுத்துவதற்கும் நல்வழிப்படுத்துவதற்கும் மிக முக்கியமாக ஒன்றா இருக்கிற ஒன்று தான் வந்து அறிவுரை. அந்த அறிவுரை அப்படிங்கிறது அவர்களுடைய பெரியோர்களுடைய அனுபவத்திலிருந்து வரலாம், அறிவு தெளிவிலிருந்தும் வரலாம். இது போன்ற சில கருத்துக்களை நேயர்கள் நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். வணக்கம்.
10: வணக்கம் ஐயா.
2: யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க ஐயா?
10: ஐயாவுக்கு வணக்கம்ங்கிறது மணக்குடி ராஜேந்திரன் ஐயா. நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கேன், சொல்லுங்க ஐயா. அறிவுரையின் அவசியம்.
10: அரே நிச்சயம் தேவை. முத்தோர் சொல் கேள். அவ்வளவு சொல்லிட்டு போனாங்க. இன்னைக்கு வந்து சந்தகுமாரன் சார் வந்து கேட்கிறாரு அறிவுரை வந்து எப்பொருள் காண்பொருள் மெய்ப்பொருள். மெய்ப்பொருள் அறிந்து வல்வன் சொல்லிட்டு போன மெய்ப்பொருள் அறிந்து அந்த மெய்ப்பொருள் உள்ளது அது வந்து எப்படின்னா இந்த அறிவுரையின் அவசியம் எதுக்கு எப்படின்னா நம்ம வந்து ஒருத்தர் வந்து வாழ்க்கையில நடந்து நல்லது கெட்டது மூத்தோர் சொல் அப்படிங்கிறது என்னன்னா அந்த அனுபவங்களை நமக்கு சொல்லுவாங்க. அந்த அனுபவங்கள் இந்த அறிவுரை எப்படின்னா அந்த அறிவுரை எப்படி எடுத்துக்கணும்னா வயது வித்தியாசம் பார்க்க கூடாது. எந்த அறிவுரை மெய்ப்பொருள் கண்டுட்டு அதுல நல்ல விஷயங்கள் வயது வித்தியாசம் பார்க்கக்கூடிய ஏற்றத்தாழ்வு பார்க்கக்கூடாது, பொருளாதார ரீதியாக பார்க்கக்கூடாது. அப்படி பார்க்காம நல்ல விஷயங்களை எங்க கிடைக்குதோ அடிக்கடி விஷயங்கள் எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது. ஐயாவுக்கு ஒண்ணு தெரியும், எனக்கு ஒண்ணு தெரியும். தெரிஞ்ச விஷயங்கள் நீங்க ஒண்ணு சொல்லக்கூடாது, நீங்களே எனக்கு

0: அறிவுரைகள் சொல்லிருக்கீங்க. பணி ஓய்வு பெற்ற பிறகு வந்த பிறகு நீங்க கொடுத்த ஒரு அறிவுரை எனக்கு இன்றைக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு. விவசாய துறையில
1: என்ன அறிவுரையை கொடுத்தேன்
0: ஐயா?
1: என்ன அறிவுரை கொடுத்தேன்?
0: மற்றவர்கள் சொல்வதை பெற்றவர்கள் சொல்வதை கேட்கணும். பெற்றவர்கள் சொல்வதை கொடுத்து மற்றவர்கள் என்ன சொல்லட்டும். பெற்றவர்கள் சொல்லக்கூடிய அறிவுரை எப்படி எந்த ஒரு தாய் தந்தையரும் பிள்ளைகளை வீணாக்க மாட்டாங்க. அதே மாதிரி மாதா பிதா குரு இந்த மூன்று பேருடைய அறிவுரை என்னைக்குமே காலத்துக்கு அழியாது. அதில் பெற்றவர்களுடைய அறிவுரை நமக்கு அதாவது நம்மளை பெற்றவர்கள் நம் என்னுடைய பிள்ளைகளை என் பிள்ளை என் பேர பிள்ளைகள் இப்படி வாழையடி வாழையாக வரக்கூடிய அறிவுரை என்பது அறிவுரை நல்ல விஷயங்கள் எங்கு கிடைச்சதோ அதை மெய்ப்பொருளை அறிந்து மற்றவர்கள் சொல்வதை பெற்றவர்கள் சொல்வதை கேட்டால் வாழ்க்கையில் எங்கேயும் வெற்றி தான் சார், மேன்மை தான்.
1: நன்றி. வணக்கம் சிந்தனை அரங்கம்.
2: வணக்கம் சார்.
1: யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க ஐயா?
2: கேதார்நி வட்டம் தேத்தாக்குடி வழக்கு செல்வம் பாரதி.
1: சொல்லுங்க ஐயா.
2: அறிவுரையின் அவசியம்.
1: ஆமாங்க.
2: அதாவது அறிவுரை வந்து சின்ன வயசுலயே வந்து நம்ம வந்து பிள்ளைகளுக்கு வந்து அறிவுரை கூறி வளர்க்கணும்.
1: என்ன அறிவுரை கூறணும் சொல்லுங்க.
2: அதான் அவங்க மனசுல வந்து அறிவுரைகளை பதிய வைக்கணும். இதுக்காகத்தான் வந்து இந்த பாரதியார் பாடல் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாடல் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அறிவுரை கூறுறதாக இருக்கும். பட்டுக்கோட்டை பாடல் எடுத்தீங்கன்னா அந்த தூங்காதே தம்பி தூங்காதே, திருடாதே பாப்பா திருடாதே, சின்ன பயலு சின்ன பயலு, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து அறிவுரை கூறி வளர்த்த பாடல் தான்.
1: சரிங்க.
2: நாம வந்து ஒரு சரியான பாதையில ஒரு அறவழி பாதையில நாம சென்றோம் அப்படின்னாங்க நமக்கு வந்து அறிவுரை தேவையில்லை. அதே மாதிரி தவறான வழியில் செல்வோருக்கு வந்து செல்வோரு ஒரு அதிகம் கோவப்படுறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து அறிவுரை தேவை. ஆனா அவங்க வந்து நம்ம சொல்ற அறிவுரை வந்து கேட்கக்கூடிய அளவுல இல்ல. இப்ப வந்து ஒரு மது பழக்கம் உள்ளவர்கிட்ட நீங்க எவ்வளவுதான் சொல்லி பாருங்க, தீமையா இருக்கும் மது கூட சொல்லுவாங்க சொல்லி பாருங்க, அவங்க கண்டிப்பா அவங்க கேட்கக்கூடிய மனநிலையிலே அவங்க இல்ல, அவங்க கேட்கவே மாட்டாங்க.
1: சரி, கேட்கக்கூடிய கூடாத கேட்கக்கூடிய சூழ்நிலையில இல்லாத ஒரு நபர்கிட்ட யார் மூலியமாக நம்ம அறிவுரை சொல்லலாம்?
2: நம்ம அறிவுரை சொல்லி
1: இப்ப நான் சொல்லி ஒருத்தர் கேட்கலங்க. இப்ப நீங்க மது பழக்கம் உள்ளவர்கிட்ட நான் சொல்லி அவர் கேட்கல, ஆனா யார் சொன்னா அவர் கேட்பாங்க?
2: நிச்சயமா யார் சொல்லி அவரா திருந்தினாதான்.
1: பட்டறிவே பெரிய அறிவு இல்லையா?
2: ஆமா கண்டிப்பா. அறிவுரை எல்லாம் இப்ப பெரியவங்க எல்லாம் கேட்க மாட்டாங்க, அதனாலதான் சின்ன பிள்ளைங்களுக்கு அறிவுரை சொல்றதாவது பாடல்லாம் எழுதினாங்க முன்னாடி.
1: சரிங்க.
2: நன்றி சார்.
1: நன்றிங்க. நன்றிங்க. வணக்கம் சிந்தனை அரங்கம்.
3: வணக்கம்.
1: யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க ஐயா?
3: பெற்றோர்கள் சொல்வதுதான் அறிவுரைகள். அது பெற்றோர் சொல்றத வந்து எந்த பிள்ளைங்களும் வந்து அதை கவனிக்க கேட்கணும். அவங்க பெற்றோர் சொல்ற வழிகளை பார்த்து அவங்க பின்பற்றணும், அந்த பசங்க பின்பற்றணும். நல்ல நிலை யாரும் பெற்றோர்கள் வந்து தவறான முறையில சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க.
1: சரிங்க.
3: இப்படி இருக்கணும், இப்படி வரிவுகள் போகணும், இப்படி வளர்ச்சி பெறணும், நீ நல்லா வளர்ந்து நல்ல ஒரு அறிவுல மேதையாகணும் அப்படின்னு தான் பெற்றோர்களும் ஆசை இருக்கும்.
1: ரைட்டுங்க.
3: அது போல அண்ணன் சொல்ல மாதிரி ஏதோ குடிகாரன்கிட்ட எவ்வளவு புத்தி சொன்னது போல அது அவனுக்கெல்லாம் வரவே வராது.
1: சரிங்க. அது மாதிரி உள்ளவர்கள்ட்ட நம்ம வந்து அவங்களுக்கு தேவைப்படும் அறிவை வந்து அவங்க யார் மூலமாக பெற்றுக்கொள்வார்கள்? நீங்கள் அறிவுரையை பற்றி நீங்கள் வந்து இப்போ உங்கள் பையனே வந்துச்சிங்களேன், உங்கள் பையன் வந்து இப்போ படிக்க மாட்டேறான், ஒரு படிக்க மாட்டுறாப்புல நம்ம சொல்கிறத கேட்க மாட்டேறாப்புலாம், எந்த வித அடிக்கிறது ஒரு அறிவுரையா இல்லை வார்த்தையால் சொல்வது ஒரு அறிவுரையா?
3: வார்த்தையால் சொல்கிறதா அறிவுரைகள்.
1: அது சொல்ல வேண்டிய பக்குவத்துல அந்த பையன்கிட்ட சொல்லணும் இல்லையா?
3: சொல்லணும், அறிவுரை பக்குவத்துல சொல்லணும்.
1: சரிங்க ஐயா. நன்றிங்க.
3: அடிக்கவ கண்டிச்சதுனால உங்களுக்கு வராது.
1: சரிங்க ஐயா.
3: நம்ம சொல்ற பணிவுதான்.
1: சரி,
3: அத பிள்ளைங்க கேட்கணும், பெற்றோர்கள் சொல்றதை கேட்கணும்.
1: சரிங்க ஐயா. நன்றிங்க.
3: என்னத்துக்கு சொல்றாங்க, எதுக்கு சொல்றாங்க, நம்ம நல்லதான் சொல்றாங்க அப்படிங்கறது அந்த நம்மளுடைய பிள்ளைங்க கேட்கணும் அதை வந்து.
1: சரிங்க ஐயா.
3: சரி
1: சரி. நன்றிங்க. வணக்கம் சிந்தனை அரங்கம்.
4: வருக. வணக்கம். கும்பகோணம் பாலு. சிந்தகுமாரன் சார் வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம்.
4: அதாவது ஒரு யதார்த்தமா சொல்றீங்களா, அதுதான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.

0: என்னது?
1: ஆமா, சும்மா ஈஸியா கிடைக்கிறதான். நான் ஒரு தொழில் பண்ணு பல யோசனை பண்ணி 10 லட்சம் முதல் போட்டு நீங்க இந்த கிருஷ்ணா மணி ஐயா கைப்பாரிய காஜா முகமட்டா நீங்க சொல்றதா கேட்டு விட்டு நான் இயற்கையா பார்க்க மாட்டேன் பத்து
0: போட்டேன்.
1: அப்ப வந்து யாருமே வந்து எனக்கு ஆலோசனை சொல்றதே இல்லை. வானொலியில வந்து நம்ம இயற்கைக்கு முரண்பட்டு நம்ம தொழில் பண்ணக்கூடாது, நல்ல நேர்மையா தொழில் பண்ணணும் செஞ்சேன். நஷ்டம் கொரோனாவில நஷ்டமானவனு ஆள் ஆளுக்கு சொல்றான், பேப்பர் பிளேட் போட்டுக்கலாம்லன்ட்டு. அது வந்து நெகிழித்தனமா இருக்கு இல்லையா? அப்படியே அந்த சாதம் மிச்சம் இருந்தாக்கா மாடு அதோட கொஞ்சம் இப்ப எல்லாம் பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தீங்கன்னாக்கா ஆஸ்பத்திரியில பார்த்தா மாடு மேய்ஞ்சு கிடக்கு, வயல் எல்லாம் மெயில.
0: ஆமா,
1: வணக்கம்
0: சிந்தனை அரங்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார், சொல்லுங்க.
2: அதாவது
0: இந்த மரம் வைக்கிறது சொல்றீங்க தெரியுமா, சின்ன வச்ச ஒரு வருஷத்துலயே கிளை அங்கங்கேயும் வெடிக்கும். அதெல்லாம் கபாத்து பண்ணி விட்டோம்னா மரம் நேரா போகும், நல்லா வளரும். அத போலதான் அடிக்கடி இந்த கபாத்து பண்ற மாதிரி அறிவுரையை சொன்னோம்னா, நீங்க நல்லா சொன்னீங்க. ஒரு மரம் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு இந்த கருத்து தோணுச்சு, அதான்
2: சொன்னேன்.
0: நன்றிங்க. வேற ஏதாவது கருத்துக்கள் இருக்கா? நன்றி சார், நன்றி நன்றி நன்றி. வணக்கம் சிந்தனை அரங்கம். முகமது இக்பால் சொல்லுங்க ஐயா.
3: அனைத்து வானொலி நேயர்களுக்கும் நிலையத்தாருக்கும் எனது மனம்பார்ந்த பக்ரீத் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன். நடக்க வைக்கும்.
0: சரிங்க,
3: அறிவுரை சொல்லுமா கேட்டீங்க.
0: அறிவுரையின் அவசியம், அறிவுரை அவசியமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி. அறிவுரையின் அவசியம் என்ன?
3: அவசியம் தான். ஆனா என்ன பண்ணுவோம், அறிவுரை சொல்ற வந்து அவங்க தான் சொந்தமா நடக்கிறாங்களான்னு
0: பாத்துக்கோங்க. கரெக்டான பாயிண்ட் அப்பதான் புடிச்சிருக்கீங்க நீங்க.
3: நபிகள் நாயகம் ஒரு முறை பெண்மணி வந்துட்டு, என் மகன் வந்து ரொம்ப சீனி சாப்பிட்டு இருக்காப்ல, கொஞ்சம் அறிவுரை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு அவங்க சொன்னாங்க, ஒரு 3 நாள் கழிச்சு வந்து பாருங்க என்னன்னா. உடனே 3 நாள் கழிச்சு வந்து பாத்துருக்காங்க. சரி, அந்த பையனுக்கு புத்திபதி பண்ணாங்களா, இனிப்புலாம் ரொம்ப சாப்பிடாத, உடம்புக்கு கெடுதல்னு. அப்ப அந்த பெண்மணியை திரும்பி கேட்டாங்களா, ஏங்க அன்னைக்கே சொல்லலாம்ல, ஏங்க 3 நாளே வரைக்கும் வெயிட் பண்ண சொன்னீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, நான் எனக்கு அந்த பழக்கம் இருந்துச்சுன்னு, சீனி சாப்பிடுற பழக்கம், நான் முதல்ல சீனி சாப்பிடாம இருந்துதான் மத்தவங்களுக்கு நான் அறிவுரை பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்களாம்.
0: சிறப்பு.
3: அதனால எந்த அறிவுரை சொன்னாலும் நீ ஒழுங்கா நடந்துக்கிறியான்னு பாத்துட்டு தான் மத்தவங்களுக்கு சொல்லணும்.
0: சரிங்க,
3: தானே ஒழுங்கா இல்லாம மத்தவங்களுக்கு அறிவுரை சொல்றது பிரயோஜனமே இல்லை. நன்றி, வாழ்த்துக்கள் எல்லா போலும் இறைவனுக்கு.
0: நன்றி, நன்றி.
4: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் ஆதிரங்கம் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம்
2: வருகிற May 29 வெள்ளிக்கிழமை காலை 7 மணிக்கு மேல் 9 மணிக்குள் நடைபெறுகிறது.
1: அதனைத் தொடர்ந்து இரவு 9 மணி அளவில் கின்னஸ் சாதனை படைத்த லக்ஷ்மண் சுருதி இன்னிசை குழுவின் பிரம்மாண்ட இன்னிசை கச்சேரி நடைபெறுகிறது.
2: உங்கள் அனைவரையும் அன்போடு அழைப்பது திருப்பணிக்குழு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி திருக்கோவில் ஆதிரங்கம். ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி பூந்தோட்டம் தற்பொழுது LKG முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி பூந்தோட்டம் ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி நாகப்பட்டினம்.
3: நாளை காலை 8:30 க்கு

0: பைக்கிங் பனிரன் பிரிப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: பைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் பைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்
2: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மற்றும் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். எப்போது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம்? அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
0: நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல்லமுது தார்பாய்கள் கிரினட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
4: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: அறிவுரையின் அவசியம்.

0: அறிவுரையின் அவசியம். நாமே எல்லா தவறுகளையும் செய்து அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள நம்ம ஆயிலே போதாதுங்க. மற்றவர்களின் அனுபவ பாடமே நமக்கான அறிவுரை அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். நம்மளுக்கு இவங்க அறிவுரை சொல்லிட்டாங்களா, இவங்க வந்து அறிவுரை சொல்கிறதுக்கு இவங்களுக்கு தகுதியான ஆளா அப்படின்லாம் பார்க்காதீங்க. அவர் சொல்கிற அறிவுரை நம்ம வாழ்க்கைக்கு ஒத்து வருதா, இந்த அறிவுரையை பின்பற்றணும்னா இந்த வழியில் போனோம்னா இதை நம்ம இலக்கை அடைஞ்சிடலாமா அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். பெரியோர்கள் சொல்கிற அறிவுரை அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய அனுபவ பாடமாகத்தான் இருக்கும். ஏன்னா அவங்க அனுபவப்பட்டிருப்பாங்க, இந்த பக்கம் முள் இருக்குது அப்படின்னு தெரியாமல் போய் முள் குத்திருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துக்கு நீங்கள் போகும்போது தம்பி பார்த்து போப்போ அந்த இடத்துல முள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ஒரு அனுபவ பாடமாக நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். வணக்கம் சிந்தனை அரங்கம்.
1: பாருங்க
0: சில பேர்
1: ஆரம்பிப்பாங்க பாருங்க, நான் அந்த காலத்துல எல்லாம் ஒரு மாதிரி ஆயிடும்.
0: நல்ல நகைச்சுவை சொல்லு. இந்த பையன் கேட்க மாட்டான் நினைச்சுக்கிட்டே
1: அவங்க
0: வணக்கம் சிந்தனை அரங்கம். வணக்கம்.

0: பாக்கம் பருத்தியூர் சுமதி.
1: என்ன ஊருங்க?
0: பாக்கம் பருத்தியூர்.
1: பாக்கம் பருத்தியூர்
0: சுமதி.
1: சொல்லுங்கம்மா.
0: அது சார், மூத்தோர் சொல்லும் அறிவுரையும் அமிர்தம் போன்றது தான். ஒரு நேரம் கேட்டா இப்ப உள்ள பிள்ளைங்க வாய மூடுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க.
1: அது அமிர்தம் போன்றதுன்னு சொன்னீங்க. அமிதம் அதிகமானால் அதுவுமே எல்லாமே அதிகமான அமுதமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்களே.
0: நல்லா அறிகிறோம். ஒரு நேரம் கூட உட்காந்து யோசிப்பாங்க, சரி ஆத்தா சொன்னாங்களே, தாத்தா சொன்னாங்களே, அம்மா சொன்னாங்களே, அப்பா சொன்னாங்களே, யோசிக்க கூட தோணும். அதுல நம்ம வந்து அறிவு சொல்றது சொல்லிருக்கோம் சார் பிள்ளைங்களுக்கு.
1: சரிங்கம்மா.
0: அதாவது சேர்க்கை சரியா இருந்தா வாழ்க்கை சரியா இருக்கும்னு சொல்லுவாங்க.
1: சேர்க்கை வாழ்க்கை என்ன எதுக்கு
0: சேர்க்கை?
1: சொல்லுங்க. ஹலோ.
0: சில இருக்கிறதுனால தான் அவர்கள் கூட அறிவை கேட்டு இது நல்லதுதான் நம்மளை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர வைக்கும்.
1: கண்டிப்பாங்க, கண்டிப்பா.
0: ஒருவர் மன அறிஞ்சு நல்ல அறிவுரையில நல்ல வார்த்தையில் கூறுவது கூட அவர்கள் கேட்டு அதை நம்ம செயல்படுத்தணும்னா வாழ்க்கை உயரும்.
1: சரி, நன்றி.
0: அது நன்றி சார்.
1: நன்றிங்கம்மா.
2: எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
4: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
5: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட் இதில் உள்ள
6: இல்லைங்க, சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
5: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
6: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத்பேஸ்ட்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் PSR தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. நாளை நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்குவோம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
9: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
1: நாளை நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்குவோர் மயிலாடுதுறை கொல்வாங்குடி ஏழுமலையான் Group of Education.
10: Degree, Catering மற்றும் ITI படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
1: நாளை நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்குவோர் அனில் பாஸ்தா.
11: அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
12: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
1: சிந்தனை அரங்கம், அறிவுரையின் அவசியம். அறிவுரையின் அவசியம் சொல்லிட்டு நம்ம வந்து காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பக்கத்தில் போட்டிருந்தேன் இல்லையா, அது எஸ் ஜோதி அண்ணன்பேட்டை எஸ் ஜோதி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வாழ்க்கையில் சரியான முடிவுகளை எடுக்கவும், தவறுகளை திரித்து கொள்ளவும், எதிர்கால இலக்குகளை நோக்கி சரியாக செயல்படவும் அறிவுரை ஆலோசனை மிக அவசியமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அனுபவத்தின் வெளிப்பாடாகும், நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே வள்ளுவர் பெருமான் அறிவுரையின் அவசியத்தை வலியுறுத்தி உள்ளார். இடிப்பாறை இல்லா ஏமாற மன்னன், கெடுப்பார் இலர் எனினும் தானே கெடும். ஏமாறாமன்னன், கெடுப்பார் இலர் எனினும் தானே கெடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு வாழ்க்கையை நெறிப்படுத்தி வாழ்வதற்கு பெரியவர்களின் அறிவுரையை கேட்டு அதன்படி நடத்தல் அவசியமாகும் அப்படின்னு சொல்லிட்டு செம்பனார் கோயில் திரகவதி சொல்லியிருக்கிறாங்க. திருமூலஸ்தானம் வீரசுந்தர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முதியவர்களின் சுருக்குப்பையில் மிச்சம் இருக்கும் ஒரே பொக்கிஷம் அவர்கள் தரும் அறிவுரை தான். அடடா, அவர்கள் விழுந்த பள்ளங்களை நாம் அறியவும், அவர்கள் கண்ட வெற்றிகளை நாம் தொடவும், இலவசமாய் வழங்கிடும் வழிகாட்டி பழகை அது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அலட்சியம் செய்துவிட்டு பின்னால் வருந்தாதே, அறிவுரையின் அறிவியை காலம் கடந்த பின் தேடாதே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து அமிர்தராயன் கோட்டை பாரிவல்லல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நிகழ்ச்சிகளுக்கு வாழ்த்துக்கள், தினம் தினம் புதுமைப்படுத்தி வரும் என் காரைக்கால் பண்பலைக்கு வாழ்த்துக்கள் பல, அரியலூர் மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க பல நூறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காரு, யார் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, குளஞ்சியப்பன் காட்டுமன்னார் கோயில் என்று சொல்லியிருக்காரு, வாழ்க்கையில் சரியான முடிவுகளை எடுக்கவும், தவறுகளை திரித்துக் கொள்ளவும், மற்றவர்களின் அனுபவங்களிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளவும் அறிவுரை இன்றியமையாததாக இருக்கிறது. இது மன அழுத்தத்தை குறைத்து புதிய கண்ணோட்டத்தை வழங்குகிறது. அறிவுரையின் முக்கியத்துவத்தை பின்வரும் நன்மைகள் மூலம் அறியலாம். சரியான திசை காட்டுதல், தெளிவற்ற சூழலில் சரியான முடிவுகளை எடுக்க அனுபவம் மிக்கவர்களின் வார்த்தைகள்

0: தவறுகளை தவிர்த்தல், மற்றவர்கள் சந்தித்த தோல்விகள் மற்றும் சிக்கல்களை புரிந்து கொண்டு நாம் அதே தவறுகளை செய்யாமல் தடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாபு முல்லக்காட்டிலிருந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்மை விட வயதில் மூத்தவர்கள் அவர்களிடம் இருந்து அறிவுரை அவசியம், அது நம்மை நாமே பயன்படுத்திக் கொள்ள உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் நளினி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அறிவுரையின் அவசியம் பெரியவங்க சொல்றத நாம் கேட்டு நடந்துகிட்டாலே நமக்கு நன்மை கிடைக்கும். அறிவுரை நன்றாக நன்மையாக இருந்தால் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நம் மனதிற்குள் தெரியும் நன்மையை நன்மையாக இருந்தால் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அவரிக்காடு வித்யா வீரமணி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அறிவுரையின் அவசியம் பெரியவர்கள் சிறியவர்கள் என்று இல்லாமல் நல்லதாக இருந்தால் யார் சொன்னாலும் எடுத்துக்கலாம். அறிவுரை கேட்டு நடந்தால் தவறுகள் மற்றும் தோல்விகளை தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சேத்தூர் சீதா கலியபெருமாள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அறிவுரைகள் நம் வீட்டில் உள்ளவர்களை விட நமக்கு அறிவுரை சொல்ல ஆண்களாக இருந்தால் சிறந்த நண்பர்கள், பெண்களாக இருந்தால் சிறந்த தோழிகள், தோழிகள் நண்பர்கள் என்று சொல்லிக்கொண்டு ஒரு சிலர் கூட இருந்தே குழி பறிப்பார்கள். அவர்களை முழுமையாக நம்பிவிடாமல் நம்பிவிட்டால் கடைசியாக அவர்கள் மூலமாகவே பட்டறிவாலே புரிந்து கொள்வார்கள். ஆனால் எல்லா தேவையும் நமக்கு நாமே சிந்திக்கும் அறிவுகள் தான் மிக சிறந்ததாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கடலூர் துறைமுகம் சுரேஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா, அறிவுரை மற்றவர்களின் அனுபவங்கள் மற்றும் வழிகாட்டுதல் மூலம் நாம் செய்யும் தவறுகளை முன்கூட்டிய உணர்ந்து தவிர்க்க முடியும். தெளிவற்ற சூழ்நிலைகளில் சரியான அறிவுரை நம்மை நேர்வழிப்படுத்தவும் இலக்குகளை அடையவும் உதவுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன் அறிவுரையின் அவசியம் பற்றி சொல்லியிருக்காரு. அறிவுரை கேட்பது சுலபம், நடைமுறைப்படுத்துவது கொஞ்சம் சிரமம். நல்ல அறிவுரைகளை நாம் காது கொடுத்து கேட்டு அதன்படி செயல்முறையில் கொண்டு வந்தால் வாழ்வில் நாம் சிறக்கலாம். நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
2: மதிப்பெண் மட்டுமல்ல சாதனையும் உறுதி.
1: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
2: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட் இதில் உள்ள
6: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
5: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
6: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத்பேஸ்ட்.
1: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
2: மதிப்பெண் மட்டுமல்ல சாதனையும் உறுதி.
1: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
2: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
7: திருச்சி சாரதாஸ்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: சிந்தனை அரங்கத்தில் அறிவுரையின் அவசியம் அப்படிங்கிற தலைப்பில் நிறைய கருத்துக்களை தொலைபேசி மூலமாகவும், நிறைய கருத்துக்கள் காரைக்கால் பண்பலை முகநூல் வழியாகவும் தங்களது கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். வாழ்க்கையின் இக்கட்டான சூழ்நிலைகளில் எதை செய்வது என்ற குழப்பம் வரும்போது சரியான வழிகாட்டுதல் நம்மை தவறான பாதையில் செல்லாமல் தடுக்கும். திறமைகள் எவ்வளவுதான் இருந்தாலும் அதை எப்படி எப்போது வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு சின்ன அறிவுரை, ஆங்கிலத்தில் கைடன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒருவரை பெரிய வெற்றியாளராக மாற்றுவதற்கான வழிமுறைகள் இருக்கின்றன. வணக்கம் சிந்தனை அரங்கம்.
8: ஐயா வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சொல்லுங்க.
8: அறிவுரை அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு மனிதனை பக்குவப்படுத்தும். ஒரு மனிதன் தவறான ஒரு பாதையில போறான், அவனை சீர்படுத்துவதற்கும் அவனை தன்னைத்தானே சீர்தூக்கி பார்ப்பதற்கும் இந்த அறிவுரை அப்படிங்கிறது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு. ஒருவருக்கு ஒரு விஷயம் தெரியல, அப்போ அந்த ஒரு ஆலோசனை அல்லது அறிவுரை சொல்லும் பொழுது தெரியாத ஒரு விஷயத்த கூட இவருடைய மூளையில ஒரு மூளையில இருக்கக்கூடிய அந்த சிந்தனையை தூண்டிவிட்டு, ஓஹோ கரெக்ட் இல்ல அப்படின்ட்டு அவங்களை சிந்திக்க வைக்கக்கூடியதற்கு அந்த அறிவுரை அப்படிங்கறது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த அறிவுரை சொல்லக்கூடிய நபருக்கு தகுதி வேண்டுமா அப்படின்னா நிச்சயம் இருக்கணும். எந்த ஒரு விஷயத்துல மத்தவங்களுக்கு நம்ம அறிவுரை சொல்றோமோ அதுல வல்லுநத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பெற்றிருக்கணும். போற போக்குல அறிவுரை அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லும் பொழுது அந்த அளவுக்கு எடுப்பாக தெரியாது. சொல்லுவாங்க, அறிவுரை சொல்லும் பொழுது அவர்கள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த பிளஸ் எல்லாம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்து, இது இந்த பிளஸ் எல்லாம் நீ செய்யக்கூடிய இந்த விஷயத்தினால கொஞ்சம் டிராபேக் ஆகுது அப்படிங்கறத பிளஸ் வச்சு மைனஸ் எடுத்து சொல்லும் பொழுது அறிவுரை அப்படிங்கறது

0: இன்னும் எடுப்பாக தெரியும்.
1: நிறைவாக
0: அறிவுரை கேட்கப்படும் பொழுது சொல்வது அப்படிங்கிறது சிறந்தது. சில சமயங்கள்ல அறிவுரைகளை ஏற்றுக்கொள்பவர்களிடம் அறிவுரை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னோம் என்றால் அந்த அறிவுரைக்கான அந்த மகித்துவம் அப்படிங்கிறது கரெக்டான நபருக்கு சென்று அடையும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன்.
1: நன்றிமா, சிறப்பா சொன்னீங்க. வணக்கம், சிந்தனை அரங்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் இங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: அரியலூர் மாவட்டம் மாங்குடியிலிருந்து ராமானுஜம் பேசுறேன் சார்.
1: சொல்லுங்கம்மா, மாங்குடி ராமானுஜமா?
2: ஆமாம் சார்.
1: சொல்லுங்க ஐயா.
2: அறிவுரை எந்த தாய் பேசிய கேட்கணும் சார் அறிவுரையை.
1: ம்,
2: அடுத்தது தாப்பா அறிவுரையை கேட்கணும்.
1: ம்,
2: அடுத்தது குருவானா நம்ம வாத்தியார் என்ன சொல்கிறாரோ அந்த அறிவுரையை கேட்கணும்.
1: ம்,
2: பாட்டன் பாட்டி அறிவுரையும் கேட்கணும்.
1: சரிங்க, நான் என்ன சொல்கிறேன் கேட்குறேங்க ஐயா.
2: ஆ, சொல்லுங்க.
1: இவங்களுடைய அறிவுரையெல்லாம் நம்ம கேட்கணும். அறிவுரை சொல்றதுக்கான அவசியம் என்ன? அதோட அவசியம் என்ன? அது என்ன செய்யுது? ஒரு ஒரு அறிவுரை நீங்க சொல்றீங்கன்னு
2: வச்சுங்க,
1: அது அவருக்கு எந்த அளவுக்கு அவசியப்படுகிறது? அது அந்த அளவுக்கு எவ்வளவு வெற்றி அடை வைக்கிறது?
2: ஒருத்தவங்க தவறான போக்குல போனா அந்த அறிவுரை சொன்ன திருத்தி
1: வைக்கணும் சார். அந்த இடத்துல அவருக்கு அறிவுரை அவசியமாகிறது. சரிங்க, நன்றிங்க. வணக்கம், சிந்தனை அரங்கம். வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
1: யார் இங்கிருந்து அழைக்கிறீங்க?
3: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்புலம் தெற்கில் இருந்து சா சிவகுமார். அதாவது அறிவுரையின் அவசியம். அதாவது அறிவுரை வந்து ஒரு யாரு வேணாலும் சொல்லலாம், யாரு வேணாலும் சொல்லலாம், எந்த அதாவது வயசு அதுக்கு வித்தியாசமே கிடையாது. அதாவது அறிவுரை சொல்லுகின்ற போது அந்த அறிவுரைகளை நாம் வந்து ஏற்றுக்கொள்ளணும், அதை வந்து மறுக்க கூடாது. அப்ப வந்து நம்ம மனிதராகப்பட்ட நம்ம வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதன் வந்து பண்படுவதற்கும் தான் செய்யக்கூடிய சிறிய சிறிய தவறுகளை திருத்திக் கொள்வதற்கும் நம்மளுடைய செயல்பாட்டை மேம்படுத்திக் கொள்வதற்கும் அந்த அறிவுரை என்பது மிக அவசியப்படுகிறது. இப்ப வந்து ஒரு பெரியவராக இருந்தாலும் கூட அவர் வந்து நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு வந்து பல அனுபவங்கள் இருக்கும், அதை வந்து நம்ம கிட்ட எடுத்து சொல்லுவாரு. இப்போ சொல்லுகின்ற போது நாம் வந்து இப்படிதான் செயல்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை நமக்கு ஏற்படும். அது ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் சரி, ஒருவர் வந்து ஒரு அறிவுரை சொல்லுகின்ற போது இந்த அறிவுரையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
1: கண்டிப்பாக
3: இந்த காரியத்தை நீ இப்படி தாப்பா செய்யணும், இந்த ரோட்ல போனீங்கன்னா உனக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும், உனக்கு நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுகின்ற போது அந்த அறிவுரைகளை நாம் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
1: கண்டிப்பா, கண்டிப்பா. சரிங்க, நன்றி.
3: வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
7: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
8: கோபால் பல் பொடி.
4: டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: சிந்தனை அரங்கம். இன்றைய சிந்தனை அரங்கத்தின் தலைப்பு அறிவுரையின் அவசியம். வணக்கம், சிந்தனை அரங்கம்.
9: வணக்கம் ஐயா.
1: யார் எங்கிருந்து எங்க அழைக்கிறீங்க?
9: தஞ்சை மாவட்டம் திருபுவனத்திலிருந்து உதயா.
1: சொல்லுங்க ஐயா.
9: போதிக்கும் போது புரியாது ஐயா, பாதிக்கும் போதுதான் புரியும் ஐயா. அதாவது அறிவுரை என்பது தகப்பனை போன்றது, அதை கேட்பது என்பது தாயை போன்றது ஐயா. தாய் எப்படி பொறுமையா எல்லாத்தையும் இந்த உலகத்தையே ஆண்டு சேர்ந்த யாரு கிட்ட அந்த பொறுமையுடன் வாழ்கின்ற தாய் தான். காரணம் அவங்க எல்லாத்தையும் அறிவுரை கேட்பாங்க, ஆனா சிலருக்கே செவி கொடுப்பாங்க. அதுதான் தாயின் உள்ளம். தாயிடம்ந்து தெரிஞ்சுக் கொள்ள வேண்டியதுதான் எல்லோ குழந்தைகளும் எல்லா மாணவர்களும் எல்லா பருவ வயதிலும் தாயிடம் அறிவுரை கேட்பதா சால சிறந்த ஐயா. அவசியம் கூட ஐயா. வாய்ப்புக்கு நன்றி ஐயா.
1: நன்றி ஐயா. நேயர்களுக்கு உளம்கழிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
10: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
1: நாளை நேயர்களுக்கு உளம்கழிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள்.

0: உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்
1: உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
0: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள் ஆர் கே ஜி நெய்.
2: சுத்தமான பசு நெய்ங்கிறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
3: ஆர் கே ஜி நெய்

0: தன்மான உணர்ச்சி.
1: சிந்தனை அரங்கத்தில் நாம் இன்றைய தலைப்பில் அறிவுரையின் அவசியம் என்ற தலைப்பில் நிறைய பேசியிருக்கிறோம். நாட்டிலே ரொம்ப இலவசமாக கிடைக்கிறது என்ன நினைக்கிறீங்க? இந்த அறிவுரை தான். அதனால் எல்லோரும் சொல்லும் அறிவுரைகளையும் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற அவசியமே இல்லைங்க. நாம் யாருடைய ஆலோசனைகளை மதிக்க வேணும் அப்படின்னு இருக்குது. பெற்றோர்கள், ஆசிரியர்கள், அனுபவம் மிக்க பெரியோர்கள் மற்றும் உண்மையான நண்பர்கள், இவர்களுடைய அறிவுரையை நம்ம வந்து கண்டிப்பாக கேட்கலாம். அடுத்து காரைக்கால் பண்பலையின் முகநூல் பக்கத்தில் யார் யார் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஆயக்காரன் புலம் பழனிவேல் என்ன சொல்லியிருக்காருன்னா, முதியோர்கள் அனுபவித்து சொல்லும் அறிவுரைகளை கட்டாயம் கேட்டு நடந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து திருவாரூர் குடிக்காலப்பாளையம் தாகல் அமீத் ராஜா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தவறுகளை திருத்தவும் சரியான முடிவுகளை எடுக்கவும் வாழ்க்கையில் முன்னேற்றம் காணவும் அறிவுரை அடிப்படையாக தேவைப்படுகிறது. அறிவுரையின் அவசியத்தை உணர்த்தும் முக்கிய காரணிகள் தவறுகளை தவிர்த்தல், நாம் செய்யவிருக்கும் தவறுகளை முன்னேறி உணர்த்தி அதிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது, தெளிவான முடிவுகள், குழப்பமான சூழ்நிலைகளில் அனுபவசாலிகளின் அறிவுரை தெளிவான சிந்தனையை தந்து சிறந்த முடிவுகளை எடுக்க உதவுகிறது. அப்பா, அறிவுரை என்பது பிறர் மீது திணிக்கப்படும் ஒன்றாக இல்லாமல் நம்முடைய வளர்ச்சிக்கு தேவையான வழிகாட்டுதலாக இருக்கும்பொழுது அது வெற்றிக்கான படிக்கட்டாக மாறுகிறது. தேவனர் ஜோதிலட்சுமி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வாழ்க்கையில் நமக்கு சரியான திசை என்பது என்பதை காட்டுவதற்கு அறிவுரை மிக அவசியமாக இருக்குதுங்க. முதல்ல நம்ம ஒவ்வொருக்கும் அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை நம்ம வளர்த்துக்கொள்ள வேணும். அறிவுரைகள் நம்மை குறை கூறுவதாக நினைக்காமல், நம்மை நல்வழிப்படுத்துவதற்காக தான் என்று நாம் எண்ணும்பொழுது அறிவுரைகளை வெறுக்கும் எண்ணம் நம்மளுக்கு வராதுங்க. மூத்தோர்களின் அறிவுரையை குறை கூறாமல் ஏற்கும் பருவம் நமக்கு வரணும். நாம் குழப்பமான சூழ்நிலைகள், தடுமாற்றத்தோடு தவறான முடிவுகளை எடுத்து ஆபத்துகளில் சிக்கிக்கொள்ளும் சூழ்நிலைகளில் இருந்து நம்மை பாதுகாப்பது மற்றவர்கள் சொல்லும் அனுபவபூர்வமான அறிவுரைகள் தான். உணர்ச்சி வசம் போதும், கோபப்படும் போதும், அவசரத்தில் தவறுகளை செய்து தவறான முடிவுகளை எடுக்கும் வாய்ப்புகளை தவிர்த்து நம்முடைய தவறுகளை திருத்திக் கொள்ள சான்றோர்களின் அறிவுரைகளில் ஏற்று நடப்பது நல்லது. இருண்ட பாதையில் செல்லும் ஒருவருக்கு கையில் இருக்கும் விளக்கு எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் வாழ்க்கையில் பாதையில் பயணிக்கும் நமக்கு கிடைக்கும் நல்ல அறிவுரைகள். இன்றைய இளைய தலைமுறையினர் மட்டுமல்லாமல் நாம் அனைவரும் நல்ல அனுபவத்தை கற்று நன்னடத்தை மனிதர்களாக தெரிவதற்கு அறிவுரைகளை காதாலும் மனதாலும் ஏற்றுக்கொண்டு நடப்பது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து உட்கோட்டை பரிமலா வேல்முருகன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மற்றவர்களின் அறிவுரைகளை ஒரு பொக்கிஷமாக எடுத்துக்கொள்ளவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மன்னார்குடி சசிகலா தியாகராஜன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் சரியான வழிகாட்டுதலுக்கும் தோல்விகளிலிருந்து மீண்டும் வெற்றி பெறுவதற்கும் பெரிய ஒரு அறிவுரை மிகவும் அவசியம்ங்க. இது நம்ம திருத்திக் கொள்ளணும். குழப்பமான சூழ்நிலைகளில் சரியான முடிவு எடுக்கவும் பெரியவர்களின் நீண்ட கால அனுபவ பாடம் வழிகாட்டுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கெவின் பிரசாத் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மேலக்கோட்டுச்சேரி ரவுலின் மார்க்கஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லியிருக்காங்க, அறிவுரையின் அவசியம் மிகச்சிறந்த தலைப்பு. அறிவுரை ஒரு மருந்து போல, கொடுக்கும்போது கசக்கும் ஆனால் பலன் இனிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஜெயங்கொண்டம் மெர்சிராணி கலைவாணன் சொல்லியிருக்காங்க, குழந்தைகளுக்கு அறிவுரை சொல்லி சிறு வயதிலிருந்து வளர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சிங்காரவேல் குடவாசல் சசிகலா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு அம்மாவின் அறிவுரை தான் நமக்கு காந்தியடிகளை தந்தது, அறிவுரைகளை ஏற்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வளங்கமான் ஆட்டோ துரை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அறிவுரை கூறுவதில் தவறில்லைங்க, அறிவுரை கூறும் அளவுக்கு அறிவு கூர்மை இருக்க வேண்டும், அப்போது தான் நம் அறிவுரையில் அர்த்தம் இருக்கும். வளங்கமான் ஆட்டோ துறை சொல்லியிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நிறைய அன்பும் அக்கறையும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் அறிவுரை சொல்லுவாங்க. உன் உணர்வுகளை விட என் தீர்வு தான் முக்கியம் என்ற தற்பெருமை இல்லாமல் கேட்பவர் மீதான உண்மையான அக்கறையோடு சொல்லப்படும் சொற்களே உள்ளங்களை சென்றடையும். அது

0: போல பாத்தீங்கன்னா அடிக்கடி சொல்லப்படும் அறிவுரைகள் எரிச்சல் ஊட்டு போயாக மாறிவிடும். தகுந்த நேரத்தில் தகுந்த அளவில் ஆலோசனைகளை மட்டுமே வழங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல கருத்தோடு இந்த இனிய தருணத்தில் சிந்தனை அரங்கத்தின் நிறைவாக உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜி ஆர் செந்தில்குமரன். வாய்ப்புகள் வசந்தமாகும் பொழுது மீண்டும் சந்திப்போம் நேயர்களே.
1: ஆகாஷ்வாணி தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியம். தென்னை வளர்ச்சி வாரியத்தின் திட்டங்களை பயன்படுத்துவோம், பலன் பெறுவோம்.
2: காட்ஸ் ஓன் கண்ட்ரியோட இயற்கையான சுவையை உணருங்க. நீரா எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஆல்கஹால் இல்லாத சத்தான பானம்.
3: நீரா சத்துக்கள் நிறைந்தது, சக்கரவியாதி இருக்கவங்களுக்கும் ஏற்றது, சுவையான ஹெல்த் ட்ரிங்க்.
2: கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு, இந்தியாவின் தென்னை உற்பத்தியை முன்னேற்ற.
4: Coconut Development Board presents Tender Coconut Water.
5: Nutritious, diabetic friendly and delicious with the taste of natural goodness in every drop of it.
4: Enjoy nature's health drink. Tender Coconut Water from Coconut Development Board.
6: இன்றைய நிகழ்ச்சியில் தென்னையில் நோய் மேலாண்மை என்பது குறித்து விளக்குகிறார் டாக்டர் எஸ் சுந்தரவதனா அவர்கள். இவர் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பயிர் நோயியல் துறையில் இணை பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். என்ன சொல்ல போகிறார்?
7: தென்னையில் முக்கியமாக அடித்தண்டு அழுகல் அல்லது தஞ்சாவூர் வாடல் நோய், குருத்த அழுகல் நோய், இலை கருகல் நோய் போன்ற பூஞ்சாணத்தால் ஏற்படும் நோய்கள் முக்கியமானதாகும். இதைத் தொடர்ந்து வேர் வாடல் நோயும் முக்கியமானதாகும். இந்த நோய்களின் அறிகுறியும் அதன் மேலாண் முறைகளையும் காண்போம். முதலாவதாக அடித்தண்டு அழுகல் அல்லது தஞ்சாவூர் வாடல் நோய். இந்நோயின் முக்கிய அறிகுறி, முதலாவதாக பாதிக்கப்பட்ட மரத்தின் அடிபாகத்திலிருந்து 3 அடி உயரம் வரை வெடிப்புகள் ஏற்படும், அதில் சாறுகள் வடியும். இந்த சாறு வடிந்த தண்டு பகுதியை வெட்டி பார்த்தால் தண்டு பகுதியானது அழுகி நிறம் மாறி காணப்படும். அடுத்ததாக மரத்தினுடைய ஓலைகள் வெளிர் மஞ்சள் நிறமாக மாறிடும். அடிமட்டைகள் எல்லாம் பழுப்படைஞ்சு காய்ந்து மரத்தோடு ஒட்டி தொங்கிவிடும். பாதிக்கப்பட்ட இலைகளை இழுத்தா இவ்விலைகள் கையோடு வராது. அடுத்ததாக வேர்களும் அதிக அளவில் நிறம் மாறி எண்ணிக்கையில் குறைந்து காணப்படும். இவ்வாறு பாதிக்கப்பட்ட மரங்களில் அனைத்து குறும்பைகளும் இளம் காய்களும் சில நேரங்களில் கொட்டிவிடும். மேலும் இந்த நோய் தாக்கப்பட்ட இந்த மரங்கள் சைலிபோரஸ் என்ற பட்டை துளைப்பானால் மேலும் தாக்குதலுக்கு உட்படும். நோயினுடைய தீவிரம் அதிகரிக்கும் பொழுது இவ்வாறு தாக்கப்பட்ட மரத்தின் அடிபாகத்தில் கேனோடர்மா என்ற பூஞ்சன வித்து திரள்கள் காளான் போன்று காணப்படும். இந்த காளானின் மேல்புறம் தடிமனாகவும் கருஞ்சிறப்பு நிறத்திலும் இருக்கும். இதனுடைய அடிப்புறத்தை பார்த்தா வெள்ளை நிறமாக இருக்கும். இவ்வாறு பாதிக்கப்பட்ட மரமானது 6 மாதம் முதல் 1 வருடத்துக்குள்ள இறந்துவிடும். இந்நோயானது கேனோடர்மா லூசிடம் என்னும் காளான் வகை பூஞ்சாணத்தினால் ஏற்படுகின்றது. அந்த காளான் வித்துக்கள் நீண்ட காலம் மண்ணில் வாழும் தன்மையுடையது. எனவே இந்த நோயானது ஒரு மரத்திலிருந்து அடுத்த மரத்துக்கு மண்ணின் மூலமாகவோ பாசன நீர்களின் மூலமாகவோ பரவுகின்றது. இந்நோயை கட்டுப்படுத்த ஒருங்கிணைந்த முறைகளை நாம் கடைபிடிப்பதன் மூலம் இந்நோயினுடைய தாக்குதலை குறைக்கலாம். முதலாவதாக நோய் தாக்கி இறந்த மரங்கள் அல்லது நோய் முற்றிய நிலையில் இருக்கிற மரங்களை எல்லாம் வெட்டி அப்புறப்படுத்த வேண்டும். அடுத்ததாக பாதிக்கப்பட்ட மரத்தை சுற்றி வட்டப்பாதையை அமைத்து நீர் பாய்ச்சணும். இந்த மரத்திலிருந்து அடுத்த மரத்துக்கு நீர் செல்லாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும். ஏனெனில் இந்த நோய் காரணியானது இதனுடைய வித்துக்கள் மண்ணில் தான் நீண்ட காலம் வாழும் தன்மையுடையதாக இருக்கும். எனவே ஒரு இடத்திலிருந்து மண்ணோ நீரோ பாதிக்கப்பட்ட இடத்திலிருந்து அடுத்த பகுதிக்கு செல்லாமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக 1% போடோ கலவையை 40 லிட்டர் என்ற அளவில் மரத்தை சுற்றி 2 மீட்டர் வட்டப்பாதையில் மண் நன்கு நனையுமாறு ஊற்ற வேண்டும். நோயின் தீவிரத்தை பொறுத்து 15 நாட்கள் இடைவெளியில் 2 முறை நாம் இந்த போடோ கலவையை ஊற்றலாம். இந்த போடோ கலவை என்னும் பூஞ்சான கொல்லியை விவசாய பெருமக்களை தயாரித்து பயன்படுத்தலாம். இதை தயாரிக்க நம்மளுக்கு தேவையான

0: பொருட்கள் 1 கிலோ மயில் துத்தம் அல்லது தாமர சல்பேட், 1 கிலோ நீர்த்த சுண்ணாம்பு மற்றும் 100 லிட்டர் தண்ணீர் ஆகும். இதை எப்படி தயாரிக்கிறதுனா, 2 பிளாஸ்டிக் பக்கெட்டை வந்து நம்ம எடுத்துக்கணும். ஏனெனில் அந்த காப்பர் சல்பேட்டுக்கு வந்துட்டு அரிக்கிற தன்மை வந்து இருக்குது. அதனால 2 பக்கெட் பிளாஸ்டிக் பக்கெட் வந்து எடுத்துக்கணும். 1 பக்கெட்ல 50 லிட்டர் நீரையும் இன்னொரு பக்கெட்ல 50 லிட்டர் நீரையும் எடுத்துக்கணும். 1 பக்கெட்ல 1 கிலோ தாமர சல்பேட் அல்லது மயில் துத்தத்தை போட்டு நல்லா மரக்குச்சி வைத்து கலக்க வேண்டும். அடுத்த பக்கெட்ல நீர்த்த சுண்ணாம்பு போட்டு நல்லா கலக்கிடணும். அதுக்கப்புறம் இந்த மயில் துத்தத்தை நம்ம நீர்த்த சுண்ணாம்புடன் கலக்க வேண்டும். இத விவசாய பெருமக்கள் ஞாபகத்துல வைத்துக் கொள்ள, 1 மேல வந்து வானம் நீல நிறமா இருக்கு, அதனால ப்ளூ கலர் மேல எடுத்துட்டு போய் கலக்கலாம். இல்ல அப்படின்னா கலர் இல்லாத அந்த நீர்த்த சுண்ணாம்பை கலர் ஆக்கிறோம், ஞாபகம் வச்சுக்கணும். இவ்வாறு தாமர சல்பேட்டை எடுத்துக்கொண்டு நீர்த்த சுண்ணாம்புடன் கலக்கினால் நம்மளுக்கு 1% போடோ கலவை கிடைக்கும். இதை வந்து 1 மரத்துக்கு 40 லிட்டர் என்ற அளவில் நாம் ஊற்றலாம். இந்த போடோ கலவையை என்னைக்கு உபயோகப்படுத்துகிறீர்களோ அன்னைக்கு தயாரித்து நாம வந்து ஊற்றணும். இதை தயாரித்து நம்ம வைத்துக் கொள்ளக்கூடாது.
1: மேடம் சொன்ன மாதிரி போர்டோ கலவைய அப்பப்ப தயார் பண்ணி அப்பப்ப பயன்படுத்திடணும். இன்னைக்கு தயார் பண்ணி நாளைக்கு பயன்படுத்தலாம்னு எடுத்து வைக்க கூடாது, சரிதானுங்களா?
0: அடுத்ததாக ஹெக்ஸகோனசோல் என்ற பூஞ்சான கொல்லியை 2 மில்லி லிட்டர் மருந்தை 100 மில்லி லிட்டர் தண்ணீர்ல கலந்து 3 மாதத்துக்கு 1 முறை வேர் வழியாக உட்செலுத்தலாம். இதற்கு நல்ல பென்சில் தடிமன் இருக்கிற வேறு எடுத்து இளம் வேர்களை வந்து உபயோகப்படுத்த வேண்டும். அடுத்ததாக புருத்த அழுகல் நோய் பெரும்பாலும் புதிதாக நட்ட நாற்றுகளில் தான் அதிகமாக தென்படும். இதனுடைய அறிகுறிகள், குருத்து இலைகளில் பச்சையம் குறைந்து வெளுத்து காணப்படும், பிறகு குருத்துக்கள் எல்லாம் காஞ்சு வளைந்து தொங்கிடும். இந்த மாதிரி குருத்த மெதுவா இழுத்தாலே கையோட வந்துடும். இந்த குருத்தினுடைய அடிப்பகுதி பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற திசுக்கள் எல்லாம் அழுகி ஒரு மாதிரி அழுகிய நாற்றம் வந்துட்டு நம்மளுக்கு அடிக்கும். குருத்து அழுகல் நோய் பெரும்பாலும் மழை காலங்கள்ல அதிகமாக வரும். அதனால மழை காலங்களில் புதிதாக நட்ட தென்னை மரங்களை கண்காணித்து வருவது மிகவும் முக்கியமானதாகும். இந்த நோயை கட்டுப்படுத்த போதுமான அளவு வடிகால் வசதியை நம்ம ஏற்படுத்தணும். மேலும் இவ்வாறு தாக்கப்பட்ட பகுதிகள் எல்லாம் நீக்கிவிட்டு போடோ கலவை அல்லது காப்ராக்சை குளோரைடை 3% என்ற அளவில் கொண்டையை சுற்றி ஊற்றி அதை நன்கு நனைக்க வேண்டும். இந்த 1% போடோ பசையை தயாரிக்க 100 கிராம் காப்பர் சல்பேட், 100 கிராம் நீர்த்த சுண்ணாம்பை தனித்தனியே 500 மில்லி லிட்டர் கரைந்து இரண்டையும் ஒன்றாக கலக்கணும். மேலும் தடுப்பு நடவடிக்கையாக பருவ கால தொடங்குவதற்கு முன்பே காப்ராக்சி குளோரைடை 8-3 கிராம் என்ற அளவில் கலந்து கொண்டை நல்லா நனையும் மாதிரி நாம் தெளிக்கலாம்.
1: குருத்து அழுகல் நோயாச்சு, அடுத்த நோய் என்ன மேடம்?
0: இலை கருகல் நோய். இது பெரும்பாலும் வெயில் காலங்களில் அதிகமாக தென்படும். இதை கட்டுப்படுத்துவதற்கு 1% போடோ கலவை அல்லது காப்ராக்சி குளோரைடு 3 கிராம் 1 லிட்டர் என்ற அளவில் கலந்து தெளிக்கலாம். அல்லது ஹெக்ஸகோனசோல் எனும் பூஞ்சான கல்லியை 100 மில்லி லிட்டரை 100 மில்லி லிட்டர் நீரில் கலந்து 1 மடத்துக்கு 3 மாத இடைவெளியில் நாம் கட்டலாம். மேலும் இவ்வாறு பாதிக்கப்பட்ட மரங்களுக்கு பொட்டாஸ் சத்து கொடுப்பதன் மூலம் 3.5 கிலோ 1 மரம் 1 வருடத்துக்கு கொடுப்பதன் மூலம் அந்த மரத்தினுடைய தடுப்பு தன்மையை அதிகரித்து நோயினுடைய தாக்குதலை கட்டுப்படுத்தலாம்.
1: இலை கருகல் நோய்க்கு அடுத்தபடியா?
0: அடுத்த மிக முக்கியமான நோய் பட்டோபிளாஸ்மாவில் ஏற்படும் வேர் வாடல் நோயாகும். இந்த நோய் பெரும்பாலும் கேரளாவில் ஒட்டியுள்ள மாவட்டங்களில் அதிக அளவு காணப்படுகிறது. முக்கியமாக கேரளாவை ஒட்டி இருக்கும் திருப்பூர், தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர், கன்னியாகுமரி மாவட்டங்களில் இந்நோய் அதிகமாக இருக்கிறது. இதை தவிர அனைத்து வகை மரங்கள், வீரியோட்டு ரகங்கள், நாட்டு ரகங்கள், பல வகையான மண்வகை கொண்ட தோப்புகளிலும் இந்நோயினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். இந்த நோயினுடைய முக்கிய அறிகுறிகள், இலைகள் மஞ்சள் நிறமாக மாறி இலை மடல்கள் ஓரங்கள் கருகி கீழ் நோக்கி வளைந்து காணப்படும். மேலும் இந்த இலை மடல்கள் கருகிய பகுதிகள் அதிகமான காற்று அல்லது மழையின் போது மரத்திலிருந்து உதிர்ந்து விடுவதால் குச்சிகள் மட்டும் நீட்டிட்டு இருக்கும். இதை பார்க்கறதுக்கு மனிதனுடைய விலா எலும்பு போலவே இருக்கும். இதை தவிர இந்நோயானது குருத்து பகுதிகளையும் தாக்கி அழுக செய்யும். இதனால வந்துட்டு குருத்தழுகல் மற்றும் இலை அழுகலும் ஏற்படும். இதை தவிர பூங்கொத்து கருகுதல், வேர் அழுகுதல் ஆகியவை இந்நோயினால் ஏற்படும் முக்கிய அறிகுறிகள். இந்நோய் பைட்டோபிளாஸ்மா என்னும் நுண்ணுயிரினால் ஏற்படுகிறது. இந்த நோய் 1 மரத்திலிருந்து அடுத்த மரத்துக்கு கண்ணாடி இறகை பூச்சி, தத்து பூச்சி போன்ற சாரூன்று பூச்சிகளினால் பரவுகின்றது. இந்த நோயை கட்டுப்படுத்த முதலாவதாக நோயற்ற மரங்களை வெட்டி அப்புறப்படுத்த வேண்டும். சரியான வடிகால் வசதியை வந்துட்டு நம்ம கையாள வேண்டும்.

0: மட்டப்பாத்திகளை தென்னை மட்டைகளை கொண்டு மூடாக்கு வந்துட்டு அமைக்கலாம். மேலும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தென்னை டானிக்கை மரத்துக்கு 40 மில்லிலிட்டர் என்ற அளவில் 160 மில்லிலிட்டர் தண்ணீருடன் கலந்து ஆண்டுக்கு 2 முறை வேர் மூலம் செலுத்தலாம். இந்நோயில் இலையழுகள் குருத்தழுகளில் சேர்ந்து ஏற்படுவதால் ஒரு மரத்துக்கு எக்ஸகோனசோல் எனும் பூஞ்சான கொல்லியை 2 மில்லிலிட்டரை 300 மில்லிலிட்டர் தண்ணீருடன் ஒட்டும் பசை சேர்த்து இந்த குருத்து பகுதிகள் நன்கு நனையுமாறு நாம் தெளித்து விடலாம். அடுத்ததாக இந்நோயை கட்டுப்படுத்த மிக முக்கியமாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தினால் தயாரிக்கப்பட்ட கொக்கோகான் எனும் நுண்ணுயிர் கலவையை 1 ஏக்கருக்கு 5 லிட்டர் என்ற அளவில் உபயோகப்படுத்தலாம். இந்நோயினுடைய தாக்கத்தை பெருமளவு குறைக்கலாம். இந்த கொக்கோகான் உபயோகப்படுத்துவதற்கு முன் அதை பெருக்கம் செய்து நம்ம உபயோகப்படுத்த வேண்டும். பெருக்கம் செய்ய நம்மளுக்கு 150 லிட்டர் நீர் வேண்டும். அந்த 150 லிட்டர் நீரில் 10 கிலோ நாட்டு சர்க்கரை, 5 லிட்டர் தயிர், 500 கிராம் சமையல் உப்பு சேர்க்க வேண்டும். அதனுடன் 5 லிட்டர் கொக்கோ கான் தாய் கலவையை சேர்த்து சுத்தமான மூங்கில் கப்பியை கொண்டு நல்லா கலக்க வேண்டும். பிறகு இந்த கலவையை நல்ல சாக்கு பையினால் நெல் பாங்கான இடத்தில் வைத்து மூடிவிட வேண்டும். இந்த கலவை 5 முதல் 7 நாட்கள் வளர்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் 3 முறை சுத்தமான மூங்கில் கம்பினால் கலக்க விட வேண்டும். 5 லிருந்து 7 நாட்களுக்கு பிறகு ஒரு மரத்துக்கு 2 லிட்டர் என்ற இந்த கலவையையும் 8 லிட்டர் நீரையும் கலந்து வேர்பகுதியை நன்கு நனையுமாறு ஊற்றிவிட வேண்டும். இந்த நோயினுடைய தீவிரத்தை பொறுத்து ஒரு மரத்துக்கு 2 அல்லது 3 மாத இடைவெளியில் தொடர்ந்து ஊற்றலாம். இந்த கொக்கோகான் கலவையானது தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் பயிர் நோயியல் துறையில் மட்டும் கிடைக்கும். மேலும் இந்த நோய் சாரோஞ்சு பூச்சிகளால் ஒரு மரத்திலிருந்து மற்றொரு மரத்திற்கு பரவுவதால் இந்த பூச்சிகளை கட்டுப்படுத்த வேப்பம் புண்ணாக்கு பவுடர் 200 கிராம் அல்லது ஃபிப்ரோனில் 0.3 கிராம் என்ற குருணையை மணலுடன் 1:1 என்ற விகிதத்தில் கலந்து குருத்தின் அடிப்பகுதியில் இட வேண்டும். இவ்வாறு இடுவதன் மூலம் இந்த சாரோணு பூச்சிகளை நாம் கட்டுப்படுத்தலாம். இறுதியாக 1க்கும் மேற்பட்ட மேலாண் முறைகளை ஒருங்கிணைந்து கடைபிடித்தால் நோயினுடைய தாக்குதலை குறைக்க முடியும். இதற்காக முதலாவதாக பசுந்தால் உரங்களான தட்டைப்பயிறு, சணப்பை, கலப்பக்கூடியம் மற்றும் தக்கை பூண்டை மட்டைப்பாத்திகள் அல்லது தோப்பு பகுதி முழுவதும் வளர்த்து அதை பூக்கும் முன்னரே மடக்கி உள வேண்டும். அடுத்ததாக பரிந்துரைக்கப்பட்ட தொழு உரம் ஒரு மரத்துக்கு 50 கிலோ, வேப்பம் புண்ணுக்கு 5 கிலோவை இட வேண்டும். இதை தவிர பேரூட்ட சத்துக்களான யூரியா 1.3 கிலோ, சூப்பர் பாஸ்பேட் 2 கிலோ, முரியேட்டோ பொட்டாஷ் 3.5 கிலோ என்ற அளவில் சரிபாதையாக பிரித்து 6 மாத இடைவெளியில் 2 முறை இட வேண்டும். மேலும் உயிர்கொல்லிகளான ட்ரைகோடர்மா ஆஸ்பரிலம் 100 கிராம் அண்ட் பேசிலஸ் சப்டிலிஸ் 100 கிராமை ஒரு மரத்துக்கு 1 வருடத்துக்கு இட வேண்டும். இதை தவிர நுண்ணுயிரிகளான அசோஸ்பைரிலம் 100 கிராம், பாஸ்போபாக்டீரியா 100 கிராம், வேம் எனப்படும் வேர் உட்பாசன 50 கிராம் ஆகியவற்றை 5 கிலோ மக்கிய தொழுவுரத்துடன் கலந்து மட்டப்பாதையில் 6 மாத இடைவெளியில் 2 முறை தென்னை மரத்துக்கு இட வேண்டும். இவ்வாறு கட்டுப்பாட்டு முறைகளை கடைபிடிப்பதன் மூலம் இந்நோய் மற்றும் பூச்சிகளின் தாக்குதலை குறைத்து விவசாய பெருமக்கள் வந்து கூடுதல் பலனை பெறலாம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி.
2: இந்த நிகழ்ச்சியில் இதுவரை தென்னையில் நோய் மேலாண்மை என்பது குறித்து விளக்கினார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நோயியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் எஸ் சுந்தரவதனா அவர்கள்.
3: மதர் நேச்சரோட எல்லா ஹெல்த் அண்ட் குட்னஸும் அடங்கிய கோகனட் ப்ராடக்ட்ஸ் வழங்குபவர்கள் கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு,
4: கோகனட் மில்க், கோகனட் கிரீம், கோகனட் சிப்ஸ், கோகனட் ஜாகிரி மற்றும் கோகனட் பாம் சுகர்.
3: கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு வழங்கும் இந்த நேச்சுரல் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் என்ஜாய் பண்ணுங்க.
1: இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியம். தென்னை வளர்ச்சி வாரியத்தின் திட்டங்களை பயன்படுத்துவோம், பலன் பெறுவோம்.
5: மதர் நேச்சரோட ஃப்ரெஷ்னஸ், ஃப்ரேக்ரன்ஸ் அண்ட் ரிச்னஸ் எல்லாமே இருக்கும். கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு வழங்கும் சுத்தமான தேங்காய் எண்ணெய், வெர்ஜின் கோகனட் ஆயில்.
6: ஆரோக்கியமான சமையலுக்கு ஈடு இணையே இல்லாத எண்ணெய், ஹேர் கேர், ஸ்கின் கேர் மற்றும் பேபி கேர் எல்லாத்துக்கும் வெர்ஜின் கோகனட் ஆயில், விட்டமின் இ அண்ட் லாரிக் ஆசிட் நிறைந்தது.
1: நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
7: உற்சாகமான காலை வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: நேரம் 11 மணி.
1: 105 ஆண்டுகால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
2: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சொன்னாங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
3: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
2: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
4: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை, தஞ்சாவூர்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.
6: திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் ஆதிரங்கம் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம்
7: வருகிற மே 29 வெள்ளிக்கிழமை காலை 7 மணிக்கு மேல் 9 மணிக்குள் நடைபெறுகிறது.
6: அதனைத் தொடர்ந்து இரவு 9 மணி அளவில் கின்ன சாதனை படைத்த லக்ஷ்மண் சுருதி இன்னிசை குழுவின் பிரம்மாண்ட இன்னிசை கச்சேரி நடைபெறுகிறது.
7: உங்கள் அனைவரையும் அன்போடு அழைப்பது திருப்பணிக்குழு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி திருக்கோவில் ஆதிரங்கம்.
8: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
0: அன்னையாய், ஆசிரியையாய், இல்லத்தரசியாய், ஈன்ற மகளாய், உடன் பிறந்த ரத்தமாய், ஊருக்கு உழைக்கும் சேவை பெண்ணாய், என்றும் நல்ல தோழியாய், ஏற்றம் அருளும் பெண் தெய்வமாய், ஐயமிட்டு வாழும் அன்னபூரணையாய், தரணி போற்றும் பெண்களுக்காக பண்பலை 100.3 வணக்கம் தோழி. அடுப்பில் சமைக்கப்படும் உணவுகளுக்கு நாம் பழகிவிட்டோம். ஒரு மாறுதலுக்கு அடுப்பில்லாமல் எண்ணெய் இல்லாமல் பதப்படுத்தப்படும் உணவுகளை வாரத்தில் ஓரிரு நாட்கள் உடல் நலத்திற்காக சாப்பிட்டால் என்ன? கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு உள்ள இந்த காலத்தில் நோ ஆயில் நோ பாயில் என்ற கொள்கையில் நாம் என்னென்ன உணவுகளை சமைக்கலாம் என்பது குறித்து தோழிகள் பேசலாம். உங்களுக்கு பிடித்த பாடல்களையும் கேட்கலாம். 4368 என்ற உடனே பெண்ணை தொட்டு 2311 அல்லது 2994 சுழி அல்லது 2995 சுழி.

0: நிகழ்ச்சிக்காக இணைய வரும் முதல் தோழியை நாம் சந்திக்கலாம். வருக வணக்கம்.
1: இனிய முற்பா வணக்கம். சித்ரா மணக்குடி.
0: சொல்லுங்கம்மா, இன்னைக்கு வந்து அடுப்பில்லா சமையல் நம்ம செய்ய போகிறோம். நீங்கள் என்ன சமையல் செய்ய போகிறீங்க? அடுப்பே இல்லாமல் ஆயிலே இல்லாமல் ஒரு சமையல் செய்யணும்னா என்ன பண்ணுவீங்க?
1: அவுள் இருக்குல்லம்மா, அதை ஊற வச்சு வெள்ளம் தேங்காய் போட்டு செய்வோம்மா. அடுப்பு இல்லாமல் செய்யலாமா அது?
0: சரிங்கம்மா. அதாவது அவுள் வெள்ளம் அப்படின்னு சொல்லுவோம். அவளை வந்து ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் வந்து ஊற வச்சுட்டு அதோட தேங்காய் திருவி போட்டு நாட்டு சர்க்கரை
1: போட்டு நாட்டு சர்க்கரை ஏலக்காய் எல்லாம் போட்டு
0: வாழைப்பழம் மதுளம்பழம் கூட அதில் சேர்த்துக்கலாம் இல்லைங்களா?
1: சேர்த்துக்கலாமா? சேர்த்துக்கலாம்
0: கண்டிப்பாம்மா. அவள் வெள்ளம் சொல்லியிருக்கீங்க, உங்களுக்கு பிடித்த பாடல்?
1: படம் நிழல்கள் பாடல் பூங்கதவே தாழ்த்திறவா அந்த பாடல் குடும்பமா.
0: நன்றி
1: நன்றிம்மா.

0: கோபால் பீட்ரூட் பேஸ்ட் இதில் உள்ள
1: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
0: புதிய கோபால் பீட்ரூட் பேஸ்ட்
1: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் பீட்ரூட் பேஸ்ட்
2: நிகழ்ச்சிக்காக இணைய வரும் அடுத்த தோழி வருக. வணக்கம்.
3: காலை வணக்கம் மேடம்.
2: சொல்லுங்கம்மா, யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க?
3: ஆக்கூர் தீபா பேசுறேன் மேடம்.
2: ஆக்கூர்ல இருந்து தீபா, இன்னைக்கு நோ ஆயில் நோ பாயில் ரெசிபீஸ்ல நீங்க என்ன சொல்ல போறீங்க?
3: அடுப்பு இல்லாமலே ஒரு ரெசிபி சொல்லலாம் மேடம். பத்து மாவு பாக்கெட்ல இருக்குல்ல மேடம், அதை எடுத்து அதை வாங்கிட்டு வந்து அதுல வந்து பச்சை தண்ணி கலந்து தேங்காய் போட்டு நாட்டு சக்கரையை உடுத்து அதுல இடிச்சு போட்டு அப்படியே ஈரப்பதமாவே கொஞ்சம், ரொம்பவும் ஈரம் இல்லாம கொஞ்சம் உதிரியா லைட்டா அது உருண்டை புடிச்சு சின்ன சின்னதா குட்டி குட்டியா கொழுத்துட்ட அளவுக்கு
2: ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. சொல்லுங்கம்மா, உங்களுக்கு பிடித்த பாடல் என்ன பாடல்?
3: ரயில்வே காலில் இருந்து நினைச்சு நினைச்சு பார்த்தா.
2: நன்றி.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: நேர்களே, நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC கவரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
2: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
3: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
1: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் VVN ஆயில் வழங்கும் இன்சோல் அமுது.
4: கைவலி, மூட்டு வலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் VVN ஆயில் தரமான வலி நிவாரணி.
1: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசும் தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
1: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ். நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை காலை 7:00 திருவிளையாட்டம் வசந்தா முருகு பாலிடெக்னிக் காலேஜ் வழங்கும் அட்ராசக்கு அட்ராசக்கு. நாளை மாலை 5:00 மயிலாடுதுறை ஏஆர் நரேச சட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாட்டிக்கு என்ன போட்டி. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர் நரேச சட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை மூன்றும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் தேநீர் நேரம். நிகழ்ச்சிக்காக காத்திருக்கக்கூடிய அடுத்த தோழியை சந்திக்கலாம். அடுப்பில்லா சமையல் குறித்து என்ன பேச வருகிறீர்கள்? வணக்கம் தோழி.
5: வணக்கம் மேடம். சித்திரைப்புண்டி தேவி மேடம்.
1: தேவிமா சொல்லுங்கம்மா, இன்னைக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க?
5: நான் பச்சை பயிறு முத நாள் நைட்டே ஊற வச்சு முளைகட்டி அதுல தேங்காய் நாட்டு சக்கரை போட்டும் சாப்பிடலாம் மேடம். இல்லைன்னா காரம் மாதிரி மிளகுத்தூள் ஆனியன் எல்லாம் போட்டு அந்த மாதிரியும் சாப்பிடலாம்.

0: மேடம், நாங்க அடிக்கடி அவள் தான் மேடம் எங்க வீட்டுல. ஆனா எங்க அம்மா எங்கயாவது வெளியில போனாலே அவள் வாங்கிட்டு வாங்கன்னு தான் சொல்லுவாங்க மேடம். அத ஊற வச்சு அவங்க மூலியமா தான் எங்களுக்கு அவள் பழக்கமா. அவங்க ஊற வச்சு தேங்காய் போட்டு சக்கரை போட்டு சாப்பிடுவாங்க. அதே மாதிரிதான் நாங்க இப்பவுமே அவள் தேங்காய் போட்டு அடிக்கடி சாப்பிடுவோம் மேடம் வீட்டுல.
1: அதே மாதிரி அவள் தேங்காயோட பனங்கள் கண்டு நல்லா தூள் பண்ணி பொடி பண்ணி போட்டு சாப்பிட்டீங்கன்னா அதுவும் நல்லா டேஸ்டா இருக்குமா.
0: இனிமே ட்ரை பண்ணி பாக்குறோம் மேடம்.
1: ட்ரை பண்ணி பாக்குறீங்க, நீங்க இப்ப செய்றீங்க பாத்தீங்களா அவளு. அதுலயே வந்து இந்த ஊற வச்சு முளைக்கட்டின பச்சை பயிரையும் தூவி விட்டு சாப்பிட்டோம்னா கூட அது ஒரு நல்ல டேஸ்டா தான் இருக்கும். சத்துக்களும் நமக்கு அதிகமா வரும். இந்த டாபிக் எடுத்ததுக்கானமே எப்பயுமே நம்ம அடுப்புலயே சமைச்சிட்டு இருக்கோம் இல்லையா. ஒரு நாள் அடுப்பு இல்லாம சமைச்சு சாப்பிட்டோம்னு வைங்களா, அதோட ருசி வந்து நமக்கு அந்த இயற்கை உணவு வந்து அப்படியே நமக்கு உள்ள போகும். அதேதான் ரொம்ப சந்தோஷமா. சொல்லுங்கம்மா, உங்களுக்கு பிடித்த பாடல் என்ன பாடல்?
0: சின்ன தம்பி பாட்டுல இருந்து அரச்ச சந்தனம் மணக்கும்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நிகழ்ச்சிக்காக இணைய வரும் அடுத்த தோழியை நாம் சந்திக்கலாம். வருக வணக்கம்.
3: இனிய காலை வணக்கம் மேடம்.
2: கூறுவது யாரோ?
3: மணக்குடியில இருந்து தனலட்சுமி பேசுறேன் மேடம்.
2: சொல்லுங்கம்மா, இன்னைக்கு அடுப்பில்லா சமையல்னா நீங்க என்ன சமைப்பீங்க?
3: நான் வந்து ஜாம் செய்வேன் மேடம். பலகரசம், அதாவது நன்னாரி பழம், மாதுளம்பழம், முத்துக்கள், செர்ரி பழம், பேரிச்சம்பழம், இதெல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு கல் டேஸ்ட் கவனி உப்பு போட்டு கொஞ்சம் சர்க்கரை போட்டு எல்லாத்தையும் அப்படியே கையில போட ஒரு மரத்துல போட்டு மசிஞ்ச மாதிரி செஞ்சாக்கா அது சாப்பிட்டா நல்லா டேஸ்டா பழங்கள்லாம் நல்லா இருக்கும் மேடம்.
2: அதாவது பழக்கலவை, ஃப்ரூட் சாலட்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி.
3: கண்டிப்பா மேடம்,
2: கண்டிப்பாமா, இது ஒரு நல்ல ஐடியாவா இருக்கு.
3: நல்லா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கோமா. சொல்லுங்கம்மா, உங்களுக்கு பிடித்த பாடல் என்ன பாடல்?
3: அதிசய பிறவில இருந்து தான் நந்தன கும்மி கொட்டி யார் வந்தது நெஞ்சிக்குள்ள.
2: கண்டிப்பா கொடுத்துடலாம். அதற்கு முன்னதாக ஃபேஸ்புக்கில் தோழிகள் வந்து நிறைய கமெண்ட் போட்டிருக்காங்க, அதெல்லாம் என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிடலாம். ஐயாவாடி கனிமொழி என்ன சொல்லியிருக்காங்க? பெண்கள் என்றாலே கிச்சனில் லீவே கிடையாது, ஏதோ ஒரு வேலை இருந்து கொண்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுப்பில்லா சமையலுக்காக திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, வெள்ளரிக்காய், தக்காளி, எலுமிச்சை, மிளகு தூள், உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு பழச்சாறு, எலுமிச்சை பழச்சாறு போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோன்னா அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன், அடுப்பில்லா சமையலில் பார்த்தீங்கன்னா பொறி அரிசி மாவு, அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து, தேங்காய் பூ சேர்த்து, வெள்ளம், ஏலக்காய், கிளறி உருண்டை உருண்டையாக பிடிச்சு சாப்பிட்டால் தேவைப்பட்டால் நெய்யும் சேர்த்துக்கலாம், சுவையாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா எரவாஞ்சேரியிலிருந்து கலாவதி ராஜமோகன் என்ன சொல்லியிருக்கிறாங்க? முளைக்கட்டிய தானியங்கள் அவள் ஊற வைத்து அதில் சர்க்கரை, ஏலக்காய், தேங்காய் போட்டு கிளறி சாப்பிடலாம், கேரட், பீட்ரூட் ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா அவரிக்காடு வித்யா வீரமணி, அவள் உப்மா, முளைக்கட்டிய தானியங்கள், கேரட், பீட்ரூட் ஜூஸ் குடிக்கலாம் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா அடுப்பில் சமையலில் வந்து அவல் சாதம், கேரட் அல்வா, பெரிச்சம்பழம் உருண்டை, எள்ளுருண்டை, சத்து மாவு அடை, உடம்புக்கு ஏத்த உணவுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயங்கொண்டத்துலேருந்து சொல்லியிருக்காங்க. பச்சை புளி ரசம், மிளகு, சீரகம், பூண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொத்தமல்லி தழை, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் நசுக்கி புளியை நல்லா கரைச்சி கலந்துக்கணும், அவ்வளோதான் அடுப்பில்லாமல் ஒரு ரசம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பனங்காட்டாங்குடியிலேருந்து அனுஷியா சங்கர் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது பச்சை புளி ரசத்தை வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தோழி கேட்ட பாடல்

0: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உளங்கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: நிகழ்ச்சிக்காக இணைய வரும் அடுத்த தோழியை சந்திக்கலாம். வரக வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க?
2: விருதியூர்ல இருந்து நதியா மேடம்.
0: நதியாம்மா சொல்லுங்க, என்ன அடுப்பு இல்லாத சமையல் நீங்க செய்வீங்க?
2: இந்த பொட்டுக்கல்ல இருக்குல்ல மேடம், பொட்டுக்கல்ல வந்து மிக்சியில ஒரு ஓட்ட ஓட்டி தேங்காய் நாட்டு சக்கரை ஏலக்காய் கலந்து சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் மேடம். அதே மாதிரி குழந்தைங்க ஒல்லியா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுத்தோம்னாக்க கொஞ்சம் சத பிடிக்கும் மேடம்.
0: சூப்பர்மா.
2: அப்புறம் பாத்தீங்கன்னா அவுளு சத்து மாவு ஏலக்காய் நாட்டு சக்கரை தேனு எல்லாம் கலந்து வச்சேர்ந்து ஒரு 3 நாள் வரைக்கும் இருந்தா கூட அது கெட்டு போகாது மேடம், நல்லா இருக்கும், சாப்பிடலாம் மேடம்.
0: அதாவது அவுளு தேங்காய் ஏலக்காய் தேனு நாட்டு சக்கரை.
2: நாட்டு சக்கரை
0: இப்ப நம்ம தேங்காய் போட்டிருக்கோமே, அது எப்படி கெட்டு போகாம இருக்கும்?
2: அது தேன்ல கலந்துடுறோம்ல மேடம்,
0: அதனால அப்படி இருக்கும்னு சொல்றீங்க?
2: அப்படியே இருக்கும். அப்படியே தேங்காய் போடாம இருந்தா கூட பரவாயில்ல மேடம், சும்மா கூட கலந்து வச்சிடலாம்.
0: அதாவது நம்ம உடனே சாப்பிடறதா இருந்தா தேங்காய் போட்டுக்கலாம், ஒரு 3 நாள் வைக்கிறதா இருந்தா தேங்காய் இல்லாம சத்து மாவுல வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும்.
2: நல்லா இருக்கும் மேடம்.
0: ரொம்ப சூப்பரா சொன்னீங்கம்மா. சொல்லுங்க, உங்களுக்கு பிடித்த பாடல் என்ன பாடல்?
2: வைதேகி காத்திருந்தால் படத்துல அழகு மலராட பாடல் கொடுங்க மேடம்.
0: நன்றி.
2: நன்றி மேடம்.

0: நேயர்களுக்கு கோபால் பல்பொடியின் உலங்கணித நல்வாழ்த்துக்கள்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
3: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட்டை தான் யூஸ் பண்றேன் பாரு.
4: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
5: கோபால் பல்பொடி.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நிகழ்ச்சிக்காக இணையவரும் இந்த தோழியை சந்திக்கலாம். வருக வணக்கம்.
8: ஹலோ, வணக்கம்.
0: சொல்லுங்கம்மா, யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க?
8: செத்திலேருந்து செல்வி பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும் செல்விமா. சொல்லுங்கம்மா, அடுப்பெல்லாம் சமையல்னா நீங்க என்ன செய்வீங்க?
8: ஃபர்ஸ்ட் பாட்டு சொல்லிடலாமா?
0: ஆ, சொல்லிடுங்களே.
8: படம் வந்து தங்கமான ராசா, பாட்டு வந்து தென்மதுர சீமையில அந்த பாட்டு போடுங்க.
0: கண்டிப்பா கொடுத்துடலாமா, சொல்லுங்கம்மா.
8: சொல்றேன். இப்ப வந்து எப்படி என்னன்னா, அவுள் பாயசம் சொல்ல போறேன். இளநீர் அவுள் பாயசம் ரெண்டு.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நிகழ்ச்சிக்காக இணையவரும் இந்த தோழியை சந்திக்கலாம். வருக வணக்கம்.
9: ஹலோ, வணக்கம்.
0: சொல்லுங்கம்மா, யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க?
8: செத்திலேருந்து செல்வி பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும் செல்விமா. சொல்லுங்கம்மா, அடுப்பெல்லாம் சமையல்னா நீங்க என்ன செய்வீங்க?
8: ஃபர்ஸ்ட் பாட்டு சொல்லிடலாமா?
0: ஆ, சொல்லிடுங்களே.
8: படம் வந்து தங்கமான ராசா, பாட்டு வந்து தென்மதுர சீமையில அந்த பாட்டு போடுங்க.
0: கண்டிப்பா கொடுத்துடலாமா, சொல்லுங்கம்மா.
8: சொல்றேன். இப்ப வந்து எப்படி என்னன்னா, அவுள் பாயசம் சொல்ல போறேன். இளநீர் அவுள் பாயசம் ரெண்டு. இளநீர் எடுத்துக்கணும், அதாவது அந்த சீவிட்டு அந்த தண்ணி எடுத்து வச்சுட்டு தேங்காய் பால் கொஞ்சம் எப்படின்னா கொஞ்சம் புளிஞ்சு வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு அவுள என்ன பண்ணணும், ஒரு 100 கிராம் 200 கிராம் எடுத்து நல்லா எண்ணீர்ல எடுத்து போட்டு நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டு அந்த இளநீர் இந்த தேங்காய் பால் நாட்டு சக்கரை கொஞ்சமா உப்பு டேஸ்டுக்காக போட்டு பண்ணி அப்படியே கலக்கி கொஞ்சம் ஏலக்காய் கூட போட்டுக்கலாம். அந்த பிளேவர் நல்லா இருக்கும்.
0: இப்படி கூட பாருங்க, அதாவது அவுள வந்து நம்ம இளநீர்லயே ஊற வச்சிடலாமா?
8: அதுல ஊற வைக்க கூடாது, நான் தான் சொன்னேன். வெந்நீர் வச்சு
0: வெந்நீர்ல தான் ஊற வைக்கணும். அதுக்கு மட்டும் கொஞ்சமா வெந்நீர் யூஸ்
8: பண்ணிக்க கூடாது, ரொம்ப ஊற வைக்க கூடாது. போட்டு உடனே வடிகட்டிடணும்,
0: உடனே வடிகட்டிடணும். அதாவது வெந்நீர்ல போட்டு அப்படியே எடுத்துறோம், போட்டு எடுத்துட்டு
8: ரொம்ப ஊறிடும்ல.
0: அதுல வந்து நம்ம வந்து கொஞ்சம் திராட்சை முந்திரி பருப்பு எல்லாம் சேர்த்துக்கலாமா?
8: எல்லாமே நம்ம என்ன தேவையோ அதை போட்டுக்கலாம். இது வந்து அடுப்புல சமையல் ஆனா டேஸ்டாவும் இருக்கு. இந்த வெயில் நல்லா நல்லா இருக்கும் சாப்பிடுறது,
0: நல்லா இருக்கும். அதாவது வடை பாயசம் அப்பளம் எல்லாம் சாப்பிட்டா நமக்கு இந்த ஒரு நல்லா இருக்குமா, சூப்பரா இருக்குமா. நன்றிமா, உங்களுக்கான ஒரு பாடல் நீங்க விரும்பி கேட்ட அந்த பாடல் இது.

0: நேயர்களுக்கு பெறலாம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலின் உளங்கண்ட நல்வாழ்த்துக்கள்.
1: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
0: நிகழ்ச்சிக்காக இணைய வரும் அடுத்த தோழியை சந்திக்கலாம். வணக்கம் தோழி.
2: இனிய காலை வணக்கம்.
0: கூறுவது யாரோ?
2: அரியலூர் மாவட்டம் தேவனூர் ஜோதிலட்சுமி.
0: ஜோதிலட்சுமி அம்மா சொல்லுங்கம்மா, இன்னைக்கு வணக்கம் தோழி நிகழ்ச்சியில அடுப்பில்லா சமையல் பத்தி நம்ம பேசிட்டு வரோம். நீங்க என்ன சமைக்க போறீங்க?
2: நான் வந்து பாத்தீங்கன்னா, நான் தினமும் செஞ்சு சாப்பிட்டு வரேன். இந்த அடுப்பில்லா சமையல் வந்து உடல், இந்த கோடைக்காலம் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து உடல் ரொம்ப வறட்சியா இருக்கும். அதோட பாத்தீங்கன்னா நம்மளுடைய இதய பாதுகாப்புக்கும் உடல் நலத்துக்கும் ஏற்ற மாதிரி ஒரு ரெண்டு சொல்றேன்.
0: சொல்லுங்கம்மா.
2: அது முதல்ல பாத்தீங்கன்னா அவல் உப்புமா. அது வெள்ளை அவலா இருக்கட்டும், சிவப்பு அவலா இருக்கட்டும், அதை ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதை வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டு அதை எடுத்து அதுல பாத்தீங்கன்னா துருவிய கேரட்டு, கொத்தமல்லி, அப்புறம் தேங்காய் திருவல், மாதுளம்பழம், கொஞ்சமா எலுமிச்சை கலந்து உப்பு கலந்து சாப்பிடலாம். ரொம்ப நல்லது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த முளைக்கட்டிய பயிறு சால்ட்டு, பச்சை பயிறு, கொண்டைக்கடலை இல்லாத இது ரெண்டையும் வந்து பாத்தீங்கன்னா காலையில ஊற வைக்கணும். இரவு நேரத்துல ஒரு வெள்ளை துணியில வந்து கட்டி வச்சுட்டோம்னா அது காலையில எழுந்து பார்த்தா நல்லா முளைகிட்டு இருக்கும். அதை எடுத்துட்டு அதுல பாத்தீங்கன்னா நறுக்கிய வந்து வெங்காயம், அப்புறம் தக்காளி, வெள்ளரிக்காய், மாங்காய், மிளகுத்தூள், சீரகத்தூள், அதோட கொஞ்சம் எலுமிச்சாறு, உப்பு கலந்து சாப்பிட்டு பாருங்களேன். சூப்பரா இருக்கும்.
0: ரொம்ப
2: ஏன்னா என்னுடைய உடம்புக்கு இது மாதிரி எல்லாம் சாப்பிட சொன்னதால இப்ப நான் உணவு முறையில கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்கேன்.
0: கண்டிப்பாமா, அதாவது நம்ம கோடை காலத்திலயே வந்து காலையில இட்லி தோசை சாப்பிட்டு போனா எவ்வளவு வறட்சியா இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி இயற்கை உணவுகள் சாப்பிட்டு போனோம்னு நமக்கு நான் வரலவே வரலாது, நமக்கு எனர்ஜெட்டிக்காவும் இருக்கும் இல்லைங்களா?
2: அதுக்கு அதோட பாத்தீங்கன்னா அந்த நிறைய பேர் இனிப்புல எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்கிறது, அந்த நம்ம நச்சு நட்டு செய்யல, அந்த பருப்பு வகை இல்ல, அந்த பேரிச்சம்பக விதை நீக்கிட்டு பாதாம், முந்திரி, உலர் திராட்சை எல்லாத்தையும் மிக்சில அரைச்சி அதை வந்து நம்ம லட்டா செஞ்சு சாப்பிடலாம்.
0: ரொம்ப சந்தோஷமா. சொல்லுங்கம்மா, உங்களுக்கு பிடித்த பாடல் என்ன? பாடல்
2: பாடல் இல்லாமல் இப்படி குத்தமா நெல்லு குத்து, இது ஒரு நகைச்சுவையா இருக்கும், பாட்டு கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், கேட்டு பாருங்க.
0: நல்லதுமா. நன்றி
2: நன்றி.

0: நிகழ்ச்சிக்காக இணைய வரும் நிறைவான தோழியை சந்திக்கலாம். வருக வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க?
1: காரைக்கால் நளினி.
0: நளினிமா, சொல்லுங்கம்மா, அடுப்பில்லா சமையல் நிறைவான தோழியா வந்திருக்கீங்க, என்ன சொல்ல போறீங்க?
1: இளநீர் பாயசம் சொல்றேன் மேம்.
0: ஏற்கனவே ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க, பரவாயில்ல, நீங்க எப்படி செய்வீங்க சொல்லுங்க.
1: இளநீர் நல்லா உடச்சி எடுத்துட்டு அதுல உள்ள வழுக்கை எல்லாம் நீங்க கியூப் கியூபா கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிட்டு அதுல போட்டுட்டு மில்க் மீடு வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிட்டா இளநீர் பாயாசம். தேங்காய் பால் அதே மாதிரியே அரைச்சிட்டு வழுக்க இருந்தா வழுக்க கொஞ்சம் போட்டுக்கலாம். நட்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கட் பண்ணி கொஞ்சம் தூள் மாதிரி அரைச்சு போட்டீங்கன்னா அது ஒரு பாயாசமா சாப்பிடலாம்.
0: சூப்பர்மா. உங்களுக்கு பிடித்த பாடல் என்ன பாடல்மா?
1: எனக்கு திருமூர்த்தி படத்துல இருந்து
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். அதற்கு முன்னதாக நேயர்களுக்கு ஆர்கேஜி நெய்யின் உடன்கண்ட நல்வாழ்த்துக்கள்.
2: சுத்தமான பசு நெய்ங்கிறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
3: ஆர்கேஜி நெய்
0: அடுப்பில்லாத சமையல் குறித்து காரைக்கால் பண்பலைன்ற ஃபேஸ்புக் பேஜில் நிறைய தோழிகள் வந்து கமெண்ட்ஸ் செஞ்சுருக்காங்க இல்லையா. அதில் என்ன பண்ணியிருக்காங்க, வாரியங்காவல்லேருந்து சண்முக பிரியா சரவணன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கொண்டக்கடலையை ஊற வச்சு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கரன் என்ன சொல்லியிருக்கிறாங்க, முளைக்கட்டிய பயிர்

காய்கறி, சாலட், பழங்களின் ரசம், இதெல்லாம் வந்து அடுப்பில் சமையலில் வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. அதோட எனக்கு பிடிச்ச ஒரு அடுப்பில்லா சமையல் அப்படின்னா பாவக்காய் பச்சடி. பாவக்காயை கூட நம்ம அடுப்பு இல்லாமல் செய்யலாங்க, ரொம்பவே சூப்பராக இருக்குது. எப்படி செய்கிறது அப்படின்னா, பாவக்காயை வந்து ஒரு நீளமான பாவக்காயை விதையெல்லாம் நீக்கிட்டு கழுவிட்டு துண்டு துண்டாக சிறிய சிறிய துண்டுகள்லாம் எவ்வளவு சிரியஸாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ சிரியஸாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் எலுமிச்சை சாறில் ஊற வச்சிடணும். அதுக்கப்புறமா அதை கழுவி எடுத்துட்டு நம்ம வந்து பாவக்காய்க்கு சமமான அளவு தேங்காய் துருவல், அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை, கொஞ்சோண்டு ஏலக்காய் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னு வைங்களேன், கசப்பும் அவ்வளோ கசப்பும் இனிப்பும் கலந்த கலவையோட அந்த தேங்காயோட சுவையோட ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நிறைவான பாடல் இதோ.

நிறைவு பெற்றது. வணக்கம் தோழி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற தோழிகள், கேட்டு ரசித்த நேயர்களுக்கு நன்றி. நேர்களை, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.

நேரம் 12 மணி. இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை. எஃப்எம் எக்ஸ்பிரஸ் நேர்களே, உங்கள் காரைக்கால் பண்பலையில் இன்று பகல் 12:10 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மனதில் நின்றவை. 12:50 ஜெயங்கொண்டம் ராமோ நகி மாளிகை நீடூர் தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வழங்கும் பசந்தளிர் பங்கேற்கும் சிறுமி ஜே எபிஷா. 12 மணிக்கு பணியிடத்தில் பெண்களுக்கான பாதுகாப்பு சட்டம் மற்றும் விளக்கங்கள் குறித்து நேரலை விளக்கம் அளிக்கிறார் நாகப்பட்டினம் வழக்கறிஞர் எஸ் ஆர் ராஜசிங்கார வேலன் அவர்கள். 2 மணிக்கு லஞ்ச் பிரேக்கில் நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. 2:05 அச்சாணி. மயிலாடுதுறை மாவட்டம் கீழ உத்திரங்குடி சிற்பி யு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பங்கு பெறும் நேரலை. 3:30 கோபால் பல்படி, 3:30 ஆர் கே ஜி நெய் வழங்கும் லைக் ஷேர் கமெண்ட். 4:00 பெயரிலம் ஸ்ரீசங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் ஊரும் உணவும். 5:00 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் கதையும் கானமும் விளம்பரதார நிகழ்ச்சி. 5:15 திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸின் தங்கமானவர்கள் விளம்பரதார நிகழ்ச்சி. 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விளக்கேற்றும் வேலை. மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. மது பழக்கத்தின் தீமைகளும் மீள்வதற்கான வழிமுறைகளும் குறித்து விளக்கம் தருகிறார் நாகப்பட்டினம் பொது மருத்துவர் கே ஷேக் அலாவுதீன் அவர்கள். மாலை 6:45 இசை தூரிகை, 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை தேசிய ஒருமை பாட்டு தொடர். 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவர் அரங்கம். சிறுதானியங்களில் மதிப்பு கூட்டுதல், திருவிடைமருதூர் மணலூர் எம் யோகேஸ்வரி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8:00 கோபால் பல்பொடி, 8:30 ஆர் கே ஜி நெய் வழங்கும் காற்றில் வரும் கானம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 பொன்னியின் செல்வங்கள். இரு 9:30 பேரிலம் ஸ்ரீசங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வழங்கும் இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை, காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சுல் அமுது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள். 10:00 இரவும்

0: to 23,941 when reports last came in. And that is the end of this news bulletin.
1: நேரம் 12 மணி 10 நிமிடம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை.

0: நேயர்கள் இனி கேட்கலாம். திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் மனதில் நின்றவை. இந்நிகழ்ச்சி வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
3: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
4: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
0: நேயர்கள் கடிதங்கள் மூலம் விரும்பி கேட்கும் பாடல்கள் இடம்பெறும் நிகழ்ச்சி இது. நிகழ்ச்சியில் உங்களுடன் ஆர்ஜே தீபா சந்திரசேகர். நிகழ்ச்சியின் தொடக்கமாக மணி சர்மா இசையில், வாலியின் வரிகளில் ஹரிஷ் ராகவேந்திரா பாடிய யூத் பட பாடல் இவர்களுக்காக, பூந்தண்டலம் புனியகொடி உமா, ஆசிரியர் நகர் நட்சத்திரா தமிழினி தருண் இமை, அன்வர்திகான் பேட்டை அருணகிரி கீதா, ஆண்டிப்பட்டி செந்தில் குமரன்.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். இன்றும் தரமான பொருட்கள் இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நேயர்களின் கவனத்திற்கு, உலக புகையிலை நாளையொட்டிய விழிப்புணர்வு. புகைப்பதை நிறுத்துவோம், புது வாழ்வு தொடங்குவோம். மனதில் நின்றவை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நேரம் 12:20. நிகழ்ச்சியில் இனி தொடர்ந்து கேட்கலாம் கோவிந்த வசந்தா இசையில் சித்து ஸ்ரீராம் பிரியங்கா பாடிய உரியடி 2 பாடல். என்ன பாடலுக்கு விருப்பம்? ஸ்ரீமஷ்ணம், ஸ்ரீபுத்தூர், ஏசுதாஸ், சஹாய மேரி, செலினா ஜோஸ்வின், இசிதா ராணி, மர்வின் ஆண்டனி, தங்கமயல், திவ்யா, பாப்பாக்குடி, பார்த்திபன், பாரதி.

0: நேர்லி உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சொலை மற்றும் விதநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
1: காரைக்கால் GL மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: GL மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் VPNI ஹாஸ்பிட்டல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
3: நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
3: VPN கண் மருத்துவமனையும். தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை, மயிலாடுதுறை தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நீடூர் வழங்கும் பசந்தளிர்.
6: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
7: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
8: பல பாட பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
9: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
10: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
9: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்
10: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட் கோபால் வி டூத் பேஸ்ட்.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: நேரம் 12:26. காரைக்கால் பண்பலையின் மனதில் நின்றவை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் உங்களுடன் ஆர்ஜே தீபா சந்திரசேகர். நிகழ்ச்சியில் இனி தொடர்ந்து கேட்கலாம் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் பழனி பாரதி வரிகளில் ஹரிஹரன் பாடிய உதயா பட பாடல். இவர்களுக்காக நனிலும் நாராயணன், அம்பலவாணன், மல்லிகா, மேகநாதன், திவ்யா, காரைக்குடி கனகவல்லி, அஸ்வினி, கல்யாண், சுகன்யா, ராமநாதன், நிலானி, சாய்வெண்பா, ஆதிரியா, இனியா.

0: நேர்லை உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது
1: உபயோக பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை பிற்பகல் 2:05 மயிலாடுதுறை JKR பாலி கிளினிக் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். ஹார்ட் சுகர் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் JKR பாலி கிளினிக் மயிலாடுதுறை. நாளை பிற்பகல் 2:30 திருவாரூர் VK ஆயுர்வேத மருத்துவமனை வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். VK ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
4: திருச்சி சாரதாஸ்
0: மனதில் நின்றவை நிகழ்ச்சியின் நிறைவாக ஹரிஷ் ஜெயராஜ் இசையில் நாமுத்துக்குமார் வரிகளில் ஹரிஹரின் பாம்பே ஜெயஸ்ரீ பாடிய துப்பாக்கி பட பாடல். இவர்களுக்காக மீனாங்குடி முருகேசன், அரவிந்தன், சாந்தி முருகேசன், நிஷான் ஹலிம், கொலிடம் காமராஜ், கூடூர் மாலாதேவி, ரவீந்தர், மரகதவேலன், சுகன்யா, அருண்மொழி அரசன், ஸ்ரேயாஸ்ரீ

0: நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மனதில் நின்றவை. இந்நிகழ்ச்சி வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
3: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ நெக்லஸ் வளையல் தோடு மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட

0: வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி.
2: சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
3: ஆகாஷவாணி.

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அதிகரித்து வரும் வெப்ப அலையை எதிர்கொள்ள மக்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியாவில் வர்த்தகம் செய்ய உலகளாவிய முதலீட்டாளர்களுக்கு வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் சட்டப்பூர்வமாக சரியானதே என்று உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. எபோலா வைரஸ் தொற்றுக்கு புதிய தடுப்பு

0: இந்தியாவில் வர்த்தகம் செய்ய உலகளாவிய முதலீட்டாளர்களுக்கு வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் சட்டப்பூர்வமாக சரியானதே என்று உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. எபோலா வைரஸ் தொற்றுக்கு புதிய தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் எலிமினேட்டர் போட்டியில் ராஜஸ்தான் இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அதிகரித்து வரும் வெப்ப அலையை எதிர்கொள்ள மக்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டுமென்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், உடலில் ஏற்படும் நீர்ச்சத்து குறைவை போக்க தாராளமாக தண்ணீர் அருந்துமாறு அறிவுறுத்தியுள்ளார். வயதான பெற்றோர் மற்றும் முதியோரை வெப்ப அலையிலிருந்து பாதுகாக்க சிறப்பு கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். வெப்ப அலை மிக அதிகமாக இருக்கும் நேரங்களில் மக்கள் வெளியில் யாரும் செல்ல வேண்டாம் என்றும் அவர் கூறியுள்ளார். வீடுகளிலும் பொது இடங்களிலும் பறவைகளுக்காக சிறு பாத்திரங்களில் தண்ணீர் வைக்குமாறு பிரதமர் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்தியாவில் வர்த்தகம் செய்ய உலகளாவிய முதலீட்டாளர்களுக்கு வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்தியா கனடா முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பங்கேற்ற பின்னர் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உட்கட்டமைப்பு நிதித்துறை மறுசீரமைப்பின் மூலம் முதலீட்டாளர்கள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். பசுமை எரிசக்தி, தொழில்நுட்பம், டிஜிட்டல் கட்டமைப்பு, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், உற்பத்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் முதலீடு செய்யுமாறு சர்வதேச நிறுவனங்களுக்கு அவர் அழைப்பு விடுத்துள்ளார். இந்தியா கனடா இடையே நிலையான வளர்ச்சி மற்றும் பொருளாதார மேம்பாட்டுக்காக நிதித்துறை நிறுவனங்கள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் சட்டப்பூர்வமாக சரியானதே என்று உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதி ஜாய்மல்யா பக்ஷி ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த உத்தரவை வெளியிட்டுள்ளது. பீகாரில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் நடைபெற்ற வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு எதிராக இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனை விசாரித்த உச்சநீதிமன்றம், சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நடத்துவதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு முழு அதிகாரம் உள்ளதாக தெரிவித்துள்ளது. தகுதியான அனைவரும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுவதற்காகவே வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தப் பணி மேற்கொள்ளப்படுவதாக தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி திரு அசோக் குமார் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் அடுத்த மாதம் 30ஆம் தேதி முதல் வீடு வீடாக சென்று வாக்காளர்கள் சரிபார்க்கும் பணியை தொடங்க உள்ளதாக தெரிவித்தார். வரைவு வாக்காளர் பட்டியல் ஆகஸ்ட் 5ஆம் தேதி வெளியிடப்படும் என்று கூறிய அவர், இறுதி வாக்காளர் பட்டியல் அக்டோபர் 7ஆம் தேதி வெளியிடப்படும் என்று தெரிவித்தார். வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வாக்காளர் பெயர் சேர்ப்பதற்கான படிவங்களை வழங்க உள்ளதாக அவர் தெரிவித்தார். தில்லியில் உள்ள அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளும் இந்த வாக்காளர் தீவிர திருத்தப் பணிகளை நடத்த தயார் நிலையில் இருக்குமாறு அறிவுறுத்தியுள்ளார். சிபிஎஸ்இ விடைத்தாள் திருத்தப் பணிகளில் எந்த முறைகேடும் நடைபெறவில்லை என்று மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. சமூக வலைதளத்தில் வெளியான இந்த விடைத்தாள் திருத்துவதற்கான இணையதள முகவரி சோதனைக்காக தொடங்கப்பட்ட இணையதள முகவரி மட்டுமே என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிப்படைத்தன்மைக்கும் நேர்மையான முறையில் விடைத்தாள் திருத்தம் செய்யும் பணியை மேற்கொள்ளவே இந்த இணையதள சேவை தொடங்கப்பட உள்ளதாகவும் சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது. முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட தலைவர்கள் பலர் மரியாதை செலுத்தியுள்ளனர். நீட் நுழைவுத் தேர்வு வினாத்தால் வெளியானது தொடர்பான வழக்கில் லாத்தூர் புனேயைச் சேர்ந்த மேலும் 2 பேரை சிபிஐ கைது செய்துள்ளது. இந்த வழக்கில் தில்லி, ஜெய்ப்பூர், நாசிக், லாத்தூர், புனே உள்ளிட்ட பல்வேறு நகரங்களைச் சேர்ந்த 13 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ள லாத்தூரைச் சேர்ந்த மருத்துவர் மனோஜ் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். 3 மாணவர்களுக்கு வேதியியல் பாட வினாத்தாளை முன்கூட்டியே வழங்கியதாக இவர் மீது குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. புனேயைச் சேர்ந்த பயிற்சி மைய ஆசிரியர் தேஜஸ் என்பவரும் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த வழக்கு தொடர்பாக சிபிஐ 49 இடங்களில் சோதனை மேற்கொண்டது. கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் நுழைவுத் தேர்வு வினாத்தாள் முன்கூட்டியே வெளியானதை அடுத்து அந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 100

0: நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: எபோலா வைரஸ் தொற்றுக்கு புதிய தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. இதற்கான அறிவிப்பை ரஷ்ய சுகாதாரத்துறை அமைச்சர் மிக்கைல் முராஷ்கோ வெளியிட்டுள்ளதாக தென்னாப்பிரிக்காவுக்கான ரஷ்ய தூதரகம் தெரிவித்துள்ளது. காங்கோ நாட்டில் பரவி வரும் எபோலா வைரஸ் தொற்று பரவுவதை தடுக்க இது பயனுள்ளதாக அமையும் என்று ரஷ்ய விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர். காங்கோ மற்றும் உகாண்டா நாடுகளில் பரவி வரும் எபோலா வைரஸ் தொற்றை உலகளாவிய பொது சுகாதார அவசர காலம் என்று உலக சுகாதார அமைப்பு கடந்த 17 தேதி அறிவித்திருந்தது. இந்நாடுகளில் இருந்து வரும் பயணிகளுக்கு பரிசோதனை செய்யப்பட வேண்டும் என்றும் உலக சுகாதார அமைப்பு அறிவுறுத்தியுள்ளது. இந்தியாவில் எபோலா வைரஸ் தொற்று அறிகுறி யாருக்கும் இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், எபோலா தொற்று ஆப்பிரிக்காவின் பல்வேறு இடங்களில் பரவுவதை அடுத்து இந்தியா தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டு வருவதாக கூறியுள்ளது. உகாண்டாவிலிருந்து பெங்களூரு வந்த ஒருவருக்கு தொற்று அறிகுறிகள் இருந்ததை அடுத்து அவரது இரத்த மாதிரிகள் பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அதில் அந்த நபருக்கு எபோலா தொற்று இல்லை என்று கண்டறியப்பட்டது. உலக சுகாதார அமைப்பின் நெறிமுறைகளின் அடிப்படையில் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சகம் கூறியுள்ளது. பொதுமக்கள் பீதியடைய வேண்டாம் என்றும் தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என்றும் மத்திய சுகாதார அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. பிரதமரின் முத்ரா யோஜனா திட்டத்தின் கீழ் தொழில் தொடங்குவோருக்கு 10 லட்சம் ரூபாய் வரை மத்திய அரசு கடன் வழங்கி வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் கடன் பெற்றது தமக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்ததாக செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: என் பேர் வெங்கடேசன். நான் மணம கிராமம், செங்கல்பட்டு மாவட்டம். நான் வந்து கல்லூரி படிச்சுட்டு வேலை இல்லாத போது பிரதமருடைய முத்ரா திட்டத்தின் கீழ் நான் வந்து லோன் அப்ளை பண்ணியிருந்தேன். அந்த லோன் எனக்கு கிடைச்சிது. அந்த லோன் எனக்கு கிடைச்சதுனால என்னுடைய தொழில் வளர்ச்சிக்கு ரொம்ப உதவிகரமா இருந்தது. எனக்கு 5 லட்சம் கிடைச்சிது. அதுல வந்து பாத்தீங்கன்னா மாசம் மாசம் கட்டுறதுக்கும் தொழில் முனைக்கும் எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது. மற்ற தொழில் கடனை விட பிரதமருடைய முத்ரா திட்டத்தின் கீழ் வந்து பாத்தீங்கன்னா சுலபமா கிடைச்சிருது, ரொம்ப பெனிஃபிட்டாவும் இருக்கு.
1: ஹமாஸ் அமைப்பின் புதிய தலைவராக செயல்பட்டு வந்த முகமது ஒடே இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளார். இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அந்நாட்டு பிரதமர் திரு பெஞ்சமின் நேத்தன்யாகு, பாதுகாப்புத்துறை அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸின் உத்தரவிற்கேற்ப இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறியுள்ளது. கடந்த 2023 இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி பொதுமக்களை கடத்திச் சென்றதாக முகமது ஒடே மீது குற்றச்சாட்டு இருந்தது. இஸ்ரேல் தாக்குதலில் ஹமாஸ் தலைவர் எஜதைன் கொல்லப்பட்டதை அடுத்து முகமது ஒடே புதிய தலைவராக செயல்பட்டு வந்தார். தெற்கு லெபனானில் இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் 36 பேர் உயிரிழந்தனர். லெபனான் சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், இஸ்ரேலின் நகரங்கள் மற்றும் கிராமப்புற பகுதிகளில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறியுள்ளது. தெற்கு லெபனானில் உள்ள ஹெஸ்புல்லா அமைப்பின் கட்டமைப்புகளை அழிக்க தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்படும் என்று இஸ்ரேல் அறிவித்திருந்தது. இஸ்ரேலின் வடக்கு பகுதியில் ஹெஸ்புல்லா தாக்குதல் நடத்தி வருகிறது. IPL கிரிக்கெட் எலிமினேட்டர் போட்டியில் இன்று ராஜஸ்தான் அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. நியூ சண்டிகரில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணி நாளை மறுநாள் நடைபெறும் 2வது குவாலிஃபயர் போட்டியில் குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 7-5, 6-2 என்ற செட் கணக்கில் அர்ஜென்டினாவின் பிரான்சிஸ்கோ மரியானோ இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அதிகரித்து வரும் வெப்ப அலையை எதிர்கொள்ள மக்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டுமென்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியாவில் வர்த்தகம் செய்ய உலகளாவிய முதலீட்டாளர்களுக்கு வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் சட்டப்பூர்வமாக சரியானதே என்று உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. எபோலா வைரஸ் தொற்றுக்கு புதிய தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் எலிமினேட்டர் போட்டியில் ராஜஸ்தான் இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: நேரம் 12:50. இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை.
4: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
5: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
4: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ

0: परिवार
1: की कहानी डॉक्टर के सामने जिनसे हुई नादानी।
2: तुम रिपोर्ट्स लाई हो ना?
3: नहीं, मुझे लगा तुम लाए हो।
2: तुम हो ही भुलक्कड़।
3: भूल बस इतनी है कि तुमसे शादी कर ली।
1: लड़िए मत, जानिए आभा के बारे में।
4: आभा?
1: जी हाँ, मोदी सरकार की डिजिटल पहल जिसके तहत अब तक 86 करोड़ से अधिक नागरिक बनवा चुके हैं आभा यानी आयुष्मान भारत हेल्थ अकाउंट, जहाँ आप अपने मेडिकल रिकॉर्ड सुरक्षित रख सकते हैं और जब चाहें और जहाँ चाहें ये रिपोर्ट्स दिखा सकते हैं। आभा, सेहत के सफर में आपका हम सफर। आज ही आभा ऐप डाउनलोड करें या डायल करें 1-4-4-7-7।
5: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலை விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலை விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
6: நேயர்கள் இனி கேட்கலாம். ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை, மயிலாடுதுறை நீடூர் தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜின் பசந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
7: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை, கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
6: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நீடூர் மயிலாடுதுறை.
8: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
9: பல பாட பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
8: மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில்
9: பிஎஸ்சி பயோடெக்னாலஜி,
8: பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன், பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ், நியூட்ரிஷன், ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் டயட்டெடிக்ஸ்
9: போன்ற பல பாட பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
10: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசந்தன், இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி.
11: வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசந்தளி நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழலை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
12: வணக்கம்.
11: உங்க பேர் என்ன? என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
12: காரைக்கால் மேட்ல இருந்து.
11: சரிங்க பாப்பா, இன்னைக்கு நேர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
12: கதை.
11: எதை பத்தின கதை?
12: சிங்க கதை.
11: எங்க சொல்லுங்களேன்.
12: ஒரு ஊர்ல ஒரு சிங்க இருந்துச்சான். அந்த காடுல நிறைய விலங்குகள் இருந்துச்சான். அந்த சிங்க வந்து எல்லாருமே வேட்டையாடி சாப்பிடணும்னு நினைச்சுதான். அப்ப ஒரு முயல் வந்துச்சான். அங்க ஒரு பெரிய கிணறு இருந்துச்சான். அவங்க திட்டம் போட்டு சிங்கத்தை வந்துட்டு எழுப்பி ஐடியா போட்டு இந்த சிங்கத்தை கூட்டு வந்து, சிங்கையாரே சிங்கையாரே, இதை வந்துட்டு உங்களை மாரிய ஒரு கிணத்துல ஒரு சிங்கம் இருந்துச்சு, அது வந்துட்டு என்ன சொன்னிச்சுன்னா, உங்க சிங்கத்தை போய் கூட்டு வாயேன், உங்க சிங்கத்தை வேணா நான் தான் பானசாரி அப்படின்னு சொன்னிச்சான். அவ்வளவுதான். அடுத்ததா உலக பொங்கல் பத்தி பாட்டு பாட போறேன். பொங்குத பொங்கல் பொங்குதவே, புதுவண்ணம் நிரந்தரம் தங்குதவே, எங்கும் யாவரும் இந்த முறை எழுத்துளிர் ஒன்றே தெம்பு தரும். உணவு பொங்கல் இல்லாமல் உயிரோட இருப்பது செல்லாது. பணமும் அது தரும் நலன் எல்லாம், பயிர்கள் விரைப்பதன் பலனையாம். உழவு தொழில்தான் உணவு தரும், உடையும் அதனால் அணிய வரும். பழகும் மற்றுள்ள தொழிலாகும் பயிர்த்தொழில் என்றே விழா ஆகும். தங்கும் வெள்ளியும் இருந்தாலும் தானியம் ஒன்றே விருந்தாகும். இங்குதான் உண்மையை உணர்த்திவிடும், ஏற்றொழில் மிதிலிட துணிங்கிடும். உழவே செல்வம், உண்டு பண்ணம் உழைப்பே என்பம் கொண்டு வரும். உழவை தொழுவிட வரினாலே உற்ற இப்பொங்கல் திருநாளா, ஏழையும் செல்வரும் இங்கதமா இசை துல்லம் கழித்திடும் பொங்கல் இது. வாழ பயிர்த்தொழில் வளம் பெருகி வயது முதலும் வாழவே. இந்த பாடகர் பாடியவர் நாமக்கல் பே
4: சூப்பரா
13: பாட்டு பாடுனீங்களே. நீங்க குட்டியா இருக்கீங்களா, படிச்சு பெரிய ஆளுன பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
4: டாக்டர்.
13: சரிப்பா.

0: நீங்க வருங்காலத்துல சிறந்த மருத்துவராகிறதுக்கு காரைக்கால் பண்பை சார்பாக வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
2: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களின் மழலை மொழியில் நினைந்தோம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை, மயிலாடுதுறை நீடூர் தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வழங்கிய பசந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்கியோ தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நீடூர் மயிலாடுதுறை.
2: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
3: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பிஏ இங்கிலீஷ், பிபிஏ,
3: பிசிஏ, பிகாம், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி மேக்ஸ், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 உடன். நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் பன்னிசை.

0: நேரம் 1 மணி.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
2: இல்லைங்க, சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
3: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம் தற்பொழுது எல்கேஜி முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர் தரத்தில் ஓர் பள்ளி டெல்

பப்ளிக் பள்ளி CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.

0: நேர்களே, ஒரு நாட்டின் பொருளாதார சமூக வளர்ச்சிக்கு பெண்களின் பங்களிப்பு இன்றியமையாதது. இன்று பெண்கள் அனைத்து துறைகளிலும் தங்களின் திறமைகளை நிரூபித்து வருகின்றனர். அவர்கள் தங்களின் முழு திறனையும் வெளிப்படுத்த வேண்டுமானால் அவர்கள் வேலை செய்யும் இடம் பாதுகாப்பானதாகவும் கண்ணியமானதாகவும் இருக்க வேண்டும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் வாழ்வாதாரத்துக்கான சம உரிமையையும் சுதந்திரத்தையும் வழங்குகிறது. அந்த வகையில் ஒரு சிறந்த நிறுவன கட்டமைப்பு என்பது அங்குள்ள பெண் ஊழியர்கள் அச்சமின்றியும் தங்களுக்கு ஏதேனும் அநீதி இழைக்கப்பட்டால் அதற்கு சட்டப்பூர்வமான தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடும் பணியாற்றுவதில்தான் அடங்கியுள்ளது. இன்றைய நிகழ்ச்சியில் பணியிடத்தில் பெண்களுக்கான பாதுகாப்பு சட்டம் மற்றும் விளக்கங்கள் குறித்து நேரலையில் விளக்கம் அளிக்கிறார் நாகப்பட்டினம் வழக்கறிஞர் எஸ் ஆர் ராஜா சிங்காரவேலன் அவர்கள். நிலையத்திற்கு வருகை தந்துள்ள ஐயா அவர்களை வரவேற்று விடலாம். வருக, வணக்கம் சார்.
1: வணக்கம் மேடம்.
0: உங்களை பற்றிய சிறு அறிமுகம் நம் பண்பலை நேயர்களுக்கு.
1: நான் ராஜா சிங்காரவேலன், நாகப்பட்டினத்தில் வழக்கறிஞராக பணிபுரிஞ்சிட்டு இருக்கேன். மாவட்ட சட்டப்பணிகள் குழுவில், நாகப்பட்டினம் மாவட்டத்தோட சட்டப்பணிகள் குழுவில் ஏ பேனல் வழக்கறிஞராகவும் பணியாற்றிட்டு வரேன். என்னுடைய இளங்கலை சட்டப்படிப்பை சென்னை டாக்டர் அம்பேத்கரில் சட்டக்கல்லூரியில் முடித்தேன். அதன் பிறகு முதுகலை சட்டப்படிப்பை மத்திய பல்கலைக்கழகம் திருவாரூரில் முடிச்சுட்டு இப்போது கடந்த 5 வருடமாக பணியாற்றிட்டு வரேன்.
0: ஓகே சார், பெண்களுக்கு பணியிடங்களில் பாதுகாப்பு வழங்கும் சட்டம் பற்றி கூறுங்க, அதோட பின்னணி என்னன்றதை பற்றியும் விரிவாக சொல்லுங்க சார்.
1: கண்டிப்பாக மேடம். பெண்களுக்கு வந்து பணியிடங்களில் பாதுகாப்பு இருக்காங்கிறது இப்போ பெரும் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. என்ன மேடம், நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க, அதாவது பெண்கள் தங்களுடைய முழு திறமையை வெளிப்படுத்துறதுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து வாய்ப்பு வழங்கியிருக்கு. ஆனால் அதே சமயம் பாதுகாப்பு அங்கே இருக்காங்கிறது பெரும் கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதற்காக தான் நம்ம நாட்டில் வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ் ப்ரிவென்ஷன் ப்ராகிபிஷன் அண்ட் ரெட்ரஸல் ஆக்ட் 2013 2013 ஒன்றிய அரசால் ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு பணியிடங்களில் சக பணியாளர்களால், எல்லா பணியாளர்களையும் சொல்லலை, சில நபர்களால் ஏற்படக்கூடிய பாலியல் ரீதியான தொந்தரவுகளுக்கு பாதுகாப்பு அளிக்கிறதுக்காக இந்த சட்டம் கொண்டு வந்திருக்காங்க.
0: ஓகே சார்.
2: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
3: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
2: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்க தான் பார்த்தேன். இப்போ பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
4: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை, தஞ்சாவூர்.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: சார், இந்த சட்டத்தோட பின்னணி பத்தி நீங்க சொல்லுங்க சார். இப்ப சொன்னீங்களே இந்த சட்டத்தோட பின்னணி.
2: இந்த சட்டம் 2013 தான் ஒன்றிய அரசால கொண்டு வரப்பட்டது. ஆனா இதற்கான முன்னெடுப்புகள்னு பாத்தீங்கன்னா 1992 பவாரி தேவி வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜஸ்தான் மாநிலத்தில் நடைபெற்றது. இந்த பவாரி தேவி என்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு சோஷியல் ஒர்க்கர், அதாவது சமூக செயற்பாட்டாளர். அவங்க ராஜஸ்தான் அரசில் பணிபுரிஞ்சிட்டும் இருக்காங்க. அவங்களுடைய பிரதான பணி என்னவா இருந்ததுன்னா, குழந்தை திருமணத்தை தடுத்து நிறுத்துறது தான் அவங்களோட பணி. ஒவ்வொரு கிராமமாக போய் விழிப்புணர்வு ஏற்படுத்துறது, அந்த மாதிரி குழந்தை திருமணங்கள் நடைபெற்றதுன்னா அதை தடுத்து நிறுத்துறது, அது சம்மந்தமாக அரசுக்கு புகார் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த பவாரி தேவி வந்து இந்த மாதிரி ஒரு சமயத்தில் ஒரு 5 குழந்தையோட திருமணத்தை தடுத்து நிறுத்தினதன் எதிர்வினைவாக இவங்களுக்கு பாலியல் வன்கொடுமை நடைபெற்றது. அந்த 92 நடைபெற்ற வழக்கு 95 கீழமை நீதிமன்றம் விசாரணை நீதிமன்றத்தால் அனைவரும் விடுதலை செய்யப்பட்டாங்க. அதன் பிறகு உச்சநீதிமன்றம் வரைக்கும் அந்த வழக்கு போச்சு. இருந்த போதிலும் 1998 விசாகான்னு சொல்லிட்டு ஒரு சமூக செயற்பாட்டல அமைப்பு, என்ஜிஓ ஒன்று, இந்த மாதிரி பணியிடங்களில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய

0: பாலியல் தொந்தரவுகளிலிருந்து விடுபடுறதுக்கு உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்று தாக்கல் பண்ணுறாங்க. அந்த தாக்கல் பண்ண பொது வழக்கு பொதுநல வழக்கை பொறுத்த வரைக்கும் உச்சநீதிமன்றம் தானாக முன்வந்து தன்னுடைய சட்டம் இயற்றும் திறனை கொண்டு சில வழிகாட்டுதல்களை நிறுவுகிறாங்க. பின்னாடி நமது நிர்பயா வழக்கு மூலம் அமைக்கப்பெற்ற ஜேஎஸ் வர்மா கமிட்டி அதோட அறிக்கையை பொறுத்தும் இந்த 2013 சட்டம் கொண்டு வந்திருக்காங்க.
1: ஓகே சார், யார் யாருக்கெல்லாம் இந்த சட்டம் பொருந்தும் சார்?
0: இந்த சட்டம் வந்து பெண்கள் அனைவருக்கும் பொருந்தும், அனைத்து வயதினருக்கும் பொருந்தும். முக்கியமாக இது வந்து பணியிடத்தில் பெண்களுக்கான பாதுகாப்பு சட்டம். ஸோ அந்த இடத்துல பெண்கள் வேலையில் இருந்தாலும் சரி, வேலைக்குன்னு ஒரு இன்டர்வியூக்கு வந்திருந்தாலும் சரி, அந்த சமயத்தில் நடைபெறும் பாலியல் தொந்தரவுகளில் கூட இந்த சட்டம் வந்து பாதுகாப்பு அளிக்குது. இது மட்டுமல்லாது ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர்ன்ஸாக வந்திருப்பாங்க, அதாவது பயிற்சி பெற்றக்காக வந்திருப்பாங்க, அப்ரண்டிஸாக வந்திருப்பாங்க, நேர்முக தேர்வுக்காக வந்திருப்பாங்க. ஸோ இந்த நபர்களுக்கு உட்பட இந்த சட்டம் பொருந்தும்.
1: ஓகே சார், சட்டத்தை பொறுத்த மட்டும் பணியிடம் அப்படின்னா என்ன சார்? பணியிடம் எப்படி இருக்கணும், பணியிடம்னா என்ன?
0: பணியிடம் என்பது ஒன்றிய மாநில அரசுகளோட அரசு துறை அலுவலகங்களாக இருக்கலாம், தனியார் நிறுவனங்களாக இருக்கலாம், விளையாட்டு பயிற்சி கூடங்களாக இருக்கலாம், கல்விக்கூடங்கள், மருத்துவமனை மற்றும் வீடு. இது எல்லாமே பணியிடம்ங்கிற இந்த சட்டத்தை பொறுத்த வரையறையில் கண்டிப்பாக வரும். அது மட்டும் இல்லாத 10 நபர்களுக்கு மேற்பட்ட பணியிடங்கள் வந்து பணியாளர்கள் பணிபுரியும் இடத்துக்கு வந்து ஒழுங்கமைக்கப்பட்ட பணியிடம்னு சொல்லுவாங்க. அமைப்பு சாரா பணியிடம், இப்போ வீடுலாம் பார்த்திங்கன்னா 10 மேற்பட்ட நபர்கள்லாம் வேலை செய்ய மாட்டாங்க. ஸோ அது அமைப்பு சாரா பணியிடமாக இதில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு.
1: அடுத்து பாலியல் தொந்தரவு அப்படின்னா என்ன சார்?
0: இந்த சட்டத்தோட முக்கியமான சாராம்சமாக இந்த பிரிவை தான் நம்ம சொல்லுவோம். இது வந்து இந்த சட்டத்தில் பிரிவு 2 சப்கிளாஸ் என் அப்படின்னு சொல்லப்படுற பிரிவில் வந்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. எந்தெந்த செயல்பாடுகள் எதிர்மனுதாரர்களால் செய்யப்படும், எந்தெந்த செயல்பாடுகள் இந்த சட்டத்தை பொறுத்து பாலியல் தொந்தரவாக கருதப்படும்னா, தொடுதல் அல்லது தொட முயற்சித்தல், அட்டம்ப்ட் இருந்தாலே அதை வந்து பாலியல் தொந்தரவாக கருதலாம், பாலியல் குறியீடுகள் செய்தல், ஆபாச படங்களை காட்டுதல், காண வைத்தல், இரட்டை அர்த்தத்தில் பேசுதல், ஆபாசமாக பேசுதல், இது அனைத்தும் வந்து பாலியல் தொந்தரவாக இந்த சட்டத்தின் கீழ் பாடுபடும்.
1: ஓகே சார், வேறு ஏதாவது பணிச்சூழலில் இந்த மாதிரி துன்புறுத்தல்கள் வந்து சேருமா சார்?
0: கண்டிப்பாக. இப்போ வந்து மேற்சொன்னது, அதாவது பிரிவு 2 சப்கிளாஸ் எண்ணில் சொன்னது வந்து என்னென்ன செயற்பாடுகள்னு நம்ம பேசணும். இப்போது பிரிவு சப்கிளாஸ் 3 சப்கிளாஸ் 2 வந்து என்னென்ன பணிச்சூழல்களில் இந்த சட்டம் வந்து அப்ளை ஆகுங்கிறத சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ இருக்கலாம். இப்போ ஒரு பெண் வந்து ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு வந்து சில பாலியல் தொந்தரவுகள் செய்கிறாங்க, அதன் மூலமாக அவங்களுக்கு அந்த எதிர்மனுதாரர் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, உனக்கு நான் ப்ரமோஷன் தரேன், உனக்கு வந்து முதன்மை பணியிடம் தரேன், ப்ரிஃபரன்ஸ் உனக்கு அதிகமாக தரேன்னு சொல்லி ஒரு ப்ராமிஸ் தரதோ, இல்லை எனக்கு என்னோடய கண்ட்ரோலுக்கு கீழே தான் இருக்கேன், என்னுடைய சூப்பர்விஷனுக்கு கீழே தான் இருக்கேன், என்னுடைய சபார்டினேட்டை தான் நீ இருக்கீங்க அப்படிங்கும்போது உனக்கு எந்த விதமான ப்ரமோஷனும் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பாலியல் நகர்வுகளை முன்வைக்கிறதோ, இல்லைன்னா நீ வேலைக்கு இருக்கிறதே என்னுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது, உன்னுடைய ரிப்போர்ட்ஸை வந்து என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும், நீ என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும், அந்த மாதிரி அச்சுறுத்தல்கள் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் வேலை செய்யும் போது அடிக்கடி குறுக்கீடுகள் செய்கிறது, ஜாடை மடையாக பேசுகிறதோ, இல்லை வேறு ஒரு நபர்கிட்ட சொல்லி பேச வைக்கிறதோ, ஒரு அசாதாரணமான ஒரு சூழ்நிலை, வேலை சூழ்நிலையை உருவாக்குறது. இது மட்டும் இல்லாமல் வேறு சில நபர்கள், நேரடியாக இல்லாமல் வேறு சில நபர்கள்ட்ட சொல்லி அவங்க அவமானப்படுத்துறது, அவங்கள வந்து மன அழுத்தத்திற்கு உள்ளாக்குறது, இது எல்லாமே வந்து இந்த பாலியல் தொந்தரவு கீழே தான் வரும்.
1: ஓகே சார், தொடர்ந்து நான் பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: நேர்களை, நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்தர் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்தர் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சோல் அமுது தார்பாய்கள் கிரீன் நெட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நாளை நிகழ்ச்சி கணத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நாளை நிகழ்ச்சி கணத்தையும் வழங்குவோர் அனில் பாஸ்தா.
5: அம்மா அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
6: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
0: நாளை நிகழ்ச்சி கணத்தையும் வழங்குவோர் ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன் கொல்லுமாங்குடி மயிலாடுதுறை.
7: டிகிரி கேட்டரிங் மற்றும் ITI படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
0: நாளை நிகழ்ச்சி கணத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.

0: பேரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட்ட தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.

0: www.daily-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है।
1: இது நம் காரைக்கால் பண்பலை 100.3. பணியிடத்தில் பெண்களுக்கான பாதுகாப்பு சட்டம் மற்றும் விளக்கங்கள் குறித்து நேரலையில் விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கிறார் நாகப்பட்டினம் வழக்கறிஞர் எஸ் ஆர் ராஜா சிங்காரவேலன் அவர்கள். தொடர்ந்து பேசலாம் நேயர்களே. சார், இந்த சட்டத்தின் கீழே வந்து யார் யார் புகார் அளிக்கலாம் சார்?
2: இந்த சட்டத்தின் கீழ் முதல்ல ஃபஸ்ட்டு ரைட் டு கம்ப்ளைண்ட் வந்து பாதிக்கப்பட்ட பெண், அதாவது அக்ரீவ்டு பர்சன் சொல்லுவாங்க, எந்த பெண் பாலியல் தொந்தரவுக்கு உள்ளாகிறாங்களோ அவங்க வந்து முதல் உரிமை பெற்றவர். சில சமயங்களில் வந்து அந்த பெண்ணால் மன அழுத்தத்துக்கு உள்ளாகப்பட்டு அவங்களால புகார் கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கலாம். அந்த சமயத்தில் அவங்களுடைய உறவினரோ சட்ட வாரிசோ அந்த பெண்ணோட அனுமதியோடு கண்டிப்பாக புகார் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த பாதிக்கப்பட்ட பெண் சில அவசர உதவி எண்கள், இந்த நிகழ்ச்சியோட கடைசியில் நான் அந்த அவசர உதவி எண்களை தரேன், அந்த மாதிரி கொடுக்கப்படுற அவசர உதவி எண்கள் மூலமாக தேசிய மாநில அல்லது மாநில மகளிர் ஆணையத்திற்கு புகார் கொடுத்துருந்தா அதிலிருந்து வரக்கூடிய அலுவலர்கள் கொடுக்கலாம். இந்த சம்பவத்தை பற்றி தெரிந்த வேறு எந்த நபரும் ஆனால் அந்த பெண்ணோட அனுமதியோடு தாராளமாக இந்த புகார் கொடுக்கலாம்.
1: ஓகே சார், புகார் வந்து எந்த முறையில் இருக்கணும் சார்?
2: புகார் வந்து எழுத்துப்பூர்வமான புகாராக தான் இருக்கணும். அதாவது கம்ப்ளைண்ட் ஷுட் பி இன் ரைட்டிங். அதை அந்த பாதிக்கப்பட்ட பெண் தனக்கு நடந்த சம்பவங்களை பாதிப்புகளை தேதி வாரியாக எழுத்துப்பூர்வமான புகாராக தான் கொடுக்க முடியும். அவசர எண்கள் உதவி எண்கள் மூலமாகவும் புகார் கொடுக்கலாம். அந்த அமைப்பை சேர்ந்த நபர்கள் வந்து புகாரை கொடுக்கும்போது அலுவலர்கள் அவர்களாக இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட வாக்குமூலத்தை எடுத்துக்கிட்டு அதை அவங்க வந்து எழுத்துப்பூர்வமான புகாராக தருவாங்க. இப்போது இந்த நவீனப்படுத்தப்பட்ட சமயத்தில், டிஜிட்டல் இந்தியா சமயத்தில், ஷீ பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சில்ட்ரன் டெவலப்மெண்ட், அவங்க ஒன்றிய அரசோட ஒரு மினிஸ்ட்ரி கீழே செயல்படுற ஒரு இணையதளம். அதில் நம்மளுடைய ஆண்ட்ராய்டு இல்லைனா ஆப்பிள் மொபைல் ஃபோனில் மிஷன் சக்தின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை நீங்கள் பெண்கள் அனைவரும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஆப்பில் உங்களுடைய மொபைல் எண் மூலமாகவோ ஓடிபி மூலமாகவோ கொடுத்து நீங்கள் ஒரு புகாரை பதிவு செய்யலாம். அல்லன்னா டைரெக்டாக அந்த இணையதளத்திலே, அந்த ஷீ பாக்ஸ்ன்னு சொல்லப்படுற வெப்சைட்லேயே நீங்கள் டைரெக்டாக கொடுக்கலாம்.
1: ஓகே சார், அதாவது மிஷன் சக்தி அல்லனா ஷீ பாக்ஸ்,
2: ஷீ பாக்ஸ்
1: அப்படின்ற வெப்சைட்டில் போய் நம்ம வந்து நம்மளோட புகாரை வந்து நம்ம பதிவு செஞ்சுக்கலாம்.
2: ஆமாம்.
1: அடுத்ததான் யார் யார்கிட்ட சார் புகார் அளிக்கலாம்?
2: நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், 10 நபர்களுக்கு மேற்பட்ட இடத்தை வந்து ஒழுங்கமைக்கப்பட்ட பணியிடமாக சொல்லுவோம், அதாவது ரெகுலேட்டட் ஒர்க் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை 10 நபர்களுக்கும் குறைவாக தான் பணியில் இருக்காங்க, இல்லை வீடு இந்த மாதிரி சிறிய இடங்களில் இருக்காங்கன்னா அது அமைப்பு சாரா பணியிடமாக கருதப்படும் இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம எந்த இடத்துல அந்த பாதிக்கப்பட்ட பெண் இருக்காங்களோ வேலை செய்கிறாங்களோ அதை பொறுத்து தான் வந்து அந்த புகாரை யார்கிட்ட கொடுக்கணுங்கிறது இந்த சட்டம் வரைய இருக்குது. நீங்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட பணியிடங்களில் வேலை செஞ்சீங்கன்னா, அதாவது 10 நபர்களுக்கு மேற்பட்ட ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க, அங்கே உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுது, அந்த பெண்களுக்கு ஏற்படுதுன்னா உள்ளக புகார் குழு, அதாவது இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, இதை அமைக்க வேண்டியது அந்த பணியமர்த்துபவரின் கட்டாய கடமையாகும். அதை வந்து அவங்க மீறவே முடியாது. அதை மீறினாங்கன்னா அதற்கான தண்டனைகள் இந்த சட்டத்திலேயே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த வீடு மாதிரியான இடங்கள், இல்லை இந்த அமைப்பு சாரா இடங்களில் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு அநீதி இழைக்கப்படுது அப்படின்னா, மாவட்ட ஆட்சியரின் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய லோக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து நம்ம புகார் கொடுக்கலாம்.
1: ஓகே சார், இப்போ நெக்ஸ்ட் உள்ளக புகார் குழுனா அங்கே என்ன சார் இருக்கணும்?
2: இப்போ உள்ளக புகார் குழுனா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒழுங்கமைக்கப்பட்ட பணியிடங்களில் 10 நபர்களுக்கு மேலே பணி புரிகிற எல்லா இடத்துலையும் இந்த கட்டாயம் இந்த அமைப்பு இருக்கணும், இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டிங்கிறது இருக்கணும்.
1: ஓகே சார்,
2: இதனுடைய தலைவர் யாராக இருப்பாங்கன்னா

0: இந்த கமிட்டியோட தலைவர் வந்து அந்த இடத்திலேயே வேலை செய்யக்கூடிய மூத்த பெண் பணியாளர். இதில் அடுத்த கட்டமாக அவங்களுக்கு உதவி புரிகிற மாதிரி உறுப்பினர்கள் இருப்பாங்க. உறுப்பினர்களில் வந்து குறைந்தபட்சம் இரு நபர்கள் வந்து சட்டம் சார்ந்த அறிவு உள்ள நபர்களாக இருக்கணும். சட்டம் சார்ந்தோ இந்த சமூக நலன் சார்ந்தோ இந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணுற, இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுங்கிற ஃபீல்டில் ஒர்க் பண்ணுற நபர்களாக இருக்கணும், இதை பற்றி தெரிந்த நபர்களாக இருக்கணும். அந்த இந்த கமிட்டியோட நடுநிலைத்தன்மையை உறுதிப்படுத்துறதுக்காக வெளி நபர் ஒருத்தரும் இந்த கமிட்டியில் இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு சமூக செயற்பாட்டாளராகவோ ஒரு நான் கவர்மெண்டலாக இருக்கணும், என்ஜிஓலேருந்தோ கண்டிப்பாக இருப்பாங்க. இந்த குழுவோட அமைப்பு விகிதம் எப்படி இருக்கணும்னா, சரிபாதி நபர்கள் வந்து இதில் பெண்கள் கட்டாயம் இருக்கணும். இதுதான் உள்ளக புகார் குழுவோட அமைப்பு.
1: ஓகே சார், அடுத்தது உள்ளூர் புகார் குழுவோட அமைப்பு எப்படி இருக்கணும் சார்?
0: உள்ளூர் புகார் குழு அதாவது லோக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டிங்கிறது அமைப்பு சாரா பணியிடங்கள், இது பொதுவாக எல்லா நிறைய இடங்களில் இதுதான் தேவைப்படும். இது வந்து இதோடைய தலைவர் யாராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மாவட்ட அலுவலர்னு சொல்லப்படுற மாவட்ட ஆட்சித்தலைவரோடைய அவங்களால் நேரடியாக நியமனம் செய்யப்பட்ட, பரிந்துரை செய்யப்பட்ட ஒரு பெண் இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு மூத்த பெண் உறுப்பினராக இருக்கணும், அவங்க கட்டாயம் ஒரு சமூக செயற்பாட்டாளராக இருக்கணும். இது மட்டும் இல்லாமல் நோடல் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு அந்தந்த தாலுக்காலேருந்து வார்டு ரெப்ரசன்டேஷனுக்காக இல்லை பிளாக் ரெப்ரசன்டேஷனுக்காக ஏதாவது ஒரு உறுப்பினரை ஒவ்வொரு தாலுக்காலேருந்தோ வார்டுலேருந்தோ பிளாக்லேருந்தோ எடுத்து ஒரு நபரை வந்து வச்சுருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் வெளிநபர்கள், இந்த சமூக செயற்பாட்டாளர்கள்லாம் இருப்பாங்கல்ல, என்ஜிஓஸ்லேருந்து வந்திருப்பாங்க. ஸோ இவங்களில் ரெண்டு நபர்களை வந்து நியமிக்கிற அதிகாரம் மாவட்ட அலுவலருக்கு இருக்குது. அந்த ரெண்டு நபரில் கட்டாயம் ஒரு நபர் பெண்ணாக இருக்க வேண்டும். இது மட்டுமல்லாது அனைத்து சமூகங்களிலிருந்து பங்கு பிரதிநிதித்துவம் இருக்கணுங்கிறதுனால பிற்படுத்தப்பட்ட அல்லது பட்டியலின சமூகம், அப்படி இல்லைன்னா பழங்குடி சமூகத்திலிருந்து கண்டிப்பாக ஒரு நபர் இருக்கணும். இது இல்லாமல், இவங்கெல்லாம் இல்லாமல் எக்ஸ் அஃபீஷியோவாக டிஃபால்ட்டாகவே அதில் ஒரு மெம்பர் இருப்பாங்க. அவங்க யாருன்னா மாவட்ட சமூக நல அலுவலர், டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்களும் அந்த குழுவில் இருப்பாங்க. இவங்கள்ட்ட நீங்கள் வந்து உங்களுடைய புகாரை கொடுக்கலாம்.
1: ஓகே சார், புகார் அளிக்கிறதுக்கு வந்து கால வரையறைன்னு ஏதாவது இருக்கா சார்?
0: கண்டிப்பாக இருக்கு மேடம். அதாவது ஒரு பெண் பாதிப்புக்கு உள்ளாகிறாங்கன்னா அந்த சம்பவம் நடந்த தினத்திலிருந்து 90 நாட்களுக்குள்ளார கட்டாயம் அந்த புகாரை பதிவு செய்யணும். தொடர் சம்பவங்களாக இருக்கும், சில சமயம் வந்து ஒரு வாரத்தில் ஒரு கேப்பில் பண்ணியிருக்கலாம், இல்லை ஒரு மாதம் கண்டினியூவஸ் ஹராஸ்மெண்ட் இருக்கலாம். ஸோ எது இருந்தாலும் அந்த லாஸ்ட் டேட் ஆஃப் இன்சிடென்ட், கடைசியாக பாதிக்கப்பட்ட தினம் என்னவோ அதிலிருந்து 90 நாட்களுக்குள்ளார கொடுக்கணுங்கிறது இந்த சட்டம் சொல்லுது. இருந்தாலும் சில சமயங்களில் அந்த 90 நாட்களுக்குள்ளார கொடுக்க முடியாத சூழ்நிலை, சில அசாதாரண சூழ்நிலைகள் ஏற்படலாம். அதையும் கருத்தில் கொண்டு சில உரிய காரணங்கள் இருப்பின் மேலும் 3 வரைக்கும், அதிகபட்சம் 6 இந்த கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணிடணும்.
1: ஓகே சார், இதனால் வந்து கால விரயம் ஏதாவது ஏற்படுமா சார் புகார் அளிக்கிறதுனால?
0: கட்டாயம் ஏற்படாது. நிறைய பேர் வந்து கோர்ட்டு கேஸ்ன்னு போகிறதுக்கே பயப்படுறதுக்கு மெயின் காரணம் வந்து நம்ம போனால் டைம் ஆகிடும், நமக்கு உரிய நேரத்தில் நீதி கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதில் நீங்கள் ஒரு புகார் கொடுக்குறீங்கன்னா இது வந்து உரிய குறுகிய கால நடவடிக்கைக்குள்ளாரே தான் இருக்கும். அதாவது 90 நாட்களுக்குள்ளார இந்த விசாரணையை கண்டிப்பாக முடிக்கணும். நீங்கள் ஒரு ஒரு பாதிக்கப்பட்ட பெண் வந்து ஒரு புகார் கொடுக்குறாங்கன்னா 7 அந்த யார் மேலே புகார் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்படணும். விசாரணையை அதிகபட்சம் 90 முடிக்கணும். விசாரணை முடித்து விசாரணை அறிக்கையை 10 தாக்கல் பண்ணிடணும். அதிலிருந்து 60 துறை ரீதியான நடவடிக்கையோ காவல்துறை நடவடிக்கையோ எது எந்த நடவடிக்கை பரிந்துரைக்கப்பட்டிருக்கோ அந்த நடவடிக்கையை எடுத்தாகணும். மேல்முறையீடுக்குமே 90 தான் டைம். ஸோ அதனால் நீங்கள் வந்து டயத்தை பற்றி இதில் கவலைப்பட தேவையில்லை. 90 உங்களுக்கு வந்து என்ன ரெமிடி கிடைக்கணுமோ அது கிடைச்சிரும் இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும்.
1: ஓகே சார், தொடர்ந்து நாம் பேசலாம் ஒரு சிறு விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
2: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம்.
3: 2025-26 கல்வியாண்டில் அரசு பொதுத் தேர்வில் அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்று 10 494 மதிப்பெண்களும், 12 581 மதிப்பெண்களும் பெற்று மாநில மற்றும் மாவட்ட அளவில் வெற்றி பெற்றுள்ளனர்.
2: தற்பொழுது LKG முதல் 11 வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.

0: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
1: மதிப்பெண் மட்டுமல்ல சாதனையும் உறுதி.
0: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
1: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நேர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உளங்கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: நேயர்களுக்கு உளங்கணிந்த நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோர் கோபால் பல்புடி,
6: கோபால் வி டூத்பேஸ்ட்,
7: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத்பேஸ்ட்.
4: நேயர்களுக்கு பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலின் உளங்கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
4: நேயர்களுக்கு ஆர்கேஜி நெய்யின் உளங்கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
8: சுத்தமான பசு நெய்ங்கிறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
9: ஆர்கேஜி நெய்.
4: இணைந்திருக்கிறோம் நேர்களை தினம் காரைக்கால் பண்பலை 100.3. பணியிடத்தில் பெண்களுக்கான பாதுகாப்பு சட்டம் மற்றும் விளக்கங்கள் குறித்து நேரலையில் விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கிறார் நாகப்பட்டினம் வழக்கறிஞர் எஸ் ஆர் ராஜசிங்கார வேலன் அவர்கள். தொடர்ந்து நாம் பேசலாம் நேர்களே. பாடலுக்கு முன்னாடி புகார் அளிக்கிறத பத்தி பேசிட்டு இருந்தோம் சார். இப்ப புகார் கொடுத்தோன்னா அந்த காரணத்திற்காகவே சில எதிர்வினைகள் எழும் இல்லையா? அப்படி இருக்கிற சமயத்தில் புகார் அளித்த பெண்ணுக்கு கிடைக்கும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னென்ன சார்?
10: இந்த சட்டத்தில் இருக்கிற மிக முக்கியமான அம்சமே இதுதான். பொதுவாக ஒரு புகார் நம்ம அளிக்கிறோம்னா அது வந்து குற்ற சம்பவத்துக்கு நமக்கு தெரியாத நபர்களாக இருக்கலாம், இல்லை வெளியில் நடக்கக்கூடிய சம்பவங்களாக இருக்கலாம். ஆனால் இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் புகார் அளிக்கிற இடமே வந்து நாம் பணிபுரிகிற ஒரு சூழல் தான். அப்போது நாம் எதிர்மனுதாரராக சேர்த்து

0: இருக்கக்கூடிய நபர் வந்து அங்கேயே வேலை செய்கிற நபராக இருப்பார். ஸோ அவர் நமக்கு சுப்பீரியராக கூட இருக்கலாம், இல்லை நம்ம கூட வேலை பார்க்குற நபராக இருக்கலாம். அவங்களுக்கு சில அவங்களால சில எதிர்வினைகள் ஏற்படும் அப்படிங்கிற அச்சத்தை நீக்கிறதுக்காக இந்த சட்டமே சில பாதுகாப்புகளை அந்த பெண்ணுக்கு அளிக்கிறாங்க. விசாரணை நடைபெறும் சமயம், அதாவது அந்த 90 நாட்களில் அந்த பெண்ணுக்கு விடுப்பு, சம்பளத்துடன் கூடிய விடுப்பு வந்து 3 மாத காலம் வரைக்கும் வழங்கலாம். அது அந்த குழுவோட முடிவு தான். அது மட்டும் இல்லாமல் அந்த பெண் கோரிக்கை வைக்கும் பட்சத்தில், இந்த மாதிரி வந்து நான் இந்த நபருக்கு தான் எதிராக தான் புகார் அளிக்கிறேன், இவங்க என்னுடைய மேலதிகாரியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பட்சத்தில், அவங்களுடைய கட்டுப்பாட்டு கீழே அந்த பெண் வேலை செய்யாமல் இருக்கிறதுக்கு பணியிட மாற்றம் செய்ய பரிந்துரை செய்யலாம்.
1: ஓகே சார், பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வந்து விடுப்பு ஏதாவது இருக்கா சார்?
0: கண்டிப்பாக, இந்த 90 நாட்கள் காலத்தில் ஆல்ரெடி நம்ம சொல்லது தான், 90 நாட்கள் காலத்தில் இந்த மொத்த விசாரணையே நடந்து முடிஞ்சிடும். ஸோ அந்த டயத்தில் அந்த பெண் வந்து எழுத்துப்பூர்வமான கோரிக்கை மூலமாக கேட்டாங்கன்னா 3 மாத காலம் வந்து அவங்களுக்கு சம்பளத்துடன் கூடிய விடுப்பு வரைக்கும் அளிக்கலாம்.
1: ஓகே சார், சமரச நடவடிக்கைகள் ஏதாவது இருக்குமா சார் இதில்?
0: அதாவது இதில் சமரச நடவடிக்கைகள்னால் கன்சிலியேஷன்னு சொல்லுவாங்க. இந்த கன்சிலியேஷன் செட்டில்மெண்ட்டுங்கிறது எப்படி இருக்கலான்னா, பணம் கண்டிப்பாக அதில் இன்வால்வ் ஆகக்கூடாது. ஆனால் அதற்கு பதிலாக சில பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து, இவர் வந்து இனி எனக்கு எதிராக செயல்பட்ட அந்த எதிர்மனுதாரர் என்னிடம் மன்னிப்பு கேட்டாலே போதுமானது, இல்லை இனி என்கிட்ட இப்படி நடந்துக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு உறுதிமொழியை அளிக்கிறாங்க, அதுவே போதுமானதுன்னு நினைக்கும் பட்சத்தில் அந்த சமரச நடவடிக்கைகள் மூலமாக இந்த புகாரை முடிச்சுக்கலாம்.
1: ஓகே சார், என்னென்ன மாதிரியான பரிந்துரைகள் வந்து இதில் செய்யப்படலாம் சார்?
0: இப்போ விசாரணை காலத்தில் இந்த விசாரணை குழுவோட முடிவு தான் இது எல்லாமே. இப்போ விசாரணை முடிந்து இந்த நபர் வந்து இந்த குற்றத்தை செஞ்சுருக்காரு அப்படின்ற சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்கன்னா, அவங்க வந்து சில ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுப்பாங்க. என்னென்னன்னா, டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன்ஸ், அதாவது துறை ரீதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளலாம். அவங்களுக்கு வந்து சர்வீஸ் ரூல்ஸ் பிரகாரம் அவங்களுக்கு வந்து மிஸ்கான்டக்ட்னு அவங்க மேலே அக்யூசியேஷன் கொடுத்து டிபார்ட்மெண்டல் என்கொயரி நடத்தலாம். அவங்களுடைய சம்பளத்திலிருந்து ஒரு இந்த சம்பவத்துக்கு தகுந்த மாதிரி, அதாவது பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நடந்த குற்ற சம்பவத்துக்கு ஏற்றவாறு நஷ்ட ஈட்டு தொகையை அவங்களுடைய சம்பளத்திலேருந்து, எதிர்மனுதாரருடைய சம்பளத்திலேருந்தே பிடிக்கலாம். இந்த தொந்தரவுகள் வந்து உறுதி செய்யப்பட்டதுன்னா காவல்துறை நடவடிக்கை, அதாவது எஃப்ஐஆர் கேஸ் மூலமான அந்த நடவடிக்கைகளும் பரிந்துரை செய்யலாம்.
1: ஓகே சார், சம்டைம்ஸ் வந்து பெண்களே வந்து பொய்யான குற்றச்சாட்டு வந்து விடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இல்லையா, அப்படி வந்து அவங்க செஞ்சிட்டாங்கன்னா அதுக்கான நடவடிக்கை என்னென்ன சார்?
0: அதாவது இந்த விசாரணை குழுவானது இந்த பாதிக்கப்பட்ட பெண் என்ன சொல்லப்படும் நபர் வந்து கொடுத்த குற்றச்சாட்டுகள் வந்து பொய்யான குற்றச்சாட்டு என தெரிய வந்ததுன்னா, அந்த பெண், பாதிக்கப்பட்ட பெண் அந்த புகார் அளித்த நபருக்கு இந்திய தண்டனை சட்டப்படி, அதாவது இப்போ இருக்கிற பாரதிய நியாய சங்கீதப்படி, பொய் புகார் அளித்ததற்கான என்ன தண்டனையோ அதை வந்து அவங்களுக்கு வழங்கலாம், அதற்கான பரிந்துரைகள் வழங்கலாம்.
1: ஓகே சார், மேல்முறையீடு ஏதாவது இருக்கா சார் இதுக்கு?
0: கண்டிப்பாக, 90 நாளில் இந்த டோட்டல் என்கொயரி ப்ராசஸே முடிஞ்சிடும். அதாவது இந்த டொமஸ்டிக் என்கொயரின்னு சொல்லப்படுற இந்த கம்ப்ளீட் ப்ராசஸே முடிஞ்சிடும். அதன் அடிப்படையில் ஒரு விசாரணை அறிக்கை தாக்கல் செய்யப்படும். அந்த விசாரணை அறிக்கையோட நகல் வந்து அந்த எதிர்மனுதாரருக்கு வழங்கப்படும். நீங்கள் குற்றவாளி அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த காப்பி ஒன்று கொடுத்துருவாங்க. அதை எடுத்துக்கிட்டு அவங்க உரிய நீதிமன்றத்துக்கு அவங்க போகலாம். இப்போ வந்து அரசு சார்ந்த ஒரு நிறுவனத்தில் இருக்காங்கன்னா அவங்களுக்குன்னு சில ட்ரிபுனல்ஸ் இருக்குது, தீர்ப்பாயங்கள் இருக்குது, அந்த தீர்ப்பாயங்களுக்கு போகலாம். அது இல்லாத நபர்கள் வந்து மேலே ஹைகோர்ட்டுக்கு டைரெக்டாகவே போகலாம்.
1: ஓகே சார், தொடர்ந்து நாம் பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: நேர்களே, பணியிடத்தில் பெண்களுக்கான பாதுகாப்பு சட்டம் மற்றும் விளக்கங்கள் குறித்து நேரலையில் விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கிறார் நாகப்பட்டினம் வழக்கறிஞர் எஸ் ஆர் ராஜா சிங்காரவேலன் அவர்கள். தொடர்ந்து நாம் பேசலாம் நேர்களே. பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வேறு என்னென்ன பாதுகாப்பு சார் வழங்கப்படுது?
1: இந்த சட்டத்தோட இன்னொரு முக்கியமான அம்சம் வந்து இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட முகவரி, அடையாளம், பெயர் எல்லாமே எந்த விவரங்களும் வெளியிடுவதற்கு சட்ட ரீதியான ஒரு தடை இருக்குது. அந்த சப்போஸ் அதை மீறி ஒரு நபர் வெளிப்படுத்துகிறாங்க, இந்த எதிர்மனுதாரரே வந்து என் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு வெளியில் திரும்ப சொல்லிட்டாங்க, அப்படி இல்லைன்னா அந்த உள்ளக புகார் குழுலையோ இல்லை உள்ளூர் புகார் குழுவில் இருக்கிற நபரே ஒரு உறுப்பினரே வந்து அவ்வாறு செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு 5,000 ரூபாய் வரைக்கும் அபராதமும் அந்த குழுவிலேருந்து உடனே அவங்க விடுவிக்கப்படுவாங்க. அதனால் கான்ஃபிடென்ஷியாலிட்டிங்கிறது இங்கே இந்த இடத்துல ரொம்ப மெயின்டைன் பண்ணுறாங்க.
0: ஓகே சார், உள்ளக புகார் குழு அமைக்கப்படலை அப்படின்னா பணியமர்த்தப்பட மீது என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும் சார்?
1: ஒரு எம்ப்ளாயர் வந்து அவருடைய ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் டியூட்டி இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி, இந்த ஆக்ட் வந்து 2013 வந்துட்டு வந்ததுலேருந்து நோட்டிஃபை பண்ணதுலேருந்து உடனடியாக அந்த உள்ளக புகார் குழுவை அமைக்கணும். அப்படி அமைக்கலை தவறிட்டார் அப்படின்னாங்கன்னா முதல் தடவை அது கண்டுபிடிக்கப்படுதுன்னா 50,000 ரூபாய் வரைக்கும் அவங்களுக்கு அபராதம் கொடுப்பாங்க. இரண்டாவது முறை அந்த அபராதம் செலுத்தி திரும்பவும் மீண்டும் அவங்க அந்த இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டியோ இல்லை அந்த கம்ப்ளைண்ட் கமிட்டி சம்பந்தமான நடவடிக்கைகள் எடுக்காமல் இருந்தாங்கன்னா ட்வைஸ் த பனிஷ்மெண்ட், அதாவது 2 முறை, அதாவது கிட்டத்தட்ட 1,00,000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு அபராதம் கொடுப்பாங்க, மற்றும் அந்த நிறுவனத்தின் தொழில் செய்யும் உரிமம் ரத்து செய்யப்படும்.
0: பணி அமர்த்துறாங்கன்னா அவங்களோட கடமை வந்து என்னென்னவா இருக்கணும் சார்?
1: இந்த எம்ப்ளாயரோட முக்கியமான டியூட்டி என்னன்னா அந்த சூழல், அந்த பெண்களுக்கு அந்த பணியிடம்ங்கிறது பாதுகாப்பான ஒரு சூழலாக இருக்கணுங்கிறத ஊர்ஜிதப்படுத்தணும். அதே மாதிரியே இந்த சட்டத்தை குறித்த விழிப்புணர்வுகளை அடிக்கடி ஏற்படுத்தணும். பயிற்சி பட்டறைகள் நடத்தலாம், முகாம்கள் நடத்தலாம். இந்த உள்ளக புகார் குழு அமைச்சாங்கன்னா அந்த புகார் குழுவை எப்படி அணுகிறதுங்கிற விவரத்தை பணியிடத்தில் பொது வெளியில் அந்த அனைத்து பணியாளர்களுக்கும் கண்ணில் படுமாறு வந்து அதை வந்து ஒட்டி வைக்கணும். ஸோ அந்த பாதிக்கப்பட்ட பெண் வந்து எந்த தடையும் இல்லாமல் அவங்கள அணுகிறதுக்கு உரிய உதவி செய்யணும். அப்படி

0: உங்களால் உதவி செய்ய முடியலன்னா எந்த மாற்று வழிகள், மாநில உரிமை மகளிர் ஆணையம் இல்லைன்னா தேசிய மகளிர் ஆணையம் இல்லை காவல்துறை நடவடிக்கைகள் எல்லாத்துக்கும் அவங்க போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும்.
1: ஓகே சார், நீங்கள் முன்னமே சொன்ன மாதிரி உதவி எண்கள் என்னென்ன சார் இருக்குது இதுக்கு?
0: அனைத்து பெண்களும், இது வந்து பணியமர்த்தப்பட்ட பெண்கள்னு இல்லை, பொதுவான பெண்களுக்கான மகளிர் உதவி எண் தான். ஆனால் இந்த மகளிர் உதவி எண்ணை எப்பயுமே பெண்கள் வந்து மனசில் வச்சுக்கணும். 181 இது வந்து ஒன் ஸ்டாப் சென்டர்னு சொல்லுவாங்க. இது டைரக்டாக

0: மகளிர் உதவி என்ன எப்பயுமே பெண்கள் வந்து மனசில் வச்சுக்கணும். 181 இந்த வந்து ஒன் ஸ்டாப் சென்டர்னு சொல்லுவாங்க. இது டைரக்டாக தேசிய மகளிர் ஆணையத்துக்கு கொண்டு போய் சேர்த்துரும். இது மட்டும் இல்லாமல் தேசிய மகளிர் ஆணையத்தோட டைரெக்டாக நீங்கள் தொடர்பு கொள்ளணும்னா 144490. காவல்துறைக்கு உங்களுக்கு எப்பயுமே தெரியும், 100 ஞாபகம் இருக்கும். இது மட்டும் அல்லாது உங்களுக்கு வந்து பொருளாதார தடை இருக்குது, என்னால் ஒரு வழக்கறிஞரை வச்சு வாதாட முடியாது, அவங்களுக்கு ஃபீஸ் கொடுக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு பொருளாதார தடை இருந்ததுன்னா அதில் உங்களுக்கு வந்து உங்களுக்கு உதவுறதுக்காக சட்டப்பணிகள் பாதுகாப்பு குழுன்னு ஒவ்வொரு மாவட்ட தலைமை நீதிமன்றத்துலேயுமே இருக்கும். அவங்கள நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அதுக்கு 1500, அதாவது 100 காவல்துறைக்கு, 1500 நம்பருக்கு நீங்கள் டயல் பண்ணி உங்களுடைய குறைபாடுகளை சொன்னீங்கன்னா உங்களுக்கு அங்கேருந்தே கால் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாமல் இப்போ சமீப காலமாக சைபர் கிரைம் அது பெருகிட்டு வருது. அந்த அதாவது வாட்ஸ்அப் மூலமாகவோ சோஷியல் மீடியா மூலமாகவோ தொடர்ந்து சைபர் புல்லியிங், சைபர் ஸ்டாக்கிங் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இடர்பாடுகளை நீங்கள் சந்திக்கிறீங்க, பணியிடத்துலேயே வந்து உங்களை வாட்ஸ்அப் மூலமாகவோ இல்லை மெயில் மூலமாகவோ தொடர்பு இடர்பாடுகள் செய்கிறாங்கன்னா நீங்கள் 1930 அப்படிங்கிற சைபர் கிரைம் உதவி எண்ணுக்கும் நீங்கள் அழைக்கலாம்.
1: ஓகே சார், இதை தாண்டி வந்து இப்போ வந்து நேரம் வந்து நெருங்கிடுச்சு நிகழ்ச்சி முடியறதுக்காக. உங்களை வந்து தொடர்பு கொண்டு எங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் நாங்கள் கேட்கலான்னா உங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள்.
0: என்னுடைய பெயர் ராஜா சிங்காரவேலன். என்னுடைய மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 906149699.
1: மறுபடியும் ஒரு முறை சொல்லிடுங்க சார்.
0: 906149699.
1: இவ்வளோ நேரம் நம்ம காரைக்கால் பண்பலை நேயர்களுக்காக நிலையத்துக்கு வந்து நிறைய ஆலோசனைகள் கொடுத்தீங்க சார். மிக்க மகிழ்ச்சி சார். நன்றி சார்.
0: நன்றி மேடம்.

நேர்களே, பணியிடத்தில் பெண்களுக்கான பாதுகாப்பு சட்டம் மற்றும் விளக்கங்கள் குறித்து நேரலையில் விளக்கம் அளித்தார் நாகப்பட்டினம் வழக்கறிஞர் எஸ் ஆர் ராஜாசிங்காரர் வேலன் அவர்கள். அவரை தொடர்பு கொள்ள தொலைபேசி எண்கள் மீண்டும் ஒருமுறை 90 61 49 69 99, 90 61 49 69 99. சில நொடிகளில் தொடர்கிறது தமிழில் செய்திகள்.

0: திரு விஜய் புதுடெல்லியில் இன்று சந்தித்து பேசுகிறார். முன்னதாக இன்று காலை சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் புறப்பட்ட முதலமைச்சர் புதுடெல்லி சென்றடைந்தார். புதுடெல்லி தமிழ்நாடு இல்லத்தில் அவரை தலைமைச் செயலர் வரவேற்ற நிலையில் காவல்துறை மரியாதையையும் அவர் ஏற்றுக்கொண்டார். திரு விஜய் இன்று மாலை பிரதமரை சந்திக்க உள்ளார். தமிழ்நாட்டின் பல்வேறு நலத்திட்டங்கள் சார்ந்த கோரிக்கைகளை பிரதமரிடம் அவர் எடுத்துரைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய அமைச்சர்களையும் காங்கிரஸ் கட்சி தலைவர்களையும் அவர் சந்தித்து பேச உள்ளார். இந்த பயணத்தின் போது டெல்லியில் உள்ள ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் சிலையையும் முதலமைச்சர் திறந்து வைக்கிறார். தமிழக முதலமைச்சராக பதவியேற்ற பின்னர் அவர் முதல் முறையாக டெல்லி செல்வது குறிப்பிடத்தக்கது. தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளின் செல்லுபடி தன்மையை உச்சநீதிமன்றம் இன்று உறுதி செய்தது. இது தொடர்பான மனுக்களை விசாரித்த தலைமை நீதிபதி சூரியகாந்த், நீதிபதி ஜாய் மாயா பக்ஷி ஆகியோர் கொண்ட அமர்வு, தேர்தல் நியாயமாகவும் நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் நடைபெறுவதை இந்த பணிகள் உறுதி செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது. சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் மேற்கொள்ள தேர்தல் ஆணையத்திற்கு முழு அதிகாரம் உள்ளதாகவும் தீர்ப்பளித்துள்ளது. 40 ஆண்டுகளுக்கு முன்னர் நடைபெற்ற சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை தொடர்ந்து ஏராளமான சேர்க்கை நீக்குதல் திருத்தங்கள் நடைபெறவுள்ள நிலையில் நகர்ப்புற மயமாக்கல் புலம்பெயர்வு போன்ற நடவடிக்கைகளால் இந்த பட்டியலில் துல்லியமின்மைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதன் அடிப்படையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் மூலம் நம்பகத்தன்மை உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வெப்பநிலை அதிகரித்து வரும் சூழலில் நாட்டு மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். மக்கள் அதிகளவில் நீர் பருக வேண்டும் என்று சமூக வலைதளத்தில் அறிவுறுத்தியுள்ள அவர், வெளியில் செல்லும்போது அனைவரும் தண்ணீர் எடுத்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். விலங்குகள் மற்றும் பறவைகளுக்காக வீடுகளின் வெளியே மாடி, மேற்கூரைகள், கடைகள், அலுவலகங்களில் சிறிய பாத்திரங்களில் தண்ணீரை நிரப்பி வைக்குமாறும் பிரதமர் அறிவுறுத்தியுள்ளார். முன்னதாக பிரதமர் மற்றொரு சமூக வலைதள பதிவில், தொடர் முயற்சிகள், பொறுமை, உறுதியான தீர்மானத்தின் மூலம் மிகப்பெரிய இலக்கையும் எட்ட முடியும் என்று கூறியுள்ளார். இத்தகைய உணர்வின் மூலம் நாட்டு மக்கள் நம் தேசத்தை புதிய உயரங்களுக்கு கொண்டு செல்வதாகவும் குறிப்பிட்டார். நம் நாட்டின் தொன்மையான அறிவுத்திறனை யோகக்கலை முன்னெடுத்து செல்வதாக மத்திய ஆயுஷ் இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். சர்வதேச யோகா தினத்திற்கு இன்னும் 25 நாட்கள் எஞ்சியுள்ள நிலையில் கஜுராவோவில் யோகா நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், முன்னெச்சரிக்கை நலவாழ்வையும் சமச்சீரான வாழ்க்கையையும் யோகா வலியுறுத்துவதாக எடுத்துரைத்தார். ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா என்பதை கருப்பொருளாக கொண்டு இந்த ஆண்டு யோகா தினம் கொண்டாடப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நம் நாட்டின் கலாச்சாரம், பாரம்பரிய சிறப்புடன் ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த யோகக்கலை உலகளாவிய ஆரோக்கியத்தின் இயக்கமாக உருவெடுத்துள்ளது என்று அவர் பெருமிதம் தெரிவித்தார். கிராமங்கள், வீடுகள், பள்ளிகள், அலுவலகங்கள், சமூகங்களிடையே யோகாவை கொண்டு செல்ல மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக கூறிய அவர், பொது பங்களிப்பு மற்றும் நீடித்த மக்கள் தொடர்பு நிகழ்வுகள் மூலம் இதனை பிரபலப்படுத்துவதாகவும் எடுத்துரைத்தார். நலவாழ்வின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் சமச்சீரான உணவு, ஒழுக்கமான வாழ்வு, ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை ஆயுஷ் துறை வலியுறுத்துவதாக அவர் சுட்டிக்காட்டினார். 100 நாள் யோகா பயிற்சியில் பங்கேற்ற 2 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டதாகவும் கூறினார். இந்த நிகழ்வின் ஒரு பகுதியாக யோகா சங்கம் இணையதளத்தை மறு அறிமுகம் செய்து வைத்த அமைச்சர் யோகாவிற்கான உடையையும் அறிமுகம் செய்தார். பெட்ரோல் டீசல் விலை இன்று மீண்டும் உயர்த்தப்பட்டுள்ளது. பெட்ரோல் லிட்டருக்கு 33 காசுகளும் டீசல் 32 காசுகளும் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. அதேபோல் சிஎன்ஜி கிலோ 3.5 ரூபாயும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 108.20 ரூபாய், டீசல் விலை 99.98 ரூபாய், சிஎன்ஜி கிலோ 95 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த 2 வாரங்களில் 6வது முறையாக பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. நம் நாட்டில் இதுவரை எபோலா வைரஸ் தொற்று கண்டறியப்படவில்லை என மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆப்பிரிக்காவின் சில பகுதிகளில் எபோலா வைரஸ் தொற்று காணப்படுவதை அடுத்து வெளிநாடுகளிலிருந்து வரும் அனைத்து பயணிகளிடம் தீவிர சோதனை மேற்கொள்ளப்படுவதாகவும், பொதுமக்கள் இதுகுறித்து அச்சப்பட தேவையில்லை என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே ரஷ்யா எபோலா வைரஸ் தொற்றுக்கு புதிய தடுப்பூசியை கண்டுபிடித்திருப்பதாக தென்னாப்பிரிக்காவில் செயல்படும் ரஷ்ய தூதரகம் தெரிவித்துள்ளது. முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் 62வது நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. அவரது நினைவிடம் அமைந்துள்ள சாந்திவனத்தில் காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி ஆகியோர் மலரஞ்சலி செலுத்தினர். பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது சமூக வலைதள பதிவில் அன்னாருக்கு அஞ்சலி செலுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் புதுடெல்லியில் இன்று சந்தித்து பேசுகிறார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை மேற்கொள்ள தேர்தல் ஆணையத்திற்கு முழு அதிகாரம் உள்ளதாக உச்சநீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. பக்ரீத் பண்டிகையொட்டி தலைவர்கள் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் கீழ் வீடுகள் கோரி விண்ணப்பித்த பயனாளிகளை கண்டறிய சிறப்பு குழு அமைக்கப்படும் என்று இதன் தலைவர் திரு கூப்பா கிருஷ்ணன் கூறியுள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியின் எலிமினேட்டர் சுற்றில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ராஜஸ்தான் ராயல்ஸை இன்று எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர்

0: வந்துள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: ஈகை திருநாளாம் பக்ரீத் பண்டிகை நாளை கொண்டாடப்படுவதையொட்டி இஸ்லாமிய மக்களுக்கு முதலமைச்சர் திரு விஜய் நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கியுள்ளார். ஏழை எளிய மக்களுடன் மகிழ்ச்சியை பகிர்ந்து சமூகத்தில் அன்பு சமத்துவம் நிலைக்கவும் மத நல்லிணக்கம் தழைத்தொங்கவும் அவர் வாழ்த்தியுள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமியும் விடுத்துள்ள வாழ்த்து செய்திகளில் இஸ்லாமிய மக்களின் வாழ்வில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலை பெறட்டும் என வாழ்த்தியுள்ளனர். இதனிடையே சவுதியில் பிறை தென்பட்டதை அடுத்து நாகை மாவட்டம் நாகூர் கடற்கரையில் இன்று நடைபெற்ற பக்ரீத் சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கானோர் பிரார்த்தனை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தியாகத்தினாலான பக்ரீத் பண்டிகையினை முன்னிட்டு நாகூர் கடற்கரையில் ஜாக் அமைப்பு சார்பில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் என ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்ற இந்த தொழுகையில் உலக அமைதி நிலவர் சிறப்பு துவா செய்யப்பட்டது. நாகூர் மட்டுமின்றி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திட்டச்சேரி, மஞ்சக்கொல்லை, வேதாரண்யம், வேளாங்கண்ணி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் ஜாக் அமைப்பின் சார்பில் பக்ரீத் தொழுகைகள் நடைபெற்றன. அனைத்து இடங்களிலும் அமைதி சகோதரத்துவம் உலக நலனுக்காக பிரார்த்தனை செய்யப்பட்டது. பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு நம் மாவட்டம் முழுவதும் காவல்துறையினர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்தியிருந்தனர். நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
1: தமிழகத்தில் உள்ள சுற்றுலா தலங்களை மேம்படுத்தி நாட்டிலேயே சிறந்த சுற்றுலா வசதிகள் கொண்ட மாநிலமாக மாற்ற மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் அலுவலர்களை கேட்டுக் கொண்டார். சென்னையில் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு, போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்துதல், தொழில்நுட்பங்களை பயன்படுத்துதல், சுற்றுலா நிர்வாகத்திறனை உயர்த்துதல் குறித்து அவர் ஆலோசனை மேற்கொண்டார். பால் உற்பத்தியாளர்களின் நலன் சார்ந்த பணிகள் மற்றும் வெளிப்படை தன்மையுடன் கூடிய நிர்வாகத்தை செயல்படுத்த இருப்பதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திரு விஜயலட்சுமி தெரிவித்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் பால் மற்றும் பால் பொருட்கள் விற்பனை, தூய பால் பொருட்கள் உற்பத்தி, கூட்டுறவு பால் சங்க உற்பத்தியாளர்களுக்கான நலத்திட்டங்கள் உள்ளிட்டவை குறித்து அவர் ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் திறமையான விளையாட்டு வீரர்கள் கண்டறியப்பட்டு சர்வதேச போட்டிகளில் பதக்கங்களை வெல்ல உதவிகள் வழங்கப்பட்டு வருவதாக மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சென்னையில் செஸ் விளையாட்டு வீராங்கனை வைஷாலிக்கு 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை அவர் வழங்கினார். தமிழகத்தில் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் கீழ் வீடுகள் கோரி விண்ணப்பித்த பயனாளிகளை கண்டறிய சிறப்பு குழு அமைக்கப்படும் என நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு தலைவர் திரு கூப்பா கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த குழுவினர் விண்ணப்பங்களை சரிபார்த்து கணினி மூலம் ஆய்வு செய்து பரிசீலிப்பார்கள் என்று கூறினார். விவசாய கடன் தள்ளுபடி குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், நிதி நிலைமையை சரி செய்த பின்னர் அரசு ஒவ்வொன்றாக திட்டங்களை நிறைவேற்றும் என்று கூறினார். திருச்சி மாவட்டத்தில் நிலுவையில் உள்ள திட்டங்களை அமைச்சர்கள் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் என்றும் கூறினார்.
3: துறையினுடைய வீடுகளை பெறுவதற்கு யாரும் எவர் மூலமாகவும் விண்ணப்பிக்க வேண்டாம். பயனாளிகளை கண்டறிவதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவருடைய தலைமையிலே ஒரு குழு இருக்கிறது. விண்ணப்ப மனுக்களை மின்னணு மூலமாக தகுதி படைத்தவரா என அறிந்து தேர்வு செய்து அவர்களுக்கு வழங்கப்படும். ஒரு குடியிருப்பு பல நாட்களுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாலே கட்டப்பட்டிருந்தாலும் அவைகளை மராமத்து செய்து வீடுகளை வழங்குகின்ற பொழுது முன்பு குடியிருந்தவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் வழங்கப்படும். திருச்சியிலும் பல்வேறு மாவட்டங்களிலும் இந்த துறை தன்னுடைய பணியை செய்து கொண்டு வருகிறது.
1: நீலகிரி கோடை விழாவின் முக்கிய நிகழ்வான 66வது பழ கண்காட்சி குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் இன்று தொடங்கியுள்ளது. 500 கிலோ பேரீச்சம் பழங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட பிரம்மாண்ட டைனோசர் வடிவமைப்பு அனைவரையும் கவர்ந்திருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் 66வது பழ கண்காட்சி தொடங்கியது. 4.5 டன் அளவில் பழங்களை கொண்டு ஜுராசிக் பார்க் என்ற கருப்பொருளோடு டைனோசர்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. பூங்கா நுழைவு பகுதியில் ஜுராசிக் பார்க் வரவேற்பு தூண்கள் அன்னாசி பழங்களால் வடிவமைக்கப்பட்டு ஆரஞ்சுகளை கொண்டு அதில் சிம்ஸ் பார்க் என்ற பெயரும் 500 கிலோ பேரீச்சம் பழங்களை கொண்டு டைனோசர் அதன் அருகே டைனோசர் முட்டையிலிருந்து குட்டி டைனோசர் வெளியே வருவது போல் நெல்லிக்காய்களை கொண்டு தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. மலைப்பயிர்கள் மற்றும் தோட்டக்கலைத்துறை சார்பில் நீலகிரியில் மட்டும் வளரக்கூடிய பழவகைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த தோட்டக்கலைத்துறையினர் அரங்குகளில் பறவைகள், அணைகள், வீணை, மயில் போன்ற வடிவங்களை படங்களாலேயே காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அனைவரையும் கவர்ந்துள்ளது. புதுகையிலிருந்து சரவணன்.
1: IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் நியூ சண்டிகரில் இன்றிரவு 7:30 மணிக்கு நடைபெறும் எலிமினேட்டர் சுற்றில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ராஜஸ்தான் ராயல்ஸை எதிர்கொள்கிறது. இதில் வெற்றி பெறும் அணி வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறும் 2வது குவாலிஃபயர் போட்டியில் குஜராத் டைட்டன்ஸுடன் மோதும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடியை முதலமைச்சர் திரு விஜய் புதுடெல்லியில் இன்று சந்தித்து பேசுகிறார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை மேற்கொள்ள தேர்தல் ஆணையத்திற்கு முழு அதிகாரம் உள்ளதாக உச்சநீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. பக்ரீத் பண்டிகையொட்டி தலைவர்கள் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நகர்ப்புற வாழ்விட மேம்பாடு வாரியத்தின் கீழ் வீடுகள் கோரி விண்ணப்பித்த பயனாளிகளை கண்டறிய சிறப்பு குழு அமைக்கப்படும் என்று இதன் தலைவர் திரு கூப்பா கிருஷ்ணன் கூறியுள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியின் எலிமினேட்டர் சுற்றில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ராஜஸ்தான் ராயல்ஸை இன்று எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 1:56. நேயர்கள், இப்பொழுது கேட்கலாம் மெல்லிசை.

0: நேரம் 2 மணி. இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை.
1: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
2: வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி நான் பேச போகிற விஷயம் வந்துட்டு ஹெல்த் எப்படி வந்துட்டு நம்ம பார்த்துக்கணும், எப்படி நம்மளுடைய மைண்ட் செட் மாறுது, இதை பற்றி பேசுகிறேன். கொரோனா காலத்தில் ஒரு விஷயம் வந்துட்டு கிளியராக தெரிஞ்சுது, எல்லோரும் பயந்துட்டாங்க, என்னடா நம்ம வாழ்க்கையில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. ஸோ ஹெல்த்துக்கு எவ்வளோ நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. ஏன்னா கொரோனா இப்போ யார் பாதிக்கப்பட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இளைஞர்கள் பாதிக்கப்படலை, நடுநிலையில் இருக்கிறவங்க 40-50 வயசில் இருக்கிறவங்க பாதிக்கப்படலை, முதியோர்கள் பாதிக்கப்பட்டாங்க. அதே மாதிரி யாருக்காவது இந்த மாதிரி ஆஸ்மா அலர்ஜி நுரையீரல் வீக்காக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு ட்ரையிங் ஃபேஸாக இருந்துச்சு. ஸோ மக்கள் எல்லாருமே என்ன நினச்சிட்டாங்க, ஐயோ இனிமேல் வந்துட்டு நம்ம ஹெல்த்தியாக இல்லைனா வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹெல்த்தி ஃபுட்டை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இணையதளத்தில் பார்த்தீங்கன்னா இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க இப்படி ஹெல்த் பண்ணுங்கள், ஆப் சோஷியல் மீடியாவில் ஆப்ஸ் வந்துருச்சு, மொபைல் ஃபோனில் அப்ளிகேஷன் வந்துருச்சு, ஜிம்மெல்லாம் பயங்கர எகிரி

0: ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஜிம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் உடனே என்னாச்சு, எல்லாம் ஒரு ஃபேஷன் மாதிரி ட்ரெண்ட் மாதிரி ஏறி தொப்புன்னு இந்த 2 வருஷமாக நான் பார்க்குறேன், அப்படியே எல்லோரும் டவுன் ஆகிட்டாங்க. எக்ஸசைஸ் குறைஞ்சிருச்சு. ஒரு 2 வருஷம் முன்னாடி எக்ஸசைஸ் பண்ணவங்க, இந்த ஜூம்பா டான்ஸ் போகிறேன் யோகா போகிறேன்ட்டு இருந்தவங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் விட்டுட்டேங்க, வீட்டில் சும்மா தான் இருக்கேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெல்த்ன்றது டெய்லி நீங்கள் போடுற ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி. தினைக்கும் நீங்கள் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் ஒரு 200 ரூபா 300 ரூபா போடுறீங்கன்னா அது ஃபைனலாக ஒரு 60 வயசு 70 வயசில் நீங்கள் பார்க்கும்போது அது 1 கோடி ரூபாயோ இல்லை 1 லட்ச ரூபாயிலையோ போய் நிற்கும். ஹெல்த்தும் அதே மாதிரி தான். இன்றைக்கி நீங்கள் பண்ணுற அந்த டெபாசிட் தான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்துட்டு உங்களுடைய ஹெல்த்தை வந்து அது கடைபிடிக்கும். இன்றைக்கி நீங்கள் என்ன வேணாலும் அட்டூழியம் பண்ணுங்கள். இது வந்துட்டு அந்த ஃபிக்ஸட் டெபாசிட் பாக்ஸ் எப்படி நீங்கள் போடுறீங்களோ அதே மாதிரி நெகட்டிவில் வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், அதிகமாக சாக்லேட் சாப்பிட்றது, அதிகமாக ஸ்வீட் சாப்பிட்றது, அதிகமாக ஸ்மோக்கிங் பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணாமல், இப்போ உங்களுக்கு அதனுடைய எஃபெக்ட் தெரியாது, ஆனால் இது எல்லாமே போய் அந்த நெகட்டிவ் பாக்ஸில் போய் சேரும். அண்டு 50 வயசு ஆனவுடனே பல பிரச்சனைகள், 60 வயசு ஆனவுடனே பல பிரச்சனைகள், ஒன்றுக்கு மேலே ஒன்று ஏற ஏற பார்த்தீங்கன்னா லைஃப் அப்படியே எதுக்கடா வாழ்கிறோன்ற மாதிரி ஆகிடும். அதனால் ப்ளீஸ் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் ஹெல்த்துக்கு டைம் ஒதுக்குங்க. ஜாகிங்காக இருக்கட்டும், யோகாவாக இருக்கட்டும், ரன்னிங்காக இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், ஏதோ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் நீங்கள் செயல்படுங்க, ஈடுபடுங்க. இது ரொம்ப முக்கியம்.
1: நேர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, 7373 23 33 33. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
2: இதுவரை கேட்டது நாமக்கல் தங்க புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். தரம், தனித்துவம், தனி கவனம்.
3: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 உடன்.

0: காலத்தின் கட்டாயம் கல்வி, காலமெல்லாம் பெருமை சொல்லும் கல்வி. எம் குட்லக் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் கல்வி.
1: எல்கேஜி முதல் பிளஸ் ஒன் வரை இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ஸ்ரீகண்டபுரம்.
0: அட்மிஷனுக்கு உடன் முந்துங்கள் குட்லக் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
5: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.

0: லஞ்ச் பிரேக். அச்சாணி இன்றைய அச்சாணி நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை மாவட்டம் கீழ உத்திரங்குடி சிற்பி ஏ கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பங்குபெறும் நேரலை கேட்கலாம். நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி நடத்தும் நான் ஆர்ஜே தீபா சந்திரசேகர். ஐயா வணக்கம்.
1: ஐயா வணக்கமா.
0: நம்ம நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களை கொஞ்சம் சுருக்கமாக அறிமுகப்படுத்திக்க முடியுமா?
1: ரைட்டு, செஞ்சிருமா. என் பேர் கிருஷ்ணமூர்த்திமா, ஏ கிருஷ்ணமூர்த்தி. சங்கராமத்தல் பக்கத்தில் உள்ள கீழ உத்திரங்குடி கிராமம் செந்தன்.

0: சரிங்க.
1: சிற்ப வேலை மூலயமா நான் பேசுறதுக்கு இங்கே ரெடியாக வந்துடுறேன்.
0: சிற்ப வேலை அப்படிங்கிறது நீங்கள் செய்யக்கூடிய ஒரு கலை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சிற்ப கலையில் வந்து உங்களுக்கு ஆர்வம் அப்படிங்கிறது எப்போலேருந்து ஆரம்பிச்சது?
1: ஆர்வம்னு சொன்னாக்கா நான் வந்து 90ல் எனக்கு ஆர்வம் வந்ததுமா.
0: 90ல் உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்?
1: எனக்கு 90ல் எப்படி இருந்தாலும் ஒரு 19 வயசு இருக்கும்.
0: 19 வயசில் உங்களுக்கு ஒரு அதில் ஆர்வம் வந்திருக்கு. சொல்லுங்கள்.
1: அது மூலயமா தான் நம்ம வந்து வெளி ஊர் கிராமம் மூலயமா போய் வேலைக்கு போய் சிற்ப வேலை மூலயமா கற்றுக்கிட்டு அப்படியே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தோம்மா.
0: சரி. இப்போ இந்த அந்த 19 வயசில் உங்களுக்கு ஆர்வம் வந்தது இல்லையா, அதுக்கு என்ன காரணம்?
1: வேலை ரசனையை பொறுத்து தானம்மா. அவங்க நம்ம வந்து வெறும் செவரை மட்டும் பூசிட்டு இருக்கோம், அவங்களாம் பட்டப்பட்டையாக பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அது மூலயமா போய் சரி கோயில் வேலை கற்றுப்போம், இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோயில் வேலையில் போய் ஆர்வமாக அது கற்றுக்க ஆரம்பித்தேன்.
0: ஏதோ ஒரு சிற்பம் உங்களை கவர்ந்துருக்கும் இல்லையா, அதை பார்த்து தான் நீங்கள் இதுக்கு வரணும், அது ஞாபகம் இருக்கா?
1: சிற்பம்னா அந்த மகாநாசி தலைம்பாங்க, அது கற்றுக்கிறதுக்கு மூலயமா தான் நான் மெயின் போனதே. அது போனவுடனே கற்றுக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக டிராயிங்கி போட்டு
0: சரி
1: அதை வரைஞ்சி வரைஞ்சி பார்த்து தான் நம்மளே அது வந்து அப்போ உள்ளவங்க யாரும் அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டாங்க. அதனால் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கணும் தான். ஃபஸ்ட்டு டிராயிங்கில் ஒரு சைடு மட்டும் வரைஞ்சி கொடுப்பாங்க, பேர் பாதி
0: இந்த ஃப்ரீ ஹேண்ட்
1: ஃப்ரீ ஹேண்ட் பேர் பாதிக்கு அதனால அது அவுட்லைனும் வராது, ஏன்னா ரைட் சைடு வந்துடும் லெஃப்ட் சைடு
0: வராது,
1: அந்த லெஃப்ட் சைடை தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கற்றுக் கொடுப்பாங்க.
0: சரி, அது வந்து லெஃப்ட் ஹேண்டடாக இருந்தாக்கா அது வந்துடும்ல ஈஸியாக, லெஃப்ட் ஹேண்டில் செய்கிறவங்களா இருந்தால்
1: அதுக்கு அவங்களுக்கும் அதே பிரச்சனை வரும், ஏன்னா ரைட் ஹேண்டு வராது. லெஃப்ட் ஹேண்டு செஞ்சால் ரைட் ஹேண்டு வராது, ரைட் ஹேண்டு செய்கிறவங்களுக்கு லெஃப்ட் ஹேண்டு வராது. அதனால தான் ரைட் ஹேண்டு செய்கிறவங்களுக்கு லெஃப்ட் ஹேண்டு வரி கொடுப்பாங்க, கற்றுக்க சொல்லுவாங்க. அது கற்றுக்கிட்ட பிற்பாடு அது ஆட்டோமேட்டிக்காக வந்தோன்னா இந்த சைடு வருவதுக்குள்ளே அந்த சைடு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், அந்த அப்ராச்மெண்ட்டு கரெக்டாக வரும். அதுவும் அளவு பிரகாரம் வச்சா தான் வரும், இல்லைன்னா வராது.
0: இல்லைன்னா
1: கோடுகள்லாம் வளைஞ்சி வளைஞ்சி போயிடும், அது பார்வைக்கு நல்லா இருக்காது. அது பார்த்து நம்மளா செஞ்சுக்கணும். நம்ம ஆர்வம் ஒரு பக்கமாக இருக்கணும், வேலை செய்கிற இன்ட்ரெஸ்ட் ஒரு பக்கமாக இருக்கணும். சும்மா இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்தால் பத்தாது, ஆர்வம் வேணும். அது இருந்தால் தான்
0: அதோட உழைப்பும்
1: உழைப்பும் வேணும்.
0: இப்போ நீங்கள் முதல் முதல்ல சிற்பம் செஞ்சுருப்பீங்கள்ல, இப்போ நீங்கள் போயிட்டுங்க சிற்பம் சைடு போயிட்டீங்க கற்றுக்குறீங்க, எடுத்த உடனே உங்களுக்கு கொடுக்கவும் இல்லை, நீங்கள் அப்படியே கற்றுக்கிட்டே தான் இருக்கீங்க, லேர்னிங்லே இருக்கீங்க. முதல் முதல்ல உங்கள்கிட்ட கொடுத்து இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல, அது என்ன?
1: அது எனக்கு வந்து கூடு எங்கள் அண்ணன் தான் கொடுத்தது.
0: சரி.
1: எங்கள் அண்ணன் எனக்கு முன்னாடியே ஒரு 3 வருஷத்துக்கு போயிட்டார் முன்னாடியே. அவர் வந்து நீ இந்த வேலையை செய்யன்னு சொல்லிட்டு
0: போயிட்டார்.
1: அவருக்கு காண்டதில் தான் நான் போய் திரும்பி நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் வேலை செஞ்சது. அடுத்து வந்து மொட்டைக்கா போதும்பாங்க, மொட்டை கூடும்பாங்க, அதை நம்ம செய்ய செய்ய தான் நம்ம சிற்ப வேலைகளே நிறையா வரும். சும்மா வர்க்க வேலை மட்டும் மட்டை வேலை மட்டும் பார்த்தா பத்தாது, கொத்து பத்துங்கிறதும் பார்க்கணும். அது பார்த்தாலும்
0: நீங்கள் பல பேர் சொல்கிறீங்க, ஆனால் ஒன்றும் புரியலையே.
1: அது கோயிலோட நேம் ஒவ்வொரு வர்க்க செட்டுக்கு என்ன பேருன்னு ஒன்று உண்டு, அந்த பேரை சொன்னால் தான் அவங்களுக்கு தெரியும். சும்மா மட்டமா செஞ்சோம்னா அது வந்து வேலை கிடையாது.
0: அப்படி பிளைனாக இருக்கிறது மட்டை வேலை அப்படின்னு சொல்கிறீங்க?
1: மட்டை வேலை அது கண்டம்பாங்க அதுக்கு பேர். வர்க்க கால்களை நம்ம வெளில எடுக்கக்குள்ள அதுதான் வர்க்கத்துக்கு, ஒவ்வொரு வர்க்கத்துக்கும் ஒவ்வொரு பேர் ஒன்று உண்டு. அந்த பேரை சொன்னால் தான் சில பேருக்கு தெரியும். இப்போ பிளான் கொடுக்குறோம்னா இது என்ன பல்லவ டைப்பா சோழ டைப்பா என்னங்கிறத கேட்பாங்க, ரெண்டும் கலந்தும் சில பேர் செய்வாங்க.
0: சரி,
1: இது பல்லவ டைப்புனா தனியாக அது மொட்டை மொட்டையாக இருக்கும், சிற்ப ஸ்டைல்னா அது ஸ்டைல் நிறையா இருக்கும்.
0: இப்போ ரெண்டும் கலந்து பல்லவர் சோழன்னு சொல்கிறீங்க, அந்தந்த இடத்துக்கு ஏற்ப தானே. இப்போ சோழ மண்டலம் இதுக்குள்ளார இருக்கிறவங்க சோழ சிற்ப கலையாக ஃபாலோ பண்ணுவாங்க, அவங்க பல்லவர் பண்ணுவாங்க, ரெண்டுத்துக்கு இடைப்பட்டதில் இருக்கிறவங்க அந்த மாதிரி கேட்பாங்க.
1: இந்த மாதிரி ரெண்டு பேருமே சில பேர் வந்து இந்த இது ரொம்ப பிளேனாக இருக்குது, அதனால எங்களுக்கு சிற்பம் அதிகமாக வேணும் அப்படின்னு கேட்குறவங்க சோழ டைப்பை சேர்த்து கொடுத்தோம்னாக்கா அதுக்குள்ள வந்து நல்லாயிருக்கும், பார்வைக்கு நல்லாயிருக்கும். சில பேர் கச கச கசகசன்னு கேட்பாங்க, அதுக்கு தான் சோழ டைப் நல்லா வர்க்கெல்லாம் நிறையா
0: இருக்கும்,
1: நைசு வேலைகளும் நிறையா இருக்கும். அதே பல்லவ டைப்னா இந்த டிசைன் வேலை செய்யறது எல்லாமே பிளெயினாகவே இருக்கும், மொட்டமாக இருக்கும், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. வர்க்க வேலையை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் இழுப்பாங்க. இதே வந்து சோழ டைப்பு வேலைனாக்கா இன்னும் கொஞ்சம் வேலைகள் அதிகமாக இருக்கும், அதிகமாக இருக்கும்.
0: இப்போ உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லுங்க, உங்கள் தாய் தந்தையர்.
1: என் குடும்பத்தில் வந்துமா மொத்தம் வந்து 5 பேருமா.
0: சரி.
1: 5 பேரில் அண்ணன் தம்பி தங்கச்சி அக்கா ஒன்று தம்பி ஒன்று அண்ணன் ஒருத்தவர், அண்ணன் அண்ணனும் என் வேலை தான் செய்கிறாரு, கோயில் வேலை தான் செய்கிறாரு. அதுக்கு அடுத்தபடி எங்கள் அக்கா,
0: சரி,
1: அது திரும்ப

0: ஞானத்தில் கட்டி கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து வந்து என் தம்பி அவர் கோயம்புத்தூர்ல வந்து டிராவல்ஸ் மூலமா வண்டி ஓட்டிட்டு இருக்காரு, பஸ் ஓட்டிட்டு இருக்காரு. தங்கச்சிங்கிறவங்க சங்கீதான்னு சொல்லிட்டு நம்ம சிதம்பரத்துக்கு பக்கத்தில் வடக்கு மாங்குடிங்கிற கிராமத்தில் இருக்காங்க. நான் இங்கே கீழே உத்தரங்குடியில் இருக்கேன். ரெண்டாவது வேலை சம்பந்தமாக வெளியூர் கோயம்புத்தூர் மெட்ராஸு இப்படி தேனி நாமக்கல் இப்படி கோயில் வேலை சம்பந்தமாக வெளியில் போயிட்டு வேலை செஞ்சு முடிச்சுட்டு வர்றது ஊருக்கு, அது சம்பந்தமாக தான் போயிட்டு இருக்கேன்.
1: உங்கள் மனைவி குழந்தைகள்?
0: எனக்கு வந்து மொத்தம் வந்து மூணு பசங்கம்மா.
1: சரி.
0: என் ஒய்ஃபு பேர் வந்து கிருஷ்ணவேணி. அவங்க வந்து
1: அகரக்கே கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணவேணி, ரெண்டு பேருக்கும் பேர் பொருத்தம்.
0: பேர் பொருத்தம் மட்டும் இல்லைம்மா, எங்கள் வந்து எங்கள் மாமாவும் பொண்ணு தான், அது விரும்பி தான் கல்யாணம்
1: பண்ணிக்கிட்டேன்.
0: அதேமாரி வந்து எனக்கு உள்ள பசங்க மூணு பசங்க, ரெண்டு பையன் ஒரு பொண்ணு. பையன் ரெண்டு பையனும் மூத்த பையன்,
1: சரி,
0: மூணாவது பொண்ணு. அது வந்து பொண்ணு வேணும்னு சொல்லிட்டு தான் என் மாமியா கூட சொன்னாங்க, பையன் போதும் அதோட முப்பாட்டி பண்ணாங்க, பொண்ணு நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும் இப்படி சொல்லிட்டு தான் நான் வந்து மூணாவது பொண்ணு பிறந்தோன்னே சந்தோஷம் கொஞ்சம்.
1: சரிங்க சரி, ஒரு பாடல் கேட்கலாம்.
0: ஆ ரைட், ஓகே.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அச்சாணி. நேர்களை உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ் காரைக்கால் வழங்கும் உழவர்களுக்கு
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி தேசத்திற்கான வளம் ஓஎன்ஜிசி.
2: அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சிதா ஃபர்மாவின் விவிஎன் ஆயில் வழங்கும் இன்சுல் அமுது உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசந்தளிர் மளிகை பொருட்களை மலை விலையில் அள்ளிச்செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
3: வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப் டவுன் ஹால் ரோட் கும்பகோணம்.
0: சிற்பக்கலை அப்படிங்கறதுல உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்துச்சு, நீங்க எப்படி அந்த இது வந்து செய்ய ஆரம்பிச்சிங்க சிற்பங்கள்லாம் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கிட்டீங்க. அடுத்து இப்போது சிற்பக்கலை தொடர்பான சில கேள்விகள் கேட்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஒரு சிற்பத்தை உருவாக்கும் செயல்முறை அப்படின்னா எப்படி, ஒரு சிற்பத்தை உருவாக்கணும் அது அடிப்படையிலேருந்து எப்படி வரும், அதை பற்றி சொல்லணும்.
4: அடிப்படையிலேருந்துன்னு சொல்கிறதுலாமா, ஃபஸ்ட்டு வந்து கோயில் இருக்குன்னு அந்த இடத்துல இருந்ததுனாக்கா அந்த இடத்த எடுத்துட்டு கட்டணுன்னாக்கா அங்கே வந்து இருக்கிற சாமியை வந்து நம்ம பாலாயணம் பண்ணி தனியாக வைக்கணும். ஒரு சின்ன கொட்டாவோ, கொட்டாவில் வந்து ஒரு அட்டையில் ஒயிட் பேப்பர் எடுத்து அதில் வரைஞ்சி பாலாயணம் பண்ணி தனியாக வைக்கணும். அதுக்கப்புறம் அந்த சிற்பம் நல்லா இருந்ததுன்னா, எதுவும் டேமேஜ் இல்லாமல் இருந்ததுன்னா அதை எடுத்து ஒரு தொட்டி கட்டி தொட்டியில் நவதானியங்களை வச்சு வச்சிடணும். அப்போ திரும்பி வந்து அந்த ஹீட்டில் வெடிக்குது வெடிக்காதுங்கிறது என்னங்கிறது தெரிஞ்சிடும். அதை வச்சு அதை தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கே மூர்த்தம் பண்ணி நம்ம பழைய இடத்துலையே வேணும்னு கேட்டாங்கன்னா அதனால் அந்த இடத்த பார்த்து நம்ம பார்த்துட்டு செலெக்ஷன் பண்ணி அதுலேயே அவுட்லைன் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே பேச கீழே நோண்டி அதுக்கப்புறம் கட்டு வேலையிலேருந்து போட்டு கொண்டு போகணும். கோபம் எப்படின்னாக்கா ஏகத்தலை மனம் கேட்பாங்க, எல்லாம் ரெண்டு நாளும் கேட்பாங்க, எல்லாம் மூணு நாளும் கேட்பாங்க, கர்ப்பவரங்கம் மட்டும் அப்படி கேட்டாங்கன்னா அதுக்கு தகுந்தமாரி, ஏன்னா ஊர் சார்பாக கேட்குறவங்க இருக்காங்க, இல்லை ஒரு மூணு மாரி கமிட்டி நம்பர்ஸ் இருப்பாங்க அந்த கோயிலுக்கு, அவங்க செலெக்ஷன் பண்ணி மூணு நாளும் வேணும் அஞ்சு நாளாக வேணும் அப்படின்னு கேட்கக்குள்ள அதுக்குள்ள கால்புற கணக்கை வச்சு நம்ம கட்டு வேலை பணிகள் செய்யணும்.
0: இப்போ வந்து கல் சிற்பம் மர சிற்பம்

0: இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் செய்கிறதுல?
1: கல் சிறப்பம் வந்து வந்து கருங்கல்ல செதுக்கிற வேலை, மரத்து வேலையும் அப்படி தான். மரத்து வேலை அப்படின்னாக்கா வந்து மரத்து மூலயமா அந்த மரம் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், மற்ற கலந்த மரம்லாம் போட்டு செய்ய முடியும். இப்ப மரம், தேக்கு மரம் இப்படி இதில் தான் போட்டு செய்வோம். கருங்கல்ல வந்து வெள்ளைக்கல், கருப்பு கல், மாவு கல்னு சொல்லிட்டு மூணு கல் இருக்கு.
0: சரி,
1: அந்த கல்லை நம்ம தேர்க்கிற இடத்துல தேர்ந்தெடுக்கிற விதத்தில் தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கருப்பு கலராக இருந்ததுனாக்கா கல் நல்லா இருக்கும், ஓசையாகவும் இருக்கும், பார்க்கறதுக்கு அங்காரமாக இருக்கும் செஞ்ச விருப்பம்.
0: சரி,
1: அதே வந்து வெள்ளைக்கல்னா பார்வைக்கு அவுட்டருக்கு வெள்ளையா இருக்கும்,
0: உள்ள
1: வைக்கிற கல் மட்டும், ஏன்னா கருப்பவர் வைக்கிறோம்ல, என்ன விநாயகர் வைக்கிறோமோ இல்லை என்ன சாமி வைக்கிறோமோ அதுக்கு உள்ள கருப்பு கல்லாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். வெள்ளைக்கல் வச்சாக்கா அந்த அபிஷேகம் பண்ணக்குள்ள அது ஆடை மாரி படிஞ்சிடும் மேல். அதுக்கு முன்னாடிலாம் உளியால் செத்துறது, இப்போ மிஷின் வந்து டெனைசேஷன் நல்லா பாலிசாக நல்லா பண்ணி கொடுக்க முடியும். இப்போ ஒன்றும் அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை.
0: சரி,
1: அதுக்கு முன்னாடிலாம் கல்லில் உளியால் தான் செத்துறது.
0: அது ரொம்ப கஷ்டம்.
1: கஷ்டம்.
0: அந்த மாவு கல்னு சொன்னீங்களே, அது அது என்ன?
1: அது மாவு கல்லுங்கிறது வந்து புற புறன்னு இருக்கும், கொத்துனோன்னா அப்படி மாவாக கொட்டும், கொத்த கொத்த மாவு மாவாக வரும். இது செல்லி செல்லியாக வரும்.
0: இப்போ வந்து ஒரு சிற்பத்துக்கு செய்யணும் அப்படின்னா எவ்வளோ நாட்கள் ஆகும் ஒரு நார்மலாக உள்ள ஒரு சிற்பம்?
1: நார்மலாக உள்ள சிற்பம்னா ஒரு ஒரு அடி, ரெண்டு அடி, மூணு அடி, அது அடி கணக்கில் தான் வரும். அப்படின்னா உறிஞ்சி ஒரு நூல் கம் பண்ணுவோம், ஏன்னா சுகராக மட்டமாக வைக்க முடியாது. ஒரு நூல் ரெண்டு நூல் கம்மியாக இருக்கும்.
0: சரி,
1: அதில் வந்து தகுடு வேலை இருக்குது, கல் வேலை இருக்குது, மரத்தில் வேலை இருக்குது, சிற்ப சம்மந்தமாக உள்ள எல்லாம் வெங்கலத்தில் முதற்கொண்டு செய்கிறது
0: இருக்குது.
1: அதில் வந்து உள்ள ஐம்பொன்னில் கருங்கல் தான் வேணும்னாக்கா கருங்கல் வைப்பாங்க. அப்பயும் உச்சவமூர்த்தின்னு சொல்லிட்டு தனியாக ஐம்பொன்னில் வச்சுருப்பாங்க, அபிஷேகத்துக்கு வெளியில் நடக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் போடுறதுக்காக அது வச்சுப்பாங்க. அது நம்ம கருங்கல்ல செய்கிற மட்டும் கருங்கல்ல தான் வைக்கணும், மர சில உள்ள வைக்க மாட்டாங்க. அதே மாதிரி வந்து வெங்கலத்தில் வச்சுக்கலாம், அது வழிநாட்டுக்கு அவசியத்துக்கு கொள்றதுக்கு எல்லாம் செஞ்சுக்கலாம். அதே உச்சி உச்சவர்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர், சில பேர் மாற்றி சொல்லுவாங்க, அதுக்கு உச்சவமூர்த்தின்னு தான் சொல்லுவாங்க. உள்ள ஐம்பொல்ல வைக்கிறது அர்த்தம் பண்ணுறதுக்கு, அது கர்ப்பகரத்தை உள்ள வைக்கிறது அது கருங்கல்ல தான் வைக்கணும்.
0: ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம், ஒரு பாடல் கேட்போம். உங்களுக்கு பிடித்த பாடல்?

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம் தற்பொழுது எல்கேஜி முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
6: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
7: கோபால் பல் பொடி.
8: நேர்களை உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ்,
9: பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கின காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
8: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர். தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர். நாளை காலை 7 மணிக்கு திருவிளையாட்டம் வசந்த முருகு பாலிடெக்னிக் காலேஜ் வழங்கும் அட்ராசக்கு அட்ராசக்கு. நாளை மாலை 5 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேஷ் செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாட்டுக்கேன போட்டி. நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேஷ் செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். விளம்பரதார நிகழ்ச்சிகள் நாளை மாலை 4:30 வாக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் தேநீர் நேரம். சிற்பக்கலை அப்படிங்கிறது ஒரு கலையிலே வந்து ரொம்ப சிறந்த கலை அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த சிற்பக்கலையில் வந்து அதிகமான பொறுமை அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும்னு நினைக்கிறேன்.
10: கண்டிப்பாக.
8: அதை பற்றி சொல்லுங்களேன், எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கணும் அப்படின்ட்டு.
10: எந்த இதுலேயுமே பதட்டப்படக்கூடாது ஃபஸ்ட்டு. ஏன்னா இந்த வேலை தானே முடிவாயிடுச்சுன்னா பிற்பாடு நம்ம சிந்தனையை சிதறவிடக்கூடாது. எப்படின்னா அதிலே கவனம் அதிகமாக வேணும். கவனம்னா இப்போ நம்ம எல்லாம் செஞ்சிட்டு இருக்கக்குள்ள யாராச்சும் பக்கத்தில் யாராச்சும் கூப்பிட்டாவோ கொண்டாவோ அந்த வாட்டங்கள் மாறிடும்.
8: சரி,
10: அந்த செய்கிற வேலைகள் வாட்டங்களும் ஆகிடும்.

0: பண்ணாக்கா அப்புறம் திரும்பியும் நம்ம மறுபடியும் இது பண்ணாக்கா வேலையோட பதம் கிடைக்காது. பதம்னாக்கா நம்ம அழுத்துறது கொத்து எடுக்கிற பதம்லாம் கிடைக்காது. அதனால் வந்து கவனத்தை செவதர விடாமல் அந்த டயத்தை முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசுகிறதோ இல்லை யாராச்சும் கூப்பிட்டாங்கன்னு கீழே இறங்கி போய் பார்க்குறதோ அதுக்கப்புறம் போய் பார்க்கலாம். ஒரு வேலையை முடிச்ச ஏற்படுதோ அந்தாண்ட கீழே இறங்கலாம்.
1: என்ன அப்படிங்கிறது
0: சாப்பாட்டுக்கு கூட இறங்க முடியாது. நம்ம
1: அந்த ஆர்வம் அப்படியே போயிட்டே இருந்தா நல்லா கடக்கடன்னு வேலை முடிஞ்சிடும். அதை விட்டுட்டு திரும்ப போய் ஆரம்பிக்கும் போது அது அந்த அளவுக்கு வராது.
0: அந்த அளவுக்கு அதான் வேலையோட பதம் கிடைக்கும்.
1: அப்ப உங்களுக்கு அந்த பசி தாகம் இதெல்லாம் எதுவுமே தெரியாது இல்லையா?
0: தண்ணி குடுத்துருவாங்க சாப்பாட்டுக்குங்கிறது நம்ம இறங்கி போகணும்.
1: இல்ல நீங்க ஒரு ஆர்வமா இறங்கிட்டீங்க, சிற்பம் செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க, நல்லா செஞ்சுட்டே வரீங்க. சரி, இன்னும் ஒரு மணி நேரத்துல நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னா உங்களுக்கு பசியே தெரியாது இல்லையா?
0: பசி தெரியாது. அந்த வேலையை முடிச்சா போதும்னு நினைச்சுக்கிட்டு தான் முடிக்கிறதுக்கு தான் தோணும் மூஞ்சி. அந்த ஆர்வத்துல செய்யறதுக்கு இன்னும் நல்லா வந்துடும். நம்ம எதிர்பார்த்ததை தாண்டி கூட நல்லா இருக்கும்.
1: நல்லா இருக்கும்.
0: நம்ம போயிட்டு போய் சாப்பிட்டுட்டு திரும்பி வந்து பார்ப்போம் வேலை தானே அப்படின்னு நம்ம அலட்சியம்
1: பண்ணக்கூடாது.
0: அந்த இதில் வந்து கரெக்டாக செஞ்சு முடிச்சுட்டு நம்ம வந்தால் தான் நம்மளுக்கு மன திருப்தியும் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும், இல்லைனாக்கா கஷ்டமா இருக்கும்.
1: இப்போ பழங்காலத்து சிற்பங்கள் அப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம புதுசாக செய்கிறது, இந்த ரெண்டுத்துக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது?
0: பழைய காலத்து சிற்பங்கிறது அது சிற்பங்கள் தான். இப்போ செய்கிறது கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கிறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி. ஏன்னா அந்த காலத்தில் உள்ளவங்க அவங்க விருப்பப்பட்டு செஞ்சு சாப்பாடு போட்டு கூலி தந்தாங்களா தள்ளியங்கிறது தெரியாது. சாப்பாட்டு போட்டு செஞ்ச அரசாங்க காலத்தெல்லாம் செஞ்சது அப்படி. இப்போ வந்து வேலைகள் செய்யறது அது அதுக்கு நாளுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சம். அதனால கொஞ்சம் கொஞ்சம் சிற்பத்தை மாத்துறதுனால வேலைங்களுக்கு கொஞ்சம் குறைபாடுகள் வருது, அவ்வளோதான். அடுத்து இன்னொரு காரணம் என்ன சொல்லணும்னாக்கா எல்லாருமே அந்த வேலை செய்ய மாட்டாங்க. எல்லாருக்குமே அந்த ஆர்வம் தூண்டாது. இதில் மட்டை வேலை செய்கிறவங்கன்னு தனியாக இருக்காங்க, கல் வேலை செய்கிறவங்க தனியாக இருக்காங்க, சொத வேலை செய்கிறவங்க தனியாக இருக்காங்க. அப்படின்னா கொத்து பொத்தும்பாங்க, அவங்க செய்கிறவங்க தனியாக இருக்காங்க. இதில் ரெண்டுமே சேர்ந்து செய்கிறவங்களும் இருக்காங்க. ஏன்னா சிமெண்ட் வேலை செய்கிறவங்களும் இருக்காங்க, கல் வேலை செய்கிறவங்களும் இருக்காங்க. அது எல்லாருக்கும் வந்து அமையாது, அது அமையிறத பொறுத்து தான் இருக்குது.
1: சரி, இப்போ நீங்கள் என்னென்ன மாதிரியான சிற்பங்கள்லாம் செய்கிறீங்க?
0: நான் வந்து சிமெண்ட் சிற்பம் தான் செய்கிறேன். அதே சிமெண்ட்டில் தான் எனக்கு தெரியும், கல் வேலை எனக்கு தெரியாது. கல் வேலைன்னா நம்ம ஃப்ரெண்டு மூலயமா தான் நான் கல் வேலைக்கு மூவ் பண்ணுவேன்.
1: இப்போ சிமெண்ட்னா எப்படி, அது எப்படி தயார் பண்ணுவீங்க? சிமெண்ட்டோட இப்போ சாதாரணமாக கட்டுமான பணிக்கு உள்ள சிமெண்ட் கலவைக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கும்ல?
0: ஒன்றும் இல்லை, ஒரு இப்போ பாண்டு கணக்கில் போட்டாங்கன்னா அது பில்டிங் கில்டிங் கட்டுறாங்கன்னாக்கா 5-1, 6-1 போட்டு கட்டுவாங்க.
1: சரி,
0: அதே சிமெண்ட்டுக்குன்னா 3-1 போட்டு வேலை செய்வாங்க. கட்டு வேலைக்கு 4-1 போட்டு செய்வாங்க. பூச்சி வேலைக்கு
1: மணல் சொல்றீங்க?
0: மணல் இப்போதான் மணலே கிடைக்க மாட்டேதாம்மா, எம்சண்ட்
1: தானே,
0: எம்சண்ட் தானே. அதனால கொஞ்சம் எம்சண்ட்ல செய்யறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. அதுக்கு சிமெண்ட்
1: தான்.
0: இப்ப முன்னாடி வந்து ஒட்டுறதுக்கெல்லாம் வந்து சிமெண்ட்டுங்கள் வந்து ஒரே விதமாக தான் இருக்கும், செட்டிநாடு ராமக்கோபுடின்னு சொல்லிட்டு தான் இருக்கும்.
1: சரி, சிமெண்ட் கலந்துப்பீங்க நீங்கள்?
0: இப்போ சிமெண்ட்னாக்க கொஞ்சம் அதிகமாக கலந்துப்போம், அவ்வளோதான்.
1: ஓகே ஓகே.
0: ஏன்னா இது பாரம்பரியமாக கொஞ்சம் நாள் இருக்கணும், எப்படின்னா ஒரு 100 வருஷம் 150 வருஷம் இருக்கணும். அதுக்காக சிமெண்ட்டை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறது.
1: அப்போ சிற்பம் இன்னும்
0: அழுத்தமாக இருக்கும், கொஞ்சம் உடைக்கவும் முடியாது. நம்ம தப்பாக செஞ்சிட்டா கூட அது திரும்பி திருத்தணுனாக்கா அந்த சிலையை தனியாக எடுக்கணும், எடுத்துட்டு திரும்பியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஒட்டி திரும்பி ஃபர்ஸ்ட்லேருந்து தான் பார்க்குற மாதிரி இருக்கும்.
1: இப்போ நீங்கள் அந்த சிற்பங்கள் இந்த கோவில்கள்லாம் அந்த மேலே கோபுரத்தில் இந்த சைட்லலாம் வைப்பாங்க, அந்த மாதிரியான இது தான் நீங்கள் இப்போ
0: செஞ்சிட்டு இருக்கிறது? பொம்மை வேலைம்பாங்க.
1: அதிகமாக நீங்கள் என்ன சிற்பம் செஞ்சுருக்கீங்க?
0: அதிகமாக விநாயகர் போட்டிருக்கேன், அம்மன் போட்டிருக்கேன். அடுத்து வந்து கொத்து போத்து மட்டை வேலை அதெல்லாம் செஞ்சிருக்கேன். அது செஞ்சிருப்போடு தான் அந்த உருப்படி சம்மந்தமாக வேலை செஞ்சுருக்கேன். கோபுரங்கள் நைஸ் வேலை நிறையா பார்த்துருக்கேன், அது கணக்கே இல்லை. அந்த கோபுரங்கள் சம்மந்தமாக வேலை செஞ்சனால தான் வெளிநாடு வரலையும் போனது. ஒரு இடத்துல செஞ்சிட்ருக்குள்ளே அவங்க பார்த்துட்டு ஒரு ட்ராவல்ஸ் மூலயமா போய் ஒரு கம்பெனியில் ஜாயின் ஆகி, அந்த சொல்லப்போனாக்கா பவானந்தன் ஒரு கம்பெனியில் ஜாயின்ட் ஆகி அது மூலமா தான் வெளிநாடு போனது. இத்தாலி போனேன், அதுக்கப்புறம் அமெரிக்கா போய் வேலை செஞ்சிட்டோம்.
1: செஞ்சிருக்கீங்க. இப்போ இத்தாலியில் என்ன என்ன கோவில் வேலை தான் செஞ்சது?
0: கோவில் வேலை தான், ஒரு ஆசிரமத்தில் வேலை செஞ்சது. அது ஏற்கனவே கொஞ்சம் ஏன்னா அவங்க வந்து விசா ஒர்க் பண்ணி கொடுக்கல, ட்ராவல் மூலயமா போய் 3 மாதம் மட்டும் செஞ்சுட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்துடணும். அதேமாரி 3 மாதம் 3 மாசம்னு ஆளை மாற்றி மாற்றி ஆச்சரியம் போய் செஞ்சாங்க. அதில் நாங்கள் ஒரு குரூப்பு போய் நானும் எங்கள்

0: நான் ஒரு அஞ்சாறு பேர் போய் செஞ்சோம், செஞ்சு முடிச்சுட்டு வந்துட்டோம். அங்கே செஞ்சது அவங்களுக்கு விருப்பப்பட்டதுனால தான் யூஎஸ்ஏக்கு எங்களுக்கு ரெடி பண்ணாங்க.
1: ஓ,
0: அது மூலமா ஒரு 12 வருஷம் வந்துருக்கோம்
1: யூஎஸ்ஏல. 12 வருஷம்
0: போயிட்டு போயிட்டு ரிட்டர்ன் வந்தது. ஒரே 12 வருஷமா நான் இல்லை, போய் ஒரு 2 வருஷம் வேலை செய்யறது, திரும்பி வந்துடுறது, திரும்பி போய் ஒரு 3 வருஷம் வந்திருக்கேன் வந்திருக்கிறது. அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணறப்படு திரும்பி போய் ஒரு 2-3 இடம்
1: போயிருக்கேன். அங்கேயே பல இடங்கள்ல, வேற
0: ஒரே இடத்துல இல்லை. ஃபர்ஸ்ட் சிக்காகோலங்கிற ஏரியாவில் இறங்கி அங்கேருந்து பிவாக்கிங்கிற ஏரியாவுக்கு போயிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து டெம்பிள் டெக்சஸ்ன்னு சொல்லிட்டு அங்கே போய் விளைஞ்சிருக்கேன். இப்போ கூட அதுக்காக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். டெம்பிள் டெக்சஸ்க்கு அந்த கோயில் கட்டினதுக்காக கும்பாசம் மட்டும் கூப்பிட்டுருக்காங்க, அதுக்கு பேப்பர்லாம் ரெடி பண்ணிட்டு.
1: சரி, நீங்கள் நல்லபடியாக போயிட்டு வர வாழ்த்துக்கள் நிலையத்தின் சார்பாக. சரி, இப்போ நீங்கள் அங்கே போயிட்டு நீங்கள் சிற்பங்கள் செய்வீங்க, இப்படி எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் தங்குறதெல்லாம் அவங்களே?
0: அதெல்லாம் அங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பாகாசு கூட செலவு கிடையாது. ட்ரெஸ் யூனிஃபார்ம் எடுத்து கொடுக்கறதுலையும் சரி, சாப்பாடு செலவாகலையும், மொத்த வந்துட்டு போகிற செலவாகலையும் அவங்களோட செலவு தான்.
1: சரி, இப்போ இந்த துறையில் வந்து நீங்கள் இது வரைக்கும் ஒரு பெரிய சவால், இது எனக்கு ரொம்ப சவாலாக இருந்துச்சு அப்படிங்கிற விஷயம் ஏதாவது இருக்கா?
0: அப்படி எனக்கு ஒன்றும் இல்லைம்மா. இதுவரையிலையும் நான் அந்த சவாலாக இருந்தாலும் அது நம்மளுக்கு ஈஸியாக போயிடுது. ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் அதை சமாளித்து தான் ஆகணுங்கிறத அது கொஞ்சம் ஈஸியாகவே போயிடுது.
1: அதனால நீங்கள்
0: பெருசாக எடுத்துக்கிட்டனா தான் அது சவாலாக தெரியும். இப்போ ஒரு கற்பூரம் கட்டிட்டோம், கல் பெருசாக போயிட்டுனாக்கா அதை உள்ளே கொண்டு போகணுமா, அது எப்படி கிராஸ் பண்ணி டேமேஜ் இல்லாமல் கொண்டு போகணும்னு தான் நம்ம ஆசைப்படணும். அதுக்கு என்ன மூவ்மெண்ட்டு பண்ணுமோ அதை தான் பண்ண முடியும். ஆக இது கட்டிட்டோம், இதை உள்ளே வைக்க முடியாது அப்படின்னு நம்ம செய்ய முடியாது. அதுவும் மிண்டி
1: நிலவு இதையும் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அந்த சிற்பத்தையும் நீங்கள் வேற மாற்ற முடியாது.
0: உள்ள வச்சுதான் ஒன்று வரு சாமியை கொண்டு உள்ள வச்சுட்டு நிலைய வைப்போம், இல்லைன்னாக்கா நிலைய வச்சுட்டு தான் மறுபடியும் சாமியை கொண்டு போகணும். ஏன்னா அந்த அகலத்தை பார்த்துட்டு தான் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சிலையை செய்ய சொல்றது. அப்படி செஞ்சிட்டாங்கன்னா கூட நம்ம கொண்டு வச்ச ஏற்பாடு தான் நம்மளுக்கு ஒரு மன திருப்தியே வரும், இல்லைன்னா வராது. ரொம்ப கஷ்டப்படாது, எப்படி கொண்டு போகலாம், என்ன செய்ய, எது செய்யணும் அப்படியே ஐடியா பண்ணி ஐடியா. இது சாமியை உள்ளே கொண்டு போகிறதாக்கா அந்த ஊர் மக்கப்படுத்துகிற பாடு பெரும்பாடு. ஏன்னா இதோடும் அதோடும் எங்கே படுவோம், அடிக்கடி பட்டுருமோனு ஒரு பயம்
1: இருக்கும்.
0: அதை கொண்டு அதை கொண்டு வச்ச ஏற்பாடு தான் அதுதான் பெரிய போர்க்கள மாரி இருக்கும். மற்றதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாதுமா.
1: சரி, உங்களுக்கு அதாவது ஒரு உங்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு இது நான் பண்ணியிருக்கிறது அப்படிங்கிற ஒரு சிலை ஏதோ ஒரு கோவிலில் அந்த மாதிரி ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் பண்ணதுலேயே இதுதான் எனக்கு இது பெஸ்ட்டாக தோணுது அப்படின்னு ஏதாவது அனுபவம் இருக்கா?
0: இல்லை, நான் என் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி தோணதெல்லாம் உண்டு தான். இப்போ செய்ய செய்ய அந்த இது வந்து இந்த சிலை தான் அந்த சிலைன்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. நம்ம செய்கிற சிலை எல்லாமே நல்லா தான் இருக்கும்.
1: சரி,
0: அப்படிங்களும் நல்லா தான் இருக்குது, எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருக்குது, நிறைய பேரும் சொல்லியிருக்காங்க.
1: சரி, ஒரு ஒரு சிற்பத்தை உருவாக்குறப்போ வந்து ஒரு உணர்ச்சி பூர்வமாக வந்து சில விஷயங்கள் அந்த சிற்பத்தில் செய்யும்போது இருக்கும் இல்லையா? அது எந்த அளவுக்கு முக்கியம் உங்களை பொறுத்த வரைக்கும்?
0: இப்போ ஒரு சிலை செஞ்சிட்டதுக்குள்ளே ஒரு பார்வைக்கு ஒரு நல்லா தோணுதுன்னா அதை செஞ்சு பார்த்தோம்னாக்கா அது நல்லா இருந்ததுனாக்கா ஓகே, நல்லா இல்லைன்னா உடனே எடுத்துருவேன். அதை வைக்கிற பொட்டாக இருந்தாலும் சரி, ஜிமிக்கி வைக்கிறதா இருந்தாலும் சரி, அது வந்து நம்மளுக்கு திருப்தியாக இருந்ததுனாக்கா ஓகே. அப்படி திருப்தி இல்லாமல் திரும்பி அதே வச்சோம்னாக்கா அது மன திருப்தி வராது. அதை வச்சு பார்த்து
1: இன்றைய காலகட்டத்தில் வந்து இந்த பாரம்பரிய கலைகள் வந்து பாதுகாக்கப்படுதா?
0: பாதுகாக்கப்படுதுமா, சில பேருக்கு கரெக்டாக வச்சுருக்காங்க, சில பேர் வந்து கொஞ்சம் அலட்ச போகுதில் தான் இருக்குது. அது கிடைக்கும் கிடைக்காதுங்கிறது அவங்களுக்கு தெரிய மாட்டாங்க. அதை கவனமாக இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு சொல்கிறது எப்படின்னா, சரி பழைய பொருள் கிடைக்காது, இதை நம்ம இன்னும் கவனமாக வச்சுக்கிறது, நம்ம வச்சுக்கணும், பார்த்து பத்திரமாக வச்சுக்கிறது, இந்த மக்கள் எல்லாம் ஆர்வமாக வரணும், அதுதான் என்னுடைய இன்ட்ரெஸ்ட்.
1: இப்போ நீங்கள் பொதுவான இதெல்லாம் செய்கிறீங்க இல்லையா, இப்போ நீங்கள் பாதுகாக்கப்படுதா அப்படின்னா அது ஒரு பொதுவான பொருள் தான். ஒரு கோவில் அப்படிங்கிறது எல்லாருக்கும்
0: பொதுவான விஷயம்தான். அது கோயிலுக்கு வர்றதே பெரிய புண்ணியமாக நினச்சிட்டு வரணும் எல்லாருமே. சில பேர் வந்து சாமி கும்பிட்டோம் போனோம் அப்படின்னு நினைக்கிறாங்க, எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது. உங்களுக்கு இந்த டயத்தில் போகணுனாலும் எல்லாருக்குமே கிடைக்காது அந்த வாய்ப்பு, அது தட்டிக்கிட்டே போகும். ஆனால் உள்ளே போயிட்டோம்னா அந்த கவனத்தோடு உட்காந்திங்கன்னா, அது கவனம் செதற விடாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மன ஆரோக்கியம் கொஞ்சம் கிடைக்கும்.
1: அதே மாதிரி கோயிலுக்கு போகிறவங்களும் அந்த சிற்பங்களை வந்து கலைநயத்தோடு பார்க்கணும். இன்னொன்று, அது மேலே வந்து இந்த சில பொருட்கள்

0: எல்லாம் போடுறது துடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களும் வந்து செய்யக்கூடாது இல்லையா?
1: இல்லைம்மா, அது வந்து முன்னாடி வந்து நம்ம மக்கள்லாம் அதிகமாக செய்யாது. இந்த நார்த் இந்தியெல்லாம் தொட்டு தொட்டு பார்த்து அந்த படியை தொடுவது, பின்னாடி சாமியை போய் தடவி பார்க்கறது, அதெல்லாம் நம்ம கல்ச்சரில் கிடையாது. அந்த பக்கம் நார்த் இந்தியன்ஸ்
0: அவங்களோட வழிபாட்டு முறைகள்,
1: அவங்க வழிபாட்டு முறைகள் வந்து தொட்டு கும்பிட்டாதான் அவங்களுக்கு மன திருப்தி இருக்கும். நம்ம இதில் வந்து கையெடுத்து கும்பிட்டாவே திருப்தி இருக்கும். அதை பார்த்துட்டு நம்ம மக்கள்லாம் இப்போ என்ன செய்யுதுனாக்கா, அந்த வாசப்படியில் போய் தொட்டுறது,

0: கீழே தான் உட்காரணும். தன் தரையில் உட்காந்து சாமி கும்பிட்டா தான் மன திருப்தி. அது தலை குனிஞ்சி.
1: ஒரு பாடல் கேட்போம், உங்களுக்கு பிடித்த பாடல் தொடர்ந்து பேசலாம்.

0: நீங்களே உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சோலை மற்றும் விதினில் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்
1: காரைக்கால் GL மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: GL மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் VPN ஐ ஹாஸ்பிட்டல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
3: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
4: VPN கண் மருத்துவமனையும். இடம் சுவையில் தரம் இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமுநகை மாளிகை மயிலாடுதுறை தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நீடூர் வழங்கும் பசந்தளிர்.
6: அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான
7: பல பாட பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது
8: பொருட்கள்
9: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
10: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை பிற்பகல் 2:05 மயிலாடுதுறை JKR பாலி கிளினிக் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள், ஹார்ட் சுகர் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் JKR பாலி கிளினிக் மயிலாடுதுறை. நாளை பிற்பகல் 2:30 திருவாரூர் VK ஆயுர்வேத மருத்துவமனை வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள், VK ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால். நேரம் 2:50 ஆகுது. மயிலாடுதுறை மாவட்டம் கீழவுத்திரங்குடி சிற்பி ஏ கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தான் இன்றைக்கி நம்ம நேரலையில் பேசிகிட்டு இருக்காங்க. ஐயா, இப்போது சிற்பக்கலை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. சிற்பக்கலைனா என்ன, அதில் என்னென்ன இருக்குது, கல்லில் செய்யலாம், மரம், சிமெண்ட், இந்த மாதிரி பல விஷயங்கள், அந்த காலத்து சிற்பங்கள்லாம் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது, அந்த மாதிரி மைன்யூட்டாக செய்கிற விஷயங்கள், என்னென்ன சவால்கள்லாம் இருக்குது, நிறைய வந்து நம்ம நிகழ்ச்சியில் பகிர்ந்துட்டீங்க. இப்போ இன்றைய இளைஞர்கள் வந்து எப்படி இருக்காங்க, அதாவது சிற்பக்கலையில் வந்து ஒரு ஆர்வம் இருக்கா, அவங்களுக்கு எப்படி கற்றுக்கிறாங்க, அதை பற்றி சொல்லுங்கள்.
11: இன்றைய காலகட்டத்தில் பசங்க வந்து படிக்கிறது தான் அதிக ஆர்வம். ரெண்டாவது வந்து சில பசங்க வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, அதில் வந்து என் பையனே வந்து இந்த வேலையில் ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பையனை வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன்.
0: சரி.
11: அடுத்து வந்து வர்றவங்கெல்லாம் சில பேர் செய்கிறாங்க, ஆர்வம் இருக்குதுன்னு சொல்லிட்டு செய்கிறாங்க. சில பேர் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது இந்த வேலை, ரொம்ப டைம் தான் எடுத்துக்குது, அதனால் சில பேர் அவாய்ட் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க. சில பசங்க, சின்ன பசங்க கூட ஆர்வம் இந்த வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தூண்டுதலாக வர்ற பசங்களும் இருக்காங்க. அதில் சில பசங்க நம்மள்கிட்ட இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் பசங்க வந்து இந்த ஆர்வத்துக்கு வர்றதே ரொம்ப ரேராக தான் இருக்குது.
0: வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு இந்த துறையில்?
11: வேலை வாய்ப்புகள் நிறைய கிடைக்குதுமா, நிறைய செய்யலாம். இப்போ ஆளுங்க கிடைக்கிறதா ரொம்ப கஷ்டமா இருக்கு. வேலை வாய்ப்புகள் வந்து இப்போ நிறைய வருது. இப்போ கோயில் வேலைக்கு வந்து ஆளுங்க வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ரெண்டாவது

0: வந்து வந்த பசங்களுக்கு கண்டினியூவாக வேலை கொடுத்துக்கிட்டு இருக்கணும், அதுதான் முக்கியம். இப்போ ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அந்த 10 பேராக கண்டினியூவாக பண்ணிட்டுருணும். ஏன்னா ஒரு 2 மாதம் கொடுத்துட்டு இல்லை ஒரு 6 மாதம் கொடுத்துட்டு 6 மாதம் வேலை இல்லைன்னா அடுத்து உங்கள்கிட்ட இவங்க போயிடுவாங்க. போயிட்டாங்கன்னா அப்புறம் திரும்பி நம்ம ஆளை கரெக்டாக குரூப் சேர்க்கறது ரொம்ப கஷ்டம்.
1: இந்த சிற்பக்கலை கற்கணும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
0: அது நான் சொல்ல வர்றது விரும்புகிறது எப்படின்னாமா, சிற்ப வேலைகள் வந்து நிறையா மெத்தடுகள் நிறையா இருக்குது. இப்போ அது ஆர்வமாக வந்து கற்றுக்கிறது நம்மளுக்கு ரொம்ப புண்ணியம்னு நான் நினைக்கிறேன். அதான் உண்மை.
1: இப்போது நீங்கள் நிறைய சிற்பங்கள் செஞ்சுருப்பீங்க, ஏதாவது ஒரு சிற்பம் செஞ்சுருக்கும் போது இது நம்மக்கிட்ட பேசினா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணிருக்கோம்ல, அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு வந்திருக்கா?
0: அது ரைட்டு தாம்மா. எப்படின்னாக்கா நம்ம செஞ்சிட்ருக்க உள்ள ஒரு காளியம்மன் போட்டிருக்கோம்னா காளியம்மன் தான் வந்து ஆங்கார பொருள்னு சொல்லுவாங்க, ஆங்கார பொருள். அதனால் வந்து நீங்கள் வந்து இது நம்மள்கிட்ட பேசினான்னு நினச்சா அப்படின்னு நினைக்கிறது ஆசை உண்டு. அது நம்மளே செஞ்சிட்ருக்கோம், நம்ம என்ன இதுதான் செஞ்சிட்ருக்கோம், இது எப்படி நம்ம பேசுவோம் அப்படின்னு நம்மளே திரும்பி ரிட்டர்ன் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அது ஏன்னா செஞ்சிட்ருக்குள்ள இது நல்லா இருக்கு, சரி இதெல்லாம் செஞ்ச ஏற்பாடு நம்ம பார்த்துட்டு இது நம்மள்கிட்ட பேசுனா எப்படி இருக்கும் அப்படின்னா பேசுகிற மாதிரி இருக்கணும். பெயிண்ட்டு வேலை நம்ம சிமெண்ட்ல செஞ்சு கொடுத்துட்டோம், அது பெயிண்ட் அடிக்கிறதுல இந்த அளவுக்கு நல்லா இருக்கணும், பார்த்து சிரிச்ச மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறது உண்டு.
1: சரி, ரொம்ப நல்லதுங்கய்யா. அதாவது சிற்பக்கலையை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து உங்ககிட்ட பேசி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். சிற்பக்கலை அப்படின்னா நம்ம வந்து பார்க்குறதோட சரி இவ்வளோ அழகாக இருக்கே எப்படி செஞ்சுருப்பாங்க அப்படின்னு நம்ம
0: செஞ்சு முடிஞ்ச ஒரு படுகு மேலே இருந்து கோபுரத்தில் உள்ளதை கீழே நின்று பார்க்கலாம், அவ்வளோதான். செஞ்சுட்டு உள்ள பார்க்கறதுக்கு முடியாது.
1: ஆமாம், செய்யும் போது என்னென்ன கலையின் நுணுக்கங்கள்லாம் அதில் இருக்குது, அதை எப்படி செய்வாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு நிகழ்ச்சியில் சொன்னீங்க. இன்னும் வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா?
0: வேற ஒன்றும் கோயிலை பற்றி தான் நம்மளுக்கு அதிகமாக தெரியும்.
1: சரி,
0: அடுத்து வந்து நம்ம ஃபேமிலியை பற்றி தெரியும், அவ்வளோதான்.
1: சரிங்க, நிலையத்தின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி.
0: நன்றிம்மா.

நேயர்கள் இதுவரை கேட்டது அச்சாணி. மயிலாடுதுறை மாவட்டம் கீழ உத்திரங்குடி சிற்பி ஏ கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பங்கு பெற்ற நேரலை நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி நடத்திய நான் ஆர்ஜே தீபா சந்திரசேகர்.

45 நிமிடம் ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் வறண்ட வானிலையே நிலவியது. மழை பெய்துள்ள இடங்களும் அளவுகளும் கீழ்பென்னத்தூர், ஆதிமங்கலம் ஆகிய இடங்களில் தலா 8 சென்டிமீட்டர், நாற்றம்பாளையம் 7 சென்டிமீட்டர், தண்டாம்பட்டு, கேஆர்பி அணை ஆகிய இடங்களில் தலா 6 சென்டிமீட்டர், செங்கம் 4 சென்டிமீட்டர், ஆற்காடு மூங்கில்துறைப்பட்டு, ஆர்கேபேட்டை, திருத்தணி, பொன்னை அணை, ஏழுமலை, சோழிங்கர், திருவண்ணாமலை, ஆம்பூர், ஊத்துக்கோட்டை, கள்ளிக்குடி ஆகிய இடங்களில் தலா 3 சென்டிமீட்டர், பணப்பாக்கம், பிளவக்கல் பெரியாறு அணை, ஆரணி, அம்மூர், ஜமுனாமரத்தூர் ஆகிய இடங்களில் தலா 2 சென்டிமீட்டர், அஞ்சட்டி, பூண்டி, பாலக்கோடு, வடப்புதுப்பேட்டை, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, வேலூர், ஹரூர், போலூர், மேட்டூர், கோமுகி அணை, மணலூர்பேட்டை ஆகிய இடங்களில் தலா 1 சென்டிமீட்டரும் மழை பதிவாகி உள்ளது. வேலூரில் அதிக அளவாக 41.5 டிகிரி செல்சியஸும், தருமபுரியில் குறைந்த அளவாக 23 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவானது. அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன் அறிவிப்பு இன்று தொடங்கி இம்மாதம் 28ஆம் தேதி வரை. தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்காலிலும் அதிக அளவு வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக நிலவக்கூடும்.

0: வட கடலோர தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் கடல் பரப்பிலிருந்து 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. நேற்று மேற்கு மத்திய வங்காள விரிகுடா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தற்போது மத்திய கிழக்கு மற்றும் தென்கிழக்கு வங்காள விரிகுடா இடையே கடற்பரப்புக்கு மேல் 3.1 கிலோமீட்டர் முதல் 7.6 கிலோமீட்டர் வரை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி, கோயம்புத்தூர், சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, கன்னியாகுமரி மற்றும் மதுரை, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று மற்றும் இடிமின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது. நாளை நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று மற்றும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன் அறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிக அளவு வெப்பநிலை 39-40 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்த அளவு வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸ் நிலவக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு. அதிக அளவு வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்த அளவு வெப்பநிலை 14 டிகிரி செல்சியஸ் நிலவக்கூடும். கன்னியாகுமரியில் அதிக அளவு வெப்பநிலை 31.6 டிகிரி செல்சியஸும் குறைந்த அளவு வெப்பநிலை 24.7 டிகிரி செல்சியஸாகவும் பதிவானது. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது நம் காரைக்கால் பண்பலை 100.3.

0: நேரம் 3 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம் கோபால் பல்பொடியின் LSC லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிக்கு அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்பொடி.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
2: இல்லைங்க, சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரிடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
6: மதிப்பெண் மட்டுமல்ல சாதனையும் உறுதி.
5: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
6: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
7: திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் ஆதிரங்கம் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம்
8: வருகிற May 29 வெள்ளிக்கிழமை காலை 7 மணிக்கு மேல் 9 மணிக்குள் நடைபெறுகிறது.
7: அதனைத் தொடர்ந்து இரவு 9 மணி அளவில் கின்னஸ் சாதனை படைத்த லக்ஷ்மண் சுருதி இன்னிசை குழுவின் பிரம்மாண்ட இன்னிசை கச்சேரி நடைபெறுகிறது.
8: உங்கள் அனைவரையும் அன்போடு அழைப்பது திருப்பணிக்குழு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி திருக்கோவில் ஆதிரங்கம்.
0: நேர்களே, இன்றைய லைக் ஷேர் கமெண்டில் பறவைகளிடம் என்ன நாம் கற்றுக்கொள்ள

பறவைகளின் வாழ்க்கையிலிருந்து மனிதர்களாகிய நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் என்னென்ன? பறவைகள் பார்த்தது உங்களுக்கு என்ன நல்லா தோணுது? காரைக்கால் பண்பலை அப்படின்ற முகநூல் பக்கத்தில் லைக் ஷேர் கமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன். அந்த போஸ்ட்கில் நீங்கள் கமெண்ட் செய்யலாம். என்னென்ன சொல்லலாம்? விடாமுயற்சி பறவைகள் கிட்ட இருக்கு, அதிகாலையே விழிச்சிடும், இலக்கை நோக்கிய பயணம், கூட்டுப்பணி, ஒற்றுமைன்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் இருக்கு. உங்களுக்கு பிடித்த ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் கமெண்ட் சொல்லலாம். இது லைக் ஷேர் கமெண்ட், காரைக்கால் பண்பலை 100.3.

0: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
1: பறவைகளிடம் என்ன நாம் கற்றுக்கொள்ளலாம்? ஆண்டிமடம் கார்த்திகேயன் ஒற்றுமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மணக்கொடி ராஜேந்திரன், எப்போதும் சுதந்திரமாக பறக்கின்றன, அதுபோல் வாழ்க்கையில் தைரியமாக முன்னேற வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இரவாஞ்சேரி கலாவதி ராஜமோகன், பறவைகளிடம் பகிர்ந்து உண்ணும் முறை, ஒற்றுமை, விடாமுயற்சி, நல்லொழுக்கம், சுறுசுறுப்பு, தனக்கான உணவை தானே தேடிக்கொள்ளுதல் ஆகியவற்றை நாம் கற்றுக்கொள்ளலாம் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா அக்கரைவட்டம் அமுதா குமரன், சீக்கிரம் தூங்கி சீக்கிரம் எழுதல், இயற்கை உணவையே உட்கொள்ளுதல், பறவைகள் நோயுற்று இருக்கும்போது உணவுகள் எடுத்து கொள்ளாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்ததா நன்னிலம் சுப்பிரமணியன், விடாமுயற்சி, நேர மேலாண்மை, இயற்கையோடு இயைந்த வாழ்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அருமை அருமை. தொடர்ந்து நீங்கள் கமெண்ட் செய்யலாம் நேர்களை. பறவைகளிடம் என்ன நாம் கற்றுக்கொள்ளலாம்? காரைக்கால் பண்பலை அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜில் போய் அந்த போஸ்டர் கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இது LSC லைக் ஷேர் கமெண்ட்.

0: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரிடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
1: மதிப்பெண் மட்டுமல்ல சாதனையும் உறுதி.
0: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
1: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.

அதை கற்றுக்கொள்ளலாம் சொல்லியிருக்காங்க. அவரைக்காடு வித்யா வீரமணி பறவைகளிடம் ஒற்றுமையை கற்றுக்கொள்ளலாம், எளிமை, அன்பு, சுறுசுறுப்பு, எதிலும் அளவோடு இருத்தல். காட்டு மன்னார்குயில் டி மடப்புறம் தோப்பு தெரு வேல்முருகன் பறவைகளிடம் ஒற்றுமையை கற்றுக்கொள்ளலாம் சொல்லியிருக்காங்க. பச்சை கிளி பேசும் பகிர்ந்து உண்ணும் பழக்கமும் கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு நாகூர் முகமது ரஃபிக் சொல்லியிருக்காங்க. விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, ஒற்றுமை அப்படின்னு ஐயாவடி அசோக்ராஜ் கனிமொழி சொல்லியிருக்காங்க.

0: கமகமனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்
1: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி பூந்தோட்டம் தற்பொழுது எல்கேஜி முதல் 11 வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
2: பறவைகளிடம் என்ன நாம் கற்றுக்கொள்ளலாம்? இன்றைய எல்ஐசி அன்னப்பன்பேட்டை எஸ் ஜோதி, பகிர்ந்து உண்ணும் குண

0: பாட்டு நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்தர் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தாய்ப்பாடுகள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்தர் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சோல் அமுது, தார்பாய்கள் கிரீன் நெட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் அனில் பாஸ்தா.
5: அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
6: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
0: நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன் கொல்லுமாங்குடி மயிலாடுதுறை.
7: டிகிரி கேட்டரிங் மற்றும் ITI படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
0: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. பறவைகளிடம் என்ன நாம் கற்றுக்கொள்ளலாம்? ஒற்றுமை, பகிர்ந்து உண்பது, துல்லிய பார்வை, நீண்ட தூர பயணம், வரும் முன் காப்போம், இவை அனைத்தும் நாம் கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன் சொல்லியிருக்காங்க. இலக்குகளை தேடி ஓய்வில்லாமல் பறக்கும் பறவைகள் தேடிய உணவை அதன் குழந்தைகளுக்கு கொடுத்து பின் தானும் உண்ணும் தாயுள்ளம், ஆபத்து காலத்தில் கூவி அழைத்து ஒன்றுபடும் ஒற்றுமை உணர்வுகள், இவையெல்லாம் நாம் கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா குத்தாலம் KVS நகர் கிருஷ்ணமூர்த்தி.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோபால் பல்பொடியின் எல்எஸ்சி. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சி கணத்தையும் வழங்கும் கோபால் பல்பொடி,
1: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத்பேஸ்ட்.
3: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
4: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
5: கோபால் பல்பொடி.
0: இணைந்திருக்கிறோம் நேர்களே, தினம் காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 3:30. இனி நாம் தொடர்ந்து கேட்கலாம் ஆர்கேஜி நேயின் எல்எஸ்சி. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்.
6: சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
7: ஆர்கேஜி நெய்.
8: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம்.
9: 2025-26 கல்வியாண்டில் அரசு பொதுத் தேர்வில் அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்று 10ஆம் வகுப்பில் 494 மதிப்பெண்களும், 12ஆம் வகுப்பில் 581 மதிப்பெண்களும் பெற்று மாநில மற்றும் மாவட்ட அளவில் வெற்றி பெற்றுள்ளனர்.
8: தற்பொழுது எல்கேஜி முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
10: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
11: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
12: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரிடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
13: மதிப்பெண் மட்டுமல்ல, சாதனையும் உறுதி.
12: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
13: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
14: திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் ஆதிரங்கம் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம்
15: வருகிற May 29 வெள்ளிக்கிழமை காலை 7 மணிக்கு மேல் 9 மணிக்குள் நடைபெறுகிறது.
14: அதனைத் தொடர்ந்து இரவு 9 மணி அளவில் கின்னஸ் சாதனை படைத்த லக்ஷ்மண் சுருதி இன்னிசை குழுவின் பிரம்மாண்ட இன்னிசை கச்சேரி நடைபெறுகிறது.
15: உங்கள் அனைவரையும் அன்போடு அழைப்பது திருப்பணிக்குழு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி திருக்கோவில் ஆதிரங்கம்.
16: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறும்.

0: டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல் கோட்டாநல்லூர் தொடர்புக்கு 7358444333.
1: இன்றைய எல்எஸ்சியில் பறவைகளிடம் என்ன நாம் கற்றுக்கொள்ளலாம்? ஒற்றுமை மற்றும் சேமிப்பு அப்படின்னு சொல்லிட்டு பேரளம் செந்தில்கண்ணன் சொல்லியிருக்காங்க. தூக்கணாங்குருவியிடம் கடின உழைப்பை காணலாம் ஒற்றுமை அப்படின்னு சொல்லிட்டு வீரகுமார் அண்ணப்பன்பேட்டை எஸ் சதீஷ்குமார் சொல்லியிருக்காங்க. பறவைகளிடம் நாம் நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்ளலாம், அதில் ஒற்றுமை, பகிர்ந்தோண்ணுதல், விடாமுயற்சி, தன்னம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு அமிர்தராயன் கோட்டை பாரிவல்லல் சொல்லியிருக்காங்க. ஒற்றுமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க உதயகுமார் கோவில்பட்டியிலிருந்து. நல்லம்பல் ஷேக் அலாவுதீன், கூடி சாப்பிடுவதும் ஆபத்து என்றால் எல்லாம் ஒன்று கூடுவதும் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோமல் சரவணன், ஒற்றுமை பகிர்ந்து உண்ணுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து கமெண்ட் செய்யலாம் நேர்களே. இது எல்எஸ்சி.

0: நேர்களே, இன்றைய ஊரும் உணவும் நிகழ்ச்சிக்காக நாகப்பட்டினம் வெளிப்பாளையம் தம்பிதுரை பூங்கா அருகிலிருந்து நேரலையாக மலரும். அடுத்து 4 மணிக்கு உலக புகையிலை நாளையொட்டிய விழிப்புணர்வு. எனக்கும் வேண்டாம் நமக்கும் வேண்டாம், புகை நமக்கு பகை. நேர்களே, நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி எசட் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால் வழங்கும் உழவர்களுக்கு.
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பால் சித்தா ஃபார்மா விவிஎன் ஆயில் வழங்கும் இன்சொல் அமுது.
3: கைவலி, மூட்டு வலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் விவிஎன் ஆயில் தரமான வலி நிவாரணி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் போமேக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் போமேக்ஸ்.
4: மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
0: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ கலர்லா வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
3: ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன்ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ்.
5: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை காலை 7:00 திருவிளையாட்டம் வசந்தா முருகு பாலிடெக்னிக் காலேஜ் வழங்கும் அட்ராசக்கு அட்ராசக்க. நாலை மாலை 5:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச சட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாட்டுக்கு என்ன போட்டி. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச சட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை மூன்றும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ் வழங்கும் தேநீர் நேரம்.

பறவைகளிடம் என்ன நாம் கற்றுக்கொள்ளலாம்? ஒற்றுமையாக வாழும் பழக்கத்தை கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு திருபுவனம் லக்ஷ்மி ரவி சொல்லியிருக்காங்க. சுறுசுறுப்புக்கு சிட்டுக்குருவி, ஒற்றுமைக்கு காகம், கட்டிடக்கலையை கற்றுத்தந்த தூக்குநாங்குருவி, கொஞ்சம் மொழி பேசும் பச்சை கிளி, இப்படி எத்தனையோ சொல்லி கொண்டே போகலாம் அப்படின்னு வலங்கை மாநிலந்து ஆட்டோதுரை சொல்லியிருக்காங்க. விடாமுயற்சி, ஒற்றுமை, சுறுசுறுப்பு, கூடு கட்டும் அழகு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு

0: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரிடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
1: மதிப்பெண் மட்டுமல்ல சாதனையும் உறுதி.
0: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
1: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் ஆதிரங்கம் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம்
2: வருகிற May 29 வெள்ளிக்கிழமை காலை 7 மணிக்கு மேல் 9 மணிக்குள் நடைபெறுகிறது.
1: அதனைத் தொடர்ந்து இரவு 9 மணி அளவில் கின்னஸ் சாதனை படைத்த லக்ஷ்மண் சுருதி இன்னிசை குழுவின் பிரம்மாண்ட இன்னிசை கச்சேரி நடைபெறுகிறது.
2: உங்கள் அனைவரையும் அன்போடு அழைப்பது திருப்பணிக்குழு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி திருக்கோவில் ஆதிரங்கம்.
3: பறவைகளிடம் என்ன நாம் கற்றுக்கொள்ளலாம்? பகிர்ந்து உண்ணும் பழக்கம், போராடும் குணம். பறவைகளை நாம் மறந்தாலும் பறவைகள் நம்மை மறக்காது. கடலூர் துறைமுகம் சுரேஷ் அனுப்பியிருக்காங்க. அமிர்தராயன் கோட்டை ஜெயகாந்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒற்றுமைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பகிர்ந்து உண்ணும் முறை, கடின உழைப்பு, சுறுசுறுப்பு, அதிகாலை பிடிக்கும் பழக்கம் அப்படின்னு அனுஷ்யா சங்கர் பனங்காட்டங்குடியிலேருந்து சொல்லியிருக்காங்க. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி விடாமுயற்சின்னு சொல்லியிருக்காங்க. ஒற்றுமை, சுறுசுறுப்பு, நேர மேலாண்மை, பாதுகாப்பு அப்படின்னு நீடாமங்கலம் வட்டம் காலாச்சேரி மணிமாறன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒற்றுமை, பகிர்ந்து உண்ணும் குணம், சேமிக்கும் பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அரியலூர் மாவட்டம் கீழக்குடியிருப்பு சிங்காரவேலு. திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கரன் அதிகாலையிலே சுறுசுறுப்பாக எழுவது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தேவனூர் ஜோதி லக்ஷ்மி அதிகாலையில் எழுந்து கொள்ளும் பழக்கம் தன்னம்பிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முகமது ஜலீல் பகிர்ந்து உண்ணும் தன்மை, ஒற்றுமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மேமாத்தூர் அமுதா பறவைகளிடம் நாம் நிறைய கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தன்னம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு அகரங்கொந்தகை செந்தில் வேல் சொல்லியிருக்காங்க.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நேர்களே, அடுத்து 4 மணிக்கு ஊரும் உணவும். நாகப்பட்டினம் வெளிப்பாளையம் தம்பிதுரை பூங்கா அருகிலிருந்து நேயர்கள் மதியில் நேரலையாக மலரும்.

அவைகளிடம் என்ன நாம் கற்றுக்கொள்ளலாம்? சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தரம் பிரபு, தேவையான உணவு உண்ணுதல் மட்டும். கற்றுக்கொள்வதற்கு நிறைய இருக்கிறது, ஆனால் எனக்கு கற்றுக் கொடுக்க அதற்கு தான் நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் புவனகிரி சுமதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பறவைகள் எல்லாம் ரொம்ப பிஸியாக இருக்கு, அதுக்கிட்ட இருந்து நானும் பிஸியாக இருக்கிறத கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தில்லை ஸ்ரீனிவாசன் விடாமுயற்சின்னு சொல்லியிருக்காங்க.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது ஆர்கேஜி நெய்யின் எல்எஸ்சி. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்.
1: சுத்தமான பசு நெய்ங்கிறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
2: ஆர்கேஜி நெய்.
0: நேரம் 4 மணி.

0: சாதனையும் உறுதி.
1: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
0: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
2: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
0: திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் ஆதிரங்கம் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம்
3: வருகிற மே 29 வெள்ளிக்கிழமை காலை 7 மணிக்கு மேல் 9 மணிக்குள் நடைபெறுகிறது.
0: அதனைத் தொடர்ந்து இரவு 9 மணி அளவில் கின்னஸ் சாதனை படைத்த லக்ஷ்மண் சுருதி இன்னிசை குழுவின் பிரம்மாண்ட இன்னிசை கச்சேரி நடைபெறுகிறது.
3: உங்கள் அனைவரையும் அன்போடு அழைப்பது திருப்பணிக்குழு, ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி திருக்கோவில் ஆதிரங்கம், ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பூந்தோட்டம்.
0: 2025-26 கல்வியாண்டில் அரசு பொதுத் தேர்வில் அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்று 10ஆம் வகுப்பில் 494 மதிப்பெண்களும், 12ஆம் வகுப்பில் 581 மதிப்பெண்களும் பெற்று மாநில மற்றும் மாவட்ட அளவில் வெற்றி பெற்றுள்ளனர்.
3: தற்பொழுது LKG முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பூந்தோட்டம். ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
4: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
5: இல்லைங்க, சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
4: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
5: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.

0: நேயர்கள் இனி கேட்கலாம் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலின் ஊரும் உணவும். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சி கணித்தி வழங்கும் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்.
1: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
2: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
1: மதிப்பெண் மட்டுமல்ல.

0: நேர்களே, இன்றைய ஊரும் உணவும் நிகழ்ச்சிக்காக நாகப்பட்டினம் வெளிப்பாளையம் தம்பிதுரை பூங்கா அருகில் இருந்து நேர்களுடன் நமக்காக காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் சுந்தரபாண்டியன் அவர்கள். வரங்கள் நேர்களே, நாம் செல்லலாம் நாகப்பட்டினம் வெளிப்பாளையம் தம்பிதுரை பூங்காவிற்கு.
1: ரொம்ப அழகா புதிதா சொன்னாங்க. நாகப்பட்டினத்திலே வெளிப்பாளையம் தம்பிதுரை பூங்கா அருகில இன்னும் கரெக்டா இருந்து சொன்னோம். நம்ம நிக்கிற இடம் இருக்குன்னா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம், அதற்கு எதிரில்தான் நம்ம அங்க ஒரு அம்மா வந்து சாப்பாடுலாம் செஞ்சு வச்சுருக்காங்க. அதுலயும் வித்தியாசமா இருக்கு, எல்லாமே ஆர்கானிக் ஐட்டமா இருக்கு. அவங்கள்ட்ட கேட்கலாம் என்ன செய்ய ஊர் உலகம் எப்படி செய்ய போறாங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
1: உங்க பேர்
2: என்னங்க?
3: மாப்பிளக்கம்பா இருக்கு, பணியாரம் மாப்பிளக்கம்பா இருக்கு.

0: நீர் இந்த ஆற்றல் திட்டம் கொஞ்சம் சில இலை குலக்கட்டை அன்பா திருதான திட்டு உளுந்து தண்ணி சன்னா மசாலா செய்வோம் வாழைக்கு வடி வாழைக்கு பகடா இந்த ஐட்டம்லாம் செய்வோம். காலையில வந்து டிஃபன் கடையில முதல சம்பா இருக்கு இட்லி ஆற்றல் திட்டம் இருக்கிற பொங்கல் மதியம் வந்து சொந்த
1: சம்பந்தம்
0: குடும்பத்தோட
1: வீட்டுல சமையல் என்ன சமையல் எந்த ஒரு சாரதா.

0: உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு
1: என்ன?
0: உடைக்கணும் என்ன கையில சொல்லுங்க. தூதுவளை சாதம், பிரண்ட சாதம், சாம்பார் ரசம் தூதுவளை சாதம், ஆர்கானிக் தான். தூதுவளை சாதம் இது சாப்பிடுவோம். என்ன சொல்றேன் நீங்க சாப்பாடு பரிமாறையில வீட்டுல என்ன சொல்லுவாங்க? நல்லா இருக்கு. தூதுவளை ஹீட் இல்லையா? கூட்டுலையா? அதனால சாப்பிடலாம். தூதுவளை சாதம், தூதுவளை சாதம் சுத்துக்கிறது என்ன தூதுல சாதம் சாப்பாடு
1: உப்பு
2: மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
5: மதிப்பெண் மட்டுமல்ல சாதனையும் உறுதி.
4: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
5: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் ஆதிரங்கம் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம்
6: வருகிற May 29 வெள்ளிக்கிழமை காலை 7 மணிக்கு மேல் 9 மணிக்குள் நடைபெறுகிறது.
5: அதனைத் தொடர்ந்து இரவு 9 மணி அளவில் கின்னஸ் சாதனை படைத்த லக்ஷ்மண் சுருதி இன்னிசை குழுவின் பிரம்மாண்ட இன்னிசை கச்சேரி நடைபெறுகிறது.
6: உங்கள் அனைவரையும் அன்போடு அழைப்பது திருப்பணிக்குழு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி திருக்கோவில் ஆதிரங்கம்.
7: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.

0: தினம் தினம் நலம் தரும் ஆர்கேஜி நெய்.
1: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம் தற்பொழுது எல்கேஜி முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
2: நேர்லே நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும்
3: பாட்டு.
2: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
5: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.

0: காரைக்கால்.
1: இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடைக்காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சோல் அமுது தார்பாய்கள் கிரீனட் டோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
2: சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
1: நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
3: சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
1: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அனில் பாஸ்தா.
4: அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
5: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
1: நாளைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: நாளைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன்.
1: டிப்ளமா, டிகிரி, கேட்டரிங் மற்றும் ஐடிஐ படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
0: ஊரும் உணவும் நேர்களே, நாகப்பட்டினம் வெளிப்பாளையம் தம்பிதுறை பூங்காவிற்கு மீண்டும் செல்லலாம் நேர்களே.
2: தம்பிதுறை பூங்கா அருகில் அப்படின்னு தமிழ்நாடு போக்குவரத்து அழகாடிய உணவு பேர் என்ன
3: மாதிரி
2: நிறைய சிறுதானிய உணவு வாய்ப்பு இருக்கு இல்லையா, அதுல இனிப்பு வகைகள் தான் கேட்டு. சரி, வேற என்ன?

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலின் ஊரும் உணவும். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்.
1: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
2: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
1: மதிப்பெண் மட்டுமல்ல, சாதனையும் உறுதி.
2: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
1: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
0: நேரம் 4:30. இது நம் காரைக்கால் பண்பலை 100.3. இனி நாம் தொடர்ந்து கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் ஊரும் உணவும். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம்.
2: 2025-26 கல்வியாண்டில் அரசு பொதுத் தேர்வில் அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்று 10ஆம் வகுப்பில் 494 மதிப்பெண்களும் 12ஆம் வகுப்பில் 581 மதிப்பெண்களும் பெற்று மாநில மற்றும் மாவட்ட அளவில் வெற்றி பெற்றுள்ளனர்.
1: தற்பொழுது எல்கேஜி முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.

0: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உலங்கணித நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேயர்களுக்கு கோபால் பல்பொடியின் உலங்கணித நல்வாழ்த்துக்கள்.
3: கோபால் வி டூத் பேஸ்ட்,
4: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
0: நேயர்களுக்கு உலகத நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோர் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்,
5: உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: ஊரும் உணவும் வரங்க நேரிலே நாம் மீண்டும் செல்லலாம். நாகப்பட்டினம் வெளிப்பாளையம் தம்பிதுரை பூங்கா அருகில்.
6: இப்ப சரியா போல சொன்ன மாதிரிதான், அம்பித்துறை பூங்கா அருகில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக எதிரில அழகான மக்கள் எல்லாம் அந்த இடத்துல ஊர் உணவு நிகழ்ச்சிக்காக எல்லாம் ஸ்பெஷல் சாப்பாடு நம்ம கேட்டு பார்க்கறதை பத்தினா ரொம்ப வேகமா இருக்கு.

உங்க பேரு சொன்ன பேர் கால உழுதா கால உழுதா எனக்கே கால உழுதா

0: நல்ல ஸ்டாக் திருப்தி இருக்கும், நல்ல பசி தாங்கும். அது ஸ்கூல் படிக்கிறப்பில இருந்து அதுதான். இப்ப அந்த இட்லி இந்த தோசை எல்லாம் சாப்பிடுங்களா, அதெல்லாம் கட்டில பசி வந்துடும், ஆனா சாப்பிட்ட மாதிரி ஒரு திருப்தி கிடைக்க முடியாது.
1: எந்த ஊருக்கு
0: இருக்கையில்
1: இருக்கு என்ன பண்ணிட்டு
0: வக்கீல?
1: நல்ல வேலை ஏதாச்சும் மாத்தி எப்படி பழைய சாப்பாடு சொல்லி சொல்லும் பொழுது அதை திருப்பி குறைக்க முடியல. சரி, பெரிய சாப்பாடு சாப்பிட்டா நல்லா இருக்கும், எப்படி நிரந்தர அப்படியே சாப்பிடுவோம்.
0: இன்னைக்கு
1: பார்த்த உடனே எப்படி இருக்கும்?

0: பழைய சொர்க்கே பழைய சொர்க்க கம்பல் பண்ணியிருக்கோம். நீங்கள என்ன சொல்லுவாங்க
1: இன்னைக்கு
0: ஒரு நாள் இது சாப்பிடுங்க முதல் நாளே சித்தமர்த்தல் கூட அந்த பழைய சோறு வந்து ரொம்ப அதிகமான உடலுக்கு ஆரோக்கிய தருவது வெயில் காலத்துக்கு ரொம்ப அவசியமான ஒரு சாப்பாடு. எத்தனை பதார்த்தங்கள் செஞ்சாலும் அந்த பழைய சோறு தரக்கூடிய நன்மைகள் நிறைய. இப்ப இந்த பழைய சோறை கடையில வாங்கின பொருள் அரிசி வைக்கணும், ஆனா அது சீக்கிரம் கொடுக்க முடியாது. பாரம்பரிய அரிசிகள் ரொம்ப நல்லா இருக்குங்க.
1: பாரம்பரிய அரிசி இதுல வாங்கி போடுறத எங்க யாரு இப்போ
0: பண்ணி பாக்கலாம்,
1: ட்ரை பண்ணலாம் சார்.
0: இது சாப்பாடு சமைச்சு இவருக்கு கடையிலதான் வச்சிருவோம் அப்படின்றாங்க. அவங்க பேர் என்ன?
1: மகிழ்ச்சி
0: விளம்பரம் தொடர்ந்து பேசுறேன்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
2: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
0: கோபால் பல் பொடி.
3: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
4: மதிப்பெண் மட்டுமல்ல சாதனையும் உறுதி.
3: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
4: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
5: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம் தற்பொழுது எல்கேஜி முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
6: நேயர்களுக்கு ஆர்கேஜி நெய்யின் உளங்கழிந்த நல்வாழ்த்துக்கள்.
7: சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
8: ஆர்கேஜி நெய்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இன்றைய ஊரும் உணவும் நிகழ்ச்சிக்காக நாகப்பட்டினம் வெளிப்பாளையம் தம்பிதுரை பூங்கா அருகிற்கு நாம் மீண்டும் செல்லலாம் நேர்களே.
2: ரொம்ப அழகா போயிட்டு இருக்கு ஊரும் உணவும். ஆனா ஒருத்தர் வந்து கருத்து போட்ட மாதிரி நான் கோட்டில நடந்தான் எப்படி வாழ தெரியுமான்னு வீட்டுக்கு போய் எப்படி வீட்டுல அடித்து வைக்கப்படுறது அவர்தான் ராஜேந்திர வணக்கம். வணக்கம், நீங்க தான் சொல்லுங்க
3: வாங்குற பிரியாணி பிடிக்குமா? வீட்டுல நல்லா கேட்டி அதை விட சூப்பரா செய்யும்.

0: எல்லா பிரியாணியும் எல்லா வகையும்
1: அதனால பிரியாணி தான் உங்களுக்கு பிடிக்கும். வயசாவது சாப்பிட்டு பாருங்க நல்லா அப்படின்னு உங்க சொல்லுங்க.
0: இந்த எஃப்எம்ல போறது எஃப்எம்ல போற நிகழ்ச்சிகள் வந்து வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல போறதுன்னா அவங்களுக்கு பழையபடியே
2: குழந்தைகளுக்கு
1: நல்லா இருக்கு.
2: குழந்தைகளுக்கு
1: குழந்தைகளுக்கு மட்டும் தெரியும்.

0: நீங்க சொன்ன குறிப்பானது சைவ உணவு நம்ம மனசு அமைதிப்படுத்த குணத்தை செயல்படுத்தக்கூடிய இரண்டாவது வானொலி எல்லாரு வீட்டிலயும் ஒழிக்கணும்.
1: பெண்களுக்கு முக்கியத்துவம் பெண்களுக்கு முன்னாடி
0: நன்றி. இந்த ஊரும் உணவு மகிழ்ச்சி கிடைக்கிற நம்ம வந்து எப்படி கலந்துக்காம இருக்கிறது அப்படின்னு இங்க இருந்து நாகூர்ல இருந்து அங்கேயிருந்து வந்திருக்கிறீங்க இல்லையா? வணக்கம். நாகூர் ஏஜேஎம்எல் முகமது ஜலீல் அவர்கள்
1: சார், எல்லா இதையும்
0: இப்ப நீங்க பேசுறதுக்கு முன்னாடி அவசரமும் கொஞ்சம் நண்பர் தெரிஞ்சுக்கிட்டேன். காரைக்கால் பண்பலையில நேரம் வந்து ஊரோட நிகழ்ச்சிக்காக பூஜை பண்ணுவோம். உங்க பேர் சொல்லுங்க.
2: நாகராஜன்.
0: நாகராஜன் பாருங்க, உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு
2: இன்னைக்கு சாம்பார்
0: அதனால
2: இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல வந்து அசைவத்தோடு சைவத்தை இந்த காலகட்டத்துல பயன்படுத்துறது ரொம்ப நல்லது தெரியுது. அது உடலுக்கு நல்லது, நல்ல ஆரோக்கியம் நல்லது. இந்த வெயில் காலத்தையும் அது ஏற்றுறது செரிமானத்துக்கு ஒரு நல்ல ஒரு பயனுள்ளது. அதாவது பெரியவங்களும் சின்னவங்களும் இந்த சிக்கனும் தக்காளி மட்டனும் இதெல்லாம்
0: தவிர்த்து
2: இந்த நேரத்தை வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஆகாரம் கேட்டு உணவு திரும்பி இயற்கை உணவு சாப்பிடலாம் ரொம்ப நல்லது.
0: நாடகம்
2: இருக்கேன்
0: முக்கியம். என்ன
2: பண்ணுவீங்க சாதாரணமா வந்து ஒரு பைசாக்கூடியான வாட்டி சாப்பிட்டு கிடையாது. ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கிடையாது. கரெக்டான தண்ணி பண்றேன் சார், தண்ணி குடிக்கிறது கிடையாது. நல்ல தண்ணியா
0: எடுத்துக்கிட்டு
2: எங்களுக்கு எல்லாம் வந்து காலை பண்பலை கிடைக்கிறது நேரில் மிகப்பெரிய ஒரு சிறப்பு தருது. அது எல்லாருக்கும் அந்த லைன் உடனடியாக கிடைக்காது, கம்மிப்படுவாங்க. அது பயன்பாடு ரொம்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இந்த காலை பண்பலையில நம்ம பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அது கிடைக்கிறதுன்றது ஒரு பெரிய ஒரு பெரிய பாக்கியம் இருக்காது. காலை பண்பலையில நாங்கெல்லாம் கலந்துக்கிறது ஒரு பெரிய பாக்கியம் இருக்காரு.
0: ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. நாகூர்
1: நோம்புறதுல அசைவமா கிடையாது. அதாவது வந்து மைதா மாவும் அத வந்து ட்ரை பண்ணி ஓவன்ல வச்சு அந்த கட்சியில வச்சு வாசிட்டாங்கன்னா அந்த
0: மாணவர்
1: அது வந்து நாகூர்ல கிடைக்குது. தெரிஞ்சு போட்டு அரிசி மாவு நல்லா நினைச்சு நல்லா ஒரு அச்சு ஊட்டி
0: எண்ணெயில போட்டு நாகூர் சாமி.

0: அடுத்த சமயத்துல பாத்தீங்கன்னா இந்த அவங்களுக்கு ட்ரையா வச்சு கட்டுப்பாடா இருக்கிற நேரத்துல படுத்துள்ள சமையல் வர்றது எவ்வளவு பெரிய சிறப்புங்கிறது
1: பாராட்டு.
0: அதாவது வந்து யாரும் கேட்காத ஒரு சிம்ச சொல்றதுன்னா அதாவது வந்து இந்த நானாவத்தம் வந்தா ஒரு டிஃபரெண்டா பேரு ஈட்ட கொட்ட பணியாங்கிறது அவ்வளவு ஈஸியா வந்து எல்லாருக்கும் புரியாது.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் ஊரும் உணவும். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தேசை எங்கும் இசை பரப்பி தென்றலாய் வருடும் காரைக்கால் பண்பலை 100.3. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் மகிழ்வான மாலை வணக்கம். உற்சாகத்துடன் உங்கள் அனைவருடனும் இணையும் நான் நித்யா. நேரம் மாலை 5 மணி.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது திருவாரூர் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் வழங்கும் கதையும் கானமும். இன்று இடம்பெறுவது
3: உயர்ந்த மனிதன் சிறுகதை,
2: எண்ணமும் எழுத்தும்
3: சுந்தர பெருமாள் கோயில், வசந்தி சண்முக சுந்தரம்.
2: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி திருவாரூர்.
4: திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் சுபமுகூர்த்த அழைப்பு.
5: சுபமுகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம், 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி பாத்திரங்கள், வெள்ளி குலுசுகள்,
4: அனைத்தையும் உயர்ந்த தரத்தில் குறைந்த சேதாரத்தில் வாங்கிட
5: கை ராசியான ஸ்தாபனம் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணாசாலை திருவாரூர்.
4: மைதின் கோவிந்தராஜன் ரெசிடென்சி ஏசி நம்பர் 7 குமரக்கோவில் தெரு திருவாரூர்.
6: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ்.
7: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எல்லா நலன்களும் வளங்களும் பெற்று இன்புற்று வாழ என்னுடைய நல்வாழ்த்துக்கள். இந்த கதை காணும் நிகழ்ச்சி வழியா ஏதாவது நல்ல கருத்தை உங்களிடம் சொல்லணுங்கிற நோக்கத்தோட இன்னைக்கு சுந்தர பெருமாள் கோவில், வசந்தி சண்முக சுந்தரம் எழுதிய உயர்ந்த மனிதன் சிறுகதையை வழங்குறோம். இந்த கதையில கற்பனை கதாபாத்திரங்களாக வளம் வரப்போற தமிழ்வாணன், வான்மதி, வசந்தா இவங்கெல்லாம் எந்தெந்த ரூபத்துல வளம் வந்து இன்னைக்கு நமக்கு என்ன கருத்தை சொல்ல போறாங்க, கேட்காவல இருக்கீங்களா? வாங்க கதையை கேட்டு தெரிஞ்சுக்குவோம்.
8: அந்த அழகிய கிராமத்தில் சிறந்த பண்போடும் மிகுந்த படிப்பறிவோடும் இருப்பவர் ஆசிரியர் தமிழ்வாணன். அவரிடம் உள்ள அறிவு திறமையும் படிப்பு திறமையுமே ஊரில் உள்ளவர்கள் அனைவரும் அவர் மேல் மரியாதை கொண்டதற்கு காரணமாக இருந்தது. ஆனால் இன்று அந்த மரியாதைக்குரிய ஆசிரியர் செய்த செயல் ஊரில் அனைவரும் அவரை இழிந்து பேசும்படி ஆகிவிட்டது. ஊரார்களால் மதிக்கப்பட்ட ஆசிரியர் அவர்களாலேயே இழிவாக பேசப்பட்டது ஏன்? அப்படி பேசும் அளவிற்கு அவர் செய்த செயல்தான் என்ன? அதை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் ஆசிரியர் தமிழ்வாணனின் கடந்த காலத்திற்கு சென்று பார்க்க வேண்டும். ஊரார்களால் மதிக்கப்பட்டு போற்றப்பட்ட அந்த ஆசிரியர் தமிழ்வாணன் படிப்பிலும் திறமையிலும் சிறந்தவராக இருந்தார். மற்றவர்களுக்கு அதிகம் உதவும் மனப்பான்மை கொண்டவராகவும் இருந்தார். சிறு வயதிலிருந்தே தமிழ் இலக்கியங்களில் ஆர்வம் கொண்டிருந்த தமிழ்வாணன் அவரின் கிராமத்திற்கு அருகில் இருக்கும் மேல்நிலைப் பள்ளியில் சிறந்த ஆசிரியராக இருந்து வருகிறார். இவரிடம் கல்வி பயிலும் மாணவர்களில் பலர் உயர்ந்த பதவிகளில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. இவரின் அன்பான மனைவி வான்மதி அன்று காலை உணவிற்கு ஏற்பாடு செய்து

0: விட்டு குடிநீர் குழாயில் தண்ணீர் பிடித்துக் கொண்டிருந்தாள். பள்ளிக்கு கிளம்பிக் கொண்டிருந்த தமிழ்வாணன் சாப்பிடாமிருந்தார். அவருக்கு சூடான இட்லியும் சட்னியும் பரிமாறினாள் வான்மதி. சாப்பிட்டு முடித்த தமிழ்வாணன்,
1: வான்மதி நேரத்துக்கு சாப்பிடு, பத்திரமாயிரு, நான் போயிட்டு வரேன்
0: என்று கூறியபடி தன் இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு வான்மதியிடமிருந்து விடைபெற்றார். மலர்ந்த முகத்தோடு தமிழ்வாணனுக்கு கையசைத்துக் கொண்டிருந்த வான்மதியை திடீரென்று ஒரு குழந்தை இடித்துவிட்டு சென்றது. அருகில் சில குழந்தைகள் ஓடி விளையாடிக் கொண்டிருந்தன. அதை பார்த்த வான்மதியின் மலர்ந்த முகம் வாடிய ரோஜாவாய் முடங்கியது. பல நாட்களாகியும் தங்கள் அன்புக்கு அடையாளமாய் ஒரு குழந்தை இல்லையே என்ற வருத்தம் வான்மதியின் மனதை அழுத்தியது. அந்த சோகத்தை போக்கிக் கொள்வதற்காக இல்லாத ஒரு குழந்தைக்கு தினமும் ஒரு கடிதம் எழுதி வைத்தாள் வான்மதி.

0: மனப்பாரம் குறைவதற்காக தொடர்ந்து கடிதம் எழுதி வந்த வான்மதி சோகத்தின் விளிம்பிற்கே சென்று அப்படியே உறங்கி போனாள். மாலை பள்ளியிலிருந்து வீடு வந்து சேர்ந்தார் தமிழ்வாணன். வண்டியின் சத்தம் கேட்டு வான்மதி வெளியே வருவது வழக்கமான ஒரு செயல். ஆனால் இன்று வான்மதி வெளிவராததை பார்த்த தமிழ்வாணன் வண்டியை ஓரமாக நிறுத்திவிட்டு உள்ளே சென்று கை கால்களை கழுவிவிட்டு வந்தார். அங்கு ஓய்வறையில் அசந்து உறங்கிக் கொண்டிருந்தாள் வான்மதி. அவளின் தூக்கத்தை கலைக்க விரும்பாத தமிழ்வாணன் தன் உடைகளை மாற்றிக்கொண்டு அடுக்கலைக்கு சென்று காபி போடுவதற்காக காபிச்சூல் டப்பாவை எடுக்க முயன்றார். அங்கே சில கடிதங்கள் மடிக்கப்பட்டு ஒரு பையில் வைக்கப்பட்டிருப்பதை பார்த்தார். அதை எடுத்து பிரித்த தமிழ்வாணனின் முகத்தில் சோகம் கவிக்கொண்டது. அது இல்லாத ஒரு பிள்ளைக்காக வான்மதி எழுதிய கடிதங்கள். சில வருடங்கள் ஓடின. வான்மதிக்கு வயதும் அதிகமாகியது. குழந்தையின் இயக்கத்தினாலேயே உடல் மெலிந்தது. மாரடைப்பு நோய்க்கு ஆளானாள் வான்மதி. உடனே வான்மதியை மருத்துவமனையில் சேர்த்தார் தமிழ்வாணன். வான்மதியை சோதித்த மருத்துவர், மிஸ்டர் தமிழ்வாணன், உங்க மனைவிக்கு உடல்நிலை ரொம்ப மோசமா இருக்கு. அவங்க மனசுல ஏதோ ஒரு பெரிய கவலை இருக்கு. அது என்னன்னு கேட்டு அதை நிவர்த்தி பண்ணி வைங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அளவுக்கு அதிகமா சந்தோஷமோ வருத்தமோ பட்டாங்கன்னா அதிர்ச்சினால எந்த நேரமும் அவங்களுக்கு மறுபடியும் மாரடைப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் என்னால ஒண்ணு செய்ய முடியாது. பத்திரமா பாத்துங்க தமிழ்வாணன் என்று கூறினார் மருத்துவர். வான்மதியை நோக்கி வந்த தமிழ்வாணன், வான்மதி, நமக்கு குழந்தை இல்லைன்னா என்னம்மா? எனக்கு நீயும் உனக்கு நானும் இருக்கும். நீயே எனக்கு ஒரு குழந்தை மாதிரி தான். உன்னோட இந்த கவலையினாலதான் உன் உடம்பு இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு என்றார் தமிழ்வாணன். என்ன இருந்தாலும் நமக்கு ஒரு குழந்தை இல்லையே, நமக்கு கடைசி வரைக்கும் குழந்தையே இல்லாம போயிடுமோன்னு பயமா இருக்குங்க என்று அழுதபடியே மெல்லிய குரலில் கூறினாள் வான்மதி. அவள் அழுவதை கண்ட தமிழ்வாணன், சரி சரி, டாக்டர் உன்னை ஓய்வெடுக்க சொல்லிருக்காரு, இந்தா இந்த மாத்திரையை போட்டுக்கிட்டு தூங்கு என்று சில மாத்திரைகளையும் தண்ணீரையும் கொடுத்தார் தமிழ்வாணன். வான்மதி மாத்திரைகளை சாப்பிட்டவுடன் விடிவிளக்கை போட்டுவிட்டு தமிழ்வாணனும் உறங்கி போனார். இரவு முழுவதும் வான்மதியை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்த தமிழ்வாணன் அவளுக்காக ஒரு குழந்தையை தத்தெடுக்க முடிவெடுத்தார்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கதையும் கானமும்.
2: திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் சுபமுகூர்த்த அழைப்பு.
3: சுபமுகூர்த்தத்திற்கான திருமாங்கல் எம் 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி பாத்திரங்கள், வெள்ளி குலுசுகள்
2: அனைத்தையும் உயர்ந்த தரத்தில் குறைந்த சேதாரத்தில் வாங்கிட
3: கை ராசியான ஸ்தாபனம் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணாசாலை திருவாரூர்.
2: மைதின் கோவிந்தராஜன் ரெசிடென்சி ஏசி நம்பர் 7 குமரக்கோவில் தெரு திருவாரூர்.
3: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ்.
0: மறுநாள் காலை சுறுசுறுப்பாக எழுந்து குளித்து முடித்துவிட்டு வான்மதிக்கு காபி கலந்து கொண்டு வான்மதியின் அருகில் வந்தார் தமிழ்வாணன்.
4: வான்மதி, இனிமே நீ எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். நாம இன்னைக்கே ஒரு காப்பகத்துக்கு போய் உனக்கு பிடிச்ச குழந்தைய தத்தெடுத்துட்டு வருவோம் என்ன
0: என்றவர் வான்மதி வான்மதி வான்மதி என்று எழுப்பினார். பதில் ஏதும் இல்லை.

0: வான்மதி இந்த உலகை விட்டுச் சென்று 12 வருடங்கள் ஆயின. வான்மதியின் நினைவிலேயே வாழ்ந்து கொண்டிருந்த தமிழ்வாணன் பதவி உயர்வு பெற்று தலைமை ஆசிரியராக மாறினார். ஒரு நாள் அந்த ஊர் பாலத்தின் வழியாக தன் இருசக்கர வண்டியில் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தார் தமிழ்வாணன். அப்போது லாரி ஒன்று பிரேக் பிடிக்காமல் அங்குமிங்கும் அலைக்கழித்தபடி வேகமாக வந்து கொண்டிருந்தது. அதை எதிர்பாராத தமிழ்வாணன் தன் வண்டியோடு ஓரமாக கீழே விழுந்தார். வேகமாக வந்த அந்த லாரி சைக்கிளில் வந்து கொண்டிருந்த ஒரு நபரின் மீது ஏறி பாலத்தின் கட்டையில் மோதி தன் ஆவேசத்தை முடித்துக் கொண்டது. பதறிய தமிழ்வாணன் பாதிக்கப்பட்ட அந்த நபரை நோக்கி ஓடினார். அதற்குள் அங்கு ஒரு பெரும் கூட்டமே கூடிவிட்டது. உடனடியாக அங்கு வந்து கொண்டிருந்த ஒரு ஆட்டோவை பிடித்த தமிழ்வாணன் அங்கு நின்ற சில நபர்களின் உதவியோடு பாதிக்கப்பட்ட அந்த நபரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார். அங்கு அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டார் அந்த நபர். சில நிமிடத்திற்கு பின் வெளியே வந்த மருத்துவரிடம்,
1: டாக்டர், அந்த தம்பி எப்படி இருக்காரு
0: என்று கேட்டார் தமிழ்வாணன். எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க எவ்வளவு முயற்சி பண்ணினோம், எங்களால் அவர் காப்பாற்ற முடியல என்று கூறிவிட்டு சென்றார் மருத்துவர். அப்போது ஒரு பெண் தன் குழந்தையை இடுப்பில் வைத்துக் கொண்டு பதறியபடியே மருத்துவமனைக்குள் ஓடி வந்தாள்.
2: ஐயா, என் கணவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டுன்னு சொன்னாங்களே, என் கணவர் இப்ப எங்க இருக்காரு, எப்படி இருக்காரு சொல்லுங்க ஐயா, யாராவது ஐயா
0: என்று அழுதபடியே ஓடி வந்தாள் அந்த பெண்.
1: அக்கா, உங்க கணவரை எங்களால காப்பாற்ற முடியல, எங்களை மன்னிச்சிருங்கக்கா
0: என்றார் உதவிக்கு வந்த ஊர்காரர்களில் ஒருவர்.
2: ஐயோ, நான் என்ன செய்வேன், என்னங்க என்ன விட்டுட்டு போயிட்டீங்களே, நான் என்ன செய்வேன் இனிமே ஐயோ
0: என்று மருத்துவமனையே அதிரும்படி கத்திய அந்த பெண் தன் கணவன் இருக்கும் அறைக்குள் சென்றாள். அவளின் அழுகை இன்னும் அதிகமானது. என்ன நடக்கிறது என்று தெரியாத அவர்களின் குழந்தை அம்மாவின் கண்ணீருக்கு இணையாக தானும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தது. தன் கணவனின் உடலை வாங்குவதற்காக மருத்துவமனை குறிப்பேட்டில் வசந்தா சேகரன் என கையெழுத்திட்டாள் அந்த பெண். அப்போதுதான் அந்த பெண்ணின் பெயர் வசந்தா என்று தெரிந்து கொண்டார் தமிழ்வாணன். தன் கணவன் சேகரனுக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை ஊரில் இருந்தவர்களின் உதவியுடன் செய்து முடித்தாள் வசந்தா. அந்த சடங்குகளில் தமிழ்வாணனும் கலந்து கொண்டார். அனைவரும் வசந்தாவிற்கு ஆறுதல் சொல்லிவிட்டு கிளம்பினர். தமிழ்வாணனும் வசந்தாவிற்கு ஆறுதல் கூறிவிட்டு சென்றார். ஒரு ஓலை குடிசையில்தான் வசந்தாவின் வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருந்தது. தன்னை போல அவளும் இப்போது ஆறுதலுக்கு யாரும்

0: அமல் இருப்பதை நினைத்து தமிழ்வாணன் வேதனைப்பட்டார்.
1: வசந்தாவின் நிலையை எண்ணி வருந்தும் இந்த தமிழ்வாணன் வசந்தாவிற்கு ஏதாவது ஒரு வகையில் உதவுவாரா? வசந்தாவின் நிலை இனி என்னாகும்?
2: இதை தெரிந்து கொள்ள வரும் சனிக்கிழமை மாலை 5 மணி வரை காத்திருக்க வேண்டும். ஆண்நேயர்களே, இக்கதையின் தொடர்ச்சி வரும் சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு கதையும் காணமும் நிகழ்ச்சியில் இடம்பெறும்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது திருவாரூர் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் வழங்கிய கதையும் காணமும். இன்று இடம்பெற்றது
0: உயர்ந்த மனிதன் சிறுகதையின் முதல் பகுதி,
1: எண்ணமும் எழுத்தும்
0: சுந்தர பெருமாள் கோயில், வசந்தி சண்முக சுந்தரம்.
1: குரல் வண்ணம் ஆந்தக்குடி அருணா மணிவண்ணன். நிகழ்ச்சி அமைப்பு ஆந்தக்குடி ஏ.எம். அருண் பிரகாஷ். சரி நேர்களே, மீண்டும் வரும் சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு கதையும் காணமும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நேர்கள் இதுவரை கேட்ட கதையும் காணமும் நிகழ்ச்சியோட விளம்பரதாரர் மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி திருவாரூர்.
3: திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் சுபமுகூர்த்த அழைப்பு.
4: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம் 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி பாத்திரங்கள், வெள்ளி குலுசுகள்
3: அனைத்தையும் உயர்ந்த தரத்தில் குறைந்த சேதாரத்தில் வாங்கிட
4: கை ராசியான ஸ்தாபனம் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ், அண்ணா சாலை, திருவாரூர்.
3: மைதின் கோவிந்தராஜன் ரெசிடென்சி ஏசி நம்பர் 7 குமரக்கோவில் தெரு, திருவாரூர்.
4: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ்.
5: தொடர்ந்து இணைந்திருக்கிறீர்கள் காற்றின் மொழி பேசும் காரை பண்பலை 100.3. நேரம் 5:15.
6: சுட சுட வெயில் சூப்பர் கூல் ஸ்டைல் சரதா சாடையோட சம்மர் ஃபுல்லா கூல்
7: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சரதாஸ்.
8: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
9: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
10: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
9: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
11: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை, தஞ்சாவூர்.
12: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
13: தங்க மாணவர்கள்
14: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
15: இன்னும் பிரம்மாண்டமாய் தங்க நகைகள் வெள்ளி பொருட்களுக்கு
12: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
15: தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ABC மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
12: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
16: திருத்துறைப்பூண்டி பகுதியில் நல்ல வெயில் நேரத்தில் நம்ம நண்பரை சந்திக்கிறோம். சார் வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க சார். ஹாசிம் சார், என்ன சார் பிசினஸ் பண்றீங்க? ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனா என்னன்னு
17: சொல்லுங்களேன்.
16: அரிசி வியாபாரம் எப்படி சார் போயிட்டு இருக்கு?
17: நல்லா போயிட்டு இருக்கு.
16: இப்போ அரிசினா என்னென்ன மாதிரி அரிசியில் வியாபாரம் பண்றீங்க நீங்க?
17: கர்நாடக பொன்னி, தமிழ்நாட்டு பொன்னி.
16: சரிங்க சார், இப்போ நீங்க என்ன படிச்சிருக்கீங்க?
17: நான் வந்து எம்காம்
16: படிச்சிருக்கீங்க. நீங்க வந்து அரசு வேலைக்கு ட்ரை பண்ணாம ஒரு சுயமா நீங்க தொழில் பண்ணணும்னு ஆர்வமா இருக்கு?
17: வெளிநாட்டில் இருந்தால் அதுக்கு உங்க ஊர்ல வந்து தங்கணும்னு ஊர்ல வந்து பிசினஸ் வச்சு.
16: ஓ, நல்லபடியாக போயிட்டுருக்கா. உங்கள் பசங்களை என்ன படிக்க வைக்கலாம்னு உங்களுக்கு என்ன ஐடியா? உங்களுக்கு
17: பொண்ணு போய் பிபிடி அப்ளை பண்ணிருக்கோம்.
16: சரி,
17: பையன் 9th படிக்கிறான், பொண்ணு இன்னொரு பொண்ணு 8th இருக்குது.
16: சரி, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சுயமாக ஒரு தொழில் பண்ணுறீங்க சார். சுயமாக ஒரு தொழில் பண்ணி ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கு வரணும்னா என்ன சார் செய்யணும்? இளைஞர்கள்லாம் நீங்களும் இளைஞராக தான் இருக்கிறீங்க, அவங்களுக்கு சொல்லுங்களேன்.
17: கடின உழைப்பு தான் தேவை.
16: சரிங்க, ஒரு பிஸ்னஸ் நல்லா லாபம் வர்றப்ப சந்தோஷப்படுவீங்க. சப்போஸ் லாபம் கம்மியாக இருக்கிறப்ப எதுவும் வருத்தப்படுவீங்களா?
17: ஆமாம், ஆண்ட விட்டால் வள்ளின்னு பார்த்துக்க
16: வேண்டியதான். உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு நல்லா ஆர்வம் காட்டுறாங்களா, எதுவும் உதவி பண்ணுறாங்களா சார் அதில் உங்கள் பிஸ்னஸுக்காக?
17: அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எங்களுக்கு சுய இதில் பண்ணிகிட்டு இருக்கோம்.
16: நீங்கள் வெளிநாட்டில் எந்த நாட்டில் இருந்தீங்க?
17: நான் துபாயில் இருந்தேன்.
16: துபாயில். இப்போ மறுபடியும் போகலை?
17: இல்லை, போகல.
16: ஓ, உள்ளூர்லேயே இருந்து சம்பாதிச்சு இது பண்ணலான்னு சொல்லிட்டு.
17: ஆமாம்,
16: வாழ்க்கையில் நிறைய பேர் சொல்கிறாங்களே வாழ்க்கையில் ஜெயிக்கணும் ஜெயிக்கணுங்கிறாங்களே சொல்லுவாங்க. நீங்கள் ஜெயிச்சிட்டீங்களா சார் வாழ்க்கையில்?
17: முயற்சிக்கிறேன்.
16: முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஆனால் ஜெயிச்சிருக்கீங்க. பிடிச்சவன பாட்டு ஒன்று சொல்லுங்கள்.

0: வேல்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்
1: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
0: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி திருத்துறைப்பூண்டியின் கைராசியான உங்கள் ஏபிசி கோல்டு பேலஸ்
1: ஏபிசி கோல்டு பேலஸ் இப்பொழுது இன்னும் பிரம்மாண்டமாய் தங்க நகைகள் வெள்ளி பொருட்களுக்கு
0: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி
2: திருத்துறைப்பூண்டி பகுதியில் நண்பர்களை சந்திச்சுட்டு இருக்கோம். அக்கா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: ஜானகி.
2: ஜானகி அக்கா, நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன்.
2: வெயில் போதுமா?
3: வெயில் அதிகமா இருக்கு.
2: சரி சரி, இப்போ டெய்லர் கடையில் பாக்குறேன், உங்க பையன் தானே அவரு, அவருக்காக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. டெய்லர் கடைக்குல உங்க பையனுக்கு என்னென்ன மாதிரி எல்லாம் ஹெல்ப் எல்லாம் பண்ணுவீங்க?
3: ராஜா பட்டினு கட்டுவான், நூலு லைனிங் எல்லாம் தண்ணி கொடுப்பான். கடையில் ஒரு பையர்.
2: உங்களுக்கு எத்தனை பசங்க?
3: மூணு பையன்.
2: பசங்க என்ன நல்லா பாக்குறாங்க?
3: ஒரு பையன் டெய்லரு, ஒரு பையன் ஏசி மெக்கானிக்கல் திருப்பூர்ல, ஒரு பையன் உள்ளூர்ல எழுதும்.
2: ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மூணு பசங்களை நீங்க பெற்றெடுத்து வளர்க்க எந்த அளவுக்கு சிரமப்பட்டிருப்பீங்க அதுக்கு சொல்லுங்க.
3: ரொம்ப கஷ்டப்பட்டான், கஷ்டப்பட்டு வளர்த்துக்கிறேன். கணவர் இல்லாம வளர்த்து,
2: கணவர் இல்லாம பசங்களை கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கிறீங்க. பசங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு உதவியா இருக்கிறாங்க? சந்தோஷப்படுத்துறாங்களா இல்லாச்சும் வருத்தப்படுறது இருக்காங்களா?
3: சந்தோஷப்படுத்துறாங்க. மூணு பிள்ளைங்க நல்லா செய்யறாங்க.
2: நல்லா செய்யறாங்க. எந்த ஒரு வருத்தமும் இல்லை உங்களுக்கு? உங்க மூணு பசங்களுக்கு யாராவது கல்யாணம் ஆயிருக்கு?
3: மூணு பையனும் கல்யாணம் ஆயிருக்கு.
2: கல்யாணம் ஆயிடுச்சு. என்னென்ன மாதிரி துணி எல்லாம் தைப்பீங்க கடையில? இங்க
3: ஜாக்கெட்டு, சுடுதாரு, பாவாடை சட்டையோ எல்லாம் தைப்பீங்க.
2: அதாவது ஒரு சமுதாயத்துல சிலருக்கு சில சூழ்நிலைகள் நடக்கும். இப்போ நீங்கள் வந்து கடவுள் இல்லைங்கிறீங்க, உங்களை மாதிரி நிறைய நண்பர் சகோதரிகள் ஒரு சில இருக்க தான் செய்கிறாங்க. எப்படி அவங்களுக்கெல்லாம் எப்படி ஒரு உற்சாகமாக, எப்படி வாழ்க்கையில சாதிக்கணும், எப்படி ஒரு இந்த சமுதாயத்தில் ஒரு தைரியமாக வாழணும் அப்படிங்கிறத சொல்லுங்கம்மா.
3: நல்லா எந்த தப்பான வழிக்கும் போகாமல் நேர்மையாக இருந்து சம்பாரித்து பிள்ளைங்களை வளர்த்து அழாக்கி மூணு பிள்ளைங்களும் கயணம் பண்ணி பேரப்புள்ள எடுத்துட்டோம். அதான் எனக்கு சந்தோஷம்.
2: உங்களை சந்திச்சில மிக்க மகிழ்ச்சி. நன்றிமா.

0: போயிடுச்சு.
1: திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்ட் பேலஸ்
2: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி. உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்.
1: ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
3: பாட்டு சொல்லுங்களேன். நன்றிமா, வணக்கம்.

0: என்ன நேயர்களே, நிகழ்ச்சியை கேட்டீங்களா? இதே போல நீங்களும் இந்த நிகழ்ச்சியில பங்கு பெறணும்னு ஆசைப்படுறீங்களா? இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. 97 90 25 21 49. மறுபடியும் சொல்றோம், கவனமா குறிச்சிங்க. 97 90 25 21 49. தொடர்பு கொள்ளுங்க, நீங்களும் இந்த நிகழ்ச்சியில பங்கு கொள்ளுங்க.
1: நன்றி நேயர்களே, மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் வசந்திருந்து அன்பு வணக்கங்களோடு விடைபெறும் நான் கருப்பூர் கல்யாண சுந்தரம்.

0: கேட்டு ரசித்தது
1: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி
0: தங்க மாணவர்கள்.
2: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: இன்னும் பிரம்மாண்டமாய் தங்க நகைகள் வெள்ளிப்பொருட்களுக்கு
1: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
3: தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
1: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
3: நிகழ்ச்சி தயாரிப்பு எல்ஜி ராசையன், படைப்பு வெங்கடேசா மீடியா விஷன்.
4: கருத்தாய் கலையாய் கவிதையாய் பேசும் காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 5:30. நேயர்கள் கேட்க இருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் விளக்கேற்றும் வேலை. மனமுருகும் தெய்வீக ராகங்கள் உலாவரும். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: மேலும் இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோ.
6: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோக்கு வாங்க, தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
7: வெயில் காலத்துல ஏசி நமக்கு இம்பார்ட்டன்ட்.
8: எந்த ஷோரூம்ல வாங்குறோங்கிறதும் இம்பார்ட்டன்ட்.
9: அதுக்குதான் வசந்தன் கோ.
10: நம்ம தேவைக்கேற்ப கம்மி விலையில வாங்க, நம்பிக்கையான ஒரே இடம் வசந்தன் கோ. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
11: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
12: இம்பார்ட்டன்ட்.
13: காலத்தின் கட்டாயம் கல்வி, காலமெல்லாம் பெருமை சொல்லும் கல்வி. எம் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் கல்வி
14: எல்கேஜி முதல் +1 வரை இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி ஸ்ரீகண்டபுரம்.
13: அட்மிஷனுக்கு உடன் முந்துங்கள் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
15: சுட சுட வெயில் சூப்பர் கூல் ஸ்டைல் சரதா சடையோட சம்மர் ஃபுல்லா கூல்
16: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சரதாஸ்.
17: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், த பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
18: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரிடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
19: மதிப்பெண் மட்டுமல்ல, சாதனையும் உறுதி.
18: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
19: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் ஆதிரங்கம் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம்
0: வருகிற மே 29 வெள்ளிக்கிழமை காலை 7 மணிக்கு மேல் 9 மணிக்குள் நடைபெறுகிறது.
19: அதனைத் தொடர்ந்து இரவு 9 மணி அளவில் கின்னஸ் சாதனை படைத்த

0: லக்ஷ்மண் சுருதி இன்னிசை குழுவின் பிரம்மாண்ட இன்னிசை கச்சேரி நடைபெறுகிறது.
1: உங்கள் அனைவரையும் அன்போடு அழைப்பது திருப்பணிக்குழு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி திருக்கோவில் ஆதிரங்கம், ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பூந்தோட்டம்.
0: 2025-26 கல்வியாண்டில் அரசு பொதுத் தேர்வில் அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்று 10ஆம் வகுப்பில் 494 மதிப்பெண்களும் 12ஆம் வகுப்பில் 581 மதிப்பெண்களும் பெற்று மாநில மற்றும் மாவட்ட அளவில் வெற்றி பெற்றுள்ளனர்.
1: தற்பொழுது எல்கேஜி முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
2: விலக்கேற்றும் விலை நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்கிறது வாணி ஜெயராம் பாடிய பாடல்.

0: சீருடைகளின் சிறப்பிடம் நாகை மூராசன்ஸில் பேக் டு ஸ்கூல். அனைத்து பள்ளிகள் அரசு பள்ளி சீருடைகள் வாங்கும் அனைவருக்கும் 10% கிஃப்ட் கூப்பன் வழங்கப்படும். ஸ்கூல் யூனிஃபார்ம், ஸ்கூல் பேக், ஸ்டேஷனரிஸ் அனைத்தும் ஒரே இடத்தில். மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
1: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
2: सुनो सुनो, एक परिवार की कहानी, डॉक्टर के सामने जिनसे हुई नादानी.
3: तुम रिपोर्ट्स लाई हो ना?
4: नहीं, मुझे लगा तुम लाए हो.
3: तुम हो ही भुलक्कड़.
4: भूल बस इतनी है कि तुमसे शादी कर
2: ली. लड़िए मत, जानिए आभा के बारे में.
5: आभा?
2: जी हाँ, मोदी सरकार की डिजिटल पहल जिसके तहत अब तक 86 करोड़ से अधिक नागरिक बनवा चुके हैं आभा, यानी आयुष्मान भारत हेल्थ अकाउंट, जहाँ आप अपने मेडिकल रिकॉर्ड सुरक्षित रख सकते हैं और जब चाहें और जहाँ चाहें ये रिपोर्ट्स दिखा सकते हैं. आभा, सेहत के सफर में आपका हम सफर. आज ही आभा ऐप डाउनलोड करें या डायल करें 1-4-4-7-7.
6: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
7: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
8: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
7: ஜிஎல் மருத்துவமனை
8: காரைக்கால்.
6: நமது பண்பலையில் நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் ஐ ஹாஸ்பிட்டல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
9: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
10: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
9: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
11: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
6: நினைவில் கொள்ளுங்கள் நேயர்களே, நமது பண்பலையில் நாளை பிற்பகல் 12:50 ஜெயம்கொண்டம் ராமு நகை மாளிகை மயிலாடுதுறை தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நீடூர் வழங்கும் பசுந்தளிர்.
12: பெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
13: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
14: பல பாட பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
15: வெயில் காலத்துல ஏசி நமக்கு இம்பார்ட்டன்ட்.
16: எந்த ஷோரூம்ல வாங்குறோம்ங்கறதும் இம்பார்ட்டன்ட்.
17: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர் தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
6: விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்கும் பாடல் அனுராதா ஸ்ரீராம் குரலில்.

0: வெயில் காலத்துல ஏசி நமக்கு இம்பார்ட்டன்ட்.
1: எந்த ஷோரூம்ல வாங்குறோங்கிறதும் இம்பார்ட்டன்ட்.
2: அதுக்கு தான் வசந்த் & கோ.
3: நம்ம தேவைக்கேற்ப கம்மி விலையில வாங்க நம்பிக்கையான ஒரே இடம் வசந்த் & கோ. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
4: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் & கோ.
5: இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
6: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
7: டெய்லி கோபால் பல்படியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
8: கோபால் பல்படி

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நமது பண்பலையில் நாளை மாலை 6:20 நாச்சார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது.
2: வீட்டு உபயோக பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
4: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
1: நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் கோபால் பல்பொடி.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
6: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்
8: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்
9: வெயில் காலத்துல ஏசி நமக்கு இம்பார்ட்டன்ட்.
10: எந்த ஷோரூம்ல வாங்குறோங்கிறதும் இம்பார்ட்டன்ட்.
11: அதுக்குதான் வசந்த் & கோ.
12: நம்ம தேவைக்கேற்ப கம்மி விலையில வாங்க நம்பிக்கையான ஒரே இடம் வசந்த் & கோ. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
13: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் & கோ.
14: இம்பார்ட்டன்ட்.
15: திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் ஆதிரங்கம் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம்
16: வருகிற May 29 வெள்ளிக்கிழமை காலை 7 மணிக்கு மேல் 9 மணிக்குள் நடைபெறுகிறது.
15: அதனைத் தொடர்ந்து இரவு 9 மணி அளவில் கின்னஸ் சாதனை படைத்த லக்ஷ்மண் சுருதி இன்னிசை குழுவின் பிரம்மாண்ட இன்னிசை கச்சேரி நடைபெறுகிறது.
16: உங்கள் அனைவரையும் அன்போடு அழைப்பது திருப்பணிக்குழு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி.

0: திருக்கோவில் ஆதிரங்கம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
6: இல்லைங்க, சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
5: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
6: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் விலக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்கிறது வின்சென்ட் பாடிய பாடல்.

0: அனைவருக்கும் 10% கிஃப்ட் கூப்பன் வழங்கப்படும். ஸ்கூல் யூனிஃபார்ம், ஸ்கூல் பேக், ஸ்டேஷனரிஸ் அனைத்தும் ஒரே இடத்தில். மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
1: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice for your home.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நினைவில் கொள்ளுங்கள் நேயர்களே, நமது பண்பலையில் நாளை பிற்பகல் 2:05 மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். ஹார்ட், சுகர், பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் JKR பாலிகிளினிக் மயிலாடுதுறை. நாளை பிற்பகல் 2:30 திருவாரூர் VK ஆயுர்வேத மருத்துவமனை வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். VK ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால். நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் மற்றும் RKG நெய்.
5: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
6: சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
7: RKG நெய்.
4: விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியின் நிறைவாக ஒலிக்கிறது EM பாஷா பாடிய பாடல்.

0: நிறைவு பெறுகிறது. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கிய விளக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கியோர் வசந்தன்கோ.
3: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன்கோக்கு வாங்க, தரம் நம்பிக்கை வசந்தன்கோ.
4: வெயில் காலத்துல ஏசி நமக்கு இம்பார்ட்டன்ட்.
5: எந்த ஷோரூம்ல வாங்குறோம்ங்கறதும் இம்பார்ட்டன்ட்.
6: அதுக்குதான் வசந்தன்கோ.
7: நம்ம தேவைக்கேற்ப கம்மி விலையில வாங்க, நம்பிக்கையான ஒரே இடம் வசந்தன்கோ. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
8: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ.
9: இம்பார்ட்டன்ட்.
0: இணைந்திருக்கிறீர்கள் காற்றில் இசையாய் கரைந்திடும் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் மாலை 6 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம் பன்னிசை.
10: பிரான் என்று தன்னை பலனாய்

நிறைவு பெற்றது பன்னிசை. தொடர்ந்து காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: The Apex Court issued notices to the Centre, CBSE and the NCERT and sought their replies within 2 weeks. President Draupadi Murmu today said development of the Northeast is vital for the country's overall progress. Addressing the convocation ceremony of the Sikkim University in Gangtok, the president urged students to contribute to nation building through innovation, ideas and mutual trust. Earlier in the day, President Murmu flagged off a women-centric public transport service titled Pink City Runner Ama Didi Bahini Bus Seva in Gangtok. Prime Minister Narendra Modi has urged citizens across the country to take all possible precautions amid soaring temperatures being witnessed in different parts of the country. In a social media post, Mr. Modi advised people to keep themselves hydrated, avoid stepping out during peak afternoon hours, carry water when stepping out of the home, and extend help to others by offering them water during the harsh weather conditions. In Singapore Open Badminton, Indian shuttler H.S. Pranoy stunned fifth-ranked Jonathan Christie of Indonesia in the first round of men's singles today. However, in another round of 32 match, Kidambi Srikanth lost to Singapore's Lo Kien Yu. In IPL cricket, Sunrisers Hyderabad will face Rajasthan Royals in the eliminator match at New Chandigarh this evening. The match will start at 7:30 p.m. The team that loses the eliminator exits the competition, while the winner will take on Gujarat Titans in the second qualifier to be played on Friday for a place in the final. And with that, we end this news bulletin.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். ரேஷன் பொருட்களை மாநிலங்களுக்கு இடையே எடுத்துச் சென்று கையாளுவதில் மாநில ஏஜென்சிகளுக்கு நிதி உதவி வழங்க மத்திய அமைச்சரவை புதிய திட்டம் ஒன்றை அங்கீகரித்துள்ளது. கோடை வெயிலின் தீவிரம் அதிகரித்துள்ள நிலையில் நாட்டு மக்கள் இயன்ற எல்லா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். இவ்வாண்டு சர்வதேச யோகா தினம் ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா என்ற கருப்பொருள் அடிப்படையில் கொண்டாடப்பட உள்ளது. பக்ரீத் பண்டிகை நாளை கொண்டாடப்படுவதை ஒட்டி புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் இஸ்லாமிய சமூகத்தினருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். பொது விநியோக திட்டத்திற்கு தேவையான உணவு தானியங்களை மாநிலங்களுக்கு இடையே எடுத்துச் சென்று கையாளுவதில் மாநில ஏஜென்சிகளுக்கு நிதி உதவி வழங்க மத்திய அமைச்சரவை புதிய திட்டம் ஒன்றை அங்கீகரித்துள்ளது. சார்த்தக் பிடிஎஸ் எனும் இத்திட்டம் 16வது நிதி கமிஷன் காலத்தில் மத்திய அரசின் 25,530 கோடி ரூபாய் நிதி பங்கேற்புடன் அமலாகும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். பொது விநியோக திட்டத்திற்கான பயனாளிகள் பட்டியலை நிகழ்நேர அடிப்படையில் பராமரிக்கவும், பயனாளிகளின் குறைகளை பல்வேறு மொழிகளில் கேட்டு தீர்க்கவும், உணவு தானிய வாகனங்களின் நடமாட்டத்தை தொடர்ச்சியான முறையில் கண்காணிக்கவும், நிர்மல் ஆஷா சக்ஷம் என்ற பெயர்களில் செயற்கை நுண்ணறிவு வசதிகள் உருவாக்கப்படும் என்றும் அவர் கூறினார். தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வரும் 81.35 கோடி பயனாளிகளுக்கான அரசின் கடமை பற்றை நிறைவேற்றுவதில் மற்றொரு முக்கிய நடவடிக்கையாக இத்திட்டம் அமையும் என்று அமைச்சர் கூறினார். இது தற்போதுள்ள பொது விநியோக திட்டத்திற்கான மாற்று திட்டம் அல்ல என்று அவர் மேலும் குறிப்பிட்டார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கோடை வெயிலின் தீவிரம் அதிகரித்துள்ள நிலையில் நாட்டு மக்கள் இயன்ற எல்லா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். அவ்வப்போது நீர் பருகி உடலில் நீர்ச்சத்து குறையாமல் பார்த்துக் கொள்ளவும், வெயில் நேரத்தில் வெளியே செல்வதை இயன்றவரை தவிர்க்கவும், அப்படி செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் கூடவே தண்ணீர் எடுத்துச் செல்லவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். வீடுகள், கடைகள் மற்றும் பொது இடங்களில் பானை வைத்து குடிநீர் விநியோகிக்கவும், வீட்டு மேற்கூரை, பால்கனி, ஜன்னல் போன்ற இடங்களில் சிறு கிண்ணத்தில் பறவைகளுக்கு நீர் வைக்கவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். கடுமையான கோடை வெயில் காலத்தில் மக்கள் தங்களுக்கு இடையிலும் இதர ஜீவராசிகள் குறித்தும் பரஸ்பர அக்கறையுடன் நடந்து கொள்வதே மிக அவசியம் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். தேர்தல் ஆணையத்தின் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் அரசியல் சாசனப்படி செல்லுபடி ஆகும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சுதந்திரமான நியாயமான தேர்தலுக்கான அரசியல் சாசன தேவைக்கு ஏற்பவே எஸ்ஐஆர் பணிகள் அமைந்து இருப்பதாகவும், எஸ்ஐஆர் பணிகளை மேற்கொள்ளும் அதிகாரம் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி தேர்தல் ஆணையத்திற்கு உண்டு என்றும் கூறியுள்ளது. இதற்கிடையே எஸ்ஐஆர் பணிகள் குறித்த நீதிமன்றத்தின் தீர்ப்பை பிஜேபி வரவேற்றுள்ளது. ஜனநாயக அமைப்புகளை குற்றம் சாட்டி அவமதிக்க எதிர்க்கட்சிகள் மேற்கொண்ட அனைத்து முயற்சிகளும் நீதிமன்ற தீர்ப்பினால் தோற்றுவிட்டதாக பிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு சுதான்ஷு திரிவேதி இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கூறினார். இவ்வாண்டு சர்வதேச யோகா தினம்

0: ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா என்ற கருப்பொருள் அடிப்படையில் கொண்டாடப்படவுள்ளது. சர்வதேச யோகா தின கொண்டாட்டங்களுக்கான கவுண்ட் டவுன் தொடங்குவதை ஒட்டி மத்திய பிரதேச மாநிலம் கஜுராஹோவில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய ஆயுஷ்துறை அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் பேசுகையில் இதனை தெரிவித்தார். இந்திய கலாச்சாரம் மற்றும் ஆன்மீக மரபின் ஒருங்கிணைந்த பகுதியான யோகா தற்போது முழுமையான ஆரோக்கியம் மற்றும் நலவாழ்விற்கான உலக இயக்கமாக மேம்பட்டு இருப்பதாகவும், இதற்கு வழிகோலும் வகையில் சர்வதேச யோகா தினம் ஐநா மன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்டதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடியின் முயற்சிகளே காரணம் என்றும் அவர் கூறினார். இதுகுறித்து கூடுதல் விவரங்கள்.
1: இவ்வாண்டு யோகா தின விழாவில் பங்கேற்க விரும்புவோர் பதிவு பெறுவதற்கான யோகா சங்கம் இணையதளத்தையும், முக்கிய வளாகங்களில் பிரத்யேக யோகா அரங்குகள் இடம்பெறுவதை ஊக்குவிக்கும் வகையிலான யோகா பார்க் இணையதளத்தையும் அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தொடக்கி வைத்தார். யோகாவை ஒவ்வொரு கிராமம், சமூகம், வீடு, பள்ளி மற்றும் அலுவலகத்திற்கும் எடுத்துச் செல்ல தொடர்ச்சியான முயற்சிகளை அரசு மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார். ஊட்டச்சத்து மிகுந்த சமச்சீரான உணவு பழக்கத்தை மக்களிடையே ஊக்குவிக்க ஆயுஷ் ஆகார் திட்டம் அமலாகி வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். யோகா 365 பிரச்சார இயக்கத்தின் கீழ் நடைபெற்ற 100 நாள் இலவச யோகா பயிற்சி வகுப்புகளில் சுமார் 2 லட்சம் பேர் கலந்து கொண்டு யோகா மித்ரா சான்றிதழ் பெற்றுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார்.
0: இந்தியாவில் எவருக்கும் இபோலா வைரஸ் தாக்குதல் இருப்பதாக இதுவரை தகவல் இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஆயினும் புதிதாக உருவாகி வரும் நிலவரங்களை மத்திய சுகாதார அமைச்சகம் உன்னிப்பாக கண்காணித்து வருகிறது. நாட்டின் சுகாதார கட்டமைப்பு முற்றிலும் தயார் நிலையில் இருப்பதால் பொதுமக்கள் பீதி அடைய வேண்டாம் என்றும், தவறான தகவல்களை பரப்பாமல் அதிகாரப்பூர்வ தகவல்களை மட்டுமே நம்ப வேண்டும் என்றும் அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. ஈகை திருநாளாம் பக்ரீத் பண்டிகை நாளை கொண்டாடப்படுவதை ஒட்டி புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் இஸ்லாமிய சகோதரர் சகோதரிகள் அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மனித குலத்தின் மேன்மைக்காக நபிகள் நாயகம் போதித்த தியாகம், சகோதரத்துவம், அன்பு, ஈகை ஆகிய நெறிகளை பின்பற்றி வாழ்க்கையை அறவழியில் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையே இந்நாள் உணர்த்துவதாக வாழ்த்துச் செய்தியில் அவர் கூறியுள்ளார். உலகில் அன்பு, அமைதி மற்றும் மனிதநேயம் தழைக்கவும், வாழ்வில் வளமும் நலமும் பெருகவும் தாம் வாழ்த்துவதாக துணைநிலை ஆளுநர் மேலும் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரதமர் பதவியில் மகத்தான 12 ஆண்டுகளை பூர்த்தி செய்திருப்பதை ஒட்டி புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி பிரதமருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையிலும் வளர்ச்சி மற்றும் வெளிப்படையான நிர்வாகத்தை வழங்குவதற்கான அவரது முயற்சிகளிலும் மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையின் பிரதிபலிப்பே இந்த மைல்கல் என்று முதலமைச்சர் பிரதமருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் விக்சித் பாரத் 2047 இலக்கை நாடு 8 என்றும் அவர் கூறியுள்ளார். முன்னாள் பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேருவின் நினைவு நாளான இன்று புதுச்சேரியில் கடற்கரை சாலை காந்தி திடலில் உள்ள நேரு சிலைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு சிவக்கொழுந்து, திரு ராஜவேலு, திரு AKD ஆறுமுகம், திரு சாய் சரவணன் குமார், திரு மோகன்தாஸ், திரு நாராயணசாமி என்கிற நித்யானந்தம், திரு அழகு என்கிற அழகானந்தம், திரு விக்னேஷ் கண்ணன், திரு ஐயப்பன் என்கிற முத்தையப்பன் ஆகியோர் அரசு சார்பில் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். காரைக்காலில் திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் கோவில் தேரோட்ட திருவிழா இன்று விமரிசையாக நடைபெற்றது. செண்பக தியாகராஜ சுவாமி, நீலோத்து பாலாம்பாள், விநாயகர், சுப்பிரமணியர், சண்டிகேஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்திகளும் தனித்தனி தேர்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். புதுச்சேரி, தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களில் இருந்து பெரும் எண்ணிக்கையிலான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டனர். திருநள்ளாறு தேரோட்ட திருவிழாவை ஒட்டி காரைக்காலில் இன்று உள்ளூர் விடுமுறை விடப்பட்டிருந்தது. தேரோட்டம் குறித்து நமது காரைக்கால் செய்தியாளர் ஜெகநாதன்.
3: சனி பரிகார தலங்களில் முதன்மை ஸ்தலமாக இந்த ஆலயம் விளங்கி வருகிறது. இவ்வாலயத்தின் பிரம்மோற்சவ விழா கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இன்று விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் காலை தொடங்கி கோலாகலமாக நடைபெற்றது. தேரோட்டத்தை தர்மபுர ஆதீன கட்டளை சுவாமிகள், சட்டப்பேரவை உறுப்பினர் ராஜசேகரன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் இசிதா ராட்டி ஆகியோர் வடம்பிடித்து துவங்கி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து தேரானது 4 ரத வீதிகளில் வலம் வந்து நிலையை அடைந்தது.
0: IPL கிரிக்கெட்டில் இன்று இரவு 7:30 மணிக்கு மொஹாலியில் நடைபெறும் எலிமினேட்டர் போட்டியில் ஹைதராபாத் ராஜஸ்தான் அணிகள் மோதவுள்ளன. இப்போட்டியில் வெற்றி பெறும் அணி வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ள 2வது குவாலிஃபயர் போட்டியில் குஜராத் அணியுடன் மோதும். 2வது குவாலிஃபயர் போட்டியில் வெற்றி பெறும் அணி வரும் 31ஆம் தேதி அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இறுதிப் போட்டியில் பெங்களூரு அணிக்கு எதிராக ஆட தகுதி பெறும்.

0: பெங்களூரு குஜராத் அணிகளுக்கு இடையே நேற்று நடைபெற்ற முதலாவது குவாலிஃபயர் போட்டியில் பெங்களூரு அணி 92 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று நேரடியாக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது. வளிமண்டல சுழற்சிகள் காரணமாக தமிழகத்திலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் ஜூன் 2 வரை மழை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று தமிழகத்தின் ஓரிரு இடங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. கோவை, நீலகிரி, நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திண்டுக்கல், தேனி மற்றும் குமரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ள தமிழக கடலோரப் பகுதிகள் மற்றும் வங்கக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர், ஆதமங்கலம் ஆகிய இடங்களில் தலா 8 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. புதுச்சேரியில் செயல்படும் தொழிற்சாலைகள், கடைகள், வணிக நிறுவனங்கள் மற்றும் உணவகங்கள் பிரதமரின் விக்சித் பாரத் ரோஜ்கார் திட்டத்தில் சேர்ந்து அதன் நன்மைகளை நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என தொழிலாளர் துறை கேட்டுக் கொண்டுள்ளது. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பில் பதிவு பெற்ற நிறுவனங்களில் முதல் முறையாக வேலைக்குச் சேரும் இளைஞர்களுக்கு ஒரு வருட காலத்தில் 2 தவணைகளாக 15,000 ரூபாய் வரை ஊக்கத்தொகை வழங்கவும் இத்திட்டத்தில் வகை செய்யப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ரேஷன் பொருட்களை மாநிலங்களுக்கு இடையே எடுத்துச் சென்று கையாளுவதில் மாநில ஏஜென்சிகளுக்கு நிதி உதவி வழங்க மத்திய அமைச்சரவை புதிய திட்டம் ஒன்றை அங்கீகரித்துள்ளது. கோடை வெயிலின் தீவிரம் அதிகரித்துள்ள நிலையில் நாட்டு மக்கள் இயன்ற எல்லா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். இவ்வாண்டு சர்வதேச யோகா தினம் ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா என்ற கருப்பொருள் அடிப்படையில் கொண்டாடப்படவுள்ளது. பக்ரீத் பண்டிகை நாளை கொண்டாடப்படுவதையொட்டி புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் இஸ்லாமிய சமூகத்தினருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6:20.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் நாச்சார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் நாச்சார் கோயில்.
3: வீட்டு உபயோகப் பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
4: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
3: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: மொத்த விற்பனையில் பொன் விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ARC காமாட்சி ஜுவல்ஸ் மயிலாடுதுறை.
5: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
6: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்?
7: நம்ம பாரம்பரியமான ARC காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சுதான்.
6: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
7: ARC காமாட்சி ஜுவல்ஸ் கோலாகல திறப்பு விழா பிப்ரவரி 6 பஜனை மடம் தெரு மாயவரம்.
6: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
8: வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
9: வணக்கம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது ஒரு அற்புதமான பொன்மொழி. உள்ளத்தில் உறுதியும் அறிவின் தெளிவும் கெடாமல் காத்து கொள்ள வேண்டுமானால் நாம் உடலை போற்ற வேண்டும். மருந்து என்னும் அதிகாரத்தில் உடலை காத்து கொள்வதற்கான சில வழிவகைகளை வகுத்து காட்டுகிறார் வள்ளுவர். மருந்து என வேண்டாவாம் யாக்கைக்கு என்று நம் கவனத்தை ஈர்க்கும் வகையில் நாம் மேற்கொள்ள வேண்டிய உணவு முறைகளையே எடுத்துரைக்கிறார். முதலில் நோயின்றி வாழ்வதற்கு வழிகாட்டிய வள்ளுவர் அடுத்ததாக வந்த நோயை தக்க மருந்துகளால் உடனே தீர்த்து கொள்ள வேண்டும் என்று அதற்கான வழிகளையும் அமைத்து காட்டுகிறார். பழங்காலத்து மருத்துவ முறையில் ஒருவருடைய கையில் நாடி பார்த்து அவருக்கு உற்ற நோய் இன்னது என்று உறுதி செய்ய முடியும். அவ்வாறு காணும்போது உடம்பில் வாதம், பித்தம், சிலத்துவம் என்ற 3 மிகாமலும் குறையாமலும் இயல்பான அளவில் அமைந்திருந்தால் நோயற்ற நிலை உறுதி செய்யப்படும். இம்மூன்றில் 1 2 மிகுந்திருந்தாலோ அல்லது

0: தெரிந்திருந்தாலோ நோய் உண்டாகும் என்று அறிந்தார்கள். மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய மூன்று என்கிறார் வள்ளுவர். நாட்டுப்புற பாடல்களிலும் மருத்துவ முறைகள் இடம்பெற்றுள்ளன. கை காலு வீக்கத்துக்கு கண்ணே உனக்கு கனையெண்ணெய் வாங்கித்தாரேன், வயிற்று உளைச்சல் மிஞ்சி போய் கண்ணே உனக்கு வயிற்று வலி வந்துருச்சா, வெற்றிலையும் உப்பும் வச்சு கண்மணியே பெரும் வயிற்றில் தின்னுடம்மா, குடல் ஏற்றம் என்றாலும் கண்ணே கருப்பி குடல் தட்டுவால் பயப்படாதே என்ற தாலாட்டு பாடல் கை கால் வீக்கம் வயிற்று வலி குடல் ஏற்றத்திற்கான மருத்துவத்தை குறிப்பிடுகிறது. கிராமப்புறத்து மருத்துவச்சிகள் குழந்தை மருத்துவத்தில் கை தேர்ந்தவர்கள். இதனை மண்டையிடி பொருட்களையோ மருந்து அரைத்து போடட்டுமா, உடம்பெல்லாம் நோகுதம்மா ஒத்தடம் நான் கொடுக்கட்டுமா, ஏலமும் இஞ்சிச்சாரும் எட்டு சொட்டு கொடுக்கட்டுமா, குழந்தையின் உடம்பு வலி தீர ஏலம் இஞ்சிச்சாறு எடுத்து சூடாக்கி வடிகட்டி எட்டு சொட்டு கொடுக்க வேண்டும் என்று நாட்டுப்புற பாடல்கள் விளக்குகின்றன. மருந்து என வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின், அற்றால் அளவறிந்து உண்க அகுது உடம்பு பெற்றான் நெடிது உயிக்கும் மாறு, அளவறிந்து உண்ண வேண்டும், உண்ட உணவு செரித்தவுடன் நன்கு பசித்த பிறகு உண்ண வேண்டும், இதுவே நாம் உற்ற நோய்க்கு ஏற்ற மருந்து ஆகும், அளவாக உண்போம் நோயற்ற வாழ்வினை நீண்ட நாள் பெறுவோம். நன்றி.
1: இன்சொல் அமுது வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கிய இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் நாச்சியார்கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
3: வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ARC காமாட்சி ஜுவல்ஸ் மயிலாடுதுறை.
5: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: தொடர்ந்து இணைந்திருக்கிறீர்கள் காற்றின் மொழி பேசும் காரை பண்பலை 100.3. நேரம் 6:25.
6: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
7: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட் இதில் உள்ள
8: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
7: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்
8: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத்பேஸ்ட்.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
11: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
12: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
13: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரிடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
14: மதிப்பெண் மட்டுமல்ல சாதனையும் உறுதி.
13: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
14: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
2: லைட் ஹவுஸ் நமது பண்பலையில் இன்று மாலை மற்றும் இரவு ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகளின் குறிப்புகள். நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், கோபால் பல்பொடி, RKG நெய் மற்றும் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். அறிவிக்கப்படும் நிகழ்ச்சி குறிப்புகளை தொடர்ந்து மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ மது பழக்கத்தின் தீமைகளும் மீள்வதற்கான வழிமுறைகளும் குறித்து விளக்கம் தருகிறார் நாகப்பட்டினம் பொது மருத்துவர் கே ஷேக் அலாவுதீன் அவர்கள். 6:45 இசைத்தூரிகை, 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை தேசிய ஒருமைப்பாட்டு தொடர். 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டுரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசட்டின் உழவர் அரங்கம். சிறுதானியங்களில் மதிப்பு கூட்டுதல். திருவிடைமருதூர் மணலூர் எம் யோகேஸ்வரி அவர்களுடன் நேர்முகம். 8:00 கோபால் பல்பொடியின் காட்சியில் வரும் கானம்.

8:30 ஆர்கிஜினையின் காற்றில் வரும் கானம், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 பொன்னியின் செல்வங்கள், 9:30 பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வழங்கும் இசை ஊஞ்சல், 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொலமது, 10:00 இரவு மலரும், 11:00 காற்றலையில் நாளை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 துயிலும் முன். நிறைவு பெற்றது லைட் ஹவுஸ், தொடர்வது சென்னை அஞ்சல்.

0: சோலார் பேனல் போட்டுக்கோ, சோலார் பேனல் போட்டுக்கோன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதையே தான் சொல்றாங்க. ஆனா பிரதமர் சொன்ன பிறகுதான் நான் முடிவு பண்ணேன்.
1: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலார் பவர் से பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
0: நம்ம பிரதமர் சொன்னதால தான் நான் சோலார் பேனல் போட்டேன். இப்ப என் கரண்ட் பில் ஜீரோ ஆயிடுச்சு. நீங்களும் போட்டுடுங்க.
2: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். சூரியகர்.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். ஆனைமங்கல செப்பேடுகளை மீட்டதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் திரு விஜய் நன்றி தெரிவித்துள்ளார். மக்கள் நலனுக்காக மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. அஇஅதிமுக அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியுடன் இணைந்து ஓரணியில் செயல்படுவதாக அறிவித்துள்ளனர். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஈஷா சிங் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் பிரதமர் திரு நரேந்திர மோடியை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது ஆனைமங்கல செப்பேடுகளை இந்தியாவிற்கு கொண்டு வந்ததற்காக பிரதமருக்கு அவர் நன்றி தெரிவித்ததாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அரசு நிகழ்ச்சிகளின் தொடக்கத்தில் மாநில வாழ்த்து பாடலை பாடுவதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வான்வழி அமைப்பு மையத்தினை தமிழகத்தில் அமைக்க வேண்டும், மேகதாது அணை கட்டும் திட்டத்திற்கு அனுமதி அளிக்கக்கூடாது போன்ற கோரிக்கைகளையும் முதலமைச்சர் வலியுறுத்தியதாக அதில் கூறப்பட்டுள்ளது. இலங்கை சிறையில் உள்ள 58 தமிழக மீனவர்களையும் 266 படகுகளையும் மீட்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு விஜய் பிரதமரிடம் வலியுறுத்தியதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி ஆண்டார்குப்பத்தில் பிஜேபி சார்பில் இன்று நடைபெற்ற மாவட்ட அளவிலான ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசினார். மத்திய அரசின் சாதனைகளை பிஜேபி தொண்டர்கள் மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டார். பல்கலைக்கழகங்களின் வேந்தராக முதலமைச்சரே இருப்பார் என்ற திமுக அரசின் நிலைப்பாட்டை பின்பற்ற வேண்டிய கட்டாயம் தாவேக்கு அரசுக்கு இல்லை என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். இன்று மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இது தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் கொள்கை முடிவு ஒன்றை எடுப்பார் என்றும் கூறினார். மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்ட ஒருபோதும் அனுமதிக்கப்பட மாட்டாது என்றும் அவர் தெரிவித்தார். இப்பிரச்சினையில் முதலமைச்சர் மேற்கொள்ளும் நிலைப்பாட்டிற்கு காங்கிரஸ் கட்சி உறுதுணையாக இருக்கும் என்றும் திரு விஸ்வநாதன் கூறினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த 2 வாரங்களில் மட்டும் 28 கொலைச்சம்பவங்கள் 40 பாலியல் குற்றங்கள் நடந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பிற கட்சிகளுக்குள் புகுந்து குதிரை பேரம் நடத்துவதில் மட்டும் கவனம் செலுத்திக் கொண்டு சட்டம் ஒழுங்கு பராமரிப்பில் தவேக்கு அரசு கோட்டை விட்டுள்ளதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார்.

0: அதிமுக அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியுடன் இணைந்து ஓரணியில் செயல்படுவதாக அறிவித்துள்ளனர். இன்று சென்னையில் திரு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த பின் இருதரப்பும் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரை சந்தித்து இதற்கான கடிதத்தை வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு எஸ் பி வேலுமணி, அஇஅதிமுகவிற்குள் கருத்து வேறுபாடுகள்தான் நிலவியதாகவும் பிளவு ஏதும் இல்லை என்றும் கூறினார். தற்போது அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படுவது என தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சட்டப்பேரவை அஇஅதிமுக குழு தலைவராக திரு எடப்பாடி பழனிசாமியே செயல்படுவார் என்பதற்கான கடிதமும் பேரவைத் தலைவரிடம் வழங்கப்பட்டுள்ளதாக திரு எஸ் பி வேலுமணி கூறினார். இதற்கிடையே அஇஅதிமுக சார்பில் பெறப்பட்ட மனுக்கள் தொடர்பாக நாளை தமது முடிவினை அறிவிக்க உள்ளதாக திரு ஜே சி டி பிரபாகர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்.
1: அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே இருவேறு குழுக்களாக பிரிந்து மனுக்களை அளித்திருந்தார்கள். நேற்று முன்தினம் 5 பேர் வந்து ஒரு மனு கொடுத்தார்கள். அப்புறம் ஒருவர் ஒரு மனு கொடுத்தார். இன்றைக்கு ஏற்கனவே மனு அளித்திருந்தவர்கள் சார்பில் எனக்கு மனுக்கள் எல்லாம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அவற்றை எல்லாம் படித்து பார்த்து ஆய்வு செய்து முறையான அறிவிப்பை நாளை காலை நான் வெளியிடுவேன். ஏற்கனவே கொடுக்கப்பட்ட மனுக்களை நான் படிக்க வேண்டும். அதில் நான் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன். இப்போது கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த மனுக்களை நான் முறையாக ஆய்வு செய்து உரிய நடவடிக்கைக்கு வைத்து நாளை உங்களுக்கு நான் முடிவு அறிவிப்பேன்.
0: அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 4 பேரை ராஜினாமா செய்ய வைத்து அவர்களை தவிக்கவில் இணைத்தது ஜனநாயக படுகொலையாகும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இன்று புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தவிக்க அரசின் இந்த செயலை மக்கள் விரும்பவில்லை என்று கூறினார். குதிரை பேரத்தை விட மோசமானது இது என்றும் அவர் குறிப்பிட்டார். இது வாக்களித்த தொகுதி மக்களின் தீர்ப்புக்கு எதிரான செயலாகும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த தொகுதிகளில் நடைபெறும் இடைத்தேர்தலில் பதவியை ராஜினாமா செய்தவர்கள் போட்டியிட்டால் படுதோல்வி அடைவார்கள் என்றும் அவர் கூறினார். தேவைப்பட்டால் எதிர்க்கட்சிகளின் சார்பில் பொது வேட்பாளரை நிறுத்தும் சூழல் ஏற்படும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் எச்சரித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் வடக்கு தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. மேலும் சுமார் 3.1 கிலோமீட்டர் முதல் 7.6 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 3 நாட்கள் வட உள் தமிழக பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். மேலும் மே 30 முதல் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டிய இருக்கக்கூடும். அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சுறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
0: ஏழைகளின் வீட்டு வசதி கனவை நிறைவேற்றுவதில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டம் முக்கிய பங்கு வகித்து வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் சொந்தமாக வீடு கட்ட வேண்டும் என்ற தமது கனவு நனவாகியுள்ளதாக செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: நான் வந்து பிரதான மந்திரி வீட்டு வாரியத்தின் ஒரு வீடு வந்து கிடைச்சிருக்கேன். ஆதரவு அது மூலமா நான் வந்து ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்சேன். இந்த வீடு கட்டின உடனே ஒரு பேசிக் ஒரு அமௌண்ட் வந்தது. அப்புறம் அடுத்து நான் வீடு கட்ட கட்ட அடுத்த பில்லு வந்துச்சு. நான் வீடும் சீக்கிரமா கட்டினேன். அந்த பில்லு வந்து எனக்கு சீக்கிரமா கிடைச்சிது. பிரதான மந்திரி வந்து 325 ஸ்கொயர் ஃபீட் அளவு கொண்ட வீடு கட்டி முடிக்கும் போது உங்களுக்கு வந்து சரியான பில்லு வந்து கரெக்டான கிடைக்குது. இதனால வீடு சீக்கிரமா முடிஞ்சுட்டேன். இந்த வீடு முடிஞ்சதுனால எங்களுக்கும் என் குடும்பத்துக்கும் இதனால சந்தோஷம். பிரதமருக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக்கொள்கிறோம்.
0: கொடைக்கானல் நட்சத்திர ஏரியில் படகு அலங்கார போட்டி இன்று நடைபெற்றது. சுற்றுலாத்துறை சார்பில் நடைபெற்ற இந்த போட்டியை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: சர்வதேச சுற்றுலா தலமான கொடைக்கானலில் கோடை விழாவின் 6வது நாள் சிறப்பம்சமாக நட்சத்திர ஏரியில் பிரம்மாண்ட படகு அலங்கார போட்டியானது நடைபெற்றது. அரசு துறைகள் பங்கேற்ற இப்போட்டியில் ஜல்லிக்கட்டு காளை, வன விலங்குகள் மற்றும் அரசு திட்டங்களை சித்தரிக்கும் வண்ணமயமான படகுகள் அணிவகுத்து சென்றன. கண்களை கவர்ந்த இந்த அணிவகுப்பில் ஊராட்சி ஒன்றியத்தின் படகு முதல் பரிசையும் தோட்டக்கலைத்துறை 2வது பரிசையும் வென்றன. ஏரியில் படகு சவாரி செய்து கொண்டே இந்த அழகிய காட்சியை கண்டு ரசித்து சுற்றுலா பயணிகள் மிகுந்த உற்சாகமடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணியன்.

0: மாவட்ட செய்திகள். சென்னை மத்திய கூட்டுறவு அச்சகத்தில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தூத்துக்குடி மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் கழிவறை வசதிகளை ஏற்படுத்துவது உள்ளிட்ட 47 தீர்மானங்கள் மாமன்ற கூட்டத்தில் இன்று நிறைவேற்றப்பட்டன. திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு டோங்கிரே பிரவீன் உமேஷ் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். வைகாசி விசாகத்தையொட்டி சென்னை திருச்செந்தூர் இடையே அதிவிரைவு சிறப்பு ரயில் வரும் 29 தேதி இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஈஷா சிங் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஜெர்மனியின் மியூனிக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 25 மீட்டர் பிரிவு தகுதிச் சுற்றில் பெற்ற புள்ளிகளின் அடிப்படையில் அவர் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரணாய் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 10-21, 21-12, 21-18 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் ஜோனதன் கிறிஸ்டியை வென்றார். கலப்பு இரட்டையர் பிரிவில் முதல் சுற்று ஆட்டத்தில் டானிஷா கிராஸ்டோ த்ரூ கபிலா இணை 21-14, 20-22, 21-13 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் வாங் சீன் சி லிம் சியூ சீன் இணையை வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆனைமங்கல செப்பேடுகளை மீட்டதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் திரு விஜய் நன்றி தெரிவித்துள்ளார். மக்கள் நலனுக்காக மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி குற்றச்சாட்டியுள்ளது. அஇஅதிமுக அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியுடன் இணைந்து ஓரணியில் செயல்படுவதாக அறிவித்துள்ளனர். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஈஷா சிங் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6:40.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: நேயர்கள் கேட்க இருப்பது காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை. காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
3: உங்கள் கடை காரைக்கால்.
4: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால்.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
5: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
6: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
5: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
6: தொடர்புக்கு 8925936936.
7: நலமாய் வாழ. மது பழக்கத்தின் தீமைகளும் மீள்வதற்கான வழிமுறைகளும் குறித்து விளக்கம் தருகிறார் நாகப்பட்டினம் பொது மருத்துவர் கே ஷேக்கலாவுதீன் அவர்கள்.
8: ஒரு பேஷண்ட் வந்து மது போதை இதுலேருந்து மீண்டு வெளியில் வரணும்னு நினைக்கிறாங்க, அதுக்கான முயற்சியில் இருக்காங்க. அந்த பர்டிகுலர் டைமில் அந்த மெடிசன்ஸ் இதெல்லாம் எடுத்துட்டுருக்க டைமில் கூட அவங்களுக்கு கொஞ்சம் கோபங்கள் அதிகமாக வரும். ஏன்னா அந்த பழக்கத்துலேருந்து விடுபட்டு வெளியில் வரும்போது அது அவங்க நிறைய விஷயங்களை தாண்டி தான் வர வேண்டியிருக்கு. அப்போது அவங்க வீட்டில் இருக்கிறவங்க அவங்க எந்த அளவுக்கு வந்து கேர் பண்ணி பார்த்துக்கணும் டாக்டர்?
9: அன்பு பாசம் அன்பிற்குண்டு அடைக்கும் தான். இப்போ நடந்த விஷயங்களை பற்றி பேசி அவனை வூண்டிங் பண்ணுறதை விட பரவாயில்ல, அது ஏதாவது நடந்து புரிஞ்சுப்போச்சு, இனிமேல் நல்லா தான் இருக்கிறீங்க, அந்த வார்த்தையை பற்றி பேசக்கூடாது போனாங்க. அந்த எண்ணம் ஓட்டத்தை நம்ம சொல்லிவிட, நீ தண்ணி அடிச்ச, நாங்கள் கூட்டிகிட்டு போனோம், அங்கே போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோம், அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸை குறைச்சிடணும், வந்தானா முதல்ல சொல்லி அனுப்பிவிடு, அதனால் பகைமை வந்தாலும் நீ கவலைப்படாது அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த பிள்ளைன்னா அந்த அன்பு பாசத்தை வந்து பிள்ளைங்கள்லாம் அவங்களோட அட்டாச்மெண்ட் ஆகாது. இப்போ அது நல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அம்மாக்காரன்ட்ட சொல்லி நீ அந்த பிள்ளைங்கள்லாம் அவனோட விளையாட விடு, அவனை சேர்ந்து பேசவை. ஏன்னா ஒரு லெட் அவுட் வேணும். ஏன்னா ஒரு சடர்னு வந்து இப்போ காஃபி டீ நம்ம சாப்பிட்றோன்னா உங்களுக்கே தெரியும், காஃபியில் கஃபின்னு ஒரு போதைப்பொருளும் டீயில் தயின்னு ஒரு போதைப்பொருளும் இருக்குது, அதான் நம்மளை கூப்பிடுது. அது ரொம்ப உடம்புக்கு பாதிப்பு கொடுக்காதனால கொஞ்சம் குறைச்சிக்கப்பா, அதெல்லாம் ட்ரீட்மெண்ட் வாங்கினா.

0: காப்பி டீயை குறைச்சிக்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இதுக்கெல்லாம் வந்து குறைச்சிக்கன்னு சொல்கிறது ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது நிறுத்திடுன்னு சொல்லுவோம். நிறுத்தினா தான் நாங்கள் ஒழுங்கு பண்ணுவோம். அதனால் இது வந்து ஈஸியாக நம்ம ட்ரீட் பண்ணலாம். ஆனாலும் ஹோல் ஃபேமிலியுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இதை பண்ண முடியாது. பேஷண்ட் மட்டுமே ஒத்துழைப்பு கொடுத்தா செய்ய முடியாது. வேலை வேலைக்கு மாத்திரை கொடுக்கணும், பிறந்த குழந்த மாதிரி அவனை எழுப்பணும், சாப்பாடு கொடுக்கணும், மாத்திரை கொடுக்கணும், படுக்க வைக்கணும், அவனை பாத்ரூம் போகிறத கூட்டிகிட்டு போகணும், அந்த மாதிரி தான் செடக்ஷன் வச்சுருப்போம். ஏன்னா அந்த செடக்ஷனில் வச்சா தான் இவன் வந்து மீண்டு வரதுக்கு சரியாக இருக்கும். அவனை வந்து நார்மலாக விட்டோம் அப்படின்னாக்கா மறுபடியும் எந்திரிச்சு போய் அடிச்சுட்டு வந்துடும்.
1: சரிங்க டாக்டர், இப்போ வந்து இந்த மது போதைக்கு அடிமையாகிறது அப்படின்றது வந்து

0: இவன் வந்து மீண்டு வரதுக்கு சரியாக இருக்கும். அவனை வந்து நார்மலாக விட்டோம் அப்படின்னாக்கா மறுபடியும் எந்திரிச்சு போய் அடிச்சுட்டு வந்துடும்.
1: சரிங்க டாக்டர், இப்போ வந்து இந்த மது போதைக்கு அடிமை ஆகிறது அப்படின்றது வந்து வீட்டில் ஒரு தந்தை இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த பழக்கம் இருக்குன்னா குழந்தைகளுக்கு இதை பார்த்து வளர்றதுன்றது வேற, ஜெனட்டிக்காகவே இந்த எண்ணங்கள் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை டாக்டர்?
0: அது சொல்கிறாங்க, பட் இட்ஸ் நாட் சயின்டிஃபிக்லி ப்ரூவ்டு. ஏன்னா இப்போ வந்து டயபெட்டிக் இருக்குன்னா அது மறுபடியாக கடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பிபி,
1: இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணுறாங்க, யாரோ ஒருத்தங்களை கூட்டிகிட்டு வராங்க, இவங்க வந்து மது போதைக்கு அடிமையாக இருக்காங்க, இவங்களை மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட என்னென்ன கேள்விகள்லாம் நீங்கள் கேட்பீங்க, என்னென்ன பாசிபிலிட்டிஸ்லாம் நீங்கள் பார்ப்பீங்க, எந்த காரணத்தினால இவங்க வந்து இதுக்கு அடிமையானாங்க அப்படின்ற மாதிரி எந்தெந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் கேட்பீங்க?
0: வந்து ஒரு மூணு நாள் வரையில் நாங்கள் எதுவுமே செய்ய மாட்டோம். மூணு நாள் வரையில் ஒன்லி ட்ரீட்மெண்ட்டு சடேஷன் தான். மூணு நாள் தூங்கிகிட்டே இருக்க வேண்டியதான். அந்த நேரத்தில் கவுன்சிலிங்கோ அதில் வந்து ரிலேட்டிவ்ஸ் கவுன்சிலிங்கோ செய்ய மாட்டோம். ஒரு மூணு நாலு நாள் நான் பிறகு தான் அவன் கொஞ்சம் ரெக்கவரி ஆகிறோம். ஏன்னா டெய்லி வந்து காலை மதியம் இரவு நிட்டு இல்லாட்டி பாட்டில் போய் வாங்கி வச்சு வீட்டில் குடிக்கணும்லாம் இருக்கணும். அவனுக்கு வந்து அப்போல்லாம் நம்ம கவுன்சிலிங் பண்ணியோ இல்லை வந்து அவங்க ரிலேட்டிவ்ஸ் கவுன்சில் பண்ணியோ ஒன்றாக போகிறது. மூணுலேருந்து நாலு நாள் நாங்கள் எந்த விதமான இதுவும் பண்ணமா, ஒன்லி ட்ரீட்மெண்ட் இஸ் கோயிங் ஆன். அவனுக்கு ஊசி போடுறது, மாத்திரை கொடுக்குறது, ஃப்ளூயிட் போடுறது, இதோட போயிட்டுருக்கோம். அந்த மூணு நாலு நாள் ஆன பிறகு ஓரளவுக்கு அவனுக்கு தெளிவு கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போ தெளிவு கிடைக்கும் போது தான் நாங்கள் என்னென்னா அவனை கூப்பிட்டு இண்டிவிஜுவல் கவுன்சிலிங் ஒன்று பண்ணோம். ரெண்டாவது குரூப் கவுன்சிலிங், ரெண்டு டைப்பை பண்ணோம். முதல்ல இண்டிவிஜுவல் கவுன்சிலிங் அவனை மட்டும் கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன பிரச்சனை, ஏன் என்னாச்சு, அது உண்மையான காரணமாக இருக்கும், இல்லாட்டி தவாளிக்கிறதுக்காக
1: ஒரு காரணம் வச்சிருப்பான்,
0: ஏதாவது ஒரு காரணம் வச்சிருப்பான். அது வந்து அக்செப்ட் பண்ணுற காரணமாக இருக்கும், அக்செப்ட் பண்ணாத காரணமாக இருக்கும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. மது பழக்கத்தின் தீமைகளும் மீள்வதற்கான வழிமுறைகளும் குறித்து விளக்கினார் நாகப்பட்டினம் பொது மருத்துவர் கே ஷேக் அலாவுதீன் அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கிய நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
3: உங்கள் கடை காரைக்கால்,
4: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால்.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: தேசை பிரிந்து இசை மீட்டும் இது நம் காரைக்கால் பண்பலை 100.3.
5: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா, பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம் தற்பொழுது எல்கேஜி முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
7: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரிடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
8: மதிப்பெண் மட்டுமல்ல சாதனையும் உறுதி.
7: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
8: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் ஆதிரங்கம் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம்
9: வருகிற மே 29 வெள்ளிக்கிழமை காலை 7 மணிக்கு மேல் 9 மணிக்குள் நடைபெறுகிறது.
8: அதனைத் தொடர்ந்து இரவு 9 மணி அளவில் கின்னஸ் சாதனை படைத்த லக்ஷ்மண் சுருதி இன்னிசை குழுவின் பிரம்மாண்ட இன்னிசை கச்சேரி நடைபெறுகிறது.
9: உங்கள் அனைவரையும் அன்போடு அழைப்பது திருப்பணிக்குழு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி திருக்கோவில் ஆதிரங்கம்.
10: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
11: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
12: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
2: நேயர்களினி கேட்டு ரசிக்கலாம். உள்ளத்தை உற்சாகமூட்டும் திரை இசை பாடல்களோடு சமீபத்திய அறிவியல் செய்திகளையும் தெரிந்து

0: கோபால் வீ டூத் பேஸ்ட் இதில் உள்ள
1: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
0: புதிய கோபால் வீ டூத் பேஸ்ட்
1: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வீ டூத் பேஸ்ட்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: புதிய கோபால் வீ டூத் பேஸ்ட் இதில் உள்ள
1: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை

0: சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
0: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
2: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
3: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
4: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
2: நமது பண்பலையில் நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சிதா ஃபார்மாவின் விவிஎன் ஆயில் வழங்கும் இன்சொல் அமுது.
5: கைவலி, மூட்டு வலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் விவிஎன் ஆயில் தரமான வலி நிவாரணி.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்சல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
2: நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் மற்றும் கோபால் பல்புடி.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
0: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
2: நினைவில் கொள்ளுங்கள் நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் காரைக்கால் காரி எலக்ட்ரிக்கல்ஸ் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
7: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
2: கேட்க தவறாதீர்கள் நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 7:00 திருவிளையாட்டம் வசந்தா முருகு பாலிடெக்னிக் காலேஜ் வழங்கும் அட்ராசக்க அட்ராசக்க. காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் மற்றும் மாலை 5:00 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாட்டுக்கென்ன போட்டி. இவை அனைத்தும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நேர்களே, நமது பண்பலையில் நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் தேநீர் நேரம்.
8: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மென்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
11: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்
1: வெற்றியாளர். நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் மற்றும் ஆர்கேஜி நெய்.
2: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
3: சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
0: ஆர்கேஜி நெய்.
1: இசை துறையில் இது அறிவியல் நேரம். அறிவியல் நேரத்தோட முதல் செய்தி என்ன அப்படின்னா, நாசாவோட விண்வெளி வீரர்கள் இப்போ இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல புற்றுநோய் மற்றும் கார்டிலேஜ் சிகிச்சை தொடர்பான பரிசோதனைகளை நடத்திட்டு வராங்க. பூமியில இந்த நோய்கள் தொடர்பான சிகிச்சையை மேம்படுத்த மைக்ரோ கிராவிட்டி

எப்படி உதவுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் இதோட நோக்கமாம். இரண்டாவது இன்ட்ரெஸ்டிங்கான செய்தி என்ன அப்படின்னா, ஆராய்ச்சியாளர்கள் புதிய வகை குவாண்டம் பேட்டரி ஒன்று உருவாக்கியிருக்காங்களாம். லேசர் தொழில்நுட்பத்தால் மிக வேகமாக சார்ஜ் ஆகுமாம் இந்த பேட்டரி. பிற்காலத்தில் ஏஐ மற்றும் ஸ்பேஸ் டெக்னாலஜியில் இது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. இசைத்துறையின் நிறைவான செய்தி என்ன அப்படின்னா, புதிய ஆய்வில் மனித உடலோட டிஎன்ஏ சூரியனிலிருந்து வர யூவி கதிர்வீச்சின் தாக்கத்தை மிக வேகமாக குறைப்பதற்காக ஒரு மறைமுக பாதுகாப்பு திறன் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்களாம். இந்த கண்டுபிடிப்புனால என்ன பயன் யோசிக்கிறீங்களா? இந்த கண்டுபிடிப்பு எதிர்காலத்தில் தோல் புற்றுநோய் மற்றும் அது தொடர்பான சிகிச்சை மற்றும் தடுப்பு ஆராய்ச்சியில் பெரிய முன்னேற்றமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க. இது ராகங்கள் தீட்டும் ரசனை துரிகை, இசை துரிகை.

0: நிறைவு பெறுகிறது இசை தூரிகை. தொடர்ந்து இணைந்திருக்கிறீர்கள் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 7:01.
1: ஆல் இண்டியா ரேடியோ. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம்.

0: 1935 இந்திய அரசு சட்டத்தை ஏற்று காங்கிரஸ் செயல்பட்டதா தாயே? அதற்கு தீவிர தேசியவாத புரட்சியாளர்கள் என்ன சொன்னார்கள்? அவர்களும் ஏற்று செயல்பட்டார்களா?
1: மகனே சிவா, காங்கிரஸ்காரர்களும் பொதுமக்களும் சட்டமறுப்பு போராட்டத்தால் பெரிதும் களைத்து போயிருந்தார்கள். காந்தியும் காங்கிரஸை விட்டு விலகியிருந்தான். அந்த 1935 இந்திய அரசு சட்டத்தின்படி பொது தேர்தல்கள் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதில் போட்டியிடுவது குறித்து காங்கிரஸ் தலைவர்களிடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றின. ஜவஹர்லால் நெஹ்ரு, சுபாஷ் சந்திர போஸ் ஜெயபிரகாஷ் நாராயண் போன்ற தலைவர்கள் தேர்தலை புறக்கணிக்க வேண்டும், அந்த சட்டத்தையே நிராகரிக்க வேண்டும் என்று வற்புறுத்தினார்கள். ஆனால் வல்லபாய் பட்டேல், ராஜகோபாலாச்சாரி, சத்யமூர்த்தி, ராஜேந்திர பிரசாத் போன்றோர் இந்த சட்டத்தினால் ஏற்பட இருக்கும் இந்திய கூட்டாட்சி முறையின் குறைகளை உணர்ந்திருந்தார்கள் என்றாலும் அதை செயல்படுத்த ஒப்புக்கொண்டார்கள். நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு ஏற்படவிருக்கும் சுய ஆட்சியில் இந்தியர்களின் அரசாட்சி சிறப்பாக அமைய இது ஒரு சிறந்த அனுபவத்தை தரும் என்று சிலர் கருதினார்கள். ஆனால் மகனே, இந்த நாட்டுக்கு வெளியே இந்த நாட்டுக்கான ஓர் அரசை நிறுவி அதை சிலர் செயல்படுத்தியும் காட்டினார்கள். அப்படி இந்திய நாட்டுக்கு வெளியே இந்திய புரட்சியாளர்கள் சிலர் ஆப்கானிஸ்தான் தலைநகரான காபூலில் தற்காலிக இந்திய குடியரசு ஒன்றை நிறுவினார்கள். அந்த அமைச்சரவையில் வெளிநாட்டு விவகாரங்களுக்கான அமைச்சராக நியமிக்க

புறப்பட்டான் தமிழ் மண்ணைச் சேர்ந்த ஒருவன். அவன் ஷண்பகராமன். நாட்டின் சுதந்திர போராட்டத்தில் இரண்டு மந்திர சொற்கள் பிரதான இடத்தை பிடித்தன. ஒன்று வங்கம் தந்த வந்தே மாதரம், அடுத்தது தமிழ் மண் அளித்த ஜெய் ஹிந்த். வந்தே மாதர கோஷம் தந்த பங்கிம் சந்திர சாட்டர்ஜியை பற்றி நான் முன்பே சொல்லியிருக்கிறேன். அதுபோல ஜெய் ஹிந்த் கோஷத்தை அளித்து அதை பிரபலப்படுத்தியவனை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா? சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட எண்ணற்ற வீரர்களை தந்த நெல்லை மண்ணை அடுத்த நாஞ்சில் நாட்டில் பிறந்தவன் ஷண்பகராமன். சின்னச்சாமி நாகம்மாள் என்ற சாதாரண ஏழை பெற்றோருக்கு பிறந்த அந்த மாவீரன் பின்னாளில் ஜெர்மனியின் சர்வாதிகாரி, உலக நாடுகளையெல்லாம் கொலை நடுங்க வைத்த ஹிட்லரையே தலைவணங்க வைத்தானே. தென்னாப்பிரிக்காவில் கருப்பின மக்களின் துயர் துடைக்க எப்படி காந்தி ஒரு போராட்டம் நடத்தினானோ அதுபோல ஷண்பகராமனும் செய்திருக்கிறான். அவனது தியாக போராட்ட வாழ்வு தைரியம் மிகுந்தது. அவன் அமெரிக்க பேரரசின் இனவெறியில் சிக்கி நாள்தோறும் செத்து பிழைத்த கருப்பின மக்களுக்காக குரல் கொடுத்தான். போராட்ட வெறியை அந்த கருப்பரின மக்களின் உள்ளத்தில் மெருகேற்றி தங்கள் உரிமைக்காக போராட வைத்தான். 1914 முதலாம் உலகப் போர் தொடங்கிய போது உலகம் இரண்டு அணிகளாக பிளவுபட்டு மோதிக்கொண்டது. அந்த சந்தர்ப்பத்தை சாதகமாக்கி கொண்டான் ஷண்பகராமன். இந்திய சுதந்திர போராட்ட களத்திலேயே கவனமாக இருந்தவனுக்கு அமைதி வழியில் ஆங்கிலேயர் கையை காலை பிடித்து அடிமையாக ஆட்சி புரிவது வீண் என்றே தோன்றியது. அமைதி என்ற மொழி ஆங்கிலேயருக்கு புரியாது. அவர்கள் வன்முறையாலும் ஆயுத பலத்தாலும் தான் நாட்டை அடிமைப்படுத்தினார்கள். எனவே அவர்களுக்கு அந்த மொழிதான் புரியும் என்ற சித்தாந்தத்தில் அவன் உள்ளம் உறுதி கொண்டது. எனவேதான் ஆயுத பலத்தால் நாட்டை மீட்க ஒரு படை வேண்டும் என்று எண்ணியவன் அப்போது மிக வலிமையாக இருந்த ஜெர்மன் படையின் ஆதரவை நாடினான். ஜெர்மன் மன்னர் கெய்சரின் ஆதரவுடன் முதன் முதலாக இந்திய தேசிய தொண்டர் படையை அமைத்தார். INV என்ற பெயர் கொண்ட அந்த அமைப்பு ஒரு இராணுவ பலம் கொண்ட அமைப்பாகவே தயாரானது. அவனது வீரமிக்க செயல்பாடுகளைக் கண்டு அதிசயித்த ஜெர்மன் மன்னர் கெய்சர், இந்தியா விரைவில் சுதந்திரம் பெறும், சுதந்திர இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவராக மாவீரன் ஷண்பகராமன் வரவேண்டும் என்று தன் விருப்பத்தையும் தெரிவித்தான். பின்னாளில் வங்கத்து சிங்கம் சுபாஷ் சந்திர போஸ், INA என்ற இந்திய தேசிய இராணுவத்தை அமைத்தான் அல்லவா, அதற்கு முன்னோடியாக இருந்ததுதான் ஷண்பகராமன் அமைத்த INV. 1933 வியன்னாவில் நடைபெற்ற ஒரு மாநாட்டில் சுபாஷ் சந்திரபோஸும் ஷண்பகராமனும் தாய் நாட்டின் விடுதலை குறித்து பேசிக் கொண்டிருந்தபோது ஷண்பகராமன் வகுத்து கொடுத்த திட்டங்கள் சுபாஷ் சந்திரபோஸை வெகுவாக கவர்ந்திருந்தது. அதன் அடிப்படையில் தான் INA-வை வடிவமைத்தான் சுபாஷ். திருவிதாங்கூரில் மகாராஜா கல்லூரியில் படித்து வந்தான் ஷண்பகராமன். சுதந்திர போராட்டங்களை குறித்த செய்திகளும் நிகழ்வுகளும் அவனது இளம் உள்ளத்திலும் கனலாய் புகையத் தொடங்கியது. அப்போது ஜெர்மனியிலிருந்து இந்தியாவுக்கு

அளவு பார்க்க வந்திருந்த ஒற்றன் வில்லியம் ஸ்ட்ரிக்லேண்ட் திருவிதாங்கூரிலும் சிறிது காலம் தங்கியிருந்தான். அவனது பார்வையில் பட்டான் மாணவன் செண்பகராமன். அவனது பிரிட்டிஷ் எதிர்ப்பு போராட்ட செயல்பாடுகளும் துடிப்பான வேகமும் வில்லியம் ஸ்ட்ரிக்லேண்டை பெரிதும் கவர்ந்தது. இவனை ஜெர்மனிக்கு அழைத்துச் சென்று ஆங்கிலேயர் மீதுள்ள வெறியை மேலும் தூண்டிவிட்டு ஒரு பெரும் புரட்சிக்காரனாக மாற்ற வேண்டும் என்று திட்டமிட்டான். பெற்றோரின் அனுமதி பெற்று செண்பகராமன் பிள்ளையை தன்னுடன் ஜெர்மனிக்கு அழைத்துச் சென்றான். செண்பகராமன் அங்கே கல்லூரியில் படித்து பொறியியல் துறையில் பட்டங்களும் பெற்றான். அந்த நேரத்தில் விடுதலை போராளிகளின் நட்பும் அவனுக்கு கிடைத்தது. அது ஜெர்மன் மன்னர் கெய்சர் வரை அவனை கொண்டு சென்றது. கெய்சரின் உத்தரவுப்படி ஜெர்மனி கடற்படையில் பொறியாளராக பதவி உயர்வு பெற்றான் செண்பகராமன். கடற்படை பொறியியல் துறையில் செண்பகராமனுக்கு இணை வேறு எவரும் இல்லை என்ற நிலை வந்தது. அதனால்தான் வான் மியூலர் உலக போரில் ஜெர்மானிய போர்க்கப்பலான எம்டனில் உதவி பொறியாளராக செண்பகராமனை அழைத்துச் சென்றான். அந்த எம்டன் செய்த சாகசங்கள் என்ன தெரியுமா?

தொடர்ந்து இணைந்திருக்கிறீர்கள் காற்றின் மொழி பேசும் காரைப்பண்பலை 100.3 தொடர்ந்து காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். பொது விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்த வகை செய்யும் திட்டத்தை 25,530 கோடி ரூபாய் செலவில் நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. காதி பொருட்களின் விற்பனை புதிய சாதனை படைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுகாதார திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஜப்பானில் தேசிய உளவு குழுமத்தை ஏற்படுத்துவதற்கு அந்நாட்டு நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஈஷா சிங் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பொது விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்த வகை செய்யும் திட்டத்தை நீட்டிப்பதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இதற்காக 25,530 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மாநிலங்களுக்கு இடையே உணவு தானியங்களை கொண்டு செல்வதற்கும் பொது விநியோக கட்டமைப்பை நவீனப்படுத்துவதற்கும் இந்த திட்டம் உதவிடும் என அவர் கூறினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பமும் இதில் பயன்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். பொது விநியோக திட்ட பயனாளிகளின் விவரங்கள், இத்திட்டத்தின் கீழ் பொதுமக்கள் குறைகளை தெரிவிப்பதற்கான சேவை, உணவு தானியங்களை கொண்டு செல்லும் வாகனங்களை கண்காணிப்பதற்கான நடவடிக்கைகள் போன்றவற்றில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். பொது விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்தும் திட்டத்தை 25,500 கோடி ரூபாய் செலவில் நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வரவேற்கத்தக்கது என உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வறுமையை அகற்றுவதற்காக செயல்படுத்தப்படும் திட்டங்களில் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதற்கு இந்த திட்டம் வகை செய்வதாக கூறினார். இதன் மூலம் இதன் செயலாக்கத்தில் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்படும் என்றும் திரு அமித்ஷா தெரிவித்தார். காதி பொருட்களின் விற்பனை புதிய சாதனை படைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக நாளிதழ் ஒன்றில் வெளியான செய்தியையும் பகிர்ந்துள்ளார். கடந்த நிதியாண்டில் காதி பொருட்களின் விற்பனை 1,87,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதை சுட்டிக்காட்டி பிரதமர் இதனை பகிர்ந்துள்ளார். மேற்காசியாவில் நிலவும் சூழல் குறித்து ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட அமைச்சர்கள் குழு கூட்டம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. பெட்ரோலியப் பொருட்களின் விநியோகம் குறித்தும் உரங்களின் கையிருப்பு குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். சுகாதார திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. 2014 1,30,000 கோடி ரூபாயாக இருந்த நிதி ஒதுக்கீடு 2022 3,85,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இது 3 மடங்கு அதிகமாகும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டு மக்கள் அனைவருக்கும் குறைந்த செலவில் உயரிய சிகிச்சை கிடைக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் மத்திய அரசின் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து இன்று ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் தலைமையிலான இந்த ஆய்வுக் கூட்டத்தில் இந்த திட்டத்தின் முன்

0: முன்னேற்றம் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த அம்மாநில துணை முதலமைச்சர் திரு ஏக்நாத் ஷிண்டே, நதிநீர் இணைப்பு திட்டத்தை செயல்படுத்துவது குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்தார். பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட மக்கள் நலத்திட்டங்களை வெளிப்படைத்தன்மையுடன் குறித்த காலத்திற்குள் செயல்படுத்துமாறு தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அனைத்து துறை செயலர்கள் மற்றும் தலைவர்களுடன் காணொலி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டு அவர் பேசினார். அரசு திட்டங்களின் பலன்கள் மக்களுக்கு குறித்த காலத்திற்குள் சென்றடைய வேண்டியது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ள அனைத்து அறிவிப்புகளும் இதன் அடிப்படையில் செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் திருமதி ரேகா குப்தா அறிவுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ராஜஸ்தானை ஒட்டிய எல்லைப் பகுதியில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்காக விரிவான ஒருங்கிணைந்த திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் ஜெய்ப்பூரில் நடைபெற்ற உயர்நிலை ஆய்வுக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. எல்லைப் பகுதியில் ஊடுருவல்களையும் போதைப்பொருள் கடத்தலையும் தடுப்பதற்கு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் வகையில் இந்த கொள்கைகள் வகுக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கர்நாடகாவில் முதலமைச்சரை மாற்றுவது தொடர்பான காங்கிரஸ் தலைவரின் முடிவினை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு ரந்தீர் சிங் சுர்ஜிவாலா இன்று பெங்களூருவில் அறிவிக்க உள்ளதாக அம்மாநில உள்துறை அமைச்சர் திரு பரமேஸ்வரா கூறியுள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்காக திரு ரந்தீர் சிங் சுர்ஜிவாலா இன்று பெங்களூரு வரவுள்ளதாக தெரிவித்தார். இருப்பினும் இந்த பிரச்சினையில் கட்சி தலைமை எடுத்த முடிவுகள் குறித்த விவரங்கள் தமக்கு தெரியாது என்றும் திரு பரமேஸ்வரா தெளிவுபடுத்தினார். இதற்கிடையே சற்று முன் பெங்களூரு வந்த திரு ரந்தீர் சிங் சுர்ஜிவாலா விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசினார். காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டத்திற்கு அழைப்பு ஏதும் விடுக்கப்படவில்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். முதலமைச்சரை மாற்றுவது தொடர்பாக முடிவு ஏதும் எட்டப்படவில்லை என்றும் திரு ரந்தீர் சிங் சுர்ஜிவாலா தெரிவித்தார். கேரள முன்னாள் முதலமைச்சர் திரு பினராயி விஜயனின் இல்லம் உட்பட பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறையினர் இன்று சோதனை மேற்கொண்டனர். திருவனந்தபுரத்தில் உள்ள திரு பினராயி விஜயன் இல்லத்தில் இன்று காலை முதல் சோதனை நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கேரளம் முழுவதும் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். இதற்கிடையே இந்த சோதனையை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் புதுதில்லியில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆந்திராவில் அடுத்து நடைபெற உள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் பெண்களுக்கு 33% இடங்கள் வழங்கப்பட உள்ளதாக தெலுங்கு தேசம் அறிவித்துள்ளது. அமராவதியில் நடைபெற்ற அக்கட்சியின் வருடாந்திர மாநாட்டில் தேசிய செயல் தலைவர் திரு நர லோகேஷ் இதற்கான அறிவிப்பினை வெளியிட்டார். நாடாளுமன்றத்திலும் சட்டப்பேரவைகளிலும் மகளிருக்கு இடஒதுக்கீடு வழங்க வகை செய்யும் சட்டம் செயல்பாட்டிற்கு வந்தாலும் வராவிட்டாலும் தமது கட்சி இதனை செயல்படுத்த உள்ளதாக அவர் கூறினார். நாட்டிலேயே முதல் முறையாக தெலுங்கு தேசம் இந்த முடிவினை மேற்கொண்டுள்ளதாகவும் திரு நர லோகேஷ் தெரிவித்தார். பீகாரில் ஹெலிகாப்டர் சுற்றுலாவிற்கு ஊக்கமளிக்கப்படும் என அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி கூறியுள்ளார். இன்று பாட்னாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், ஹெலிகாப்டர் முனையங்கள் வால்மீகி நகர் மற்றும் கெய்மூர் ஏற்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். பழங்குடியினர் அதிகம் வசிக்கும் பகுதிகளிலும் சுற்றுலாவை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக திரு சாம்ராஜ் சௌத்ரி தெரிவித்தார். ஜப்பானில் தேசிய உளவு குழுமத்தை ஏற்படுத்துவதற்கு அந்நாட்டு நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. வெளிநாடுகளின் அச்சுறுத்தல்கள் தொடர்பான உளவு தகவல்களை ஒருங்கிணைக்க ஏதுவாக இந்த குழுமம் ஏற்படுத்தப்பட உள்ளதாக ஜப்பான் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இருப்பினும் இந்த குழுமத்தின் செயல்பாடுகளை நாடாளுமன்றம் கவனிப்பதற்கான பிரிவுகள் இதற்கான புதிய சட்டத்தில் இடம்பெறவில்லை என ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஈஷா சிங் தங்கப்பதக்கம் வென்றார். ஜெர்மனியின் முனிச்சில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 25 மீட்டர் பிரிவில் புதிய உலக சாதனையுடன் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரணாய் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில்

0: அவர் 10-21, 21-12, 21-18 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் ஜொனத்தன் கிறிஸ்டியை வென்றார். கலப்பு இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் தனிஷா கிராஸ்டோ த்ரூ கபிலா இணை 21-14, 20-22, 21-13 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் ஓங் டிங் சி லிம் சியூ சென் இணையை வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய ஆடவர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹர்மன்பிரீத் சிங் தலைமையிலான இந்த அணியில் 24 பேர் இடம்பெற்றிருக்கிறார்கள். நார்வே செஸ் போட்டியின் இரண்டாவது சுற்று முடிவில் இந்தியாவின் குகேஷ் 2.5 புள்ளிகளுடன் இரண்டாவது இடத்தில் உள்ளார். கொழும்புவில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பைக்கான மகளிர் கூடைப்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இன்று இந்தியா 110-24 என்ற புள்ளிக்கணக்கில் மாலத்தீவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொது விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்த வகை செய்யும் திட்டத்தை 25,530 கோடி ரூபாய் செலவில் நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. காதி பொருட்களின் விற்பனை புதிய சாதனை படைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுகாதார திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஜப்பானில் தேசிய உளவு குழுமத்தை ஏற்படுத்துவதற்கு அந்நாட்டு நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஈஷா சிங் தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 7:25.
2: சுட சுட வெயில் சூப்பர் கூல் ஸ்டைல் சரதா சாடையோட சம்மர் ஃபுல்லா கூல்
3: ஜில் ஜில் சம்மா கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சரதாஸ்.
4: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
5: 105 ஆண்டு கால நம்பிக்கை, 1,000,000 குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே. மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு. தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
1: நேயர்கள் கேட்க இருப்பது காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டுரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
6: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
7: நமது காரைக்கால் KMC மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி KMC மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக KMC மருத்துவமனை காரைக்கால்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
8: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
9: உழவர்களுக்கு
10: இன்று வானிலை அறிக்கையும் வேளாண் அறிவுரைகளும் வழங்குகிறார்
11: காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வானிலை முன்னறிவிப்பு மையத்தின் முதன்மை அதிகாரி முனைவர் AL நாராயணன் அவர்கள்.
12: நேர்களை அனைவருக்கும் வணக்கம். காரைக்கால் சுரக்குடியில் இயங்கிக் கொண்டிருக்கும் திருநள்ளாறுக்குமையில் உள்ள வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து வானிலை முன்னறிவிப்பு மையத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் AL நாராயணன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம பகுதியில் அடுத்த 5 நாளைக்கு வானிலை முன்னறிவிப்பு தகவல் நமக்கு கிடைச்சிருக்க இன்ஃபர்மேஷன் படி பார்த்தோன்னாக்கா அடுத்த 5 நாளைக்கு கொஞ்சம் வெப்பமான வானிலை தான் நிலவும். இருந்த போதும் ஒரு சில இடத்துல மட்டும் May 28 30-31 தேதியில் லேசான தூறல் மட்டும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கனமழைக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் பகல் நேரத்து வெப்பநிலை 36-37 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இரவு நேர வெப்பநிலை 26-27 டிகிரி செல்சியஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.

0: காற்றில் உள்ள ஈரப்பதம் 40-80% பதிவாக வாய்ப்பு இருக்குது. காற்றின் வேகம் மணிக்கு 15 இல்லை 16 கிலோமீட்டர்ன்ற அளவில் தென்மேற்கு திசையிலேருந்து காற்று வீசுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ தென்மேற்கு பருவமழை வந்து அந்தமான் பகுதியில் மற்றும் வங்கக்கடலில் தொடங்கி வந்து கொண்டு இருப்பதால் தென்மேற்கு பருவ காற்று மற்றும் மழை வந்து ஆரம்பமாக உள்ளது. பட் இருந்தாலும் நம்ம ஏரியாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா தென்மேற்கு பருவமழையில் கிட்டத்தட்ட 16% மட்டும்தான் மழை கிடைக்கிறதுனால பெரிய அளவில் நமக்கு மழை வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் வறண்ட வானிலை தான் இருக்கும், லேசான மழை மட்டும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த அடுத்த 5 நாளில் உள்ள வானிலை முன்னறிவிப்பு தகவல் படி பார்த்தோன்னாக்கா 28, 30, 31 மட்டும் லேசான தூறல் ஒரு சில இடத்துல காணப்படும். இருந்தாலும் வானம் வந்து லேசான மேகமூட்டத்தன காணப்பட்டு வறண்ட வானிலை தான் தொடர்ந்து இருக்கும். ஆகையால் இப்போ உள்ள பருத்தி பயிருக்கு களை எடுத்து நீர் பாய்ச்சலாம், இந்த மழையை பயன்படுத்தி கோடை ஒழுங்கு செய்யலாம். அதே போல் வந்து கூடுதல் நீர் பாசன வசதி இருந்ததுன்னா அந்த விவசாயிகள் வந்து பசுந்தால் உரங்கள் பயிர் செய்யலாம், இல்லைனா கோடை உழவும் செஞ்சு இந்த மண்ணின் தரத்தை உயர்த்தலாம், மண்ணில் உள்ள ஈரப்பதத்தையும் அதிகரிக்கலாம். அதேபோல் மண்ணில் உள்ள களை பூச்சி பூஞ்சான கூட்டு புழுக்கள் அனைத்தையும் வந்து அழிக்கிறதுக்கு வாய்ப்பு நல்லாயிருக்கும். வர்ற குருவை பயிருக்கு இது வந்து நல்ல உகந்த சூழ்நிலை வந்து ஏற்படுத்தும். குருவை பயிருக்கு தண்ணீர் அதிகமாக இல்லை, போர் தனியாக இருந்ததுன்னா நெல்லுக்கு பதில் மாற்று பயிராக கேழ்வரகு சாகுபடி செய்யலாம். 1 ஏக்கருக்கு 2 கிலோ விதை போதுமானது. இதை மேட்டுப்பாத்தி நாற்று விட்டு இதை வந்து நடவு செய்யணும். நடவு செய்கிறப்ப சேடை உழவு பண்ணாமல் புழுதி உழவு செஞ்சு தண்ணீர் கட்டி 17-20 நாள் வயது உள்ள ஒத்தை நாற்று சாகுபடி கடைபிடிச்சா சீரான மகசூல் கிடைக்கும். அதே போல் சீரான பூக்கும் தருணம் வந்து கேழ்வரகு ஒரே இதில் ஆர்வெஸ்ட் பண்ணலாம். இந்த பணிகளை வந்து அடுத்த 5 நாளைக்கு மேற்கொள்ளலாம். பொதுமக்கள் இப்போ வெப்பம் திடீர்னு அதிகமாக இருக்கனால உடம்பு பிரச்சனை நிறையா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த உஷ்ணம் குறைவதற்கு அதிக தண்ணீர் குடிக்க வேண்டும். அதே போல் வெளியில் 12-3 மணி வரைக்கும் போகிறத அவாய்ட் பண்ணிக்கலாம். கால்நடைகளை இந்த டைமில் வெளியே போகிறதுக்கு அவாய்ட் பண்ணுறது நல்லது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
1: கேட்டது உழவர்களுக்கு.
2: இதுவரை வானிலை அறிக்கையும் வேளாண் அறிவுரைகளும் கேட்டீர்கள். வழங்கினார்
3: காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வானிலை முன்னறிவிப்பு மையத்தின் முதன்மை அதிகாரி முனைவர் ஏ.எல். நாராயணன் அவர்கள்.
4: நேயர்கள், இதுவரை கேட்டது காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டுரம் வழங்கிய உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
5: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
4: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
6: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
4: இணைந்திருக்கிறீர்கள் காரைக்கால் பண்பலை 100.3 உடன். நேரம் 7:32.
7: நேயர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் ONGC காவேரி அசட்டின்
8: உழவர் அரங்கம்.

0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
2: அது என்ன தாத்தா உயரமா இருக்குது?
3: அது ONGC-யோட சின்ன வகை ரிகம்மா. அங்க எண்ணெய் எடுக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்கு.
2: அதுல என்ன என்ன தாத்தா எடுப்பாங்க?
3: கச்சா எண்ணெய் எடுக்கறாங்க.
2: அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க?
3: அந்த கச்சா எண்ணெயை சுத்தப்படுத்தி தான் நம்ம போக்குவரத்துக்கு தேவையான எரிபொருளை கொடுக்கறாங்க. அப்பாவோட பைக்குக்கும் சொந்தக்காரங்க காருக்கும் தேவையான பெட்ரோலை கொடுக்குது. ஸ்கூல் பஸ் சரக்கு லாரி மக்கள் பயணம் செய்யற பஸ்ஸுக்கு தேவையான டீசலையும் கொடுக்குது. இப்பெல்லாம் ஒரு போன் பண்ணாலே சமையலுக்கு தேவையான எரிவாயு சிலிண்டர் நம்ம வீட்டு வாசலுக்கே வருது. இல்ல இந்த வளர்ச்சிக்கு காரணம் ONGC தாமா?
2: தாத்தா ONGC-னால ஆபத்து அது இதுன்னு சொல்றாங்க.
4: எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு திருக்குறள்ல சொல்லிருக்காங்க இல்லையா? நல்ல விஷயங்களை நல்லபடியா புரிஞ்சுகிட்டா எல்லாம் நல்லாவே நடக்கும்.
3: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
4: நம்ம கிராமத்துல மேல்நில தொட்டி, சுத்தமான குடிநீர் இயந்திரம், விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சூரிய சக்தியில இயங்கக்கூடிய பம்பு, குளம், கண்மாய், இதெல்லாம் தூர்வாரி நமக்கு நல்லது பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க.

0: இருக்காங்க, மருத்துவ முகாம் நடத்தி இருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
1: அப்போ ONGC நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
2: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC என்றும் மக்கள் பணியில்.
3: செல்வியக்கா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா?
4: என்ன பூங்கொடி, சொன்னாதானே தெரியும்.
3: நம்ம சுபாக்கா இருக்காங்கல்ல?
4: ஆமா.
3: உங்ககிட்ட ஒரு பேப்பரை கொடுக்க சொல்லி என்கிட்ட தந்துட்டு போனாங்க.
4: ஒரு பேப்பரா? அந்த பேப்பர்ல என்ன பூங்கொடி எழுதிருக்கு?
3: அப்படியே நீங்களே படிச்சிருங்களேன். இந்தாங்க. சரிக்கா, படிக்கிறதும் படிக்கிறீங்க, வேகமா படிங்க.
4: பூங்கொடி, படிக்கிறேன், கேக்குறியா?
3: படிங்க படிங்கக்கா.
4: மாண்புமிகு மத்திய வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் அவங்களோட தலைமையில வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் 2026 May 28-29, அதாவது நாளை மற்றும் நாளை மறுநாள் இந்த தேதியில புதுதில்லி பூசா NASC வளாகத்தில் உள்ள பாரத ரத்னா சுப்பிரமணிய அரங்கத்தில் 2026 கரி பருவத்திற்கான வேளாண்மை குறித்த தேசிய மாநாட்டு வேளாண்மை மாநாட்டை ஏற்பாடு செய்ய போறாங்களாம்.
3: அட, நம்ம சுபாக்கா ஒரு நல்ல தகவலை தான் நம்ம கிட்ட தந்திருக்காங்க. பூங்கொடி, பூங்கொடி, மணியாகுது, என்ன பண்ணிட்டு இருக்காங்க? துளசி அக்கா, முதல்ல உள்ள வாங்க. உள்ள கூட வராம வெளியே நின்னு கத்திட்டு இருக்காதீங்க.
5: அட, மணிய பாத்தியா? விவசாய நிகழ்ச்சிக்கு நேரமாச்சு இல்ல?
3: ஆமாங்கா, பொறுமையா உட்காருங்க, நிதானமா கேப்போம்.
5: அதுக்கெல்லாம் நேரம் இல்ல, நீ ரேடியோ வெயி. இன்னைக்கு வேளாண் நிகழ்ச்சியில சிறுதானியங்களில் மதிப்பு கூட்டுதல்னு திருவிடை மருதூர் மணலூர் எம் யோகேஸ்வரி அவங்களோட நேர்முகம் இருக்கு, அதை கேட்கணும். நீ கொஞ்சம் அமைதியா இரு. நீ வைக்கிற மாதிரி தெரியல ரேடியோவை, நானே வச்சுக்கிறேன்.
3: அட, அவசரத்தை பாருங்களேன்,
5: பின்ன நிகழ்ச்சி போயிருமில்ல.
6: வணக்கம் நேர்களே, இன்றைய விவசாய நிகழ்ச்சியில நம்மளை சந்திக்க ஒரு பெண் விவசாயி வந்திருக்காங்க, அவங்கள சந்திக்கலாம். வணக்கம் மேம்.
7: வணக்கம் மேம்.
6: முதல்ல உங்களை பத்தின அறிமுகம் நேர்கிட்ட பகிர்ந்துக்கோங்க.
7: என்னையும் யோகேஸ்வரி. நான் வந்து திருவிடைமருதூர் தாலுகா மணலூர் கிராமத்துல வசிக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி படித்து வளர்ந்தது எல்லாம் மும்பை. அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு பிறகு இங்கே தமிழ்நாடு வந்துட்டேன், கும்பகோணம். ஆஃப்டர் தட் என்னோட ஹஸ்பண்டோட இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், மதிப்பு கூட்டல்.
6: எத்தனை ஆண்டுகளாக மதிப்பு கூட்டுதலில் ஈடுபட்டுட்டு வரீங்க?
7: 9 வருஷமா.
6: எதனால் இந்த பயணம் உங்களுக்கு தொடங்கப்பட்டுச்சு?
7: எல்லாம் கலப்படம் தான் மேம்.
6: அதை எப்படி நீங்கள் கண்டறிஞ்சிங்க?
7: சாப்பாடு தான் ஃபஸ்ட்டு, குழந்தைங்களுக்கு கொடுக்குற சாப்பாடு. இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து கலப்படம் இருக்கிறது வந்து நம்ம ஹெல்த்துலேயே தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய், எண்ணெய் தான் பேஸே. ஸோ எண்ணெயில் வந்து மிக்சிங் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு பாதிக்கப்படுறது நம்ம வயிறு தான். வயிறால் அஃபெக்ட் ஆகிறது மொத்த உறுப்புகளும். ஸோ மெயினாக வந்து அதை சரி செய்யணும்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு நாங்கள் போட்டதே மரச்செக்கு. கல்யாணம் ஆகி 1 வருஷத்துலேயே நாங்கள் மரச்செக்கு போட்டோம், நானும் என் ஹஸ்பண்டும். அவர் இந்த ஃபீல்டுலேயே இருக்கிறதுனால நாங்கள் ஃபுட்டை வந்து கரெக்டான முறையில் கொடுக்கணும், தரமான ஃபுட்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தோம் ரெண்டு பேருமே. ஃபஸ்ட்டு ஆயில் பேஸுங்கிறதுனால மரச்செக்கு, மரச்செக்குன்னு சொல்லிட்டுமே சார் நிறைய பேர் வந்து இன்ஆர்கானிக் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பாம் ஆயில மிக்ஸ் பண்ணுறது, மற்ற ஆயில்ஸை மிக்ஸ் பண்ணுறது. நான் சொல்கிறது பியூர் மரச்செக்கு, கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய், இந்த மாதிரி மற்ற எதுவுமே கலப்படம் இல்லாமல் பியூரிட்டியாக கொடுக்கறது. அதுதான் ஃபஸ்ட்டு மதிப்பு கூட்டல் நாங்கள் பண்ணது. சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைய வரைக்கும் போய்கிட்டு தான் இருக்கும்.
6: கல்யாண பிறகு தான் நீங்கள் மதிப்பு கூட்டத்தில் ஈடுபட்டு வந்தீங்களா? இதுக்கு முன்னாடி எந்த இதுவும்
7: இல்லை. இல்லை இல்லை, நான் வந்து பேசிக்கலி இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். நான் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் பாம்பேயில். கிட்டத்தட்ட ஒரு 2011 நான் பாஸ் அவுட்டு. அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட்லி ஐடி இண்டஸ்ட்ரி, ஐடி இண்டஸ்ட்ரியில் இருந்துட்டு இங்கே வந்து என்னால்,
6: அதுதான் என்னோட கேள்வி அடுத்ததாங்க.
7: ஐடி இண்டஸ்ட்ரியில் இருந்துட்டு இந்த ஃபீல்டுக்கு நான் ஏன் வந்தேன்னா, அதான் நிறைய விஷயத்தை பார்க்கும்போது பயமாக இருந்தது. நம்ம சம்பாதிக்கிறோம், லட்ச லட்சமாக சம்பாதிக்கிறோம், பட் எதுக்கு சம்பாதிக்கிறோன்னே தெரியாமல் வாழ்க்கையில் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம ஹெல்த் வைஸ் நல்லா இருந்தால் தான் அதை அனுபவிக்கவே முடியும். ஹெல்த்தே சரியில்லைங்கும் போது பணத்தை வச்சு என்ன பண்ணுறது? ஸோ ஆஃப்டர் தட் நான் சுவிட்ச் ஓவர் பண்ணிட்டேன் கம்ப்ளீட்லி. ஐடி இண்டஸ்ட்ரியிலேருந்து ஃபுட் லிவிங் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். சாப்பாட்டு முறைகளை வந்து எப்படி சரிப்படுத்துறதுங்கிறது கம்ப்ளீட்லி சுவிட்ச் ஓவர் பண்ணிட்டேன்னா.
6: இப்போது மதிப்பு கூட்டதில் முதல்ல செக்கு எண்ணெயிலேருந்து சொன்னீங்க, அடுத்ததாக என்னென்ன தானியங்கள் ஆரம்பிச்சிங்களா?
7: ஆமாம்.
6: இல்லை நெல் பயிர்கள் ஆரம்பிச்சிங்களா?
7: ஃபஸ்ட்டு சிறுதானியத்தில் தான் நாங்கள் கண்டுபிடிச்சது. சிறுதானிய இது சத்துமாவு ஆரம்பித்தோம். அது வந்து நம்ம குழந்தைங்க 8 மாதத்துலேருந்து ஆரம்பித்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம். எல்லா சிறுதானியம்

0: முளைக்கட்டின பயிர், அப்புறம் கடலை, முந்திரி, பாதாம், அரிசி வகைகள், எல்லாம் எல்லா பாரம்பரிய அரிசி வகைகள் எல்லாமே யூஸ் பண்ணி சிறுதானிய சத்து மாவாக ஆரம்பித்தோம்.
1: எல்லா தானியம்னு சொல்கிறீங்க, என்னென்ன தானியம் வந்துட்டு நீங்கள் அதில் சேர்ப்பீங்க?
0: வரகு, திணை, சாமை, குதிரவாளி, பனிவரகு எல்லாமே சேர்ந்து தான் யூஸ் பண்ணுறோம். அதை எல்லாமே வறுத்துட்டு தான் யூஸ் பண்ணுறோம். ரெண்டாவது ராகி, கம்பு, நிலக்கடலை, அதுக்கப்புறம் பாதாம், முந்திரி, அதுக்கப்புறம் அரிசி வகைகள் வந்து பூங்கார், மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனி எல்லாமே போடுறோம். எல்லாமே ஒரே அளவாக, இது கம்மி அது ஜாஸ்தின்னு இல்லை, ஒரே ஈக்குவல் ரேஷியோவில் தான் எல்லாமே யூஸ் பண்ணுறோம்.
1: இப்போ முளைக்கட்டின தானிய பயிர் சொன்னீங்கல்ல, இதெல்லாம் நீங்கள் வீட்டிலேயே உற்பத்தி பண்ணி போடுவீங்களா இல்லை வெளியில் வாங்கிட்டு வந்து இதெல்லாம் தயாரிப்பீங்களா?
0: தானியம் வெளியில் தான் வாங்குகிறோம், விவசாயிகள்கிட்டருந்து வாங்குகிறோம். நாங்கள் எல்லாமே இயற்கை விவசாயிகள்கிட்டருந்து தான் வாங்கி நாங்கள் யூஸ் பண்ணுறோம், நாங்கள் செல் பண்ணுறோம். ஸோ அவர் தான் பயிர் பண்ணுறாரு, ஆனால் தானியம் எல்லாம் நாங்கள் ஃபார்மர்ஸ்ட்டு தான் வாங்குகிறோம்.
1: சரி, இப்போது மரச்சக்கு என்ன சொல்கிறீங்களே, இப்போ மரச்சக்கு என்ன எங்கே ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்குறீங்க? ஒரு இப்போ தென்னை மரமாக இருந்தாலும் ஃபார்மில் போய் நீங்களே தேர்ந்தெடுத்து வாங்குவீங்களா?
0: போய் நாங்கள் வாங்குகிறோம். ப்ளஸ் எங்கள்கிட்டையும் தென்னை மரம் இருக்குது, எங்கள்கிட்ட யூஸ் பண்ணது போக வெளியில் உள்ள ஃபார்மர்ஸ்ட்டையும் வாங்கிட்டு இருக்கோம். அதுமாரி நிலக்கடலையும் அதே மாதிரி தான், எதுவுமே ஃபர்டிலைசர்ஸ் எல்லாம் போடாத நல்ல நிலக்கடலையாக பார்த்து வாங்கி நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்.
1: அது எப்படி கண்டறிறீங்க?
0: நாங்கள் கொடுக்குறோம் மேம், நாங்களே எல்லாருக்கிட்டையும் வாங்க மாட்டோம், குறிப்பிட்ட ஃபார்மர்ஸ்ட்டை தான் வாங்குவோம், அவங்கள்ட்ட மட்டும்தான் ஸ்டாக் வச்சுப்போம். அது நிலக்கடல, எள்ளு, அப்புறம் வந்து தேங்காய், இது மூணுமே.
1: வேற எந்த இதுவும் பண்றது? ஆமணுக்கு,
0: ஆமணுக்கு என்னன்னா அது குறிப்பிட்ட தேவைக்கு தான் வாங்கிக்கிறோம்.
1: விவசாயிகள் ஏதாவது தேவைக்காக கேட்டாங்கன்னா அதை பண்ணி தருவீங்க?
0: பண்ணி தருவோம், விவசாயிங்க மட்டும் இல்லை யூஸ் பண்ண மெடிசனல் யூஸ்க்கும்.
1: இப்போ இந்த தொழிலை தொடங்குறதுக்கு உங்களுக்கு உறுதுணையாக இருந்தது யாரு?
0: அக்ரி டிபார்ட்மெண்ட், அவங்க தான் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணது. அதாவது ஓரளவுக்கு நாங்கள் இருந்தாலும் எங்களை வந்து இந்த அளவுக்கு வெளியில் கொண்டு வந்து காட்டினது வந்து தஞ்சாவூர் அக்ரி டிபார்ட்மெண்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து. இன்ஃபேக்ட் பிஎம்எஃப்எம்இ ஸ்கீமில் என்னை வெளியில் கொண்டு வந்து காட்டி எனக்கு ஒரு மரச்சக்கு யூனிட்டே போட்டு லோன்லாம் பாஸ் பண்ணி ஹெல்ப் பண்ணது வந்து அக்ரி டிபார்ட்மெண்ட்.
1: அந்த ஸ்கீம் ஃபுல்லாக சொல்லிடுங்க விவசாயிகளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு.
0: பிரதான் மந்திரி ஃபார்மிலைசேஷன் ஆஃப் மைக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் என்டர்பிரைசஸ்
1: அப்படின்ற ஸ்கீமில் நீங்கள் பயனடைஞ்சிருக்கீங்க?
0: ஆமாம், பயனடைஞ்சிருக்கோம்.
1: இந்த ஸ்கீம் எப்போ துவங்கப்பட்டுச்சு?
0: 2022 நாங்கள் அதுக்கு எலிஜிபிளாக இருந்ததுனால எங்களுக்கு வந்து அக்ரி டிபார்ட்மெண்ட் மூலமாக சப்போர்ட் பண்ணி நான் அந்த லோன் ப்ராசஸ் ஆச்சு. எனக்கு
1: என்னென்ன எலிஜிபிலிட்டி பற்றி சொன்னீங்கல்ல, அதுக்கு என்னென்ன வேணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் சார் கொடுத்தீங்க?
0: பேங்க் பாஸ்புக்கு, குவாலிஃபிகேஷன் கேட்டாங்க, அவ்வளோதான்.
1: இப்போயும் இந்த ஸ்கீம் ரன் ஆகிட்டு இருக்குங்க?
0: இருக்குது, டிக் ஆஃபீஸ் போனீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க டெஃபினெட்லி. அங்கே டிக் ஆஃபீஸ் ப்ளஸ் அக்ரி டிபார்ட்மெண்ட் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க எனக்கு ஆரம்பிக்கிறதுக்கு.
1: அக்ரி மிஷினரிஸ் தராங்க?
0: ஆ, அக்ரி மிஷினரிஸ் தராங்க. மிஷினரிஸ் வந்து அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எலிஜிபிள் கேண்டிடேட்னா அவங்க முதல்ல அப்ரூவ், அவங்க சைடில் அப்ரூவல் கொடுத்து எங்கள் பேங்க் சைடு வந்து அவங்க கோஆர்டினேட் பண்ணுறாங்க. பட் நம்ம மெயின்லி வந்து நம்மளோட பேங்கிங் செக்டார் சைடு வந்து நம்மளோட கிரெடிபிலிட்டி நல்லா வச்சுக்கணும், அது ஒன்று இருக்குது. ஸோ அவங்க அந்த கிரெடிபிலிட்டி நல்லா இருந்ததுன்னா ப்ராசஸ் பண்ணுறாங்க.
1: இந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பயிற்சி ஏதாவது போயிருக்கீங்களா மேடம்?
0: ஐஐஎஃப்பிடியில் போயிருந்தேனா மதிப்பு கூட்டலுக்காக. அதாவது நானே போயிட்டு சொல்லி கொடுத்துருக்கோம், அந்த லட்டு, தினை, வரகு, சாமை அந்த மாதிரி லட்டுக்கு, கல்லமிட்டாய், நூடுல்ஸு.
1: நூடுல்ஸ் வந்து சிறுதானியத்தில்?
0: சிறுதானியத்தில் மல்டிகிரெயின் நூடுல்ஸு, வரகு, தினை, சாமை அதுலேயுமே வெரைட்டி இருக்குது. நூடுல்ஸ் 80-20 ரேஷியோவில், சிறுதானியம் 80%, 20% வீட், அந்த மாதிரி. ஸோ அந்த ரேஷியோவில் எப்படி போட்டு எடுக்கிறது அப்படின்னு. கடைசியாக நெஃப்டம்னு போனது வந்து ஆயில் க்ரஷிங்க்கு தான், ப்ராசஸிங்காக போயிருந்தேன் இந்த லோன் ப்ராசஸ் ஆகிறதுக்கு முன்னாடி.
1: வேறு எதுவும் பயிற்சிக்கு நீங்கள் போனது இல்லைங்களா?
0: இல்லை இல்லை,
1: அங்கேயே உங்களுக்கு போதுமான அளவுக்கு
0: கற்றுக்கிட்டோம். ஏன்னா ஆல்ரெடி எங்கள்கிட்ட க்ரெஷர் இருந்ததுனால, நான் தான் சொன்னேன் எனக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ வர ஆரம்பித்ததுனால. ஸோ நாங்களே போயிட்டு வெளியில் போய் ப்ரைவேட்டாக ட்ரைனிங் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி சொல்லி, அதாவது க்ரெடிபிலிட்டி பார்த்துட்டு அக்ரி டிபார்ட்மெண்ட் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது.
1: சரி, இப்போ உட்பொருட்கள்லாம் விவசாயிகள்கிட்ட தான் வாங்குவீங்க, எந்தெந்த மாவட்டத்துலேருந்து உங்களுக்கு அதிகமான உட்பொருட்கள் தேவைப்படுகிறது?
0: ஃபார் எக்ஸாம்பிள் கடலை நான் சொன்னேன் இல்லையா, எங்கள் ஊர் சைடே கிடைக்குது, ஜெயங்கொண்டம்.
1: அது இயற்கை முறையில் தான் விவசாயம் பயிர் செஞ்சுருக்காங்க, நீங்கள் அதை எப்படி கண்டறிவீங்க?
0: நாங்கள் ஆல்ரெடி சொன்னது தான், அவங்கக்கிட்ட சொல்லி நாங்கள் செய்கிறது தான்.
1: அதே மாதிரி விவசாயம்
0: பண்ணிட்டு தான் இருக்காங்க, அதுதான் உண்மை. நாங்கள் ஏத்தாப்பில் போய் பார்க்கறது, எதுவும் அடிக்கிறது கிடையாது, பூச்சி மருந்து எதுவுமே அடிக்கிறது இல்லை, அவங்க இயற்கையாகவே கொடுக்குறாங்க. பொதுவாகவே மானாவாரி பயிர் இது பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி. ஸோ இயற்கையாகவே அவங்க கொடுக்கறதுனால அதை வாங்கிக்கிறோம் நாங்கள். எல்லா இடத்துலையும் வாங்க மாட்டோம், பிகாஸ் எண்ணெயோடய தன்மை மாறும். ஸோ அதெல்லாம் பார்த்து செக் பண்ணி தான் எடுக்கிறோம் நாங்கள்.
1: நீங்கள் அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ப்ரொசீஜர் பண்ணுறீங்க?
0: ஏன்னா ஸ்டாக்கு அந்த அளவுக்கு எங்களுக்கு தேவைப்படும் என்ன க்ரஷ் பண்ணுறதுக்கு.

0: உங்களோட தயாரிப்போட தரத்தை எப்படி மேம்படுத்திட்டு வரீங்க இது வரைக்குமே?
1: அதான் டைம் லைன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு வந்து ஒரு 10 டேஸ் தான் நம்ம கொடுக்க முடியும், அதுக்கு மேலே வந்து அதை கொடுக்க முடியாது. ஸோ அது ஒரு ப்ராப்ளம். செகண்ட்லி வந்து அதோட எண்ணெய் தன்மை கீழே இறங்கும். ஸோ சர்டன் வீக் வரைக்கும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு அந்த வேலிடிட்டி கொடுக்குறோம். அதை வச்சு அந்த ஒரு சேலஞ்சிங் இது இருந்தது. அதனால தான் நாங்கள் இப்போ சோலார் ட்ரையர் போட்டிருக்கோம். சோலார் ட்ரையர் இருக்கிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் தானியங்களெல்லாம் காய வைக்கிறதுக்கு, முன்னாடி வந்து வெயிலில் காய வச்சுட்டு இருந்தோம், இப்போ சோலார் ட்ரையர் இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகப்படியே நல்லா காய வச்சு அதுக்கு டைம் லைன் வந்து கொஞ்சம் அதிகமான நேரம் யூஸ் பண்ண முடியுது எங்களால். சோலார் ட்ரையர், ஆயில் க்ரஷர் எல்லாமே வாங்கினோம் இல்லையா PMFM ஸ்கீமில். ஸோ அதால் இதுதான் பயன், அதிக நேரம் எங்களால் அதோட ப்ராடக்டோட வேலிடிட்டி கொடுக்கும். செல்ஃப் லைன்
0: இப்போ லட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க, மற்ற ப்ராடக்ட்ஸ் இப்போ நூடுல்ஸ்க்கு எல்லாமே சர்டிஃபிகேஷன்லே வந்துடும் இல்லைங்களா வேலிடிட்டி. இப்போ ஒரு சிறுதானியம் உங்களுக்கு குறைச்சலாம், உங்களுக்கு ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்கு, அதை நீங்கள் வாங்கி மதிப்பு கூட்டுறீங்க, சில சமயம் உங்களுக்கு ப்ரொடக்ஷன்

0: கொடுக்கும் செல்ஃப் லைன்.
1: இப்போ லட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க, மற்ற ப்ராடக்ட்ஸ் இப்போ நூடுல்ஸ்க்கு எல்லாமே சர்டிஃபிகேஷன்லே வந்துடும் இல்லைங்களா வேலிடிட்டி. இப்போ ஒரு சிறுதானியம் உங்களுக்கு குறைச்சலாம், உங்களுக்கு ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்கு, அதை நீங்கள் வாங்கி மதிப்பு கூட்டுறீங்க, சில சமயம் உங்களுக்கு ப்ரொடக்ஷன் கம்மியானப்போ அப்போது என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறேன்.
0: இன்னி வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் ஃபேஸ் பண்ணலை, போதுமான அளவுக்கு எங்கள்கிட்ட ஸ்டாக் இருந்திருக்கு.
1: எவ்வளோ நாள் வரைக்கும் அந்த முட்பொருட்களை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் சிறுதானியத்தை?
0: சிறுதானியம் மேக்ஸிமம் நீங்கள் 6 மந்த்ஸ் கூட வச்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. க்ளீனாக வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட் திங். அப்புறம் வந்து
1: ஸ்டோரேஜ் எப்படி பண்ணுறீங்க?
0: ஸ்டோரேஜ் வந்து பயோ கவர்.
1: பயோ கவர்னால் அது எப்படிங்க இருக்கும்?
0: எப்படின்னா பூச்சி வண்டு எதுவும் போகாது. அதை மாவா அரைச்சி வச்சுருந்தா கூட அதை 6 மந்த்ஸ் கூட வச்சுக்கலாம். இது ஸ்பேச்சுலாக தான் யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணிட்டு உடனே அது கவர் பண்ணிடுறதுனால வண்டு இது வராது. இந்த அளவுக்கு மாவா இருந்தாலும் சரி தானியமா இருந்தாலும் சரி
1: 6 மாசம் வரைக்குமே அப்படியே
0: இருக்கும்.
1: இப்ப எந்த மாதிரியான இயந்திரங்களை உங்க மதிப்பு கூட்டுதலுக்கு பயன்படுத்திட்டு வரீங்க?
0: கல்லறவைகள், அதுவும் நாங்க லீஸ்க்கு எடுத்து வச்சிருக்கோம். கல்லறவைகள் அரைக்கிறதுனால அந்த சூட்டோட தன்மையால அந்த அளவுக்கு சீக்கிரம் கெட்டு போகாது அந்த பொருள். அப்புறம் வந்து மரசுக்கு ஆயிலை நம்ம க்ரஷ் பண்றோம்னா உடனே வந்து கண்டெய்னர்ல மாத்திட்டு வெயில்ல எடுத்து வைக்கணும். இப்ப இன்னைக்கு நான் ஆயில் க்ரஷ் பண்றேன்னா உடனே எடுத்து நான் ஃபில்ட்ரேட் பண்ண முடியாது. அதை கொஞ்சம் தெளிவடைஞ்சு அதுக்கப்புறம் தான் ஃபில்ட்ரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் தான் நாங்கள் பேக்கிங்கே பண்ணுறது. அதே மாதிரி தான் சிறுதானியமும். இப்போ நான் அரைக்கிறேன்னா உடனே அதை பேக் பண்ணி கொடுக்கறது கிடையாது. அதையும் சல்லடையில் போட்டு சலிச்சு அப்புறம் தான் பேக் பண்ணுவோம். அதனால அதோட டைம் லைன் வந்து 6 மந்த்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம்.
1: இப்போ லட்டு நூடுல்ஸ்க்கெல்லாம் அதுக்கு எந்த மாதிரியான இயந்திரங்களை பயன்படுத்திட்டு வரீங்க?
0: நாங்கள் வந்து கையால் தான், ஹேண்ட்மேடு தான்
1: லட்டு.
0: லட்டு மட்டும், ஏன்னா மெஷின்ஸ் எல்லாம் நாங்கள் பண்ணுறது கிடையாது, ஹேண்ட்மேடு தான். அதுக்கு தான் அதோட டைம் லைன் நான் 10 டேஸ்ன்னு கொடுத்துருந்தேன். நெய், பாதாம், முந்திரி எல்லாமே போட்டு அதில் மாவு அரைச்சி வருது இல்லையா, சூட்டோடைய சூட்டாகவே நாங்கள் பிடிச்சி பேக் பண்ணிடுறது. அதை கொஞ்சம் ஆற விட்டு பாக்ஸில் பேக்கிங் பண்ணி கொடுத்துட்றோம். ஆனால் நூடுல்ஸ் அப்படி இல்லை, நூடுல்ஸ் வந்து மஷின்ஸ் தான். அதை வேக வச்சு கைப்படாமல், ஆனால் எந்த ப்ரிசர்வேஷனும் கிடையாது, ப்ரிசர்வேட்டிவ் போட மாட்டோம், நான் ப்ரிசர்வேட்டிவ் தான். சோலாரில் காய வச்சு அப்படியே பேக் பண்ணுறது.
1: வேற என்ன பொருட்கள்லாம் நீங்கள் மதிப்பு கூட்டிட்டு வரீங்க?
0: கடலையில் வந்து சிக்கி பண்ணுறோம், அதான் கல்லமிட்டாய். எள்ளில் கல்லமிட்டாய் பண்ணுறோம், அப்புறம் அரைச்ச கல்லமிட்டாய் பண்ணுறோம். இது எல்லாமே மெஷின்ஸ் தான். எப்படின்னா நாங்கள் எல்லாம் மிக்சிங் கலவை எல்லாம் போடுறது, கண்டெய்னரில் போட்டு அதை கட் பண்ணி அப்புறம் பேக்கிங்காக போட்டுறது. அதேமாதிரி மில்லட் குக்கீஸ் நாங்கள் வந்து சிறுதானியம் மாவெல்லாம் ஒரு பிஸ்கட் ஃபேக்டரிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அவங்க இடத்துக்கு கொடுக்கறதுனால அவங்க ப்ரிசர்வேஷ் பண்ணி வைக்கிறாங்க. ஆனால் ப்ரிசர்வேஷன்னா வேறு எதுவும் போட்டு இல்லை, கலப்படம் இல்லாத ப்ரிசர்வேட்டிவ், எதுவுமே ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போடாமல் ப்ரிசர்வ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் எங்களை மாதிரி தான் அதை மிக்சிங் பண்ணி அதுக்கு ஒரு ஷேப் கொடுத்து அதுக்கப்புறம் பாக்ஸில் கண்டெய்னரில் பேக் பண்ணி அனுப்புகிறாங்க. அதுக்குமே 30 டேஸ் ஒரு குக்கீஸோட இது, 6 மந்த்ஸ் ஸ்டாக்கை கிளியர் பண்ணிடும்.
1: இப்போ சிறுதானியம் பிஸ்கட்டு, கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய்,
0: ஆமாம்,
1: இப்போ சிறுதானியம் நூடுல்ஸ் பண்ணுறீங்க,
0: ஆமாம்,
1: எண்ணெய் வித்துக்கள்,
0: வெர்மிசிலி அதுவும் பண்ணுறோம். அதே
1: பாயசத்துக்கு தயாரிக்கிறோம்,
0: அதே மாதிரி தான் அரிசியில் அவல்லாம் பண்ணுறோம், கருப்பு கவுனி, பூங்காறு, மாப்பிள்ள சம்பா, கோதுமையில் கூட அவல் பண்ணுறோம், ராகி, கம்பு எல்லாத்துலேயுமே. அதை பதமாக வச்சுக்கிறதுக்கு கண்டெய்னரை தான் நான் சொன்னேன் இல்லையா, பயோ கவர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். சீக்கிரம் மக்கிடும், ஆனால் ரொம்ப அதிகமான பதமாக இருக்கும் அந்த பொருட்கள்.
1: இப்போ கண்டிப்பாக கண்காணிச்சிக்கிட்டே இருக்கணும், ஒரு ஆள் மெயின்டெனன்ஸ்
0: இருக்கணும். நம்ம வீட்லேயுமே அப்படி தானே, நம்ம அரிசி வைக்கிறோன்னா அதை திரும்ப எடுத்து அதை காய வச்சு அப்புறம் தானே நம்ம அந்த பத்தாயத்தில் கொட்டுறதுனால எப்போதும் ஒரு சீசனுக்கு சீசன் எடுத்து கிளீனர் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி தான் சாப்பாடுங்கிறதுனால ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது இருக்கு.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவர் அரங்கம்.

0: ONGC பாதுகாப்பு விதிமுறைகளை எல்லாம் கடைபிடிக்கிறது மட்டும் இல்லாம அரசின் பசுமை தீர்ப்பாய வழிகாட்டுதலையும் பின்பற்றி தான் செயல்படுறாங்க. பொதுவா நம்ம குடிக்கிற தண்ணி 30 அடியிலிருந்து 160 அடி ஆழத்துல கிடைக்குது. ஆனா ONGC 12,000 அடி வரைக்கும் இரும்பு குழாய்களை இறக்கி அதை சுத்திலும் சிமெண்ட் கலவையை நிரப்பி பாதுகாப்பு உரைகளை ஏற்படுத்தி தான் எண்ணெய் எடுக்கிறாங்க. அதனால குடிநீரும் பாதுகாப்பா இருக்கும், விவசாய நிலங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்ல.
1: நில வளம், பசுமை வளம் எப்பவும் நல்லா தான் இருக்கு. ONGC என்றும் மக்கள் பணியில்.
2: துளசியக்கா, நல்ல நேரத்துக்கு வந்தீங்க. இல்லனா இன்னைக்கு திருவிடை மருதூர் மணலூர் எம் யோகேஸ்வரி அவங்க சிறுதானியங்கள்ல மதிப்பு கூட்டுதல்னு இந்த நிகழ்ச்சிய நான் கேட்காம விட்டுருப்பேன்.
3: பூங்கொடி கேட்டல, இவங்க கணினி துறையில வேலை பார்த்திருந்தவங்கனாலும்.
2: அப்படின்னா?
3: அட, ஐடி ஃபீல்ட்ல அங்க வேலை பார்த்திருந்தாலும் அவங்க ஒரு தொழில் முனைவோரா மாறணும்னு இந்த சிறுதானியத்துல மதிப்பு கூட்டணும்னு இறங்கியிருக்காங்க பாத்தியா?
2: ஆமதுலசியக்கா,

0: உங்க இந்த தொழில ஈடுபடுறதுக்கு மக்களுக்கு கலப்படம் இல்லாம சுத்தமான எண்ணெய் தரணும்ன்ற நோக்கத்தோட இந்த தொழில அவங்க செஞ்சுட்டு வராங்களாம்.
1: அது மட்டும் இல்லம்மா, சத்துமாவு, நூடுல்ஸு, லட்டுன்னு அந்த லிஸ்ட்டு எப்படி போயிட்டு இருக்கு? லட்டுன்னதும் அங்க பாரு, டப்பாவை நோக்கி போகுது பூங்குடி. பூங்குடி, அடுத்த பகுதியை கேட்போம்.
0: அட கொஞ்சம் இருக்கா, லட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். இப்ப சிறுதானியத்திலே எத்தனை வகையான பிஸ்கட் நீங்க தயாரிச்சுட்டு வரீங்க?
2: இப்போதைக்கு வந்து வரகு, தினை, சாமா, குதிரவாளி, அது மட்டும் இல்லாமல் அரிசியிலையும், மாப்பிள்ள சம்பா, பூங்காறு, கருப்பு கவுனிலையும் கொடுத்துருக்கோம். அண்ட் மிக்ஸ்டு குக்கி, மிக்ஸ்டு குக்கீஸும் பண்ணி கொடுக்குறோம், எல்லா தானியமும் மிக்ஸ் பண்ணி. அது மட்டும் இல்லாமல் அப்புறம் கருவேப்பிலை குக்கீஸ் போடுறதுக்கு பார்த்தோம், ஆனால் அதோட ஆர்&டி போய்கிட்டு இருக்கு. அதுவும் இன்னும் ரெண்டு மூணு வெரைட்டி, பிகாஸ் நிறைய சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்களுக்காக இப்போ ஆர&டி போயிட்டு இருக்கு, இன்னும் அது முடியல. We are waiting for that.
0: இதெல்லாம் நீங்க ட்ரைனிங் போய் தான் கத்துக்கிட்டீங்களா?
2: ஆமா, ட்ரைனிங் போய் தான். இப்போ பிஸ்கட் ஃபேக்டரி போய் நாங்க அது வந்து எத்தனை நாள் இருக்கும், அதோட நம்ம இதை மிக்சர் பண்றோம். ஸோ இந்த மிக்சர் வந்து பண்ணும்போது எப்படி அதோட தன்மை இருக்கு, டேஸ்ட் இருக்கு, இதெல்லாம் செக் பண்ணி தான் பண்றோம்.
0: இப்போ சிறுதானியங்களோட பிஸ்கட் பத்தி சொல்லிருக்கீங்க, சிறுதானிய நூடுல்ஸ் சொன்னீங்கல்ல, அது எந்த வகையான நூடுல்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தீங்க?
2: வரகுல இருக்கு, தினை, சாமை, குதிரவாளி, அது மாதிரி மல்டிகிரெயின், அதாவது எல்லா தானியம் பிளஸ் கோதுமை எல்லாம் மிக்ஸ் பண்ணியும் பண்றோம். அதோட டேஸ்டே சூப்பரா இருக்கும். ரெண்டாவது சோயா, அதுலயும் நூடுல்ஸ் பண்ணி கொடுக்குறோம்.
0: சோயாலையும்
2: அதை அரைக்கிறோம் இல்லையா, எப்படி சொல்றது, நம்ம வீட்டில் அந்த ஆட்டக்கல் மாதிரி இருக்கும் இல்லையா, அதுலயுமே சோயாவோட எக்ஸ்ட்ராக்டை எடுத்து மாவோட அதை கொஞ்சம் காய வச்சு மாவு மாதிரி ஆனோன்னே அதையுமே நூடுல்ஸ் மாதிரி பண்ணலாம். மேக்ஸிமம் எங்கள்கிட்ட வர்ற ப்ராடக்ட் எல்லாமே 3 மாசத்துக்குள்ளேயே காலி ஆகிடும். நிறையாவும் யாருக்கும் நாங்கள் சப்ளை கொடுத்தாலுமே அவங்கள்ட்ட சொல்லிடுறது இவ்வளோ லைன் தான் இருக்கும் அப்படின்னு. ஏன்னா சாப்பாட்டு திறன் தானே, பட்டு பட்டுன்னு கிளியர் ஆகிடும் ஸ்டாக்ஸ். எங்களுக்கு ரொம்ப நாள் நாங்கள் வச்சுக்கவும் மாட்டோம்.
0: என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு லிஸ்ட் அவுட் பண்ணுங்க.
2: சிறுதானிய சப்பாத்தி மிக்ஸு, கம்பு, கேழ்வரகு, குதிரவாளி, எல்லாத்துலேயுமே நாங்கள் சப்பாத்தி மிக்ஸ் போட்டு சப்பாத்தி போட்டு கொடுக்குறோம். அதாவது கோதுமை மாவுல கொஞ்சோண்டு சிறுதானியமும் சேர்த்து.
0: வீட் 70% இருக்குன்னா 30% சிறுதானியமும் இருக்கு.
2: இருக்கு, அதுதான் சிறுதானிய சப்பாத்தி மிக்ஸ். அதை குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் ராகி மட்டுமே சப்பாத்தியா போட்டு கொடுக்குறோம். கம்பங்கூழு இப்போ வந்து இந்த சீசன்ல வந்து கம்பங்கூழு காலையில் எந்திரிச்சோன்னா குழந்தைங்களுக்கு அது மாதிரி கொடுக்கறதுக்கு நாட்டு கம்பை நல்லா மொதல் நாளே கிண்டி வச்சுட்டு மறுநாள் அதை கூலாக கிண்டி கொடுக்குறோம். ரெண்டாவது சீரக சம்பா அரிசி, அதில் வந்து புட்டு மாவு, இடியாப்ப மாவு, அந்த மாதிரி இதெல்லாம் நாங்களும் பேக்கிங் பண்ணி செல் அவுட் பண்ணிட்டு தான் இருக்கோம்.
0: எப்படி சந்தைப்படுத்துறீங்க?
2: தங்காடி எங்களோடது இருக்குது, ஸோ அதுதான் எங்களோடது சந்தைப்படுத்துதல். அங்கே தான் வந்து எல்லாமே வந்து வாங்கிட்டு போவாங்க, ரீட்டைல்ஸ் அஸ் வெல் அஸ் ஹோல்சேலர்ஸ்.
0: கன்சியூமர் அவங்களே உங்கள்கிட்ட நேரடியாக வந்து வாங்குவாங்களா, இல்லை நீங்கள் இப்போ வாட்ஸ்அப் குரூப் இருக்க இதை இன்னைக்கு நாங்கள் தயாரிச்சிருக்கோம் அப்படின்னு நீங்கள் குரூப்பில் ஷேர்?
2: ஆக்சுவலி இது முன்னாடி வந்து கடையை வச்சு தான் நாங்கள் எல்லாமே ப்ரொமோட் பண்ணது. ஆனால் இப்போ ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இதுலலாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக, ஃபேஸ்புக்கில் ஆல்ரெடி எங்களோட பேஜ் இருக்குது, ஸோ அதுலேயுமே நாங்கள் வந்து அப்டேட் போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். என்னென்ன பொருள் எங்கள்கிட்ட அவைலபிலிட்டி இருக்குது நீங்கள் வந்து வாங்கிக்கலாம், குக்கீஸ், வெர்மிசலிஸ், நூடுல்ஸ் எல்லாமே.
0: முதல்ல எண்ணெயில ஆரம்பிச்ச நீங்க இன்னைக்கு சிறுதானியத்துல இவ்வளவு ப்ராடக்ட்ஸ் தயாரிச்சுட்டு வரீங்களா, இது நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட ஆர்&டிங்களா, இல்ல வெளியில விசாரிச்சு ட்ரைனிங் போய் கத்துக்கிட்டது தானே?
2: இல்ல, எங்களோட ஆர&டி தான் மெயின்லி. என் குழந்தைய வச்சுதான் இதெல்லாமே பண்ணது. ஃபர்ஸ்ட் வெளியில தான் பார்த்துட்டு சாக்லேட்ஸ் கேட்கறது, கேண்டிஸ் கேட்கறது, அதுக்கு பதிலாக இதை கொடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சது தான். அது மாதிரி வெளியில போனா ஸ்டஃபிங் கேட்கறாங்க, டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ், அதனாலதான் நூடுல்ஸை நாங்கள் அறிமுகப்படுத்தினது. சரி, சிறுதானியத்துல நூடுல்ஸ் பண்ணி அதை கொடுத்தா நல்லது தானே, காய்கறியோட கலந்து கொடுக்கறதுனால முழு ஊட்டச்சத்தும் அந்த குழந்தைக்கு போய் சேருது இல்ல சிறுதானியத்தோடது. அதனாலதான் நாங்க இது எல்லாமே பண்ணினது, எங்களோட ஆர&டி தான், வேற யார்ட்டையும் நாங்க போய் கத்துக்கல.
0: சரி, இப்ப சந்தைப்படுத்துறதுல முத முதல் என்னென்ன பிரச்சனைகள்லாம் நீங்க சந்திச்சீங்க?
2: விலைதான் முதல்ல. அதுக்கப்புறம் கேட்பாங்க, நிஜமாவே வந்து இதுல சிறுதானியம் எல்லாம் மிக்ஸ் பண்ணிருக்கீங்களான்னு கேட்பாங்க. விலை, அப்புறம் வந்து நம்மளுமே நினைப்போம்ல தரமா இருந்தா குவாலிட்டியா அப்படின்னு, அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நாங்க ஃபேஸ் பண்ணோம் ஆரம்பத்துல. பட் அவங்க வாங்கி யூஸ் பண்ண பண்ண அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க, ஓகே இதுக்கு இந்த காஸ்ட் கரெக்ட் தான் அப்படின்னு. வெளியில போய் நம்ம நூடுல்ஸ் வாங்கி சாப்பிடுறோம் ஹோட்டல்ல, 340, 350, 250 சார்ஜ் பண்றாங்க. எங்களோட நூடுல்ஸோட விலை 60 ரூபா 65 ரூபா தான். ஸோ அதை நீங்க வீட்லேயே எடுத்துட்டு போயிட்டு காய்கறி கட் பண்ணி நீங்களே வந்து சமைச்சு சாப்பிடலாம் இல்லையா?
0: கண்டிப்பா,
2: அதுதான் மெயினா கொண்டு வந்தது காரணம், வேற எதுவும் இல்லை. அதுல வந்து ட்ரை பண்ண ஆனியன், இஞ்சி, மிளகு, சீரகம் சோலார்ல ட்ரை பண்ணி அரைச்சி அந்த அதில் ஒரு சாஷே கொடுத்துருக்கோம். அதுவே உங்களுக்கு ஓகேவா வரல அப்படின்னா இன்னும் உள்ள காய்கறிங்களோட சேர்த்து மிளகு சீரகத்தை வறுத்து அந்த பொடியை போட்டு நுணுக்கி அதை மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஆவியில வேக விட்டிங்கன்னா போதும், செம்ம டேஸ்டா இருக்கும். இப்போ என் குழந்தைங்களுக்கு நான் கொடுக்குறேன்.

0: அதனால் நாங்களும் சாப்பிட்றதுனால சூப்பராக இருக்கும் அது.
1: சரி.
0: இது மட்டும் இல்லாமல் ஹெர்பல் டீயும் போடுறோம். அதிமதுரம், ஆவாரம்பூ, திப்புளி, சுக்கு, மிளகு இது எல்லாமே ரோஸ்ட் பண்ணி அதை பவுடராக்கி அதை காலையில் காஃபி டீக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணுறோம் நாங்கள். சளிக்கு மெயினாக ரொம்ப நல்லது, சளி அதிகமாக இருக்குது, குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமானா இதை டீ போட்டு கொஞ்சோன்னு நாட்டு சர்க்கரையோ இல்லை பனைவெல்லமோ மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம்.
1: சரி, இப்போது உங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சர்டிஃபிகேஷன் பண்ணுறப்போ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணுங்க?
0: மெயின்லி குவாலிட்டிக்காக நம்ம அந்த ப்ராடக்ட்ஸோட இதை கொடுக்கணும், வேரியேஷன்ஸ். அதுக்கப்புறம் என்னென்ன கலவை யூஸ் பண்ணோங்கிறதுக்குள்ள ரேஷியோஸ் கொடுத்தோம், இந்த அளவுக்கு தான் கேட்டாங்க. அப்புறம் சர்டிஃபைடு கலப்படம் இல்லைங்கிறதுக்கு ஒரு இது கொடுத்துட்டாங்க எங்களுக்கு, வேற எதுவும் பெருசாக கேட்கல.
1: எஃப்எஸ்எஸ்ஐக்கு இது மட்டுமே
0: போதும்ட்டாங்க. குவாலிட்டி வைஸ், குவாலிட்டி, பேக்கிங் இது எல்லாமே செக் பண்ணுறதுக்கு வந்து விசிட் பண்ணப்ப இது ஓகேன்ட்டாங்க.
1: நீங்கள் மட்டுமே நீங்கள் பண்ணிட்டு வர மதிப்பு கூட்டுதலில் ஈடுபட்டு வரீங்களா? உங்கள் கூட சக தொழிலாளர்களும் இருக்காங்களா?
0: இருக்காங்க, எங்கள் கூட வேலை பார்க்குற சக தொழிலாளர்களும் இருக்காங்க. மூணு லேடிஸ் இருக்காங்க, ரெண்டு ஜென்ஸ் இருக்காங்க, நானும் என் ஹஸ்பண்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்கெல்லாம் சேர்ந்து தான் பண்ணுறோம் இதை.
1: பேக்கேஜிங் எப்படி மேம் பண்ணிட்டு வரீங்க?
0: பேக்கிங் வந்து மேனுவல் பேக்கிங் தான் பண்ணுறோம்.
1: இது மெஷின் இல்லை?
0: மெஷின் இல்லை, மேனுவல் பேக்கிங் தான் பண்ணுறோம். வித் கையில் க்ளவுஸ் அண்ட் ஹேருக்கு எல்லாம் கவர் பண்ணி தான் பண்ணுறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஸ்டோர் ரூம் ஸ்டோரேஜ் ஏரியாவும் தனியாக வச்சுருக்கோம்.
1: வித் லேபிளிங்கோட?
0: வித் லேபிளிங்கோட எல்லாமே, ரெண்டு லேடிஸ் ப்ளஸ் ரெண்டு ஜென்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் பண்ணுறாங்க. இன்னும் கொஞ்சம் நாளையில் அதுவும் சேஞ்சஸ் வரும். ஏன்னா இது வந்து சின்ன முறையில் தான் ஆரம்பித்தோம், பெருசாக கொண்டு போகல. அதுக்கே கொஞ்சம் நல்ல ரீச் இருக்குது எங்களுக்கு இப்போதைக்கு.
1: இந்த மதிப்பு கூட்டல் மூலமாக இதை பயனடைஞ்சிருப்பாங்களே விவசாய பெருமக்களோ இல்லை கன்சியூமரோ வாங்கிட்டு போய் அவங்க அவங்களோட அனுபவம் கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்களா?
0: ஆ, பகிர்ந்துருக்காங்க. வெளியில் வாங்கின சில நூடுல்ஸ் எல்லாம் சாப்பிட்டதை விட என் குழந்தைக்கு இது சாப்பிட்டு எதுவும் வயிற்றுக்கு பிரச்சனை வரல. ரெண்டாவது எண்ணெய், எண்ணெய் வந்து வெளியில் வாங்குற மற்ற எண்ணெயை விட உங்கள் எண்ணெயோட தரம் நல்லா இருக்குது, வாசமும் இருக்குது. நாங்கள் எதுவுமே எக்ஸ்ட்ராக்ட் போடுறதும் கிடையாது, என்ன ஒரிஜினல் எக்ஸ்ட்ராக்டோ அதை தான் எடுத்து பேக் பண்ணி லேபிளிங் பண்ணி கொடுக்குறோம். அதை பற்றியும் சொன்ன வரவுக்கு எண்ணெய் தரமானது ஒன்றும் இஷ்யூ இல்லைன்னாங்க. அதுமாரி லட்டு, சிறுதானிய சப்பாத்தி மிக்ஸு எல்லாமே வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு இதை ஆரோக்கியமாக இருக்காங்க. மெயின்லி சத்து மாவு சாப்பிட்டு குழந்தை வெயிட் ஏறி இருக்கு, முன்னாடி சாப்பிடாதது இப்போ வேணும்னு கேட்டு சாப்பிடுது அப்படின்னு சொல்லி நிறைய பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் வந்திருக்கு எங்களுக்கு.
1: இது வரைக்கும் நீங்கள் பண்ணிட்டு வந்த மதிப்பு கூட்டுதல் தொழிலில் சந்தித்த சவால்கள் என்னென்ன?
0: மெஷினரி அப்போ கிடையாது, ஆரம்பத்தில் காய வைக்கிறதுக்குள்ள இடம் மெஷினரிஸ் ப்ராப்ளம்லாம் இருந்ததுனால தான் இப்போ நாங்கள் சோலார் ட்ரையர் போட்டது. வெயில் இல்லாத நேரத்துலையும் எப்படி வந்து அதை காய வச்சு பதப்படுத்தி அரைக்கிறதுங்கிறதுக்கு அப்புறம் மெஷினரிஸ் கிரைண்டர்ஸ் இந்த கல்லறவை எல்லாம் போட்டது. ஸோ முன்னாடி இருந்ததுக்கு இப்போ வந்து இன்னும் நல்லாவே இருக்குது. அந்த ப்ராப்ளம் தான் ஃபேஸ் பண்ணோம், கஸ்டமர் வைஸ் அந்த அளவுக்கு ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணல, பிகாஸ் தேவர் கிவிங் பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ். நிறைய பேர் வந்து சொன்னது வந்து இப்போ என் ஹெல்த் நல்லா இருக்குது இதை சாப்பிட்டு. மெயின்லி தீச்சு வரணும், சளி பிடிச்சி அவங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும்போது கொரோனா டைம்லலாம் நிறைய நாங்கள் இந்த இது அதிகமாக போனது வந்து தீச்சு வரணும் தான். முன்னைய காலத்தில் இந்த சுக்குமல்லி டீன்னு கொடுப்பாங்க இல்லையா?
1: ஆமாம்,
0: அந்த மாதிரி அதுக்கு பதிலாக இந்த டீ வந்து நிறையா சேல் ஆச்சு எங்களுக்கு. அதுக்கு பதிலாக ஒரு டீஸ்பூன் போட்டு கொஞ்சோண்டு பணம் வெல்லமோ இல்லை நாட்டு சர்க்கரையே போட்டு கொதிக்க வச்சு அதை வடிகட்டி குடித்தாலே இந்த தும்மல் எல்லாமே போயிடும். நல்ல ரிசல்ட்ஸ் கிடைச்சது எங்களுக்கு.
1: நல்லதுங்க. இப்போ உங்களோட குடும்பத்தோட ஆதரவு இல்லாமல் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்க முடியாதுங்களா? எல்லாமே ஒத்துழைச்சிருக்காங்களா?
0: ஆமாம், டெஃபினட்டாக. எனக்கு மாமனார், மாமியார், அம்மா, அப்பா எல்லாருமே, என்னோட பேரண்ட்ஸ், இவங்க வீட்டில் எல்லாரும் எல்லாரும் சேர்ந்து தான் ஒத்துழைச்சி தான் ஒரு லெவல் நாங்கள் வந்திருக்கோம்.
1: இப்போ உங்களை தொடர்ந்து இல்லத்து அரசிகள் வேல்யூடிஷன் ப்ராடக்ட்ஸில் மதிப்பு கூட்டணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வச்சுருந்தாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன சொல்லுவீங்க?
0: முதல்ல நம்ம வீட்டை நினச்சி அந்த மதிப்பு கூட்டலை ஆரம்பிங்க. மெயின்லி வந்து இப்போ நினைப்பாங்க எனக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்கம் வேணும் அப்படின்னு நினைக்காம, இந்த ப்ராடக்டை நான் பண்ணுறதுனால ஆரோக்கியம் ப்ளஸ் நல்ல ஊட்டச்சத்து அந்த வீட்டில் உள்ள குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் அது போய் சேரணும், சுத்தமாக இருக்கணும், அதுதான்.
1: மிக்க நன்றி. இன்றைய நிகழ்ச்சியில் பெண்கள் மத்தியில் மதிப்பு கூட்டுதல் முயற்சிகள் குறித்து பல பயனுள்ள தகவல்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப மிக்க நன்றிங்க.
0: ஆ, ரொம்ப நன்றிம்மா.
2: லட்டுன்னதும் ஒன்னே ஒன்ன சாப்பிட்டு அப்படியே வச்சிருச்சு பூங்கொடி. பக்கத்திலேயே பிஸ்கட் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா டப்பாவை காலி பண்ணிருக்குமோ?
3: என்ன துளசியக்கா, உங்களுக்குள்ளே பேசிட்டு இருக்கீங்க ஏதோ?
2: அது ஒன்றும் இல்லை பூங்கொடி, சிறுதானியங்கள்ல மதிப்பு கூட்டுதலை பத்தி திருவிடை மருதூர் மணலூர் எம் யோகேஸ்வரி அவங்களோட நேர்முகத்தை கேட்டேன்ல, அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்.
3: சரிதான் துளசியக்கா, இவங்க சிறுதானியத்துல பண்ணிட்டு வர பண்டங்கள்லாம் எப்படி தயாரிக்கிற முறையும் சொல்லியிருக்காங்க, எப்படி சந்தைப்படுத்தணுன்ற முறையுமே சொல்லி முடிச்சிருக்காங்க.
2: அவங்க மதிப்பு கூட்டுற பொருளுக்கு தரச்சான்றிதழ் எப்படி வாங்குறதுன்றத பத்தியும் அவங்க சொல்லியிருக்காங்க. புதுசாக ஒருத்தவங்க தொழில் முனைவோரா ஆகும்.

0: பண்ணணும்னா அவங்களுக்கு இந்த சந்தையில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அதை எப்படி எதிர்கொண்டு வரதுன்றத பற்றியும் அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவங்க தயாரிக்கிற பொருளுக்கு தரச்சான்றிதழ் எப்படி வாங்கணுங்கிறத பற்றியும் சொல்லியிருக்காங்க.
1: துளசி அக்கா, நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் என் கூடவே இருந்துட்டீங்க. அப்படியே கொஞ்ச நேரம் இருங்க, ஒரு ஹெர்பல் டீ போட்டு தந்துடுறேன்.
0: இப்பயாவது உனக்கு யோசனை வந்ததே?
2: இதுவரை நேயர்கள் கேட்டது
3: காரைக்கால் ONGC காவேரி அசட்டின்
4: உழவர் அரங்கம்.

0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
2: என்றும் இளமையாய், எப்போதும் இனிமையாய். காரைக்கால் பண்பலை 100.3.

0: நேரம் 8:02. நேயர்களினி கேட்டு ரசிக்கலாம். கோபால் பல்பொடி வழங்கும் காற்றில் வரும் கானம் நேயர்களின் தொலைபேசி வழி விருப்ப பாடல்கள் வலம் வரும் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்குவோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்பொடி,
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
3: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
4: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல்பொடி.
5: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சொன்னாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
6: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
5: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
7: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய் சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை, தஞ்சாவூர்.
8: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, பூந்தோட்டம்.
9: 2025-26 கல்வியாண்டில் அரசு பொதுத் தேர்வில் அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்று 10ஆம் வகுப்பில் 494 மதிப்பெண்களும், 12ஆம் வகுப்பில் 581 மதிப்பெண்களும் பெற்று மாநில மற்றும் மாவட்ட அளவில் வெற்றி பெற்றுள்ளனர்.
8: தற்பொழுது LKG முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, பூந்தோட்டம். ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
9: திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் ஆதிரங்கம் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம்
8: வருகிற May 29 வெள்ளிக்கிழமை காலை 7 மணிக்கு மேல் 9 மணிக்குள் நடைபெறுகிறது.
9: அதனைத் தொடர்ந்து இரவு 9 மணி அளவில் கின்னஸ் சாதனை படைத்த லக்ஷ்மண் சுருதி இன்னிசை குழுவின் பிரம்மாண்ட இன்னிசை கச்சேரி நடைபெறுகிறது.
8: உங்கள் அனைவரையும் அன்போடு அழைப்பது திருப்பணிக்குழு, ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி திருக்கோவில் ஆதிரங்கம்.
10: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரிடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
9: மதிப்பெண் மட்டுமல்ல, சாதனையும் உறுதி.
10: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
9: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
0: காற்றில் வரும் கானம். நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடலை கேட்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0-4-3-6-8. இந்த முன்னிணைப்பு எண்ணுடன் 2-3-1-2-3-1 அல்லது 2-9-9-4-8-0 அல்லது 2-9-9-5-8

பூஜ்ஜியம் 9564272311 என்ற அலைபேசி எண்ணிலும் அழைக்கலாம். ஃபேஸ்புக் நேயர்களுக்காக ஒரு சுவாரஸ்யமான கேள்வியும் இருக்குங்க. தமிழில் உங்களுக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை எது? எங்கள் கிட்டே சொல்லிட்டு போங்க. உங்களோட ரிப்ளைஸை காரைக்கால் பண்பலையோட முகநூல் பக்கத்தில் நம்ம காட்சியில் வரும் கானம் நிகழ்ச்சிக்காக போஸ்ட் பண்ணியிருக்க போஸ்டரில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட சுவாரஸ்யமான ரிப்ளைஸ்லாம் படிக்கிறதுக்கும் கால் பண்ணி நீங்கள் கேட்குற பாடல்களை எல்லாம் கொடுக்கறதுக்கும் நான் தயாராகிட்டேன். நீங்களும் ரெடியாகிடுங்க. இதயம் தொடும் இனிமையான பாடல்களோடு இது காட்சியில் வரும் கானம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக இணைய வரும் நேயர் வணக்கம்.
5: வணக்கம் தோழி.
4: வணக்கம், பேசுறது யாருங்க?
5: நான் காட்டுமன்னார் கோயில் திருநாரையர் மங்கேரி கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் தோழி.
4: நடரா, ஊருக்கு போயிருக்கீங்களோ?
5: இல்ல தோழி, இங்க 1 இயரா இங்கதான் நான் ஒர்க் பண்ணிட்டு பிள்ளைங்களோட இருக்கேன். விஜய் சாங்னா என் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும்.
4: என்ன பாடல் கேட்க போறோம்?
5: எனக்கு நெஞ்சுநிலை படத்துல இருந்து உன் தங்க நிறத்துக்கு தான் தமிழ்நாட்டை எழுதி தரட்டமா, அந்த சாங் கொடுங்க.
4: கண்டிப்பா கொடுத்துடலாமே. நன்றி,
5: வாய்ப்புக்கு நன்றி தோழி.

0: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
1: மதிப்பெண் மட்டுமல்ல சாதனையும் உறுதி.
0: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
1: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
2: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேக டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
2: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
3: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
1: நமது பண்பலையில் நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விவிஎன் ஆயில் வழங்கும் இன்சொல் அமுது.
4: கைவலி, மூட்டுவலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் விவிஎன் ஆயில் தரமான வலி நிவாரணி.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நினைவில் கொள்ளுங்கள் நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்சல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.

0: கோபால் பல்பொடி வழங்கிக் கொண்டிருக்கும் காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணையவரும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். சொல்றது யாருங்க?
1: திருவாரூர் மாவட்டம் திருப்பூர் மகன் மேடம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறோம்?
1: பாடம் புது பாடகன் அழகு மயில் பாடல்.
0: பாடல் கேட்டு
1: நன்றி மேடம்.
0: நன்றி.

திருகிடுதாம் திருகிடுதை திருகிடுதாம் திருகிடுதை திருகிடுதாம் திருகிடுதை திருகிடுதாம் திருகிடுதை தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 7:25

0: சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் காரைக்கால் கார எலக்ட்ரிக்கல்ஸ் மற்றும் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: ஹார்ட்வேர் பிளம்பிங் ஐட்டம்ஸ் டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கின காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 7 மணிக்கு திருவிளையாட்டம் வசந்தா முருகு பாலிடெக்னிக் காலேஜ் வழங்கும் அட்ராசக்க அட்ராசக்க. காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேசி செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் மற்றும் மாலை 5 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேசி செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாட்டிக்கு என்ன போட்டி. இவை அனைத்தும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நேர்களே, நமது பண்பலையில் நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் தேநீர் நேரம். காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைய வரும் நேயர் வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம். பேசுறது யாருங்க?
2: திருமலைப்பட்டினம் அபிராமி வடக்கு தசாமூர்த்தி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறோம்?
2: படம் படிக்காதவன் ஒரு கூட்டு கிளியாக பாடல்.
0: பாடல் வருது கேட்டு ரசிங்க. நன்றி
2: நன்றி மேடம்.

0: கோபால் பல்புடி வழங்கிய காற்றில் வரும் கானம் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்கியோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்புடி.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
2: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.

0: புதிய கோபால்வி டூத் பேஸ்ட்.
1: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட் கோபால்வி டூத் பேஸ்ட்.
2: உங்களின் ஒவ்வொரு நொடியையும் இசையால் நிரப்பும் இதனம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 8:31. நேயர்களினி தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம் ஆர்கேஜி நெய் வழங்கும் காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்குவோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்.
3: சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
1: ஆர்கேஜி நெய்.
4: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம் தற்பொழுது எல்கேஜி முதல் 11 வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.

காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் ஜாலியாக ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தேன். தமிழில் உங்களுக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை எது அப்படின்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து நம்மளோட ஃபேஸ்புக் பக்கத்தில் காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சிக்காக போட்டிருக்க போஸ்டரில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா படிச்சிடலாம். காட்டூர் சிவகுமார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மன்னிப்பு, அதாவது நம்ம ரமணா படத்தில் விஜயகாந்த் சாரோட டைலாக் இருக்கு இல்லையா, தமிழில் எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பு. அதே மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க, இதே வார்த்தையை தான் ஐயாவாடி அசோக் ராஜ் கன்னிமொழி இவங்களும் சொல்லியிருக்காங்க. புஷ்பவனம் விஸ்வநாதன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பொய் பேசுவது. ரெண்டு வார்த்தையாக சொல்லியிருக்காங்க, நம்ம ஒரே வார்த்தை தான் கேட்டோம் இல்லையா, நம்ம பொய்யை மட்டும் எடுத்துப்போம், இவங்க வந்து பொய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனப்பன்பேட்டையிலேருந்து ஜோதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வார்த்தையில் கவனம் வேண்டும்னு சில பேர் சொல்லுவாங்க, தெரியாமல் சொல்லிட்டேன்னு. நிறைய வார்த்தைகள் இவங்க சொல்லியிருக்காங்க, இதுலேருந்து எதை எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. தெரியாமல் சொல்லிட்டேன்னு சொல்லுவாங்க இல்லையா நிறைய பேர், அது வந்து எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேரளம் செந்தில் கண்ணன் இவங்களும் வந்து விஜயகாந்த் சாரோட பாணியில் மன்னிப்பு, அதுதான் எனக்கும் பிடிக்காத வார்த்தைன்னு சொல்லியிருக்காங்க. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி வந்து நம்பிக்கை துரோகம் அப்படின்னு ரெண்டு வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க, இது ரெண்டுமே எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. சிவபுரி சோமசுந்தரம் வந்து சும்மா அப்படிங்கிற வார்த்தையும் நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாங்க இல்லையா, அதுவுமே எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களும் நிறைய வார்த்தைகள் சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து தமிழில் பிடிக்காத ஒரே வார்த்தை தான் கேட்டோம் இல்லையா, எல்லாருமே வந்து நல்ல பெரிய பெரிய ரிப்ளைஸாக பண்ணியிருக்காங்க. சுருக்கமாக ஒரே வார்த்தையில் பண்ணியிருந்தா படிக்கிறதுக்கு சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். மயிலாடுதுறை மாவட்டம் திருவாலப்புத்தூர் கடக்கம் கிராமம் ஐங்கரன் தரணி அவங்க வந்து துரோகம், அதுதாங்க எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அவரிக்காடு வித்யா வீரமணி வந்து தெரியாமல் சொல்லிட்டேன் மன்னிச்சிட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதுத்துறை செல்வகுமார் வந்து நம்மெல்லாம் பிடிக்காத வார்த்தையை சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து எனக்கு பிடித்த வார்த்தைன்னு கமெண்ட் பண்ணி போட்டிருக்காங்க. போடா ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான், இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிடிக்காத வார்த்தையே சொல்லியிருக்கலாம். குத்தாலம் தேரடி தில்லை வில்லாளன்

0: என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு வந்து பிடிக்காத வார்த்தை ஏமாற்றுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கதிராமங்கலம் கணேசன் தங்கவேல் வந்து இன்று போய் நாளை வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய வார்த்தைகளோட கமெண்ட்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. நான் கேட்டிருந்த கேள்வி வந்து தமிழில் உங்களுக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை, அதை தான் கேட்டிருந்தேன். இளங்கண்ணி நெடுஞ்செழியன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு வந்து பொய் சாட்சி இது பிடிக்காதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. கும்பகோணம் குமரன் வந்து தெரியாமல் செஞ்சுட்டேன் மன்னிச்சிடுங்க, இதுதான் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் மேலே ஓடுதுரை சேப்பு விஜயராகவன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேஷம் நம்பிக்கை துரோகம் நிறைய வார்த்தைகள் எது வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நிறைய வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. நாச்சியார் கோயில் கே கண்ணன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடுத்தவங்க மேலே வைக்கிற நம்பிக்கை தாங்க அப்படின்னு ஒரு வாக்கியமாக கொடுத்துருக்காங்க. கடலூர் மாவட்டம் விளக்கப்பாடி செந்தில் முருகன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கும் வந்து பிடிக்காத வார்த்தை துரோகம்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரியலூர் மாவட்டம் அமிர்தராயன்குட்டி பாரிவள்ளல் வந்து இவங்களும் நம்பிக்கை துரோகம்னு இரண்டு வார்த்தை கொடுத்துருக்காங்க, எதை வேணால் எடுத்துக்கோங்க அப்படின்னு. சங்கரன் பந்தல் சாகுல் ஹமி இது வந்து எனக்கு வந்து ஆபாச பேச்சுக்கள் பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேமாத்தூர் அமுதா வந்து எனக்கு துரோகம் பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேவனூர் ஜோதி லட்சுமி வந்து உட்பகை எனும் வஞ்சகம், நம்பிக்கை துரோகம் ஏமாற்றுறது யாருக்கும் செய்யக்கூடாது, இது எல்லாமே எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. மதுரை சண்முகசுந்தரமும் ஏமாற்றுதல் பிடிக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. மேட்டுப்பாளையம் நாகராஜன் வந்து எனக்கு பிடிக்காத வார்த்தை இல்லை என்று சொல்வது, இல்லை அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு பிடிக்கலையா? சர்வராஜன் பேட்டை தினா ரமேஷ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வணக்கம் திமிர் இந்த வார்த்தை எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அமிர்தராயன்கோட்டை ஜெயகாந்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு வந்து பொய் இந்த வார்த்தை பிடிக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. கடலூர் துறைமுகம் சுரேஷ் வந்து எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற வார்த்தை எனக்கு பிடிக்காது, அது ஒரு வார்த்தை இல்லைங்க, அது ஒரு வாக்கியம் இல்லையா? இதே மாதிரியே நம்ம கூட பேசி அவங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்கறதுக்காக ஒரு நேயர் வந்து லைன்ல வெயிட் பண்றாங்க, யாருன்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம், பேசுறது யாருங்க? என்ன பாடல் கேட்க போறோம் நிகழ்ச்சியில?
1: எனக்கு வந்து புத்தம் புது படத்துல வந்து
0: பாடல் வருது கேட்டு ரசிங்க. நன்றி,
1: நன்றி, வணக்கம்.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட்ட தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: நமது காரைக்கால் பண்பலையின் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மளிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்,
6: ஏசி எல்இடி டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்குவோருக்கு
7: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ,
6: மளிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
5: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
8: காரைக்கால் GL மருத்துவமனை
9: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
8: GL மருத்துவமனை
9: காரைக்கால்.
5: நமது பண்பலையில் நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் VPN ஐ ஹாஸ்பிட்டல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
10: நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனையும்
11: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
10: VPN கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
12: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
5: நினைவில் கொள்ளுங்கள் நேர்களே, நமது பண்பலையில் நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை மயிலாடுதுறை நீடூர் தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வழங்கும் பசுந்தளிர்.
13: முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
14: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
15: பல பாட பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
16: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
17: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
5: உலக புகையிலை நாளையொட்டிய விழிப்புணர்வு வாசகம். புகைப்பிடித்தல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அகில இந்திய வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரை எதிர்வரும் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் என்ற தலைப்பில் ஒலிபரப்பாகும். பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் வரும் ஞாயிறன்று 8 மணிக்கு மீண்டும் அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.

ஆர்கேஜினை வழங்கிக் கொண்டிருக்கும் காற்றில் வரும் கானம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்க வரும்

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேர்களே, நமது காரைக்கால் பண்பலையின் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மாளிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல்ஸ்.
3: ஏசி, எல்இடி டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின் வாங்குவோருக்கு
4: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
3: மாளிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
2: கேட்க தவறாதீர்கள் நேர்களே, நமது பண்பலையில் நாளை மாலை 6:20 நாச்சார்கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது.
5: வீட்டு உபயோக பொருட்கள்
6: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியாக்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
7: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: நினைவில் இருக்கட்டும் நேயர்களே, நமது பண்பலையில் நாளை பிற்பகல் 2 மயிலாடுதுறை JKR பாலி கிளினிக் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். ஹார்ட், சுகர், பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் JKR பாலி கிளினிக் மயிலாடுதுறை. நாளை பிற்பகல் 2:30 திருவாரூர் VK ஆயுர்வேத மருத்துவமனை வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். VK ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.

0: தேனாய் இனிக்கும் தெஞ்சலாய் வருடும் காய்ச்சல் வரும் கானம் நிகழ்ச்சியில் இணையவரும் நிறைவான நேயர் வணக்கம்.
1: நேச உள்ளங்களுக்கு பாச வணக்கங்கள் சோதரி.
0: வணக்கம் சொல்றது யாருங்க?
1: மதுரையிலிருந்து உங்கள் சோதரன் ஆண்டனி.
0: என்ன பாடல் கேட்க போறோம் நிகழ்ச்சியில?
1: வாழ்க வெற்றிவேல் திரைப்படம் சோதரி. வாழ்க வெற்றியில சுனந்தம்மா பாடி இருப்பாங்க, அப்படி தாளாட்டு பாடல் மாதிரி அந்த சாங் வரும், அது கண்ணீர் மழக அப்படி ஒரு அழுக கூட வந்துடும். அதெல்லாம் மன்னவா மன்னவா அந்த பாடலுக்கு நன்றி சார். தேங்க்யூ சோ மச்.
0: பாடல் கேட்கலாம். நன்றி.

உலக புகையிலை நாளையொட்டிய விழிப்புணர்வு, புகைப்பதை நிறுத்துவோம், புது வாழ்வு தொடங்குவோம். இதயம் தொடும் இனிமையான பாடல்களோடு இது காற்றில் வரும் கானம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது ஆர்கேஜி நெய் வழங்கிய காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கியோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்.
1: சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
2: ஆர்கேஜி நெய்
0: தொடர்ந்து காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
1: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
0: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
1: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
2: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

0: தன்னுடைய புத்திரனான மதுராந்தகனிடம் தன்னை பற்றிய கதையை அவனுடைய தாயார் செம்பியன் மாதேவி செப்பிக் கொண்டிருந்தாள்.
1: நான் பிறந்த ஊராகிய மழபாடிக்கு நீ குழந்தையாயிருந்தபோது இரண்டொரு தடவை வந்திருக்கிறாய். அந்த ஊரில் உள்ள சிவபெருமான் ஆலயத்தையும் பார்த்திருக்கிறாய். கோச்செங்கட் சோழ மன்னர் சிவாலயம் எடுப்பித்த 64 ஸ்தலங்களில் அதுவும் ஒன்று என பெரியோர்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன். உன்னுடைய பாட்டனார் என்னுடைய தந்தை மழபாடியில் பெரிய குடுத்தனக்காரர். எங்கள் குலம் தொன்மையானது. ஒரு காலத்தில் மழவரையர்கள் செல்வாக்கு பெற்ற சிற்றரசர்களாயிருந்தார்கள். விஜயாலய சோழர் காலத்தில் நடந்த யுத்தங்களில் பாண்டியர்களோடு சேர்ந்திருந்தார்கள். அதனால் சோழர்கள் வெற்றி பெற்ற பிறகு மழவரையர்களின் செல்வாக்கு குன்றியிருந்தது. சிறுபெண்ணாயிருந்தபோது அதை பற்றியெல்லாம் நான் குறைப்படவில்லை. என் உள்ளம் மழபாடி ஆலயத்தில் உள்ள நடராஜப் பெருமான் மீது சென்றிருந்தது. மழபாடியின் சரித்திரத்தில் நிகழ்ந்த ஒரு வரலாற்றை ஒரு பெரியவர் நான் குழந்தையாயிருந்தபோது எனக்குச் சொன்னார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தமது சீடர்களுடனே எங்களூர் பக்கமாகப் போய்க் கொண்டிருந்தார். மழபாடி சிவாலயத்தைச் சுற்றி செழித்து வளர்ந்து கொத்து கொத்தாகப் பூத்து குலுங்கிய கொன்னை மரங்கள் ஆலயத்தை மறைத்திருந்தனவாம். ஆகையால் கோயிலே கவனியாமல் சுந்தரர் சென்றாராம். சுந்தரம், என்னை மறந்தாயோ என்ற குரல் அவர் காதில் கேட்டதாம். சுந்தரர் சுற்றும் முற்றும் பார்த்து யாராவது ஏதேனும் சொன்னீர்களா என்று கேட்டாராம். சீடர்கள் இல்லை என்றார்களாம். தங்கள் காதில் குரல் எதுவும் கேட்கவில்லை என்றும் சொன்னார்களாம். சுந்தரர் உடனே அருகில் ஏதாவது ஆலயம் மறைந்திருக்கிறதா என்று விசாரித்தாராம். கொன்னை மரங்களுக்கிடையில் மறைந்திருந்த மழபாடி திருக்கோவிலைக் கண்டுபிடித்து ஓடி வந்து இறைவன் சந்நிதியில் பொன்னார்மேனியனே என்ற பதிகத்தை பாடினாராம். இந்த வரலாற்றை கேட்டது முதற்கொண்டு மன்னே மாமணியே, மழபாடியுள் மாணிக்கமே, அன்னே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே என்ற வரிகள் என் மனத்தில் பதிந்துவிட்டன. கோவிலுக்கு அடிக்கடி போவேன். நடராஜமூர்த்தியின் முன்னால் நின்று அந்த வரிகளை ஓயாது சொல்வேன். நாளாக ஆக என் உள்ளத்தில் மழபாடி இறைவர் குடிகொண்டு விட்டார். சிவபெருமானையே, நான் மணந்து கொள்ளப் போவதாக மனக்கோட்டை கட்டினேன். என்னை நான் உமையாகவும் பார்வதியாகவும் தட்சாயணியாகவும் எண்ணிக்கொள்வேன். அவர்கள் சிவபெருமானை பதியாக அடைவதற்கு தவம் செய்தது போல நானும் கண்ணை மூடிக்கொண்டு தவம் செய்வேன். யாராவது என் கல்யாணத்தை பற்றிய பேச்செடுத்தால் வெறுப்படைவேன். இவ்விதம் என் குழந்தை பருவம் சென்றது. மங்கை பருவத்தை அடைந்தபோது என் உள்ளம் சிவபெருமானுடைய பக்தியில் முன்னை விட அதிகமாக ஈடுபட்டது. வீட்டாரும் ஊராரும் என்னை பிச்சி என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். அதையெல்லாம் நான் பொருட்படுத்தவே இல்லை. வீட்டில் உண்டு உறங்கிய நேரம் போக மிச்சப்பொழுதையெல்லாம் கோயிலிலேயே கழித்தேன். பூஜைக்குரிய மலர்களை பறித்து விதம் விதமாக மாலைகளை தொடுத்து நடராஜப் பெருமானுக்கு

0: அணியச் செய்து பார்த்து மகிழ்வேன். நெடுநேரம் கண்ணை மூடிக்கொண்டு தியானத்தில் ஆழ்ந்திருப்பேன். இவ்விதம் ஒரு நாள் கண்ணை மூடிக்கொண்டு மனத்தில் இறைவனையே தியானித்துக் கொண்டிருந்த போது திடீரென்று கலகலவென்று சத்தம் கேட்டு கண் விழித்து பார்த்தேன். என் எதிரே 5-6 பேர் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களில் முன்னால் நின்ற ஒருவர் மீது என் கண்களும் கருத்தும் சென்றன. நான் மனத்தில் தியானித்துக் கொண்டிருந்த சிவபெருமான் தாமே தன் பரிவாரங்களுடன் என்னை ஆட்கொள்ள வந்துவிட்டார் என்று எண்ணிக்கொண்டேன். எழுந்து நின்று தலைகுனிந்து வணங்கி நின்றேன். என் கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் பொழிந்தது. இதை அவர் கவனித்திருக்க வேண்டும். இந்த பெண் யார்? இவள் ஏன் கண்ணீர் விட்டு அழுகிறாள் என்று ஒரு குரல் கேட்டது. அதற்கு என் தந்தையின் குரல், இவள் என் மகள், பிஞ்சிலே படுத்தவளைப் போல இவளுக்கு இப்போது சிவபக்தி வந்துவிட்டது. ஓயாமல் இப்படி கோவிலில் வந்து உட்கார்ந்து கண்ணை மூடிக்கொண்டு தியானம் செய்வதும் பதிகம் பாடுவதும் கண்ணீர் விடுவதுமாயிருக்கிறாள் என்று கூறிய மறுமொழி என் காதில் விழுந்தது. மறுபடி நான் நிமிர்ந்து பார்த்தபோது முன்னால் நின்றவர் சிவபெருமான் இல்லை என்றும் யாரோ அரச குலத்தவர் என்றும் தெரிந்து கொண்டேன். எனக்கு அவமானம் தாங்கவில்லை. அங்கிருந்து ஒரே ஓட்டமாக ஓடிப்போய் வீட்டை அடைந்தேன். ஆனால் என்னை ஆட்கொண்டவர் என்னை விடவில்லை. என் தந்தையுடன் எங்கள் வீட்டுக்கே வந்துவிட்டார். மகனே, அவர்தான் என் கணவரும் உன் அருமை தந்தையுமாகிய கண்டராதித்த தேவர்.
1: இவ்விதம் கூறிவிட்டு பெரிய மகாராணி சிறிது நிறுத்தினார். பழைய நினைவுகள் அவருடைய கண்களில் மீண்டும் கண்ணீர் துளிகளை வருவித்தன. கண்ணை துடைத்து கொண்டு மறுபடியும் கூறினார்,
0: பிறகு உன் தந்தையை பற்றிய விவரங்களை தெரிந்து கொண்டேன். அவர் சிறிது காலத்துக்கு முன்புதான் சோழ நாட்டின் சிம்மாசனத்தில் அமர்ந்தார். அது முதல் பற்பல சிவஸ்தலங்களுக்குச் சென்று ஆலய தரிசனம் செய்து வந்தார். அவருக்கு பிராயம் அப்போது 40 இருந்தது. இளம் வயதில் அவர் மணந்து கொண்டிருந்த மாதரசி காலமாகிவிட்டார். மறுபடி கல்யாணம் செய்து கொள்ளும் எண்ணமே அவருக்கு இருக்கவில்லை. மீண்டும் மணம் புரிந்து கொள்வதில்லை என்று விரதம் கொண்டிருந்தார். ஆனால் அவருடைய புனித உள்ளம் இந்த பேதையை கண்டதினால் சலனமடைந்தது. என் தந்தையின் முன்னிலையில் என் விருப்பத்தை அவர் கேட்டார். நானோ சிவபெருமானே மனித உருவங்கொண்டு என்னை ஆட்கொள்ள வந்திருப்பதாக எண்ணி பரவசம் கொண்டிருந்தேன். அவரை மணந்து கொள்ள பூரண சம்மதம் என்பதை தெரிவித்தேன். எங்களுக்கு விரைவில் திருமணம் நடந்தது. அதன் பயனாக உன் பாட்டனார் இழந்திருந்த செல்வாக்கை மீண்டும் அடைந்து மழவரையர் என்ற பட்ட பெயரையும் பெற்றார். மகனே, எனக்கும் உன் தந்தைக்கும் திருமணம் நடந்த பிறகு நாங்கள் இருவரும் மனம் விட்டு பேசி ஒரு முடிவுக்கு வந்தோம். சிவபெருமானுடைய திருப்பணிக்கே எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணம் செய்வதென்றும் இருவரும் மகப்பேற்றை விரும்புவதில்லை என்றும் தீர்மானித்திருந்தோம்.
2: அதற்கு ஓர் முக்கியமான காரணம் இருந்தது. குழந்தாய், இதையெல்லாம் உன்னிடத்தில் சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படும் என்று நான் கனவிலும் கருதவில்லை.
0: ஆயினும் அத்தகைய அவசியம் நேர்ந்துவிட்டதனால் சொல்லுகிறேன். கொஞ்சம் செவி கொடுத்து கவனமாக கேள்.
1: இவ்விதம் செம்பியன் மாதேவி கூறி மீண்டும் ஒரு நெடுமூச்சு விட்டார். மதுராந்தகனும் முன்னைக் காட்டிலும் அதிக ஸ்ரத்தையுடன் காது கொடுத்து கேட்கத் தொடங்கினான். சிவபக்தியே உருவெடுத்தாற்போல் விளங்கிய மாதரசி செம்பியன் தேவி தொடர்ந்து கூறினார்,
0: மகனே, உன் தந்தை கண்டராதித்த தேவர் சிம்மாசனம் ஏறிய பொழுது சோழராஜ்யத்தில் ஒரு சங்கடமான நிலைமை ஏற்பட்டிருந்தது. உன் பாட்டனார் பராந்தக சக்கரவர்த்தியின் பெருமையை நீ அறிந்திருக்கிறாய். அவருடைய ஆட்சி காலத்தில் சோழராஜ்யம் தெற்கே ஈழ நாடு வரையிலும் வடக்கே கிருஷ்ணை நதி வரையிலும் பரவியது. ஆனால் அவருடைய அந்திம காலத்தில் ராஜ்யத்துக்கும் ராஜகுலத்துக்கும் பல விபத்துகள் ஏற்பட்டன. ராவணேஸ்வரனுடைய மூல பல சைன்யத்தைப் போல் இரட்டை மண்டலத்து படைகள் படையெடுத்து வந்தன. பராந்தக சக்கரவர்த்தியின் மூத்த புதல்வரும் ஒப்பு உவமையில்லாத படை

வீராதி வீரரும் உன் பெரிய தகப்பனாருமான ராஜாதித்த தேவர் இரட்டை மண்டலத்து மாபெரும் சைன்யத்தை எதிர்க்க புறப்பட்டார்.

0: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
1: நேயர்களே, உண்பான் சுவைன்னு குறிப்பிடப்படுற நவரசங்களையும் இந்த வரலாற்று நெடுங்கதையில அமைச்சிருக்கார் கல்கியார். திருப்பாட்டு என்று சொல்லப்படும் சுந்தரரின் திருப்பதிகங்களிலும் இந்த சுவைகள் விரவி காணப்படுகின்றன. இப்ப இந்த பகுதியில இந்த சிந்தனை எழ காரணம், திருமழபாடியை பத்தி சொல்லும்போது செம்பியன் மாதேவியார் வெளிப்படுத்தும் பெருமித சுவை. திருவாரூர்ல ஈசன் அடியெடுத்து கொடுக்க தொண்டர்களின் பெருமையை தொகுத்து திருத்தொண்ட தொகை பாடினார் சுந்தரர். அதற்கு திருநாரையூர் பொள்ளாப்பிள்ளையார் பொருள் கூறினார். அதை கேட்கும் பேறு பெற்றவர் சற்று முன் சபா மண்டபத்துக்கு எழுந்தருளியிருந்த நம்பியாண்டார் நம்பி. இதையொட்டி சில முக்கியமான குறிப்புகளை பார்த்துட்டு கதைக்கு திரும்புவோம். இந்த கதை நிகழ்ச்சிகளுக்கு காலத்தால் முற்பட்டவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள், சமகாலத்தவர் நம்பியாண்டார் நம்பி, பிற்காலத்தவர் சேக்கிழார். சுந்தரரின் திருத்தொண்ட தொகை தொகை நூல் நம்பியாண்டார் நம்பி அதை அந்தாதியாக வகைப்படுத்தினார். இது வகை நூல். இவ்விரண்டையும் அடிப்படையாக கொண்டு சேக்கிழார் செஞ்ச நூல் பெரிய புராணம். நல்லது, மாதேவடிகளின் பெருமிதம் மதுராந்தகருக்கு எப்படி புரியும்? இருந்தாலும் இறை பக்தியில ஈடுபட்டிருந்தவ இல்வாழ்க்கையில ஈர்க்கப்பட்ட வரலாறு. ஏறத்தாழ தன்னை போலத்தான் சிவபக்தி சிம்மாசன ஆசையா மாறிடுச்சே, ஆர்வம் மேலிட கேட்கிறான். அது மட்டுமா, அந்த நிமித்தக்காரன் சொன்னானே, அதிகம் பாடின அந்த பிள்ளையின் யோகத்தை போலவே தங்கள் யோகமும் சிவயோகம் ராஜயோகம் ரெண்டும் கலந்தது, ஆனா இன்னும் மேன்மையானதுன்னு. அதாவது வழியோட போற அந்த நம்பியை விட ஆதித்த கரிகாலனையும் அருள்மொழிவர்மனையும் விட மேன்மையானது என்னுடைய ஜாதகம், என்னுடைய யோகம். காழ்ப்புணர்ச்சி காரணமா எவரும் இதுவரை என்னிடம் சொல்லல. அதனால என்ன, என் பரம்பரையின் சிறப்பை பத்தி கேட்டு வச்சுப்போம். சில சொற்களுக்கான விளக்கங்கள், கொன்னை மரங்கள், இவற்றின் மலர்கள் கொன்றை அல்லது சரக்கொன்றை எனப்படும், சரம் மாதிரி அமைப்பு. மஞ்சரின்னு கூறத்தகும் கொத்தா கண்ண கவரும் பொன்னிற பூக்கள். சிவபெருமானுக்கு உகந்தது கொன்றை, பொன்னென மலர்ந்த கொன்றை. இது ஐங்குறு நூற்று தொடர். பிச்சி என்கிற சொல்லுக்கு பித்து பிடித்தவள் மருள் கொண்டவள் என்று பொருள். சிவநாமத்தை காதால் கேட்ட ஒரு நங்கை கொஞ்சம் கொஞ்சமா சுய உணர்வை இழந்து அந்த தலைவன் திருவடியில ஐக்கியமான நிலைய அப்பர் பெருமான் தமது திருத்தாண்டகத்துல பாடியிருக்கார். பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள்.
0: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: எங்கெங்கும் இசை, எந்நேரமும் உற்சாகம். இது காரைக்கால் பண்பலை 100.3.

0: இசை ஊஞ்சல் உங்கள் இதயத்தை தாளாட்டும் இனிய ராகங்கள் உலாவரும். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்.
1: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
2: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
1: மதிப்பெண் மட்டுமல்ல, சாதனையும் உறுதி.
2: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
1: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் ஆதிரங்கம் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம்
6: வருகிற May 29 வெள்ளிக்கிழமை காலை 7 மணிக்கு மேல் 9 மணிக்குள் நடைபெறுகிறது.
5: அதனைத் தொடர்ந்து இரவு 9 மணி அளவில் கின்னஸ் சாதனை படைத்த லக்ஷ்மண் சுருதி இன்னிசை குழுவின் பிரம்மாண்ட இன்னிசை கச்சேரி நடைபெறுகிறது.
6: உங்கள் அனைவரையும் அன்போடு அழைப்பது திருப்பணிக்குழு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி திருக்கோவில் ஆதிரங்கம். ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம்.
5: 2025-26 கல்வியாண்டில் அரசு பொதுத் தேர்வில் அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்று 10ஆம் வகுப்பில் 494 மதிப்பெண்களும், 12ஆம் வகுப்பில் 581 மதிப்பெண்களும் பெற்று மாநில மற்றும் மாவட்ட அளவில் வெற்றி பெற்றுள்ளனர்.
6: தற்பொழுது LKG முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.

இசை ஊஞ்சல். இன்னைக்கு இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர் டி இமான் அவர்கள் இசையமைத்த பாடல்களை தான் கேட்டு ரசிக்க போகிறோம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்கும் இந்த பாடல் தேசிங்கராஜா திரைப்படத்திலிருந்து, ஸ்ரேயா கோஷல் பாடியது.

0: நமது காரைக்கால் பண்பலையின் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மலிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல்ஸ்,
1: ஏசி எல்இடி டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்குவோருக்கு
2: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ,
1: மலிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
0: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நமது பண்பலையில் நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
3: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நினைவில் கொள்ளுங்கள் நேர்களே, நமது பண்பலையில் நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
4: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: கேட்க தவறாதீர்கள் நேர்களே, நமது பண்பலையில் நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் இன்சொல் அமுது, தார்பாய்கள், கிரீன் நெட், ஓஸ், நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
5: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நமது காரைக்கால் பண்பலையின் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் அனில் பாஸ்தா.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
8: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: பாடல்களோடு இது இசை ஊஞ்சல். இன்னைக்கு இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில இசையமைப்பாளர் டி இமான் அவர்கள் இசையமைத்த பாடல்களை தான் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம்.

கிராமத்து மண்வாசனை காதலின் மென்மை திருவிழா கொண்டாட்டம்னு அவர் இசையால் நமக்கு உணர வைத்த பரிணாமங்கள் வந்து ரொம்பவே அதிகங்க. மெலடி, மாஸ், ஃபோக், ஃபீலிங்னு எல்லா விதமான இசையிலும் தனி முத்திரை பதித்த இமான் அவர்களோட அடுத்த பாடல் அதாகப்பட்டது மகாஜனங்களே திரைப்படத்திலிருந்து. யுகபாரதி வரிகளில் கார்த்திக், ஸ்ரேயா கோஷல் ஆகியோர் இணைந்து பாடியது.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட்ட தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு

0: கமகமனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
2: நமது காரைக்கால் பண்பலையின் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நமது பண்பலையின் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன்.
3: டிப்ளமா, டிகிரி, கேட்டரிங் மற்றும் ஐடிஐ படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
2: நமது காரைக்கால் பண்பலையின் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல்ஸ்.
4: ஏசி, எல்இடி டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின் வாங்குவோருக்கு
5: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
4: மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
2: நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் கோபால் பல்புடி.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
8: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
2: நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் பேரலம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் மற்றும் ஆர்கேஜி நெய்.
9: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
10: சுத்தமான பசு நெய்ங்கிறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
11: ஆர்கேஜி நெய்.
2: பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வழங்கிக் கொண்டிருக்கும் இசை ஊஞ்சல். இன்னைக்கு இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில இசையமைப்பாளர் டி ஈமான் அவர்கள் இசையமைத்த பாடல்களை தான் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் இந்த பாடல் வெற்றிவேல் திரைப்படத்திலிருந்து. யுகபாரதி வரிகளில் சத்யபிரகாஷ் மற்றும் வந்தனா ஸ்ரீனிவாசன் ஆகியோர் இணைந்து பாடியது.

இன்றைய இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியின் நிறைவாக ஒலிக்கிறது மனம் கொத்தி பறவை திரைப்பட பாடல். டி இமான் இசையில் யுகபாரதி வரிகளில் சாய் சரண் மற்றும் மாளவிகா ஆகியோர் இணைந்து பாடியது.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வழங்கிய இசை ஊஞ்சல். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்.
1: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
2: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி.
1: மதிப்பெண் மட்டுமல்ல சாதனையும் உறுதி.
2: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
1: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 9:55.
3: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
4: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
3: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
5: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: காலம் காலமாய் சாமி படங்களுக்கு கைராசி ஸ்தாபனம் கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடை. தாத்தா பாட்டி அம்மா அப்பா படம் லைஃப் சைஸில் டிஜிட்டல் பேக்லைட் லேமினேஷன் பண்ண ஸ்ரீ பாலாஜி படக்கடை கும்பகோணம். காலத்தின் கட்டாயம் கல்வி, காலமெல்லாம் பெருமை சொல்லும் கல்வி. எம் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் கல்வி.
7: எல்கேஜி முதல் பிளஸ் ஒன் வரை இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ஸ்ரீகண்டபுரம்.
6: அட்மிஷனுக்கு உடன் முந்துங்கள் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
8: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ்.

0: It's cement, 64 years of strong foundation. Chettinad cement, the perfect concrete choice for your home.
1: सुनो सुनो, एक परिवार की कहानी, डॉक्टर के सामने जिनसे हुई नादानी।
2: तुम रिपोर्ट्स लाई हो ना?
3: नहीं, मुझे लगा तुम लाए हो।
2: तुम हो ही भुलक्कड़।
3: भूल बस इतनी है कि तुमसे शादी कर ली।
1: लड़िए मत, जानिए आभा के बारे में।
4: आभा?
1: जी हाँ, मोदी सरकार की डिजिटल पहल जिसके तहत अब तक 86 करोड़ से अधिक नागरिक बनवा चुके हैं आभा यानी आयुष्मान भारत हेल्थ अकाउंट, जहाँ आप अपने मेडिकल रिकॉर्ड सुरक्षित रख सकते हैं और जब चाहें और जहाँ चाहें ये रिपोर्ट्स दिखा सकते हैं। आभा, सेहत के सफर में आपका हम सफर। आज ही आभा ऐप डाउनलोड करें या डायल करें 1-4-4-7-7.
5: 105 ஆண்டு கால நம்பிக்கை, 1000 கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
6: சீருடைகளின் சிறப்பிடம் நாகை மூராசன்ஸில் பேக் டு ஸ்கூல். அனைத்து பள்ளிகள், அரசு பள்ளி சீருடைகள் வாங்கும் அனைவருக்கும் 10% கிஃப்ட் கூப்பன் வழங்கப்படும். ஸ்கூல் யூனிஃபார்ம், ஸ்கூல் பேக், ஸ்டேஷனரிஸ் அனைத்தும் ஒரே இடத்தில். மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
7: நேயர்கள் கேட்க இருப்பது நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் இன்சுலமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பாய்கள், கிரீன் நெட், ஓஸ், நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
8: உங்கள் கடை காரைக்கால்
9: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
7: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
10: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால். உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியத்துக்கு நம்பிக்கையான ஒரு இடம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பாதுகாப்பான கர்ப்பகால பராமரிப்பு, அனுபவம் உள்ள நிபுணர்கள், பிறந்த குழந்தைகளுக்கான நவீன ஐசியு பிரிவு, எலும்பியல், லேப்ரஸ்கோபி, டயாலிசிஸ் எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
11: வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
12: வணக்கம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது ஒரு அற்புதமான பொன்மொழி. உள்ளத்தில் உறுதியும் அறிவின் தெளிவும் கெடாமல் காத்து கொள்ள வேண்டுமானால் நாம் உடலை போற்ற வேண்டும். மருந்து என்னும் அதிகாரத்தில் உடலை காத்து கொள்வதற்கான சில வழிவகைகளை வகுத்து காட்டுகிறார் வள்ளுவர். மருந்து என வேண்டாவாம் யாக்கைக்கு என்று நம் கவனத்தை ஈர்க்கும் வகையில் நாம் மேற்கொள்ள வேண்டிய உணவு முறைகளையே எடுத்துரைக்கிறார். முதலில் நோயின்றி வாழ்வதற்கு வழிகாட்டிய வள்ளுவர் அடுத்ததாக வந்த நோயை தக்க மருந்துகளால் உடனே தீர்த்து கொள்ள வேண்டும் என்று அதற்கான வழிகளையும் அமைத்து காட்டுகிறார். பழங்காலத்து மருத்துவ முறையில் ஒருவருடைய கையில் நாடி பார்த்து அவருக்கு உற்ற நோய் இன்னது என்று உறுதி செய்ய முடியும். அவ்வாறு காணும்போது உடம்பில் வாதம், பித்தம், சிலத்துவம் என்ற மூன்றும் மிகாமலும் குறையாமலும் இயல்பான அளவில் அமைந்திருந்தால் நோயற்ற நிலை உறுதி செய்யப்படும். இம்மூன்றில் ஒன்றோ இரண்டோ மிகுந்திருந்தாலோ அல்லது குறைந்திருந்தாலோ நோய் உண்டாகும் என்று அறிந்தார்கள். மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வலிமுதலா எண்ணிய மூன்று என்கிறார் வள்ளுவர். நாட்டுப்புற பாடல்களிலும் மருத்துவ முறைகள் இடம்பெற்றுள்ளன. கை காலு வீக்கத்துக்கு கண்ணே உனக்கு கனை எண்ணெய் வாங்கித்தாரேன், வயிற்று உளைச்சல் மிஞ்சி போய் கண்ணே உனக்கு வயிற்று வலி வந்துருச்சா, வெற்றிலையும் உப்பும் வச்சு கண்மணியே பெரும் வயிற்றில் தின்னுடம்மா, குடல் ஏற்றம் என்றாலும் கண்ணே கருப்பி குடல் தட்டுவால் பயப்படாதே என்ற தாலாட்டு பாடல் கை கால் வீக்கம், வயிற்று வலி, குடல் ஏற்றத்திற்கான மருத்துவத்தை குறிப்பிடுகிறது. கிராமப்புறத்து மருத்துவச்சிகள் குழந்தை மருத்துவத்தில் கை சேர்ந்தவர்கள். இதனை மண்டையீடி பொருட்களையோ மருந்து அரைத்து போடட்டுமா, உடம்பெல்லாம் நோகுதம்மா, ஒத்தடம் நான் கொடுக்கட்டுமா? ஏலமும் இஞ்சிச்சாரும் 8 சொட்டு கொடுக்கட்டுமா? குழந்தையின் உடம்பு ஒளி தீர ஏலம் இஞ்சிச்சாறு எடுத்து சூடாக்கி வடிகட்டி 8 சொட்டு கொடுக்க வேண்டும் என்று நாட்டுப்புற பாடல்கள் விளக்குகின்றன. மருந்து என வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்திய

0: அற்றது போற்றி உனின் அற்றால் அளவறிந்து உண்க அகுது உடம்பு பெற்றான் நெடிது உயிக்கும் மாறு அளவறிந்து உண்ண வேண்டும். உண்ட உணவு செரித்தவுடன் நன்கு பசித்த பிறகு உண்ண வேண்டும். இதுவே நாம் உற்ற நோய்க்கு ஏற்ற மருந்து ஆகும். அளவாக உண்போம், நோயற்ற வாழ்வினை நீண்ட நாள் பெறுவோம். நன்றி.
1: இன்சொல் அமுது வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கிய இன்சொலமுது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பாய்கள் கிரீன் நெட், ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: உங்கள் கடை காரைக்கால்
4: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
5: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
2: கவலைகளை மறக்க இசை அலையில் மிதக்க காரைக்கால் பண்பலை 100.3.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரிடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
3: மதிப்பெண் மட்டுமல்ல சாதனையும் உறுதி.
2: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
3: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
4: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
5: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம் தற்பொழுது LKG முதல் 11 வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
6: நேயர்களினி கேட்டு ரசிக்கலாம். இரவும் மலரும், காலங்கள் மாறினாலும் மாறாத மறக்க முடியாத அமுத கீதங்கள் உலாவரும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்கிறது பணம் படைத்தவன் திரைப்பட பாடல். விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் வரிகளில் TM சவுந்தரராஜன் பாடியது.

0: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நமது காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் ஐ ஹாஸ்பிட்டல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
3: விபிஎன் கண் மருத்துவமனையும். தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நினைவில் கொள்ளுங்கள் நேர்களே, நமது பண்பலையில் நாளை பிற்பகல் 12:50 ஜெயம்கொண்டம் ராமு நகை மாளிகை மயிலாடுதுறை நீடூர் தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வழங்கும்

0: சுந்தலீர்.
1: முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமுநகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
2: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
3: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி பூந்தோட்டம் தற்பொழுது எல்கேஜி முதல் 11 வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
2: நிலவின் மடியில் இனிமையான ராகங்களோடு இது இரவும் மலரும். நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கிறது பூஜைக்கு வந்த மலர் திரைப்பட பாடல். விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் ஏ.எல். ராகவன் மற்றும் ஜானகி ஆகியோர் இணைந்து பாடியது.

0: நாச்சர்கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது.
1: வீட்டு உபயோக பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நமது பண்பலையில் நாளை பிற்பகல் 2 மணிக்கு மயிலாடுதுறை JKR பாலி கிளினிக் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். ஹார்ட், சுகர், பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் JKR பாலி கிளினிக் மயிலாடுதுறை. நாளை பிற்பகல் 2:30 திருவாரூர் VK ஆயுர்வேத மருத்துவமனை வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். VK ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கொட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால். காலத்தால் அழியாத காவிய கானங்களோடு இது இரவும் மலரும். நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கிறது வேதா இசையில் கண்ணதாசன் வரிகளில் TM சவுந்தரராஜன் மற்றும் சிறுகாழி S கோவிந்தராஜன் ஆகியோர் இணைந்து பாடிய பாடல் வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படத்திலிருந்து.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: நேர்களே, நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அகில இந்திய வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரை எதிர்வரும் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் என்ற தலைப்பில் ஒலிபரப்பாகும். பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் வரும் ஞாயிறன்று 8 மணிக்கு மீண்டும் அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. காலம் கடந்தாலும் இனிமை குறையாத பாடல்களோடு இது இரவும் மலரும். நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கிறது வீர அபிமன்யு திரைப்பட பாடல். விஜயபாஸ்கர் இசையில் பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுசீலா ஆகியோர் இணைந்து பாடியது.

0: நமது காரைக்கால் பண்பலையின் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல்ஸ்,
1: ஏசி எல்இடி டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்குவோருக்கு
2: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ,
1: மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.

0: உலக புகையிலை நாளையொட்டிய விழிப்புணர்வு. புகைப்பதை நிறுத்துவோம், புது வாழ்வு தொடங்குவோம். அன்றும் இன்றும் என்றும் கொண்டாடும் பாடல்களோடு இது இரவும் மலரும்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரிடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
4: மதிப்பெண் மட்டுமல்ல, சாதனையும் உறுதி.
3: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
4: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் ஆதிரங்கம் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம்
5: வருகிற May 29 வெள்ளிக்கிழமை காலை 7 மணிக்கு மேல் 9 மணிக்குள் நடைபெறுகிறது.
4: அதனைத் தொடர்ந்து இரவு 9 மணி அளவில் கின்னஸ் சாதனை படைத்த லக்ஷ்மண் சுருதி இன்னிசை குழுவின் பிரம்மாண்ட இன்னிசை கச்சேரி நடைபெறுகிறது.
5: உங்கள் அனைவரையும் அன்போடு அழைப்பது திருப்பணிக்குழு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி திருக்கோவில் ஆதிரங்கம். ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம்.
4: 2025-26 கல்வியாண்டில் அரசு பொதுத் தேர்வில் அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்று 10ஆம் வகுப்பில் 494 மதிப்பெண்களும் 12ஆம் வகுப்பில் 581 மதிப்பெண்களும் பெற்று மாநில மற்றும் மாவட்ட அளவில் வெற்றி பெற்றுள்ளனர்.
5: தற்பொழுது LKG முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.

நேரம் 10:30. நேயர்கள் தொடர்ந்து இணைந்து ரசித்து கேட்டுக்கொண்டிருப்பது இரவும் மலரும், காலத்தால் அழியாத அமுத கீதங்களின் அணிவகுப்பு. நிகழ்ச்சியில் தொடர்கிறது இருமலர்கள் திரைப்பட பாடல். எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் வாலி வரிகளில் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா ஆகியோர் இணைந்து பாடியது.

0: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நமது பண்பலையில் நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நினைவில் இருக்கட்டும் நேயர்களே, நமது பண்பலையில் நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நமது பண்பலையில் நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் இன்சுல் அமுது, தார்பாய்கள், கிரீன் நெட், ஓஸ், நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: மாறாத இனிமை, மறக்க முடியாத இசையோடு இது இரவும் மலரும். இரவு மலரும் நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கிறது அன்பேவா திரைப்பட பாடல். MS விஸ்வநாதன் இசையில், வாலி வரிகளில் TM சவுந்தரராஜன், P சுசீலா ஆகியோர் இணைந்து பாடியது.

0: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
1: நமது காரைக்கால் பண்பலையின் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் அனில் பாஸ்தா.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
5: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
1: நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் பேரலம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் மற்றும் RKG நெய்.
6: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
7: சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
8: RKG நெய்.
1: காலம் கடந்தாலும் காதல் மாறாத கானங்களோடு இது இரவும் மலரும். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ஒலிக்கிறது. MS விஸ்வநாதன் இசையில் வாலிவர்

0: சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி
1: மதிப்பெண் மட்டுமல்ல சாதனையும் உறுதி.
0: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
1: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.

0: நமது காரைக்கால் பண்பலையின் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. நமது பண்பலையின் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன் மற்றும் மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
1: டிப்ளமா, டிகிரி, கேட்டரிங் மற்றும் ITI படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
0: நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் கோபால் பல்புடி.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்
4: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
0: என்றென்றும் நினைவில் நிற்கும் பாடல்களோடு இது இரவும் மலரும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் குடியிருந்த கோயில் திரைப்படத்திலிருந்து, MS விஸ்வநாதன் இசையில், வாலி வரிகளில்.

காலங்கள் மாறினாலும் மாறாத மறக்க முடியாத அமுத கீதங்கள் இது இரவும் மலரும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இருவல்லவர்கள் திரைப்படத்திலிருந்து. வேதா இசையில் கண்ணதாசன் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா ஆகியோர் இணைந்து பாடியது.

உங்கள் மனதில் என்றென்றும் நீங்கா இடம் பிடித்த காவிய கானங்களின் வரிசையை நிறைவு செய்ய வரும் பாடல் கை கொடுத்த தெய்வம் திரைப்படத்திலிருந்து. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் பாடியது.

நிறைவு பெற்றது இரவும் மலரும். தொடர்ந்து காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. நேரம் 11:00. நேயர்கள் கேட்க இருப்பது காற்றலையில் நாளை. நமது பண்பலையில் நாளை ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகளின் குறிப்புகள். நமது பண்பலையின் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், அனில் பாஸ்தா, மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன், காரைக்கால் PSR தங்க மாளிகை மற்றும் மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ். காலை 6:00 குரலோசை, தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் இரா நடராஜன் அவர்கள். படைப்பு மதுரை வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் VVN ஆயில் வழங்கும் இன்சொலமுது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். 7:00 திருவிளையாட்டு

0: வசந்தா முருகு பாலிடெக்னிக் காலேஜ் வழங்கும் அட்ராசக்க அட்ராசக்க விளம்பரதார நிகழ்ச்சி. ஏழு 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். 7:30 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் காலை காம்பு. 8:00 துள்ளி வரும் பாட்டு. முதலில் மயிலாடுதுறை ARC நடேசி செட்டியா ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:05 மாளிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ் மற்றும் அனில் பாஸ்தா வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. 8:30 மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட். முதலில் காரைக்கால் GL ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. குழந்தைகளுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து ஹோமியோபதி மருத்துவத்தின் மூலம் விளக்கம் அளிக்கிறார் திருவாரூர் ஹோமியோபதி மருத்துவர் வி ஈஸ்வரமூர்த்தி அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் VPN ஐ ஹாஸ்பிட்டல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும். 9:35 பக்ரீத் திருநாள் சிறப்புரை வழங்குபவர் நாகூர் MS இம்தியாஸ் அகமது ஹாசன் அவர்கள். 9:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி நாகர்கோயில். 10:00 சிந்தனை அரங்கம் தியாக மனப்பான்மை என்ற தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 11:00 வணக்கம் தோழி. 12:00 FM எக்ஸ்பிரஸ். 12:10 அனில் பாஸ்தா வழங்கும் மனதில் நின்றவை. 12:50 ஜெயம்கொண்டம் ராமு நகை மாளிகை மயிலாடுதுறை நீடூர் தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வழங்கும் பசுந்தளிர். 12:55 பன்னிசை. 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தேன்மழை. 1:30 இறையருள் பெற வழிகாட்டும் ஹஜ் பக்ரீத் தின சிறப்புரை வழங்குபவர் கூடுவாஞ்சேரி எஸ் ஹலீலுல்லா அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 2:00 லஞ்ச் பிரேக்கில் மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக்கின் டாக்டரிடம் கேளுங்கள். திருவாரூர் ஆயுர்வேத மருத்துவ நிபுணர் டாக்டர் வி கரீமா முபின் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. 2:30 திருவாரூர் VK ஆயுர்வேத ஹாஸ்பிட்டலின் டாக்டரிடம் கேளுங்கள். 3:00 மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன் வழங்கும் LSE. 3:30 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் LSE. 4:00 மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ் வழங்கும் தேநீர் நேரம் நேர் விருப்ப நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் தேநீர் நேரம். மாலை 5:00 மயிலாடுதுறை ARC நடேசி செட்டியா ஜுவல்லர்ஸின் பாட்டிக்கு என்ன போட்டி விளம்பரதார நிகழ்ச்சி. 5:15 VD சாவர்கரின் பிறந்த தின உரை படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விளக்கேற்றும் வேலை. 6:00 பன்னிசை. 6:20 நச்சர்கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள். நேயர்கள் இதுவரை கேட்டது காற்றலையில் நாளை. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani, the news read by Saira Mujtaba. The Cabinet Committee on Economic Affairs, CCEA, today approved the continuation of the scheme to modernize the public distribution system, or PDS, including ration transport, dealer support, and technology upgrades, till March 2031. The umbrella scheme called Scheme for Assistance in Ration Transport and Handling Income with Automation in PDS or Sarthak PDS has been cleared in the 16th Finance Commission cycle award period with an outlay of 25,530 crore rupees as central share. Information and Broadcasting Minister Ashwini Vaishnaw made the announcement regarding the cabinet's decision while briefing media in New Delhi.
2: इस प्रोग्राम में तीन बड़े सुधार आज अप्रूव हुए हैं.
3: Three major reforms have been introduced in this program today. First, the government will support the transportation cost incurred in moving food grains from large FCI warehouses in the states to fair price shops across different districts and divisions. Second, there was a need to increase the remuneration of fair price shop dealers, and a decision has been taken in this regard as well. Third, efforts will be made to modernize the public distribution system through the use of technology.
2: Public distribution system ko hum